0: ஏண்டா இதுவும் மாற்றி மாறி நடக்கிறது இல்ல. எங்களுக்கு பகல் உங்களுக்கு இரவு, உங்களுக்கு இரவு எங்களுக்கு பகல், உங்களுக்கு இரவு நேச்சில எங்களுக்கு நிகழ்ச்சி எடுத்து வந்து உங்களுடைய வைகுண்ட திசையை நாங்கள் சரியாக எடுத்து வரலாம். ஏனென்றால் அந்த பலன் உங்களுக்கு. நாங்கள் பகல் நேரத்தில் விழித்திருக்கிறோம், இரவு நேரத்தில் நீங்க விழித்திருக்கிறீங்க, நாங்கள் நிகழ்ச்சி கொடுத்தா நாங்களும் விழிச்சிட்டோம். அதுதான் இப்ப ஒரு வகையில அது நல்லா தான் இருக்குல்ல. ஒரு நேரமா சொல்லுங்கன்னு சொன்னது, இப்ப பார்த்தா பாருங்க மனிதனுடைய சுயநலத்தை பாருங்க. இது நல்லா இருக்குன்னு இப்ப நானும் தவறான வகையில் ஒரே நேரத்தில் கணிக்கா எங்க வேற வேற நேரத்தில் நடக்கட்ட வேண்டும். இருக்கு இருக்கு ராஜ்குமார் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு பாடலை கேட்கலாம். ஆக இப்ப இரண்டே இரண்டு பசங்க தான், பையங்கள் தான் இப்ப ஸ்கூல்ல இருக்கிறீங்க. மற்றவங்க எல்லாம் எங்க போனீங்க? சரியா 9 மணிக்கு இந்த இன்னொரு 1 மணித்தியாலத்துல 11 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சி முடிஞ்சிடும். எங்க விஜயராகவன் வணக்கம். வணக்கம் விஜயராகவன், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம்மா.
0: எப்படி இருக்கு? வணக்கம் வணக்கம். உங்களுக்கு உங்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கணும். முதல்ல உங்கள்ட்ட ஒரு கேள்வி, இந்த கொரோனாக்கு அங்க இந்த கொரோனாக்கு அங்க எந்த ஒரு நடவடிக்கையும் இப்ப கூடுதலாக ஒரு பயமாக ஒன்றுமே எடுக்கவில்லை என்ன? மக்கள் எல்லாம் அங்கங்கே சென்று வருகிறார்கள் இல்லையா?
1: எல்லாம் பரவாயில்ல, கூட்டமாக சென்றிருக்கிறார்கள்.
0: அரசு கொடுக்கல, கூட்டம் கூட்டம், அதுவும் கூட்டம் கூட்டமாக இருக்கிறார்கள்
1: என்ன? உலக நாடுகள் பிரிட்டன், இங்கிலாந்து போன்ற நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டமாதான் போயிட்டு இருக்காங்க,
0: கூட்டம் கூட்டமா தான் இருக்கிறாங்க. ஆனா பயம் இருக்கு. ஆனா அது ஒட்டுமொத்தமா அவ்வளவு பேருக்கும் வரும்போது உங்களுக்கு பயம் இருக்கும். உங்களுக்கு நீங்க அதுக்குள்ள இருந்து எல்லா செய்திகளையும் கேக்குறீங்க, எல்லா செய்திகளையும் பாக்குறீங்க, மற்றது அதுக்குள்ள கூடுதலாக இந்த நோயை
1: நிச்சயம்
0: மற்ற நோயை பற்றி தெரியும். சில பேருக்கு நோயை பற்றி தெரியாது. அதுதான் சளித்தன்மையா இருக்குது. சளித்தன்மையா இருக்குது, அதுக்கு நாங்க நல்ல தெரியும். இதுல இருந்து நீங்க என்ன சொல்றீங்க? கண்ணுக்கு தெரியாதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு கிருமி என்று சொல்றீங்க
1: என்ன?
0: இது எங்க வச்சு பாக்குறது?
1: ஒன்னும்
0: செய்ய மாட்டேங்க. கண்ணு எப்படி பார்த்தா உங்களுக்கு சுவந்து இருக்கு, அதுக்கு ஒரு வருத்தம் சொல்லுவாரு. இது இது ஒண்ணுமே வர்றது என்ன
1: செய்யுங்க? கேட்பாங்க.
0: ஆனா ஒட்டு மொத்தமா உடனே டக்குண்டு ஒரு அஃபெக்ஷன், ஒரு ஒரு மனிதனை கொல்லக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. அதுக்கு அதாவது இந்த வருத்தத்தில இருந்து
1: விமானத்தில் போய் அவர் வந்து தனிமைப்படுத்த முடியும். அவர் இந்த நாட்டில இருந்து ஏற்றுக்கிட்டு திரும்ப விமானத்தில் போய் அவர் நாட்டுக்கு போவாங்க. அவர் தனிமைப்படுத்தாங்க, அவர்தான்
0: தனிமைப்படுத்திட்டாங்க. உங்களுக்கு என்ன பாடல் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எம்ஜிஆர் பிறந்த நாள்
0: சொல்லுங்க.
1: நினைவு நாள்,
0: நினைவு நாள், நினைவு நாள், பிறந்த நாள் அல்ல.
1: ஆமா, அவர் வந்து ஒரு அருமையான நடனம் ஆடக்கூடிய ஒரு பாடல்மா. பஞ்சாபி நடனம் ஒண்ணு இருக்கு, பஞ்சாபி டான்ஸ் நடனம் ஒண்ணு இருக்கும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதுதான் சுகம் சுகம்னு ஒரு பாடல் குடியிருந்த கோயில்ல ஐயாவோட அந்த பாடல் அவரோட கேட்கும்போது சொன்னாங்க, எவ்வளவு யாருமே ஆடுனது அவருக்கு நிகழ்வு யாருமே அல்ல, எம்ஜிஆருக்கு நடனம் ஆடக்கூடியவர் வந்து
0: பாராட்டினாங்களாம்.
1: அமைச்சிருந்தாங்களா அந்த பாடலுக்கு, அவங்க வந்து சொன்னாங்களா பாராட்டினாங்களா இந்த அளவுக்கு?

0: அந்த நடனத்தை தான் அந்த அளவுக்கு எம்ஜிஆர் வந்து ஆடி இருக்காருன்னு சொன்ன ஐயா தான்
1: சொன்னாங்க. உண்மை உண்மை அது அந்த எங்களுடைய பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியும் டைட்டில் சாங் தான் அது ஆடலோட அதை பாடுங்க பாப்போம். நீங்க எப்படி பாடுறீங்கன்னு
0: பாப்போம். பாடல் கேட்டு ரசிப்பேன் சுகம் சுகம் சுகம்
1: சுவர் சுவர் சுவர் சுவர் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். நீங்க நல்லா பாடுறீங்க. சில பேர் வந்து முழுமையா பாட சொன்னா பாட மாட்டாருங்க, சில இதுல வெட்டி அதாவது ரத்து செய்து விடுவாரு, அதாவது அதெல்லாம் வெட்டி சின்னா பாடிட்டு விட்டுருவாருங்க. நல்லது விஜயராகவன் மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க, கேட்டு மற்றவர்கள் இணைஞ்சு கொண்டு பேசலாம். நன்றி நன்றி.
0: அன்னை வேளாங்கண்ணி ஒரு பாடல் ஏதாவது ஒளிபரப்புக்குமா?
1: அன்னை வேளாங்கண்ணி
0: நீலக்கலை ஓடத்துல. ஆமா ஆமா அந்த படம் தான் இன்னைக்கு பொருத்தமா இருக்கும் நிகழ்ச்சி. நான் கேட்ட வந்து பாடல் நாளைக்கு ஒளிபரப்பு, இன்னைக்கு வந்து அன்னை வேளாங்கண்ணி ஏதாவது ஒரு பாடல்
1: உங்களுக்கு அட்வான்ஸ் நத்தார் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றேன். முன்கூட்டியே நத்தார் வாழ்த்து
0: அனைத்து அனைத்து கிறிஸ்துவ நண்பர்கள் நம்ம நேயர்களுக்கு அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு கொள்றோமா. நம்ம நம்ம நேயர்கள் நிறைய பேர் இருக்காங்க கிறிஸ்துவ நண்பர்கள், அவர்கள் கிறிஸ்துமஸ் 12 மணிக்கு அவர் சரியாக கொண்டாட இருப்பதற்கு நாங்கள் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை மிக்க மகத்துவம் தெரிவித்துக் கொள்கிறோமா.
1: நிச்சயம் நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அவர்களுக்கு அந்த வாழ்த்து தெரிவித்து. உண்மையிலே விஜயராகவன் சொல்வது உண்மையான ஒரு கருத்து மற்றது. ஆனா ஒன்று இந்த இந்த கொரோனாவில் என்னன்னு தெரியாது வந்து மீண்டவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஒரு உயிர் உயிர் அதாவது செத்து எழும்பினது போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். வணக்கம் பௌனம்மா. வணக்கம.
2: வணக்கம்மா.
1: வணக்கம் பௌனம்மா, எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். இப்ப அங்க காலநிலை எப்படி இருக்கிறது? மழை இல்லையல்ல?
2: இங்க நல்ல சுமூகமான ஒரு நிலையா இருக்குமா, நல்ல ஒரு நல்ல ஒரு இதமான ஒரு நிலையா இருக்கு. இன்னும் அதாவது இந்த புயல் மழை பனி பனி இருக்குது,
1: குளிர்
2: கடல் கொந்தளிப்பு கடல் கொந்தளிப்பு புயல் இதையெல்லாம் தவிர்த்து ஒரு சுமூகமான நல்ல ஒரு நிலையா இருக்கு. மீனவர்கள் நாங்க எல்லாருமே வந்து தொழிலுக்கு போயிட்டு இருக்கோம்.
1: எல்லாரும் இப்ப இந்த இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல நீங்க கடற்கரை ஓரம் கொண்டாட்டங்கள் வைப்பீங்களா? கிறிஸ்துமஸ் கொண்டாடுவார்களா?
2: கொண்டாடுவாங்கம்மா. சொல்லுங்கம்மா.
1: சொல்லுங்க. அதாவது லைட் எல்லாம் போட்டு கொண்டாடுவாங்களா? லைட்ஸ் எல்லாம் போட்டு கிறிஸ்துமஸ் பாப்பா
2: அப்படிதான்மா. நல்ல ஒரு கொண்டாட்டமா போன வருஷம் எல்லாம் நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கொரோனாவால வந்து ஒண்ணுமே இன்னைக்கு தெரியல, எதுவுமே அமைதியா இருக்கு.
1: அதுதான் சரிய வேணாம்னு சொல்லுங்க. என்னன்னா சட்டம் அது கடற்கரையோரம் மற்றது அந்த பீச்ல கடற்பக்கம் மற்ற பார்க்ல மற்றது பெரிய பெரிய ஹோட்டல் வழிய எல்லாம் கொண்டாட்டங்கள் வைக்க கூடாதுன்னு உங்களோட கவர்மெண்டே அறிவிச்சிருக்கான்னு நினைக்கிறேன்.
2: ஆமாமா, இல்லன்னா வந்து நல்ல ஆர்ப்பாட்டமா இருக்கும், ஒரே மக்கள் ஆரவாரமா இருப்பாங்க. இப்ப என்னன்னா எங்கேயுமே ஒரே நிசப்தம், மனித ஒரு ஆரவாரமே இல்லைன்னு தான் சொல்லணும்.
1: பயந்து கொண்டிருக்கிறாங்க எல்லாரும் இந்த நோய்க்கு. நாளைக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க பௌனம்மா நீங்க?
2: நாளைக்கு நாளைக்கு வந்து அடிமை பெண் அப்படின்ற திரைப்படத்துல இருந்துமா, ஏமாற்றாதே ஏமாறாதே.
1: அடிமை பெண் ஏமாட்டா, நல்ல பாட்டு. அந்த எம் ஜி ராமச்சந்திரனுடைய படம் இல்லையா அது?
2: ஆமாமா.
1: இந்த படம் எத்தனை தடவை பாத்திருப்பீங்க அம்மா நீங்க?
2: அது கணக்கே சொல்ல முடியாது. நான் குழந்தையில இருந்து நான் வந்து 8 வயசுல இருந்து அந்த படத்தை பாத்துட்டே இருக்கேன். எப்ப வந்தாலும் நான் திரைப்படத்தை அந்த படம் வந்தா பாத்துட்டே இருப்பேன். நாங்க எங்க மீனவ சமுதாயமே பொதுவாகவே வந்து எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் படம் அப்படின்னு சொன்னால் அது எத்தனை முறை வந்தாலும் எத்தனை முறை பார்த்தாலும் எங்களுக்கு சலிக்கே சலிக்காது.
1: சலிக்காது. இந்த அன்னை வேளாங்கண்ணில இருந்து ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம். அம்மா அன்னை வேளாங்கண்ணில இருந்து
2: என்ன பாட்டுமா?
1: என்ன பாட்டு? என்ன பாட்டுன்னு நல்ல முதல்ல அதாவது
2: சுசீலா அம்மா பாட்டு ஒன்னு இருக்கு,
1: அது அன்னை
2: சோக பாட்டுமா? கருணை மழையே,
1: அதுவும் சோக பாட்டு. பட் அது
2: அப்புறம் அந்த கடல் அலை தாளாட்டும் வேளாங்கண்ணின்னு ஒரு பாட்டு இருக்கு.
1: அப்ப அது பாடுங்க. தெரியுமா அம்மாக்கு அந்த பாட்டு?
2: தெரியுமா, ஒரு அடி
1: பாடுறேன்.
2: ஹலோ,
1: பாடுங்க பாடுங்க பாடுங்க அம்மா.
2: கடல் அலை தாளாட்டும் வேளாங்கண்ணி எம்மை கருணையில் தாளாட்டும் மாதாங்கண்ணே. கடல் அலை தாளாட்டும் வேளாங்கண்ணி படகினில் வருவோர்க்கு துணையானவள், வரும் பாதை மறைந்தவர்க்கு விளக்கானவள். படகினில் வருவோர்க்கு துணையானவள், வரும் பாதை மறைந்தவர்க்கு விளக்கானவள். சமயங்களில் மரத கலையானவள், சமயங்களில் மரத கலையானவள். எங்கள் தாய் குலம் காப்பதற்கு கலையானவள். வண்ண கடலை தாளாட்டும் வேளாங்கண்ணி எம்மை கருணையில் தாளாட்டும் மாதாங்கண்ணி. கடலை தாளாட்டும் வேளாங்கண்ணி.
1: அருமை அருமை அருமை அருமை. நல்லது அம்மா, நன்றா பாடுங்கள். மீண்டும் மீண்டும் நான் மீண்டும் பேசும்போது உங்களை அழைக்கிறேன். சரியா?
2: நன்றி
1: நன்றி நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ராஜ்குமார். வணக்கம்.
3: வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். நலமா, நல்லா இருக்கீங்களா?
1: நீங்க எத்தனாவது பையனா ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னு பாப்போம். முதல்ல விஜய்,
3: ரெண்டாவது
1: ரெண்டாவது. அதுல வந்ததும் வந்தாமா ஏகாதசி வை வை வை குண்ட
3: ஞானசேகரன்
1: அண்ணா, அடுத்த பையன் வந்திருக்கிறார், அடுத்த செல்வகுமார் வந்திருக்கிறார். இவன யாருக்கு வர மாட்டாங்க. இப்ப இதுல போட்டுட்டு தாங்க முழிச்சிருக்கிற சும்மா போடுற அத நாங்க நம்பின.
3: இல்ல, சர்ச்சுக்கு போயிருப்பாங்க நினைக்கிறேன். நம்ம உறவுகள்
1: இல்ல, இன்னும் நேரம் இருக்கன்னு நினைக்கிறேன். சரியா 11 மணிக்கு தான் கிளம்பி, 12 மணிக்கு தானே. ஆனா இப்ப இல்ல, இப்ப வந்து அங்க கோயில்கள் எல்லாம் திறந்திருக்கா?
3: இப்ப விடிகால திறப்பாங்க. விடியற்காலையில வைகுண்ட ஏகாதசிக்கு,
1: வைகுண்ட ஏகாதசிக்கு திறப்பாங்க. இதுக்கு
3: 4 மணிக்கு. 4 மணிக்கு மாசம் உண்டு உண்டு. இப்ப திறந்திருக்கு, சர்ச்சு திறந்திருக்கு. திறந்திருக்கு வராங்க, வந்துட்டே இருக்கிறாங்க மக்கள் எல்லாம்
1: எல்லாரும். அது அங்க சரியா விட்டு இருக்கிறார்கள் இல்லையா? அப்படி எல்லாம் செய்ய சொல்லி இங்க கோயில் எல்லாம் ஒன்றுக்கு போயிடாது, எல்லாம் போட்டியாச்சு.
3: பாருங்க எவ்வளவு சுத்தமா இருந்திருக்கீங்க. சுத்தமா இருந்தவங்களுக்கு திருப்பி தாக்கி இருக்கு.
1: இல்ல, இங்கதான் இங்க இருக்கிறவங்க தான் கூடுதலாக இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுற நத்தாரை கொண்டாடுறவர்கள். அவர்களுக்கு செய்ய முடியாமல் இருக்கிறது. அது வீட்டிலும் வேற, அந்த வீட்டுல வசிக்கிறவர்களை விட வேற யாரும் இருக்க கூடாது. பிடிச்சா ஃபைன், காசு கட்டணும் ஆயிரக்கணக்கு, லட்சக்கணக்கும் கட்டணும். லஞ்ச நேரம் 10 பேர் இருந்தாங்கன்னா லஞ்ச கணக்குல வரும். ஒரு ஆருக்கு
3: வீட்டிலே கொண்டாடுறாங்க கிறிஸ்துமஸ்.
1: வீட்டுல அவங்க அவங்க கொண்டாடலாம். இப்ப நாங்க எங்கட வீட்டுல இதுல எத்தனை யார் இங்க இருக்கிறவங்க யாருன்றது அவங்களுக்கு அடிச்சோன்னு தெரியும். அவங்களுக்கு எங்கட ஐடிய பார்த்து கேப்பாங்க. லைசன்ஸ் பார்த்தாலும் பிடிச்சிடலாம் ஒரு ஆளுட இந்த அட்ரஸ் ஒரே இருக்கு. அதனால உடனே அதுக்கு ஃபைன் பண்ணுவாங்க. உங்களுடைய பாடல்
3: என்னண்டு? உங்க நாட்டுல இருந்தா வந்திருக்கிறாரு எங்க நண்பரோட மச்சான், அங்கதான் இருந்தாரு. இப்போ குழந்தைங்களோட வந்திருக்காரு, கொரோனால இருந்து மீண்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்கிறான்னு சொல்ல வந்த.
1: ஐயா, எங்க நாங்களே தான் நல்லா இருக்கோம், நீங்க நல்லா எங்கெல்ல போட்டுட்டீங்க.
3: இல்ல அப்படி இல்ல, அப்படி இல்ல, இவனால வர முடியல அவங்களால, குழந்தைங்க இருக்கு.
1: உண்மையிலேயே வர முடியாது. என்னடா இப்ப பழையபடி பிளைட் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. இல்ல,
3: இங்கிலாந்து நிப்பாட்டிட்டாங்க. ஒண்ணு மித்த கண்டி என்ன பண்ணாங்கன்னு தெரியல.
1: இல்ல, இவங்களும் நிப்பாட்டி கொண்டு வராங்க, நிப்பாட்டுறாங்க எல்லா இடம் போக்குவரத்துக்காக.
3: தடுப்பூசி கண்டுபிடிச்சு, இப்ப நியூஸ் கேட்டேன், தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டு இருந்தாலும் அந்த தேவைகள் அதிகமா இருக்குங்கிறாங்க.
1: நியூஸ் கேட்டேன். என்று சொல்லுகிறார்கள். கூடுதலாக இப்ப டயபெட்டிக் காரர்களுக்கு தான் அது அஃபெக்ட் பண்ணும் கூட அவர்களுக்கு கொடுக்க இருக்கிறார்கள். ஆனா டயபெட்டிக் காரர் தான் இப்ப முழுமையா வழியில தெரிகிறார்கள். அதுதான் பகுதி, அதான் தமாஷான விடயம். பயமே இல்ல, இந்தா போறேன் இந்தா போறேன்ன்றார்கள். துப்புரவுக்கு ஏறாத டயபெட்டிக் காரர்கள் கூட நான் இப்ப வழியில போறேன்னு நிக்கிறேன். உண்மையிலே அவர்கள் பயந்து இருக்கணும். அது வந்தால்
3: எப்படி மார்க்கெட்டிங், நீங்க எப்படி போறீங்க எல்லா பர்ச்சேஸ்க்கெல்லாம் மார்க்கெட்டுக்கு எப்படி போறீங்க?
1: இப்ப இப்ப இப்ப இந்த ஒரு இந்த கிழமையெல்லாம் கியூ சரியான லைன்ல நிக்கிறாங்க, சரியான தூரம் குளிருக்குல ஜாக்கெட் எல்லாம் போட்டு மூடி கட்டி கொண்டு இருந்தாலும் எப்படியும் எவ்வளவு நேரம், நாங்கள் பூட்ஸ் போட்டு இருந்தா கூட அதுக்கு குளிர் கொஞ்ச நேரத்துல உள்ளுக்குள்ள வந்து கொண்டே இருக்கும், கை காலெல்லாம் குளிரும். இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு மக்கள் மூடி கட்டி கொண்டு லைன்ல கொஞ்சம் கொஞ்சம் பேரை தான் விடுவாங்க, ரெண்டு மூணு நாலு பேர் நாலு பேரா அந்த அந்த பொருட்களை வாங்கிட்டு வந்துருவோம்.
3: அங்கதான் போயாகணும் இல்லீங்க?
1: எந்த ஸ்டோருக்கு போனாலும் முன்னுக்கு ஒரு கியூ நிக்குது. இப்ப சில சில இப்ப நாங்கள் போற கடையில அவங்க முன்னுக்கு ஒரு கூடாரம் மாட்டி அடிச்சுட்டாங்க, என்னது காட்டுக்கு குளிர் கூட தானே, அப்ப அடிச்சு விட்டுருக்காங்க மக்களுக்கு படாம கியூக்கு.
3: இப்ப அங்க இங்க குளிர் காலங்களா? அங்க
1: இல்ல இல்ல, சரியான குளிர் இங்க பனி கொட்டும். இப்ப இந்த காலகட்டத்தில் மற்ற வருஷம் எல்லாம் இந்த காலத்துல சரியான ஸ்னோ கொட்டிடும் டிசம்பர் மாதம். இப்ப எல்லாம் சரியான ஸ்னோவா இருக்கு, சில ஒன்னு இந்த இன்றைய இரவு சரியான ஸ்னோ கொட்டக்கூடும் இங்க. ஆனா இப்ப இந்த ஸ்னோ எல்லாம் கரைஞ்ச மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு காலநிலையின் ஒரு மாற்றம். இது இப்படி பாக்க எங்களுக்கு ஒரு பயமா இருக்கிறது, என்ன நடக்குமோ இனி அண்டு என்று அப்படியே அள்ளி கொட்டிடும். ஸ்னோ ஸ்டோம் மாதிரி முந்தி வந்தது இல்ல சில நேரம், அது அது ஸ்னோ ஸ்டோம் வந்தா எல்லாம் ஃப்ரோஸ் ஆயிரும், எல்லாம் மூடிடும், நீங்க வழியில நடக்க முடியாது, வழுக்கி வழுக்கி விழும், கார்களோடு எல்லாது கரண்ட் நின்றும். அது ஒரு முறை வந்து சரியா கஷ்டப்பட்டிருந்தோம் நாங்கள் எல்லாரும்.
3: இதெல்லாம் சிம்பிளால தான் நான் பாத்துருக்கேன். பரவாயில்ல, நீங்க நேர்ல பாத்துட்டு இருக்கீங்க, அனுபவிச்சுருக்கீங்க.
1: நாங்க ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் அது மெழுகுதிரிய கொளுத்தி வச்சுட்டு கொஞ்சம் அந்த ஹீட் கொஞ்சம் இருக்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்தவன் இல்ல. அடுத்த நாள் எத்தனை சொக்ஸ போட்டான, எத்தனை உடுப்ப போட்டான, அது குளிர் வந்து எங்களால முடியாம போச்சு. ஒரு டிவி வாங்க
3: குளிர் தாங்குற மாதிரி உடுப்பு இருக்கு இல்லீங்க? உடுப்பு
1: எல்லாம் எல்லாம் எல்லாம் இருக்கு. அதை போட்டாலும் நீங்க எத்தனை ஜாக்கெட்டை போட்டாலும் அந்த குளிர் இவ்வளவு நேரம். உங்களுக்கு ஹீட்டர் இருந்தா, வீட்டுக்குள்ள ஹீட்டர் இருந்தா தான் நீங்க வாழலாம். அதனால ஷெல்டருக்கு போய் சொல்லிடுவாங்க, உடனே அறிவிப்பாங்களா அவங்க ஷெல்டருக்கு போவாங்க. எல்லாரும் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வீட்டை போட்டிட்டு ஷெல்டருக்கு போவாங்க. கரண்ட் இல்லாம போயிருச்சு, அப்ப ஃப்ரிட்ஜ் கேட்கிற சாமான எல்லாம் படுது, சமைக்க முடியாது, டீ ஊத்த முடியாது. பக்கத்து கடையில நானே எங்க இது மூன்று நாள் இருந்துட்டு அப்ப எங்கட அம்மாவும் இருக்கிறா என்னோடு, மூன்றாவது ரெண்டாவது ஃபுளோர்ல இருந்தேன். சரி என்னட்டு இருங்கம்மா பக்கத்து கடை, அது வந்து அவர் கேஸ்ல சமைக்கிறாங்க அந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம். அப்ப அதுல போய் காலையில டீயும் உடனடியா ஏதாவது இருக்கிற சாப்பாடு வாங்கிட்டு வரணுமாண்டு போனேன். நான் போய் பார்த்தா கியூ சட்டி தாங்கி போடாது, ஆனா நடக்க முடியாது, சரியான வழுக்கல் அந்த இதெல்லாம் அந்த மெழுகு மாதிரி தான் இருக்கு. என்ன அது தன் மழை பெய்ஞ்சு அப்படி மெழுகு ஆயிடுது, ஃப்ரோசன். அந்த இது வந்து சும்மா ஸ்னோன்னா நடக்கலாம். அப்ப சரி எல்லாரும் கியூ இருக்கா, நான் நின்று ரெண்டு டீ வாங்கிட்டேன், காஃபி ரெண்டு வாங்கியாச்சு, பிரெட்ல பூசி ரெண்டு சாண்ட்விச் வாங்கியாச்சு. சரி அப்புறம் கண்ண நேரம் அது ஒரு ஒன்றரை மணி அதுக்கு மேல கியூல நின்று போனாங்க எல்லாரும். அந்த எல்லாரும் நிக்கிறதால பேசி பேசி பேசி நின்று அத குடுக்க குடுக்க அந்த அதுவும் டவுன் டவுன் ஏரியாக்குல இருக்கிறோம் நாங்க. வாங்கி கொண்டு வந்து வர எங்கட அபார்ட்மெண்ட் கிட்ட சரியான அந்த சரக்கு வழுக்கல் அதுல அதுல வழுக்கி விழுந்த சாண்ட்விச்சும் வளர்ந்துட்டு எனக்கு ஒன்றரை மணி நிற்கிறேன். இப்ப நான் அழுதன் கதறி உண்மையிலேயே கொஃபியும் பறந்துருச்சு. இது உண்மையா நடந்தவண்டு கொஃபியும் எல்லாம் அது அதுக்கு என்ன பார்த்த அதுல விழுந்து என்ன வாங்கிக்கொண்டு அதுல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அந்த ரெஸ்டோரன்ட் கிட்ட பாக்க தெரியும். அதுல நின்றவங்க ஓடி வந்து கூப்பிடுவோம் மை காட், அவங்க என்னைய தூக்கி கொண்டு போய் கடைக்காரன் சொன்னேன். இப்படி அதெல்லாம் பறந்து சாண்ட்விச்சும் போயிருச்சு. பாவம் நான் அதுல எழுமி நின்று அழுகுறேன். என்னண்டா விழுந்த நோ இல்ல, குடிக்கிறதுக்கு காப்பியும் இல்ல, நானும் அம்மாவும் தான், காப்பியும் இல்ல, சாப்பாடும் எல்லாம் பறந்துடுச்சு சும்மா ஜம்மண்ட் எல்லாம். விழுந்த விடுவேல. ஆனா உண்மையா பெயின் இருந்தது, விழுந்த பெயர் அவங்க கூட்டி கொண்டு போய் அந்த ரெஸ்டாரண்ட் திருப்பி அதே சாப்பாடு தந்து ஒரு ஆள் புடிச்சு கொண்டு அந்த எங்களுடைய அந்த என்ட்ரன்ஸ்ல கொண்டு விட்டேன். வந்து அம்மாட்டு சொன்ன, அம்மா கேட்டா விழுந்தது எதுக்கு சாப்பாட்டுக்கு என்னம்மா, நோவு எதுவும் இருக்காது இல்லையாம்மா, ஒன்றரை மணத்தையா நான் நின்று வாங்கினேன், சாப்பாடும் கொபியும் போச்சேன்னுதான் எனக்கு அழுக வந்தது.
3: வலி இருக்கும்
1: அப்படி பேர் இருக்க முடியல. நாங்க எல்லாம் போயிட்டோம் வேற வேற இடத்துக்கு கரண்ட்
3: உள்ள. இப்போ இப்போ 14 டிகிரி இங்க தர்மபுரியில
1: நைட்
3: டெம்பரேச்சர்
1: பாருங்க,
3: தலைக்கு ஒரு ஃபுல்லா அதுக்கு மேல ஒரு சால்வ போட்டு பேசிட்டு இருக்கிறேன் போட்டுட்டு
1: பாத்தீங்களா,
3: நீங்க மைனஸ்ல
1: அதுக்கே குளிரண்டு சொல்றீங்களே, இது எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன பாட்டு, என்ன பாட்டு கேட்க போறீங்க? இருக்கும்போது இருக்கும்போது அந்த சந்தோஷமா இருக்கிற நேரம் நாங்க சந்தோஷமா இருந்துடணும். இனி இனி என்ன என்ன எங்களை வரப்போகுதுன்றது எங்களுக்கு தெரியாது. இந்த நிமிடம் தான் நான் சந்தோஷமா இருக்கிறேன், இதை அனுபவிச்சிடவனும் நாங்க, அதுதான் முக்கியம்.
3: வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்.
1: நிச்சயம் நிச்சயம். இப்ப பாருங்க இந்த குளிர்லயே நீங்க மொட்டமா இல்ல அப்படியே துண்டை போட்டு
3: எவனா பார்த்தா பயந்துருவான் பக்கத்துல இருக்கிற, என்னடா வந்து துண்டு போட்டு வரத்த நின்றுட்டு இருக்கிறானு.
1: அவ பாருங்க துண்டு போட்டுக்கணும் வந்து இருக்கிறீங்க, அவ்வளவு எம்டியா இருந்த ஒரு அன்பு உங்களுக்கு. என்ன பாட்டுன்னு சொல்லுங்க
3: பாருங்க. படம் வந்து ஈரமான ரோஜாவே, வா வா அன்பே, பூஜை உண்டு கீழே போனா அது நடக்க நினைக்கிறேன்னா கேட்ட பாடல கீழ போன நடக்கும். எனக்கு
1: இந்த குளிருக்கு எங்க போனீங்கன்னு
3: நடக்கும். அதனாலதான் மோட்டர் போட்டு பக்கத்துல நின்றுட்டேன், ஒண்ணும் சொல்ல முடியாது.
1: மோட்டர் ஒரு நல்ல ஒரு பாட்டு உங்களுக்கு. சரி குளிருக்கு
3: ரொம்ப சந்தோஷம்.
1: நன்றி நன்றி.
3: யாரும் வரலீங்களா நண்பர்கள்?
1: ஒரு ஒரு கூக்கு கேக்குது, யாருன்னு தெரியாத பாக்கலாம்.
3: சரிங்கம்மா, ரைட்டு சரிங்கம்மா, நன்றிம்மா,
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 12:05. யாரும் அழைப்புக்கு வந்தீங்க, ஞானசேகரம் அண்ணா நீங்க வாங்க. உங்களுக்கு குளிர குளிரா எனக்கு தெரியல, சில நீங்களும் ஒரு துண்டு போட்டு கொண்டு வந்தா பேசணும். செல்வகுமார் எப்படி இருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்களா? நீலக்கடலின் ஓரத்தில் கேட்டிருந்தார் எங்களுடைய விஜயராகவன். அவருடைய இந்த இயரில் அவருடைய ஆசையை எதுக்கு நாங்க இல்லாமல் ஆக்குவான்? உங்களுடைய பாடலை தருடன் கேட்போம், நாங்களும் உங்களுடைய சந்தோஷத்தில் நாங்களும் பங்கெடுத்துக் கொள்கிறோம். இந்த வருஷத்துல உங்களோட சந்தோஷம் நிறைவேற்றப்படுகிறது. வணக்கம் செல்வகுமார். வணக்கம், வாங்க.
4: வணக்கம், வணக்கம்.
1: நீங்க துண்டு போட்டிருக்கீங்களா? இல்ல, இப்ப அவர குளிருக்கு துண்டால மூடிக்கொண்டுதான் வந்திருந்து பேசுறேன். எம்டிஆர் ஒன்னு சொல்லி இருந்தார் ராஜ்குமார்.
4: தலையில தலையில அங்க குள்ளா மாட்டிருக்கோம்.
1: அப்ப உடம்பு
4: குளிர்ந்தா
1: உடம்பு குளிர்ந்தா
4: சட்டையும் பெருசா போடும். சட்டை போடுங்கதான் பேசுறோம். இப்ப நைட்ல எல்லாம் சட்டை கலட்டுறது இல்ல. சட்டை
1: போனாட்டி அதை போடுறீங்க நீங்க மாஸ்க் சரியா?
4: மாஸ்க் போட்டுக்காம போறோம்.
1: ஞான செய்ய வேண்டாம் நினைச்சிருங்க, நீங்க எதை போடாட்டியும் அதை போட்டுறேன்னு சொல்லிட்டேன். அவர் நினைச்சிருங்க,
4: அவருக்கு
1: நினைச்சிருங்க டக்கண்டு கொஞ்சம்.

0: வணக்கம் வணக்கம் ஞானசேகரன்.
1: வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா எப்படி இருக்கீங்க? அண்ணா
0: நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சோமா இருக்கேன் அண்ணா. நான் நலமா இருக்கிறேன். அந்த ஸ்டிக்கர் நீங்க
0: ஒட்டி. செல்வகுமார் வணக்கம்.
1: செல்வகுமார்
2: வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: நன்றி நன்றி.
1: நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கீங்க பாருங்க அண்ணா, சூப்பர். உங்களோட சைக்கிள்ல
2: இல்ல வாகனம்? வாகனமா?
1: வாகனத்துல ஸ்டிக்கர் ஒட்டி வைக்கிறோம். என்ன சத்தம் அது?
2: இல்ல வண்டியில
0: மிதியில
1: பயணிச்சுக்கிட்டு
0: இருக்கேன். இடத்துல வந்து எடுத்தேன் நானு. ஒரு 6 கிலோமீட்டர் விட்டு இப்பதான் ஒரு 3 கிலோமீட்டருக்கு வந்திருக்கேன்.
1: அண்ணா நீங்க வந்து எத்தனை மணி மட்டும் வேலை பாக்குறீங்க? இரவு 10 மணி மட்டுமா?
0: இரவு சாதாரணமாக 9 மணி வரைக்கும். இன்னைக்கு நாளைக்கு விடுமுறை நாள் என்பதால் இன்னைக்கு ஒரு 1.5 மணிக்காலம் கூட ஆகிவிட்டது.
1: அது டீ கடையா? அது
0: டீ காஃபி பச்சனம் வடை போண்டா.
1: நீங்க நல்லா எல்லாம் செய்வீங்களா? போண்டா வடை
0: இல்ல, நான் விற்பனைக்கு தான், விற்பனைக்கு எடுத்துக்கொண்டு போய் வித்து கொண்டு
1: வருவேன். டீ ஊத்துறீங்களா?
0: இல்ல இல்ல, அதுக்கு தனியா மாஸ்டர் இருக்காரு. அவரு 2 மாஸ்டர் இருக்காங்க. காலையில 1 மாஸ்டர், இரவு சாயந்தரம் 1 மாஸ்டர், 2 மாஸ்டர் இருக்காங்க. பச்சனம் போடுறதுக்கு தனியா 1 மாஸ்டர் இருக்காங்க.
1: ஒரு ரேடியோ கொண்டு டீ கடையில பாத்துருங்க அண்ணா. இந்த மாஸ்டர் அடிக்கிற டீ கேட்டு
0: மக்கள் கேட்கறது சிரமமா இருக்கும். அதுக்காக தான் வேற ஒண்ணும் இல்ல.
1: அவ டீ கடையில என்ன பாட்டு போடுறாங்க? ஒரு பாட்டு போடுவாங்கல்ல?
0: பாட்டு போறது கிடையாது. பெரும்பாலும் சாயந்தரம் நேரத்துல நான் வந்து பாட்டு கேட்டுட்டு இருப்பேன். அந்த நேரம் இல்ல மத்தியான நேரத்துல கொஞ்சம் ஓய்வா இருக்கும்போது நான் பாட்டு வச்சு கேட்டுட்டு இருப்பேன். இல்ல நான் இது மாதிரி விற்பனை கடைக்கு கடை போறப்ப பாட்டு நான் பாக்கெட்டே ரேடியோ ஆன்ல இருக்கும், நான் கேட்டுட்டே இருப்பேன்.
1: இப்ப டீ கடையில எல்லாம் முந்தி பாட்டு போட்டிருப்பாங்க இல்ல? நான் சில நேரத்துல
0: உண்டு உண்டு. இந்த நம்ம கடையில, நம்ம விற்பனை கடையில அது மாதிரி கிடையாது. அது மாதிரி போட மாட்டாங்க. பாக்கி எல்லா கடையிலுமே ஓரளவு போடுவாங்க. பாட்டு போடுவாங்க. ஐயப்ப சீசன் இருந்தா ஐயப்பன் பாட்டு போடுவாங்க. மாரியம்மன் சீசன் தான் மாரியம்மன் பாட்டு போடுவாங்க. இப்ப நியூ இயர்க்கு இது மாதிரி அவங்களுக்கு கிறிஸ்துமஸுக்கு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாட்டு போடுவாங்க. ரம்ஜான் வந்தா ரம்ஜானுக்குள்ள பாட்டு போடுவாங்க. நம்ம கடையில அது மாதிரி ஆரம்பத்திலிருந்தே கிடையாது. அதை தவிர்த்துட்டாங்க. ரெண்டாவது டீகள்ல நாளிதழ் வாங்கி போடுவாங்க, தினசரி நாளிதழ். அது இங்க கிடையாது.
1: அதுவும் கிடையாது. ஏதோ
0: பாதிக்கப்பட்டுட்டாரு. நடந்து கொண்டு இருக்கோம். விற்பனை பாதிப்பு ஒரு பக்கம், தேவையில்லாத உணர்வுகள் பாதிக்கப்படும்.
1: நாளிகை வந்து அந்த அரசியல் அதுல இருந்து பேச தொடங்கிடுவாங்க.
0: கலந்துருக்கிறதுனால சிரமமா இருக்கும் எல்லாருக்கும். ஆரம்பத்திலிருந்து என்னுடைய முதலாளியே நிறுத்தி விட்டார். அவை
1: அது
0: அவங்க அப்பாவே
1: வந்தா டீய குடிங்கப்பா, சாப்பிடுங்கப்பா, போண்டா சாப்பிடுங்கப்பா, ஓடு
0: முடிச்சு ஓடுங்க
2: ஓடுங்க. ஐயா ஞானசேகர் ஐயா கடையில வந்து நல்ல கூட்டம் வரும்பல.
0: அந்த கடையில வந்து ஓரளவு வந்து உட்கார்ந்து சாப்பிடும் வசதி உள்ளது. ஆண்கள் பெண்கள் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து சாப்பிடுற மாதிரி வசதி. மத்த கடையில அந்த அளவுக்கு இருக்காது. அன்னைக்கு சாப்பிடுற மாதிரி ஓடுற மாதிரி இருக்கும். அதனால விடியாலும் 3 மணிக்கு திறந்துருவாங்க சகோதரி. விடியாலும் 3 திறந்து மத்தியானம் 1 வரைக்கும். மறுபடியும் பிற்பகல் 3 இருந்து இரவு 9 வரைக்கும். ரெண்டு ஷிப்ட்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஷிப்ட், 2 மாஸ்டர் காலையில் ஒரு மாஸ்டர், சாயந்தரம் ஒரு மாஸ்டர்.
2: கூட்டம் வந்துச்சுன்னா இதெல்லாம் வைக்க கஷ்டம்.
0: ஆமா, அதுக்காக தான் அது கடத்திருந்தா கடத்திர பசாரே.
1: செல்வகுமார் உங்களோட பாட்டை சொல்லுங்க. நீங்க விக்கி விக்கி அப்படியே நின்றாலும் நின்றுங்க செல்வகுமார். செல் செல் செல்
2: எல்லாம்
1: செல்வகுமார் கொஞ்சம் அரைக்கினீங்க, கொஞ்சம் அரைக்குங்க
2: செல்வகுமார்.
1: செல்வகுமார் கொஞ்சம் அரைக்கினீங்க, அரைக்கினீங்க செல்வகுமார்.
2: எனக்கு பாட்டு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்க. பாட்டு என்ன பாட்டு சொல்லலாம்னு நினைச்சிருந்த பாட்டு கூட மறந்து போச்சு. நீ ஒரு குழந்தை, நானும் ஒரு குழந்தை, நீங்க நீ ஒரு குழந்தைன்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டு அதே படத்துல ஐயா சொன்ன காவல்காரன் படத்திலேயே
1: நீ ஒரு குழந்தை. இது செல்வகுமார் கதை எப்படி இருக்கண்டா, நான் எனக்கு மக்காக்கும் ஸ்போர்ட்ஸ் இருந்தது, அதாவது ஒவ்வொரு எங்க ஸ்கூல்ல ஒவ்வொரு எல்லாம் அதெல்லாம் மறந்தே போகுது. ஒவ்வொரு டீம் வச்சு வச்சு அதுக்கு பாரதி இல்ல பாரதி போலேந்தி என்று அப்படி வச்சு அப்ப ஸ்போர்ட்ஸ் நடக்கும் இல்ல, அது இயர்லி ஒவ்வொரு இயரும் நடக்கும். அப்ப எங்கட சின்னக்காவும் அண்டைக்காவும் ஓட போறா சரியா, ஓட்ட போட்டி. அப்ப எனக்கும் ஏதோ ஒன்று இருந்தது, ஓட்ட போட்டியோ ஐக்கியமோ என்ன இருந்தது. அப்ப அம்மா என்ன அவ ஓட போறான்னு அவருக்கு நல்ல முட்டை கோப்பி அதெல்லாம் அடிச்சு கொடுத்து முட்டையெல்லாம் கொடுத்து என் மகள் ஓட போறான்னு எல்லாம் கொடுத்து அனுப்பியாச்சு. நானும் நின்று பாக்குறேன். செல்வகுமார் கேக்குறீங்களா கதை? இப்ப இந்த கதையும் இது உங்களுக்கும் வருமா? இப்ப
2: நான்
1: சரி என்ன எல்லாரும் இருந்தா
2: நானும்
1: சரி என்ட்டு அக்கா ஓட போறான்னு நானும் பாத்துருந்தேன். அம்மா முட்டை கோப்பி எல்லாம் அடிச்சு அனுப்புனது புள்ள ஓட போதண்டு நானும் பாக்கறேன். அக்கா ஓட போறான்னு எங்கட ஹைஜமோ என்ன என்று அது முடிஞ்சது. அப்ப நான் வந்து பார்த்தா ஒனியம்மா எக்ஸர் ரெடி கோண்டா அவர் சுட்ட உடனே இவ இருந்த இடத்துல எந்த இடம் மற்ற எல்லாரும் ஓடிட்டாங்க. இது உண்மையா நடந்தது, எனக்கு என்ன ஞாபகத்துல இருக்கு, இருந்த இடத்துல இருந்து எழும்பே இல்ல ரெடி என்ன அந்த அதுக்கு அவனும் ஓடல அப்படி இருந்துட்டு அழுகுறான். அவங்க ஓடிட்டா வேண்டாம் அந்த டீச்சர் எல்லாம் வந்து கூட்டி கொண்டு வர்றது பரவாயில்ல இருந்துட்டு அதை வீட்டை வந்து நாங்க சொல்லி
2: நீங்க சொல்லு சொல்லு வேமா சொல்லுனது மனசுக்கு நினைச்ச பாட்டை மறந்துட்டேன்.
1: உங்களோட பாட்டு என்ன?
0: எனக்கு வந்து ராஜராஜ சோழன் படத்துல இருந்து வண்ண தமிழ் பெண்ணுறுத்தி என் எதிரில் வந்தாள், வண்ண தமிழ் பெண்ணுறுத்தி என் எதிரில் வந்தாள் அந்த பாடல் வேணும்
1: பாருங்க. மிதிவண்டி ஓடிக்கொண்டு சைக்கிள் ஓடிக்கொண்டு பாடுறாரு பாருங்க, வண்ண தமிழ்
2: பெண்ணுமாக்கல குளிர் பாடலாதான் மெடிக்கலாம்
1: காத்துக்கு குளிர் பயம் இல்லாம குளிர் இல்லாம போறார் அதுதான், அது உங்களுக்கு தெரியல. வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்ன அருகில் வந்தார் அப்படியே வெள்ள விடுக்கு வந்து நின்றா இந்த தெய்வம்
2: பேசிட்டே நடந்து வந்துருவ நல்லா இறங்கிடுவ
1: நல்லா இருக்கு. நல்ல பாட விஜயராமன் என்னங்க விஜயராமன் மீண்டும் பாட பாக்கறான், அவர் என்னத்தையும் மறந்து விட்டுட்டு போயிட்டார், அதான் திருப்பி ஓடி வர பாக்கலாம். அல்லது நீலக்கடலில் ஒருத்த தரையில அம்மா ஆண்டு கேக்குறாரு தெரியல பாப்போம் என்னண்டு என்னம்மா நீலக்கடலில் ஒருத்தில காணேன்னு. எல்லாரும் இன்றைய இந்த வருஷத்துல 24ஆம் தேதி என்ன சில மனத்தியாலங்கள்ல முடிஞ்சிடும், திருப்பி வராது இந்த வருஷத்துல இந்த நாள் எங்க பாக்கலாம் விஜயராகவன்
0: என்ன
1: என்ன அழைச்சவர் வர நேரமா இருக்கு, போய் டீ எல்லாம் குடிச்சிட்டு வர வாங்க, முதல்வருக்கா பேசிட்டு கொஞ்சம் உச்சாம இல்லாம இருந்தாரு, இப்ப போய் நல்ல மனைவி எழுந்துருந்துட்டா என்ன நீங்க சத்தம் போடுங்க கேட்டு அப்ப சரி காப்பி ஒன்று ஊத்திட்டு வா ஏதோ தலை ஒரு மாதிரி கொண்டு போய் சொல்லி காப்பிய குடிச்சிட்டு திருப்பி வர பாருங்க. சரி அவர் வரட்டும், அவர் வரட்டும். நீங்க என்ன செய்வீங்க உங்களோட சுத்தி வர, அதாவது ஞானசன்னா உங்களோட வீட்டு பக்கத்துல எல்லாம் கிறிஸ்டியன்
0: நடந்து கொண்டிருக்கிறது. நான் வரும் வழியில் ரெண்டு மூணு இடங்களில் பார்த்தேன்
1: கொண்டாடிட்டு
0: இருக்காங்க. நெருங்கிட்ட இல்லத்துக்கு ஒரு அரை கிலோமீட்டரில் வந்து விட்டேன். இங்கேயும் திருவிழா சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது.
1: கோயில் இருக்குதா உங்களுக்கு பக்கத்துல?
0: ஒரு மூன்று இடங்கள் இருக்கிறது திருவிழைமுருதுல.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். விஜயராகவன் மனைவி தீ ஊத்தி தந்தாவா?
2: வணக்கம்மா.
1: மனைவி தீ ஊத்தி தந்தாவா?
0: வணக்கம் விஜயராகவன் சகோதரர்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்
0: நன்றி. வணக்கம் ஐயா.
2: அந்த வண்ண தண்ணீர் பெண் வளர்ச்சி பாடம் வந்து பாவை விளக்கு படம். அது
1: பாவை விளக்கு. ஆமா
0: பாவை விளக்கு வந்து காவியமா நெஞ்சின் ஓவியமா
2: இந்த பட்டம் விளக்கு.
0: காவியமா நெஞ்சின் ஓவியம் தான் பாவை விளக்கு.
2: ராஜராஜன் சோழன் அந்த பாட்டு கிடையாது.
0: ராஜராஜ
2: ஒரு பாட்டு
1: பாட்டு

0: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், வண்ண தமிழ் பெண்ணொரு.
1: பாவை விளக்கு, பாவை விளக்கு அவர் சொன்னது சரி.
2: ஆசையை
1: தூண்டியேன்.
3: அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம்.
1: வணக்கம் கண்ணன், எப்படி இருக்கு?
2: நன்றி கண்ணன்.
3: வணக்கம், நலமா இருக்கேன், நலமா இருக்கேன், நலமா இருக்கேன்.
2: வணக்கம் ஐயா, நீண்ட நாள் நாங்கள் உங்களை காட்டில சந்திக்கிறோம்.
1: நீங்க யாரு? அவர் தூக்கத்துல வந்திருக்கிறாரு.
3: கண்ணன், கண்ணன்,
1: கண்ணன், கண்ணன், கண்ணன், கண்ணன், கண்ணன், கண்ணன் கூட பாட சொல்லுங்க. டக்கண்டு
3: ஆயிரத்தில் ஒருவன் படத்துல செல்வகுமார் என்ன கேட்டாரு? என்ன பாட்டு கேட்டிருக்காரு?
1: செல்வகுமார் கேட்டாரு, நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மனதினி
2: ஒருவர். அந்த பாட்டு எம்ஜிஆர் பாட்டு.
3: நான் வந்து செல்ல கிளியே மெல்ல பேசு என்று
1: குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றே கேட்டா அவரும்
3: குழந்தைனால அதுக்கு நான் இந்த பாட்டை கேட்டுக்கிறேன்.
1: செல்லக்கிளி, செல்லக்கிளியே. விஜயராவன் விஜயராவனை பாட சொல்லலாம். பாடுங்க
2: விஜயராவன்.
4: ஒரு ரெண்டு நிமிஷம் வீட்டுக்கு வந்துடுறா,
1: நேச்சுரல் அண்ணா. அதாவது செல்ல பாருங்க, விஜயராவன் செல்லத்திலேயே வெளில பேசலன்னா அது பேசுது.
2: படத்துல சொல்ல
1: என்ன
2: எழுதி கோரஸா கத்துருக்காங்க.
3: வாத்தியார் பால் நடத்திட்டு இருந்தாராமா, அந்த பக்கம் உழைக்க ஆரம்பிச்சிருச்சா, எல்லாரும் அப்ப பாடத்தை கவனிக்க விட்டுட்டு அந்த பக்கம் காமிச்சு பாத்துட்டு இருந்தாங்களா. அப்ப நான் குழைக்க நிறுத்திச்சா, நிறுத்தினா பசங்க சொன்னாங்க, சார் அது நிறுத்திடுச்சு, நீங்க ஆரம்பிங்க அப்படின்னா.
1: இப்ப உங்களை எல்லாத்தையும் நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், சரியா? யார் சரியா? தீ ஊத்துறதா டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த ஒன் பை ஒன்னா என்ன முதல் செய்வீங்க, ரெண்டாவது என்ன செய்வீங்க, மூன்றாவது என்ன செய்வீங்க, நாலாவது என்ன செய்வீங்க, அஞ்சாவது என்ன செய்வீங்கன்றத
3: ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்லணுமா?
1: இல்ல இல்ல இல்ல, டீ ஊத்துற நீங்க சொல்லணும் எப்படி, அண்டு அவங்க எப்படி ஊத்தணும்னு சொல்றத. ஏன்டா அதுல ரெண்டு மூன்று விதம் இருக்கு, சரியா? அப்பா இப்ப முதல்ல வந்து யார சொல்லலாம், அவர் என்ன சைக்கிள்ல போய் முடியல. இப்ப விஜயராவன்
4: வீட்டுக்கு வந்துட்டா,
1: அப்ப அப்ப அண்ணா நீங்க சொல்லுங்க, நான் டீ ஊத்துறத சொல்லுங்க, எப்படி ஊத்துறேன் என்ன, முதல்ல இருந்து போவோம், எப்படி நீங்க ஒரு டீய ஊத்த
3: எனக்கு ரொம்ப எதிரொலிக்கிட்ட நீங்க பேசுறது பயங்கரமா.
1: இப்ப கேக்குதா? அதாவது மோட்டர் பைக்க கூட சத்தமா பார்க் பண்ண மாட்டாங்க. ஒரு மாதிரி கூட இருட்டு நேரத்துல பாதுகாப்பா கொண்டு பாருங்க, 11 மணிக்கு வண்ண தமிழ் பெண்ணர்த்தியும் நீங்க பாக்க தேவையில்ல, இருட்டையும் பாக்க தேவையில்ல, குளிராது பாத்தீங்களா, கவனமா கொண்டு எம்பிஆர் கொண்டு வீட்டுக்கு விட்டுருக்கீங்கள.
4: ஆமா ஆமா, பாதுகாப்பா அதுக்காக உங்க துணையோட வந்திருக்கேன்.
2: உடல்பயிற்சி சைக்கிள்ல போனாரா?
1: இல்ல, அவர் எப்பவும் சைக்கிள் தான் போவார். அதுவும் அவருடைய அப்பா ஓடின சைக்கிள் தான் அவர் ஓடுறாரு. நீங்க புது சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லுங்க பாப்போம். வாங்கவே மாட்டார், வேணான்ட்டு.
3: புது சைக்கிள் வாங்கி தரா?
1: இல்ல
4: இல்ல இல்ல, இந்த சைக்கிள்
1: தான் அவர் ஓடுவார். அதான் சொல்லிட்டேன், அங்க வந்தா அந்த சைக்கிள் எனக்கு தர சொல்லி அதை வாங்கி தனிய வெள்ள பெயிண்ட் அடிப்பேன். வெள்ளையா? வெள்ள வெள்ளையா? வெள்ளதான் டயர்ல இருந்து எல்லாத்துக்கும் வெள்ளை அடிச்சுட்டு வெள்ள குதிரையில போன மாதிரி இருக்கும். அப்படி சொல்லக்கூடாது. நீங்க என்ன, நீங்க அப்படி சொல்லிட்டீங்க, வெள்ள கலர்
3: சைக்கிள் வந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு வெயிட் அதுல ஏத்த முடியும்.
1: சரி, வெயிட் கூட ஏத்தினா என்ன நடக்கும்? அப்ப அதுக்குதான் நீங்க இருக்கீங்களே, ஒரு 4-5 டயர காயில ஓத்து ஓடிவாங்க பின்னால.
3: பஞ்சர செல்லகுமார் அப்படியே சின்ன பிள்ளைங்க விட்டுட்டு ஓடி
1: வருவாங்க. செல்லகுமார் ஒரு பக்கத்துல ஒரு கையில 4, ஒரு கையில 4 டயர், நீங்க ஒரு கையில இன்னொரு கொண்டு வரணும். என்ன டக்குன்னு மாத்த அந்த அந்த காருக்கு எல்லாம் மாத்துவாங்க டக்குண்டு. அப்படி அவ உடனே பஞ்சம் ஆனோம்னா உடனே அம்மா அடங்குங்க டக்குனு டக்டர் நீங்க மாத்திட்டானு நான் போய் ஓடுவேனா?
3: எல்லாரும்
1: பைத்தியத்துல சேர்ந்தீங்க, இந்த விஜயபாவன் மட்டும் சேரையில, அதனாலதான் கொலைய
3: ஓடினாங்க.
1: அன்றைக்கு வரையில எதுக்கு அந்த பைத்தியத்துல சேரணும் வேண்டாம். யார் சேர்றீங்களோ இல்லையோ, இதுல வர்றவங்க எல்லாரையும் நாங்க அந்த குரூப்ல போட்டுறோம். நாங்க சரி, ஒவ்வொருவரா சொல்லுங்க. நான் சேரமண்ணா முதல் சொல்லுங்க. நீங்க இப்ப நீங்க வீட்டுல வந்துட்டீங்க, நீங்க உங்களுக்கு டீ ஊத்த போறீங்க. முதல்ல இருந்து சரியா நீங்க வாய் வச்சு குடிக்கும் அளவும் நீங்க டீ ஊத்தி குடிக்கிறத சொல்லிடணும். டக்கு டக்குன்னு சொல்லணும். பாப்போம் என்ன முறை.
4: முதலில் வெந்நீர் எடுத்து வெந்நீர் சுட வைத்துக் கொண்டு அது டீ தூளை கரெக்ட் சரியாக ஒரு 5 நிமிடம் கொதிக்க வைப்பேன். அதன் பிறகு பாலை தனியாக சுட வைத்து பால் நன்றாக காய்ந்தவுடன் எடுத்து இரண்டையும் கலந்து கொண்டு தேவையான அளவு சர்க்கரை சரியான பதத்துக்கு இருக்கும். அதாவது இந்த டீத்தூள் வந்து தேயிலை தூள் வந்து ஒரு 5 நிமிடம் கொதிக்க வேண்டும். கொதிச்சாதான் அதனுடைய சாரம் ஃபுல்லா அதுல இறங்கும் நமக்கு. அப்பதான் அதுக்கான இது திடம் மனம் சுவை எல்லாம் கிடைக்கும். தனித்தனியா செய்யணும், பால் தனியா செய்யணும், டிக்காசம் தனியா செய்யணும். பாலே டீத்தூள் போட்டு டம் டீம்மாங்க அது மாதிரி செய்யக்கூடாது. அது சுவை மாறிடும், அது சுவை மாறிடும். இதுதான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. வீட்லயே அதான் செய்வோம், கடையில அதான் செஞ்சுட்டு இருக்கோம்.
1: நீங்க சொன்னீங்க பால புளிம்பா கொதிய வச்சு தண்ணிய கொதிச்சு அதுல டீய அவிய வச்சு அப்புறம் என்ன கரண்டையும் கலந்து அப்படித்தானே?
4: ஆமா
1: கலந்து அதுக்கப்புறம் சீனி சக்கரை போட்டு
4: எந்த அளவுக்கு தேவையோ கலந்துக்க வேண்டியது.
1: அப்புறம் நீங்க சொல்றது வரைவது
4: கலந்துகிட்டு நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பறிக்கிற
1: வேண்டியதுதான்.
3: சிவகாசிய வடிவில் படத்துமா சிவகாசிய வடிவில்
1: போடுவாரு அண்ணா சொல்லிட்டாரு. அந்த பிள்ளையால நான் பேர்ந்து சொல்றேன் சரியா. நான் சொன்னது டீ ஊத்தி குடிக்கும் அளவும் எப்படி நீங்க ஒருத்தருக்கு சொல்லி கொடுப்பீங்க எப்படி என்றதுதான் நின்ற இது. நீங்க சொல்லிட்டீங்க, இனி நீங்க சொல்லிடலாம். சரி அடுத்தது விஜயராவன் சொல்லுங்க.
3: வடிவில் வந்து சிவகாசியில போடுவாரு, அவருக்கு தனியாக ஒரு பிரச்சனாவும் நம்ம வாங்குற ஒரு பிரச்சனாவும் போடுவாரு. தனியாகவும் பால் நல்லா காய்ச்சணும், நல்லா புண்ட காய்ச்சணும்
1: பாலை.
3: எவ்வளவு எவ்வளவு பாலை காய்ச்சிருக்கோ அந்த அளவுக்கு தான் டீயோட ஸ்ட்ராங் நல்லா கிடைக்கும், ருச்சி கிடைக்கும். பால் காய்ச்சி
1: காய்ச்சதான்
3: 2 லிட்டர் பால் வந்து 1 லிட்டர் ஆக்கினாதான் அந்த பால் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அவருக்கு தண்ணி அதிகமா ஊட்டக்கூடாது, தண்ணி
1: கேட்கக்கூடாது.
3: அந்த 2 லிட்டர் பால் 1 லிட்டர் ஆக்கினாக்கா காய்ச்சினாக்கா அந்த டேஸ்டோட டீயோட டேஸ்ட் வந்து அருமையா இருக்கும்.
1: அதான் நீங்க இப்படி புசு புசுன்னு இருக்கீங்க சொல்லுங்க. அடுப்ப பத்த வச்சு வெந்நீரை ஊத்தி அதுக்கப்புறம் வெந்நீரை போட்டு பாலை காய்ச்சி
3: வந்து டீத்தூள் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொண்டு வந்து 5 நிமிஷம் நல்லா வேகம் சாரமா டீ பையில அதன் பிறகு சுட்டி தனியாக கொடுத்து நல்லா சாயம் சூப்பரா பால் எல்லாம் பால் சூப்பரா எப்படி கேட்கறாங்க அதுமே கொடுக்கலாம். சில பேர் வந்து ஸ்டாங்கா கேட்பாங்க, சில பேர் லைட்டா கேட்பாங்க, சில பேர் கொஞ்சம் இதா கேட்பாங்க, மீடியமா கேட்பாங்க, மீடியமும் கேட்பாங்க.
1: அப்படியே கலந்து மட்டும் குடிச்சிருவீங்க?
3: ஆமா, 3-4 வகை இருக்குது டீல. ஸ்டாங்க், மீடியம், லைட், அப்புறம் வந்து பாலா இருப்பாங்க. 4 வகை 5 வகை இருக்குது.
1: நீங்க சீக்கிரம் வைக்கிறமா சொல்றீங்க, நான் அதை கேட்கறேன். நீங்க குடிப்பீங்க? அதுதான் சரியான புலப்புலியா சொல்லிட்டீங்க. சரி அடுத்தா செல்வகுமார் சொல்லுங்க.
5: டீ வந்து நாங்க வந்து இப்ப அவரு டம் டீ தான் நாங்க போடுறது, சுட வச்சுறது, அதுலயே ஜீனி டீ தூள் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி டீ குடிச்சிருவோம், அவ்வளவுதான்.
1: என்ன என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க.
5: பாலை நல்லா கொய்ய வச்சுட்டு அதுலயே டீ தூள் சீனி எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு இஞ்சி இஞ்சி கொஞ்சம் தட்டி
1: போட்டு பாருங்க. பாலை நல்லா முதல்ல என்ன செய்யணும்,
5: முதல்ல அடுப்பு பத்த வைக்கணும்.
1: ரெண்டாவது
5: ஒரு பாத்திரத்தை வச்சிடணும்,
1: ரெண்டு
5: பாத்திரத்தை வச்சு
1: பூண்டு
5: ஊத்தணும்.
1: என்ன வைக்கணும்? பாத்திரத்தை வச்சு
5: பால் பால் ஊத்தணும்.
1: அப்புறம்
5: அப்புறம் கொதிக்க வச்சனும்.
1: அப்புறம்
5: அப்புறம் கொஞ்சம் டீ தூள் கொஞ்சம் ஜீனி இது இஞ்சி இஞ்சி போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் வடி குடிச்சா சூப்பரா இருக்கும், அவ்வளவுதான்.
1: சரி அவற்ற சரி அவற்ற முடிஞ்சது. வடிகட்டி வடிகட்டி குடிச்சா சரி, அவ்வளவுதானே? அவ்வளவுதான்
5: அவ்வளவுதான்.
1: கண்ணன்
5: எங்க கண்ணன் தூள் ஊத்த வந்த மாதிரி அப்புறம் அது வேற விட்டாரு.
1: சரி கண்ணன்
3: பாலை வந்த பக்கம் கொதிக்கும். இப்ப எல்லாம் தூக்கல் வந்ததுக்கு அப்புறம் அந்த வரத்தை எடுத்து வடிவெட்டிட்டு பாலை எடுத்து அந்த வரத்தையும் சேம் சூடுல இருக்கும் ரெண்டு மிக்ஸ் பண்ணிக்காங்க. ஒரு தமிழருக்கு ஒரு தமிழர் இந்த சிக்காசன் சேர்ந்து அதிகம் போட்டாங்க, அதிகம் போட்டுக்கலாம். தமிழ் பாப்பறம் தமிழ் போட்டுக்கலாம். போட்டு அது ரெண்டு எண்ணெய் ஆச்சு சுகர். அதுக்கப்புறம் ஆழ்வாங்க தேவை தேவையில்ல நாட்டுக்கிற எண்ணெய் நாட்டுக்கிற சாதாரண அக்கா எண்ணெய் அக்கா வெள்ளம் வேணாலும் வெள்ளம் போனா வெள்ளம் போட்டு வச்சீங்கன்னா அதோட சூப்பரா இருக்காங்க. நீங்க அந்த வரத்தையே அந்த வெள்ளத்தை போட்டு கொதிக்க விட்டுருவாங்க. கொதிக்க விட்டு அதை மிக்சிங் போட்டு குடிச்சா அதான் தூள் குடிச்ச மாதிரி இருக்கும், காப்பி குடிச்ச மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்டாவே இருக்கும். கூட ஒரு வேலைத்தாழ போடுவாங்க.
1: முன்கூட்டியே உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். உங்களுக்கு
6: சரியா போடல. வணக்கம்
7: வீட்டுலதான் இருக்கிறோம். மாஸ்க் போடலாம், மாஸ்க் மூக்குக்கு போடணும், மூக்குக்கு மாஸ்க் போடணும்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலில் வருவது இந்து மத பாடல்கள். கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனி கூன், உண்டை கொண்ட ரங்க ஓட்டி உள் மகிழ்ந்த நாதனூர், நண்டை உண்டு நாரை பேர வாழை பாய நீலமே, அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்த நீர் அரங்கமே. கூந்தலை கொண்டையாக முடிந்த கூனியின் முதுகு நிமிரும்படி வில்லால் அடித்து மனம் மகிழ்ந்தவன் ராமன். அப்பெருமான் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கிறான். நீர்வளம் மிக்க அங்கு நாரைகள் நண்டை தின்று மகிழ்வுடன் வாழ்கின்றன. வாழை கெண்டை மீன்கள் துள்ளி விளையாடுகின்றன. கருநீர நெய்தல் மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இது திருமழிசை ஆழ்வார் பாடிய பாடல். கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஸ்ரீரங்கம் ரங்கநாதரின் இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? பெரிய பெருமாள். ஸ்ரீரங்கத்தின் தலவிருட்சம் என்ன? புன்னை மரம். பன்னிரு ஆழ்வார்களில் ஸ்ரீரங்கத்தை பாடியது எத்தனை பேர் என்றால் 11 பேர். அயோத்தியில் இருந்து ரங்கநாதை கொண்டு வந்தவர் விபீஷணன். ஆண்டாளை மணந்ததால் ரங்கநாதருக்கு என்ன பெயர் வந்தது? அழகிய மணவாளர், அதாவது அழகிய மாப்பிள்ளை. ஸ்ரீரங்கம் ஜெயராக இருந்து நிர்வாக சீர்திருத்தம் செய்தவர் யார்? ராமானுஜர். ராமானுஜருக்கு ஸ்ரீரங்கத்தால் ஏற்பட்ட சிறப்பு பெயர் என்ன? திருவரங்க செல்வம் முற்று திருத்தி. ரங்கநாதர் மீது பாடப்பட்ட திவ்ய பிரபந்த பாசுரங்கள் எத்தனை? 247. ஸ்ரீரங்கம் கோவில் மதில் சுவர்களை கட்டிய ஆழ்வார்கள் யார் தெரியுமா? திருமங்கை ஆழ்வார். பூலோகத்துடன் ஒப்பிட்டு ஸ்ரீரங்கத்தை எப்படி அழைப்பர்? பூலோக வைகுண்டம் என்று அழைப்பர். பாடலை கேட்கலாமா?

சூரிய பகவானின் மகிமையை அறிவோம். காசினி இருளை நீங்கும் கதிரொளியாய் எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்பொடு சுகத்தை நல்கும் வாசி ஏழுடைய தேர்மேல் மகாகிரிவலமாய் வந்த தேசிகா என்னை இரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி. உலகின் இருளை போக்குபவரே, கதிர்களால் எங்கும் ஒளி வீசுபவரே, உலக உயிர்களால் போற்றப்படுபவரே, உடல் நலத்தை அளிப்பவரே, ஏழு குதிரைகளை பூட்டிய தேரை கொண்டவரே, மேருமலையை சுற்றி வருபவரே, ஞானம் தருபவரே, சிவந்த நிறம் கொண்டவரே, என்னை காத்தருள வேண்டும். இது நவகிரக துதியில் உள்ள சூரிய பாடலாகும். இப்பொழுது சூரியனை பற்றி நாம் சிலவற்றை தெரிந்து கொள்ளலாம். சூரிய தேவனின் பெற்றோர் காஷ்யப முனிவர் அதிதி, சூரியனின் தேரோட்டி அருணன். சூரியனுக்குரிய நட்சத்திரங்கள் மூன்று: கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். சூரிய பக்தனாக விளங்கிய போஜவம்ச மன்னர் சத்ராஜித். சூரியனுக்குரிய எருக்குவனமாக இருந்த தலம் சூரியனார் கோயில். நாரதர் உபதேசம் மூலம் சூரிய புராணம் கேட்டவர் சாம்பன். ராமனின் நண்பராக விளங்கிய சூரிய புத்திரன் சுக்ரீவன். ராமனுக்கு அகத்தியர் உபதேசித்த சூரிய ஸ்தோத்திரம் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம். சூரிய மந்திரம் மூலம் குந்திக்கு பிறந்தவன் கர்ணன். ஒடிசாவிலுள்ள புகழ்பெற்ற சூரிய கோவில் கொனார்க். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். கழுதை பொதியை சுமக்கலாம், ஆனால் கழுதையை பொதி சுமக்க முடியுமா? இது கடிஜோக்கல்ல, சீரியஸான விஷயம். ஒரு துறவியிடம் சீடர்கள், ஐயா, இந்த உடலை பாதுகாக்க குளிக்கிறோம், சாப்பிடுகிறோம், உறங்குகிறோம், வாசனை திரவியங்களை பூசுகிறோம், இதெல்லாம் எதற்காக என்றார். துறவி அவர்களிடம், இந்த உடல் கழுதை போன்றது, அது நமக்குள் கிடக்கும் உயிர் என்னும் பொதியை சுமந்து செல்கிறது, அதனால் உடலை பராமரிக்கிறோம். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதிகமாக சாப்பிடும் பொழுதோ, கண்டதை உண்ணும் பொழுதோ, குடிக்கும் பொழுதோ, புகைப்பிடிக்கும் பொழுதோ நாம் கழுதையை சுமந்து செல்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்றார். நீ உணவு ஆசைக்கு ஆளானவனாயிருந்தால் உன் தொண்டையில் ஒரு கத்தியை வைத்துக்கொள் என்று பைபிள் கூறுகிறது. ஆம், தேவையற்ற உணவு பழக்க வழக்கங்களை மனிதன் அழித்துவிட வேண்டும். ஒரு பாடலை கேட்கலாம்.

மதிப்பு உயர என்ன செய்வது? ரிப்ளி என்பவர் எழுதிய நம்பினால் நம்புங்கள் என்ற ஒரு புத்தகத்தில் உள்ள தகவல் இது. ஒரு இரும்பு துண்டின் விலை $5. அதையே குதிரையின் லாடமாக வடித்ததும் $50 விலை உயர்ந்து விடுகிறது. தையல் எந்திரமாக வடிவமைத்தால் $500 கூடுகிறது. ஸ்விஸ் வாட்சின் மெல்லிய ஸ்பிரிங்காக மாற்றினால் $5,000 மாறிவிடுகிறது. ஆக $5 மதிப்புள்ள ஒரு பொருள் அதன் 18 வேறு பொருளாக மாற்றும் பொழுது விலை உயர்ந்து கொண்டே போகிறது. இதுபோல நமக்கும் ஆண்டவர் ஆற்றலை தந்துள்ளார். அதை நல்ல வழியில் பயன்படுத்த வேண்டும். அவர் பைபிள் மூலமாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி வலியுறுத்தியுள்ளார். அந்த அறிவுரைகளை பின்பற்றினால் நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மையாக அமையும். ஒரு பாடலை கேட்கலாம்.

இஸ்லாமிய பாடல்களை கேட்கும் முன் இனிய இஸ்லாம் அறிவோம். ஒருவர் தன் தேவையை கூறி இறைவனிடம் பிரார்த்தனை செய்தால் அவர் கேட்டதை தந்துவிடுகிறான், அல்லது அவருடைய வேறு தேவையை பூர்த்தி செய்கிறான், அல்லது இப்போது வைத்த கோரிக்கையை அவருக்கு மறுமையில் சேகரித்து வைக்கிறான். இப்படியாக பிரார்த்தனை என்பது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. இதையே துஆ என்பர். பிரார்த்தனை செய்யும் போது ஒழுங்குமுறைகளையும் தூய்மையையும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அசுத்தமான உணவுகள், தவறான எண்ணங்கள் ஆகியவற்றை விட்டுவிட்டு மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். குரானில் திண்ணமாக அல்லாஹ் தீமையிலிருந்து விலகி இருப்பவர்களையும் தூய்மையை மேற்கொள்பவர்களையும் நேசிக்கின்றான் என கூறப்பட்டுள்ளது. எனவே பிரார்த்தனையின் போது மனநிலையை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியமே நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு பாடலை கேட்கலாம்.

கணவரிடம் மற்ற பெண்களை பற்றி மனைவியர் வர்ணிக்க வேண்டாம் என்கிறது இஸ்லாம். கணவரிடம் பெண்கள், என் தோழி எவ்வளவு அழகாக இருப்பாள் தெரியுமா, அவளுக்கு அவளது கணவர் நேற்று வாங்கி கொடுத்த புடவையில் அவள் ஜொலித்தாள் தெரியுமா, அவளைப் போல யாராலும் மட்டன் குழம்பு ருசியாக வைக்க முடியாது, ஏன் நான் கூட அந்த அளவுக்கு சமைக்க தெளிவில்லை என்றெல்லாம் பெண்கள் பிற பெண்களை பற்றி கணவரிடம் சொல்வதை தவிர்க்க வேண்டும். இதன் காரணமாக அந்த பெண்ணின் மீது கணவனின் சிந்தனை செல்லும். சில சமயங்களில் அவளைப் போல நமக்கு மனைவி அமையவில்லையே என்ற எண்ணம் ஏற்படும். இது தேவையற்ற வழிக்கேடான செயல்களுக்கு கூட காரணமாகிவிடும். ஆண்கள் வேலைக்கு போய் வந்தவுடன் நிம்மதியை நாடுகிறார்கள். அவர்கள் வந்ததும் அவர்களுக்கு இதமானதேயே மனைவி பேச வேண்டும். அன்று வீட்டில் நடந்த நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும். நாளைய தேவைகளை பற்றி பக்குவமாக எடுத்துச் சொல்ல வேண்டும். தொழுகை நேரம் வந்துவிட்டால் அதை நினைவூட்ட வேண்டும். இதமாக நடந்து கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் சுவையான உணவை அளிக்க வேண்டும். ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பற்றி தம் கணவரிடம் அவளை அவர் நேரில் பார்ப்பதை போன்று வர்ணனை செய்ய வேண்டாம் என்று குரானில் சொல்லப்பட்டுள்ளதை கடைபிடித்தால் குடும்பத்தில் நிம்மதி நிச்சயம். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது MTR நேரம் காற்றலையில் உங்களோடு நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதலில் நமது சிந்தனைக்கு, விடாமுயற்சியுடன் செயல்படுங்கள், வெற்றி பாதையில் செல்வீர்கள். சொல்கிறார் ஆன்மீக பண்பாளர் பரமஹம்ச யோகானந்தர். மற்றவர்களின் உடல் பலம் பணபலத்தை கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவம் வேண்டும். நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்று விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும். மனித பிறவி கிடைப்பது அரிதானது. மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமெனால் கடவுள் மீதும் உயிர்கள் மீதும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்த வேண்டும். வெற்றி பாதையில் நம்மை செலுத்த தெய்வீக சக்தியை நோக்கி மனதை திருப்பினால் வாழ்வில் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்திருக்கும். புதிய முயற்சியில் ஈடுபடும் பொழுது கடந்த கால அனுபவம் கற்றுத்தந்த பாடத்தை நாம் மறக்கக்கூடாது. எத்தனை முறை தோற்றாலும் முயற்சியை கைவிடுவதும் கூடாது. உலகம் வேண்டுமானால் ஒருவகை தோல்வியாளனாக நம்மை கருதலாம். ஆனால் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருப்பவனுக்கு என்றும் வெற்றியே கிடைக்கும். நாம் ஒவ்வொருவரும் தனித்தன்மை கொண்டவர்கள். கடவுளின் ஒப்பற்ற படைப்பாக இருக்கும் நம்மை போல வேறொருவர் உலகில் இல்லை. இதை எண்ணி பெருமிதம் கொள்ளுங்கள். தினமும் இரவு தூங்கும் முன் அன்றைய நாளில் செய்த பணிகளை பட்டியல் இடுங்கள். இது உங்களை நீங்களே திருத்திக் கொள்ளவும் மறுநாள் பணி குறித்து திட்டமிடவும் வசதியாக இருக்கும். வேகத்துடன் விவேகத்தையும் மனதில் வளர்த்து கொண்டால் நெருக்கடி நேரத்தில் தக்க பாதுகாப்பாக அமையும். மகான்களின் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்வில் சோதனை குறுக்கிட்டாலும் மனம் தளராமல் அவர்கள் போராடி வென்றதை உணர முடியும். எந்த வேலையையும் நாளை பார்க்கலாம் என்று தள்ளி போடாதீர்கள். காலம் தாழ்த்தினால் நம்மை நாமே ஏமாற்றுவதாக ஆகிவிடும். பிறர் கூறும் பழிச்சொற்களை பொருட்படுத்த வேண்டாம். யார் மீதும் வெறுப்பு காட்டாதீர்கள். அமைதியும் உறுதியும் உள்ளத்தில் இருந்தால் நீங்கள் வெற்றி வீரராக திகழலாம். எண்ணம் முளைவிடும் விதை போன்றது. நம்மை நன்மை தீமை விளைவிக்கும் இருவித எண்ணங்கள் உலகில் இருக்கின்றன. மனதிற்குள் எதை அனுமதித்தாலும் அதற்கான பலனை அளிக்க தொடங்கும். இறை சிந்தனையோடு செய்யும் பணி தியானத்திற்கு ஈடானது. இதனால் மனம் ஒருமுகப்பட்டு பணியை சிறப்பாகவும் விரைவாகவும் செய்ய முடியும். கூச்சல் குழப்பம் மிக்க இடங்களில் இருந்து விலகியிருங்கள். அமைதி வேண்டுமானால் தனிமையில் அமர்ந்து கடவுளை பிரார்த்தனை செய்யுங்கள். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது நலம் பேணும் நேரம். குழந்தைகளின் நலம் பற்றி அறியலாம். எந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, அவர்களுக்கு போட வேண்டிய தடுப்பூசிகள், புற்றுநோய் பாதித்த குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடலாமா, ஹீமோஃபீலியாவிற்கு தடுப்பூசி உள்ளதா, எடை குறைந்த குழந்தைகளுக்கு பிரத்யேக தடுப்பூசிகள், தடுப்பூசியால் ஒவ்வாமை வருமா, இது போன்ற கேள்விகளுக்கு நாம் பதில் காணலாம். பொதுவாகவே குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகவே இருக்கும். அதிலும் ஊட்டச்சத்து குறைபாடு, எடை குறைந்த குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். HIV தொற்றால் பாதித்த குழந்தைகளுக்கும் அப்படித்தான். BCG காசநோய், நிமோனியா, ஃப்ளூ காய்ச்சல், அம்மை தடுப்பூசி, ஹெப்பாட்டிடைஸ் ஏ மற்றும் பி வைரஸ், மூளை காய்ச்சல் போன்ற தடுப்பூசிகள் போடலாம். 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பு மருந்து தர வேண்டியது மிக மிக அவசியம். எல்லா தடுப்பூசிகளையும் போட வேண்டியது முக்கியம். கதிர்வீச்சு சிகிச்சையின் போது நுண்ணுயிர் தடுப்பூசிகளை போடக்கூடாது. சிகிச்சைக்கு பின் வீரியம் குறைந்த தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளலாம். இது புற்றுநோய் பாதித்த குழந்தைகளுக்கு. ஹீமோஃபீலியாவிற்கு தடுப்பூசி உள்ளதா என்றால் அதற்கு இல்லை. வழக்கமாக

என்றால், குழந்தையின் எடை 2 கிலோவிற்கும் குறைவாக இருந்தால் 12 மணி நேரத்திற்குள் அந்த தடுப்பூசியை போட வேண்டும். கர்ப்ப காலத்தில் போட வேண்டிய ஊசிகள் அம்மை தடுப்பூசிகளை போடக்கூடாது. கர்ப்பிணிகளுக்கு ஹெப்பாடிடைஸ் பி மற்றும் வைரஸ் தொற்றுகளான தடுப்பூசிகளை போட வேண்டும். சிறுநீரகங்கள், இதய நோய், நுரையீரல், கல்லீரல், நரம்பு பாதிப்பு இருந்தால் தொற்று நோய் அபாயம் அதிகம். இவர்களுக்கு சில தடுப்பூசிகளை சற்று கூடுதலாகவே போட வேண்டும். உறுப்பு மாற்று சிகிச்சை துவங்குவதற்கு 15 நாட்களுக்கு முன் தடுப்பூசிகளை போட்டுவிட வேண்டும். 6 மாதங்களுக்கு பின் வழக்கமாக போடும் அனைத்து தடுப்பூசிகளையும் போடலாம். தடுப்பூசியினால் ஒவ்வாமை ஏற்படுமா என்றால், முதன்முறை தடுப்பூசி போடும்போது ஒவ்வாமை ஏற்பட்டு அரிப்பு, தடிப்பு, வாந்தி, மூச்சு திணறல், மயக்கம், வலிப்பு போன்ற பக்க விளைவுகள் ஏற்பட்டு இருந்தால் மீண்டும் தடுப்பூசிகளை போடக்கூடாது. மீன் எண்ணெய் தோல் பிரச்சனைகளுக்கு நல்ல பலன் தரக்கூடியது. இயற்கையிலேயே அதிக எண்ணெய் உள்ள மீன்களை சாப்பிடுவது அல்லது மீன் எண்ணெய் மாத்திரைகளை டாக்டரின் ஆலோசனைப்படி சாப்பிடலாம். குர்குமின் என்ற இயற்கை பொருள் அதிகம் உள்ள மஞ்சள் தோல் வீக்கம், அலர்ஜி போன்றவற்றை கட்டுப்படுத்தக்கூடியது. சமையல் அனைத்திலும் தவறாமல் மஞ்சள் சேர்க்கிறோம். நோய் எதிர்ப்பு சக்தியை அது தரக்கூடியது. மஞ்சள் கிருமி நாசினியாகவும் பயன்படுகிறது. சர்வதேச அளவில் செய்த ஆராய்ச்சியில் தொடர்ந்து மஞ்சள் சேர்த்துக் கொள்வது புற்றுநோயை கட்டுப்படுத்த சிறந்த வழி என கூறப்படுகிறது. இணைந்திருங்கள்.

சமையல் குறிப்பு ஒன்று பார்க்கலாமா? ஜவ்வரிசி உப்புமா. உடலில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஜவ்வரிசி மிகவும் நல்லது. நாவிற்கு ருசியாகவும் உடலுக்கு குளிர்ச்சியையும் தரும். இதில் உப்புமா செய்து சாப்பிடலாம். தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி 100 கிராம், பொடியாக நறுக்கிய வெங்காயம், கேரட் துருவல், வறுத்த வேர்க்கடலை தலா 1 கப், பச்சை மிளகாய் 1, துருவிய இஞ்சி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, நெய் விருப்பப்பட்டால் 1 டீஸ்பூன், எலுமிச்சம்பழம் 1/2. இதை செய்முறை: ஜவ்வரிசியை தண்ணீரில் 1 மணி நேரம் ஊறவிடவும். கடாயில் நெய் விட்டு கடுகு, பச்சை மிளகாய் நறுக்கி போட்ட வெங்காயம், பொட்டுக்கடலை, இஞ்சி, கேரட் துருவல், வேர்க்கடலை அனைத்தையும் சேர்த்து ஊறிய ஜவ்வரிசியையும் சேர்த்து கிளறவும். உப்பு சேர்த்து கிளறி ஜவ்வரிசி வெந்ததும் நறுக்கிய கொத்தமல்லி, எலுமிச்சம்பழ சாறு கலந்ததை நன்றாக கிளறிவிடவும். சுவையான ஜவ்வரிசி உப்புமா தயார். நெல்லிக்காய் பயன்கள்: ஆப்பிள் போன்று அனைத்து நன்மைகளையும் கொண்டது நெல்லிக்காய். ஆனால் இதன் விலை மிகவும் குறைவு. சந்தைகளில் எளிதாக கிடைக்க வல்லது. தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டால் நோய்கள் தூர விலகி போய்விடும். நெல்லிக்காய் சாப்பிடுவதால் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சி தடைபடும் என்று தெரிய வந்துள்ளது. அல்சர் உள்ளவர்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடித்து வந்தால் அல்சரை குணப்படுத்தலாம். நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் டாக்ஸின்கள் வெளியேற்றப்பட்டு உடல் எடையை குறைக்க உதவும். நெல்லிக்காயில் உள்ள நார் சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்கும். நெல்லிக்காயை தினமும் ஒன்று சாப்பிட்டு வந்தால் உயர் இரத்த அழுத்தம் கட்டுப்பாடுடன் இருக்கும். மேலும் நெல்லிக்காய் மனம் மற்றும் உடலை அமைதிப்படுத்தும். அதிலும் நெல்லி பொடியை தேனுடன் கலந்து தினமும் சாப்பிட்டு வர நல்ல பலன் கிடைக்கும். இப்பொழுது ஒரு பாடலுக்குரிய நேரம் இது.

தெரிந்த மந்திரம் புரியாத பொருள். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயித் சர்வ விக்னோப சாந்தையே என்ற விநாயகருக்கு உரிய மந்திரம் கோவில்களில், திருமண நிகழ்ச்சிகளில், தர்ப்பணம் உள்ளிட்ட பிதுர் சடங்குகளில் நிச்சயமாக நம் காதில் விழுந்திருக்கும். இது விநாயகருக்கு உரிய மந்திரம். சுக்லாம்பரதரம் என்றால் வெள்ளை உடை உடுத்தியவர். சிவன் சரஸ்வதிக்கு கூட வெள்ளை உடைதான். மனிதர்கள் உட்பட எல்லோருக்குமே வெள்ளை வேட்டிதான். விஷ்ணும் என்றால் எங்கும் பரவியிருப்பவர். எல்லா தெய்வங்களும் இப்படி எங்கும் பரவியே இருக்கிறார்கள். சசிவர்ணம் என்றால் பால் நிலா போன்ற நிறம். இதுவும் கூட பல தெய்வங்களுக்கு பொருந்தும். சதுர்புஜம் என்றால் நான்கு கைகள். அநேக தெய்வங்கள் நான்கு கைகளுடன் இருக்கிறார்கள். பிரசன்ன வதனம் என்றால் ஒளிவீசும் முகம். இதுவும் எல்லோருக்கும் பொருந்தும். ஆக இதை எப்படி விநாயகர் மந்திரம் என சொல்ல முடியும் என புரியாமல் கேட்கலாம். கடைசி பதமான விக்னோப சாந்தையே என்பதற்கு தடைகளை நீக்குபவர் என்று பொருள். ஆம், தடைகளை நீக்குபவர் விநாயகர் மட்டுமே. தியாயேத்து என்றால் வணங்குதல். இனிமேல் இந்த எளிய மந்திரத்தை சொல்லி விநாயகரை வணங்கிய பின் ஒரு நிகழ்ச்சி, தொழில் அல்லது பணியை துவங்குங்கள். அது வெற்றிகரமாக முடியும்.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. பொதிகை தென்றல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வீசி வரும் தென்றல் காற்றோடு இசை பாடும் இனிய பாடலொன்று.

தழுவும் காற்று பொதிகை தென்றலாக வீட்டின் கதவுதனை தட்டாது. வெளிநூல் நுழைந்து இனிய பாடலொன்றை தர வருகிறது.

எண்ணெய் தழுவி எண்ணெய் தழுவி எங்கும் இருப்பவர் மனங்களை தழுவி இதமாக வருகிறது பொதிகை தென்றல்.

காலையில் வீசும் தென்றல் பொதிகை தென்றல், காலமெல்லாம் வீசும் தென்றல் பொதிகை தென்றல், பாடல்தனை கொண்டு வரும் பொதிகை தென்றல்.

தளவும் காற்று பொதிகை தென்றலாக வீட்டின் கதவுதனை தட்டாது. வெளிநூல் நுழைந்து இனிய பாடலொன்றை தர வருகிறது.

இல்லமெங்கும் வந்தது பொதிகை தென்றல். ஒரு மணி நேரமாக வீசிய பொதிகை தென்றல் விடைபெறும் நேரம் இது. இன்னும் ஒரு பொதிகை தென்றலோடு இணையும் வரை பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் திருநீண்டூர் ரேவதி பேசுகிறேன். இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் சில மருத்துவ குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். அதோட நல்ல பாடல்களையும் நாம் கேட்கலாம். முதல் குறிப்பு, காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் பல் துளக்கிட்டு 3 மிளகு 3 கல் உப்பு எடுத்து சாப்பிட்டு வர எந்தவித வியாதியும் நமக்கு அணுகாது. காலையில் எழுந்து பல் தேய்ச்சிட்டு 3 மிளகு 3 கல் உப்பு எடுத்து சாப்பிட்டு வர எந்தவித வியாதியும் நமக்கு அணுகாது. படம் சதுரங்கம், பாடல் மதனோற்சவம் ரதியோடுதான்.

குழந்தைகளுக்கு எளிமையாக வீட்டிலே ஒரு கஷாயம் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம வீட்டில் சமையல் அறையில் இருக்கிற பொருட்களை வைத்தே இந்த கஷாயத்தை நாம் தயாரிக்கலாம். ரெண்டு வெத்தலையை நல்லா அலம்பிட்டு அந்த காம்புகளை எடுத்துவிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் மிளகு, சீரகம், மஞ்சள் தூள், வெற்றிலைகளையே கிள்ளி போட்டுடணும். ஆறியதும் வடிகட்டி தேன் சேர்த்து வாரத்தில் ரெண்டு நாட்கள் தர சளி இருமல் தொல்லை சிறு குழந்தைகளுக்கு வராது. குழந்தைகளுக்கு ஒரு எளிமையான கஷாயம் சொல்கிறேன். வெற்றிலையை நல்லா அலம்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் கிள்ளி போட்டு அதுடன் மிளகு, சீரகம், மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சு ஆறியதும் வடிகட்டி தேன் சேர்த்து வாரத்தில் ரெண்டு நாட்கள் தர சளி இருமல் தொல்லை வராது. அடுத்து பாடல் வந்து, தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள். படம் எதிர்நீச்சல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி. அடுத்ததாக, இது பொதுவாக எல்லாருமே பெரியவங்களில் செஞ்சுக்கலாம், நிலவேம்பு கஷாயம். இது நாட்டு மருந்து கடைகளில் நிலவேம்பு பவுடர் கிடைக்கிறது. அதை வாங்கி நம்ம காலை வெளில ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த வேம்ப பொடியை ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடித்தா எந்த விதமான ஜுரம்லாம் வராது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. மறுபடியும் இந்த நிலவேம்பு கஷாயம் போடுறதை பற்றி சொல்கிறேன். நிலவேம்பு கஷாயம் எப்படி போடணும்னா, நாட்டு மருந்து கடையில் இந்த நிலவேம்பு பவுடர் கிடைக்கும், அதை வாங்கி வச்சுட்டு காலை வெளில ஒரு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு இந்த பொடியை போட்டு வடிகட்டி குடித்தோம்னா நம்மளுக்கு எந்த விதமான நோய் தொற்றுகளும் வராது. அடுத்து படம் வந்து எல்லோரும் நல்லவரே நல்லவரே, பாடல் சிகப்பு கல்லு மூக்குத்தி.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்ததாக மருதாணி இலை வந்து அரைச்சி பெண்கள்லாம் இட்டுப்பாங்க. அது வந்து ரொம்ப மருத்துவத்தன்மை உள்ளது. கால் விரல் காலில் வெடிப்பு வராது மற்றும் கைகளில் நகங்கள் சொத்தை அடையாது. மருதாணியோட மகத்துவம் என்னன்னாக்கா, அதை அரைச்சி இடும்போது கை கால் நகங்களில் சொத்தை வராது, வெடிப்பு ஏற்படாது. படம் வெள்ளி விழா, பாடல் காது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM முன்றியல் தமிழ் வானொலி. இப்போ வந்து சில மருத்துவ குறிப்புகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக வெயில் வரப்போகிறது. இதுக்கு வந்து துளசி, சந்தனம், வேம்பு, மஞ்சள் இவற்றை நைஸாக அரைத்து உடம்பில் பூசி வந்தால் வேனல் கட்டிகள் ஆறும், சருமம் மிருதுவாகும். துளசி, சந்தனம், வேம்பு, மஞ்சள் இவற்றை நைஸாக அரைத்து உடம்பில் பூசி வந்தால் வேனல் கட்டிகள் ஆறும், சருமம் மிருதுவாகும். படம் 1:1 கண்ணை கண்ணு. பாடல்: கண்ணெல்லாம் உன் வண்ணம், நெஞ்செல்லாம் உன் எண்ணம், கண்ணே இசை பொன்மேனி வா வா வா வா.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் சில எளிமையான மருத்துவ குறிப்புகளை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக, வெயில் சூட்டினால் வரும் வயிற்று வலிக்கு கசகசாவை மிக்சியில் அரைத்து பாலுடன் சேர்த்து கொதிக்க வைத்து துளி சர்க்கரை சேர்த்து பருகினால் வயிற்று வலி சரியாகும். வெயில் சூட்டினால் வரும் வயிற்று வலிக்கு கசகசாவை மிக்சியில் அரைத்து பாலுடன் சேர்த்து கொதிக்க வைத்து துளி சர்க்கரை சேர்த்து பருகலாம். இரவு நேரத்தில் சாப்பிட்டால் தூக்கம் வராதவர்களுக்கும் நல்ல தூக்கம் வரும். படம் பொம்மலாட்டம் பாடல், நல்ல நாள் பார்க்கவோ.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் முன்றியல் தமிழ் வானொலி. நாட்டு மருந்து கடைகளில் திரிபுலாசூரணம்னு ஒரு பவுடர் கிடைக்கும். இந்த பவுடரை தினமும் இரவில் ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணீரில் ஊற வச்சுட்டு காலையில் கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்தால் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகளில் திரிபுலாசூரணம்னு ஒரு பவுடர் இருக்கும். இந்த பவுடரை தினமும் இரவில் ஒரு ஸ்பூன் போட்டு ஊற வைத்து காலையில் கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்தால் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இந்த திரிபுலான்னு சொல்கிறதே தாண்டிகா, நெல்லிக்காய், கடுக்கா இந்த மூன்றும் சேர்ந்த பவுடர் தான் அது. படம் 100க்கு 100, பாடல் நித்தம் நித்தம் ஒரு புத்தம் புதிய சுகம்.

ஆயிரம் பாவைய பார்வையில் பட்டும் உண்மேல் விழுந்தன கண்கள். ஈராயிரம் ஆண்டுகள் சவம் இருந்தாலும் உன் போல் இல்லை பெண்கள். ஓர் ஆயிரம் பாவைய பார்வையில் பட்டும் உன்

நிறமாகும் வண்ணம் போலிவை கண்ணம் தேனூரிடும் ஓடையில் நீந்திடும் பெண்மை மையலில் துள்ளும் கொஞ்சம் காலாடைய மீறிய வெண்ணிறமாகும் வண்ணம் போலிவை கண்ணம் தேனூரிடும் ஓடையில் நீந்திடும் பெண்மை மையலில் துள்ளும் கொஞ்சம் மையலில் துள்ளும்

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்ததாக ஒரு சின்ன டிப்ஸு. ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு இஞ்சி தட்டி போட்டு அது கூட கொஞ்சம் துளசி இலை, கற்பூரவல்லி இலை, மஞ்சள் பொடி மற்றும் மிளகுத்தூள் போட்டு பனை வெல்லமும் போட்டு அதிலே கொதிக்க வச்சு வடிகட்டி ஆற வச்சு குடித்தா உடலுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு தன்மை கிடைக்கும், எல்லா வித வைரஸ் நோய்களும் விரட்டிவிடும். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் போட்டு இஞ்சி அதில் தட்டி போட்டு சிறிது மஞ்சள் பொடி மற்றும் மிளகு, துளசி இலை, கற்பூரவல்லி அப்புறமா பனை வெல்லம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி ஆற வச்சு குடித்தோம்னா எல்லா வித நோய் எதிர்ப்பு தன்மை நமக்கு கிடைக்கும், எல்லா வித நோய்களும் விரட்டிவிடும் மருந்து அது. அடுத்து படம் அரங்கேற்றும் பாடல். ஆண்டவனின் தோட்டத்திலே அழகு சிரிக்குது, ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி. என்ன நேயர்களே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கேரட் சாறு எடுத்து அதனோட எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிட்டால் பித்தக்கோளாறு நீங்கும். பித்தக்கோளாறு நீங்குவதற்காக சில மருத்துவ குறிப்பு. கேரட்லேருந்து சாறு எடுத்து அதனோட எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிட்டோம்னா பித்தக்கோளாறு நீங்கும். படம் ஸ்கூல் மாஸ்டர். பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி. இதில் முத்துச்சிதறல் பகுதியில் சில மருத்துவ குறிப்புகளை பார்க்குறோம். அடுத்ததாக, தினமும் ஒரு கேரட் சாப்பிடுவதன் மூலம் கொழுப்பை கரைக்கும் தன்மை அதில் இருக்குது. அதை வந்து உடல் கொழுப்பை தவிர்க்கலாம். தினமும் ஒரு கேரட் சாப்பிட்டு வந்தோம்னா அதில் பீட்டா கரோட்டின் ஒரு சத்து இருக்குது. அது என்ன ஆகும்னா நம்மளுடைய உடல் கொழுப்பை குறைக்கும் வல்லமை பெற்றது. உடல் கொழுப்பை தவிர்க்கலாம். படம் நாடகமே உலகம் பாடல், சப்தஸ்வரம் உன்னிடத்தில் கண்டே.

என்ன நேயர்களே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கேரட் சாறு எடுத்து அதனோட எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிட்டால் பித்தக்கோளாறு நீங்கும். பித்தக்கோளாறு நீங்குவதற்காக சில மருத்துவ குறிப்பு. கேரட்லேருந்து சாறு எடுத்து அதனோட எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிட்டோம்னா பித்தக்கோளாறு நீங்கும். படம் ஸ்கூல் மாஸ்டர். பாடல், பூங்கொடியே பூங்கொடியே பூ விழுந்தால் தருவாயா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி. கொய்யப்பழம் சாப்பிட்றதுனால வாயில் இருக்கிற துர்நாற்றம் போகும். கொய்யாப்பழம் வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. மற்ற ஏதாவது சாப்பிட்றத விட்டுட்டு நாம் கொய்யாப்பழம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, வாய் துர்நாற்றம் நீங்கும். அந்த காய் வாட்டிலையும் பழம் வாட்டிலையும் நடுத்தரமாக இருக்கிறத சர்க்கரை வியாதி உள்ளவங்க கூட அந்த பழத்தை சாப்பிட்லாம். படம் சங்கரி, பாடல் பாரதிக்கு ஒரு கண்ணம்மா.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, சிந்தனைக்கு சில நிகழ்ச்சிக்கு இப்போ வந்துட்டோம். இதுவரைக்கும் கேட்ட மருத்துவ குறிப்புகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். முத்துச்சிதறலில் இன்றைக்கு சில மருத்துவ குறிப்புகள் வழங்கியுள்ளேன். சிந்தனைக்கு சில நிகழ்ச்சியில் இப்போ வந்து உலகமே என்ன பண்ணுறது, கொரோனா வைரஸ் ஸ்டாக்கிலேருந்து தப்பிக்க ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதை நாம் கடைப்பிடித்தல் வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். வீட்டிலேயே குழந்தைகளுக்கு கதை சொல்லுதல், பாட்டு சொல்லித்தருதல் மற்றும் நம் பழைய கால விளையாட்டுகளான பல்லாங்குழி, பரமபதம், தாயக்கட்டை, கல்லங்கா விளையாட்டுகளை கற்றுத்தரலாம். நாம் அனைவரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அமர்ந்து சாப்பிட, கலந்து பேச, அருமையான நேரத்தை பயன்படுத்தி சுகாதாரமாக இருந்து வீட்டையும் நாட்டையும் உலகத்தையும் காப்போம். நல்ல நூல்களை விரும்பி படிப்போம், வானொலி கேட்போம் என கூறி விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் நன்றி. வாய்ப்பளித்த மீரா அம்மாவிற்கும் நன்றி. உங்களிடம் விடைபெறுவது திருநின்றவூர் ரேவதி. அடுத்த பாடல் நந்தா என் நிலா படம் பாடல். ஒரு காதல் சாம்ராஜ்யம் கண்ணீரில் வரைந்தாட பாடல் கேட்போம்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உலகமெங்கும் வளம் வரும் இணையதள தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மோன்ட்ரியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். வானுக்கு வசந்தம் வண்ண நிலவு, வான் அலைகளுக்கு வசந்தம் நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகள். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக துடிக்கும் கரங்கள் என்ற படத்திலிருந்து மேகம் முந்தானை ஆடுது முன்னாலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம்.

இசைமழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பௌர்ணமி அலைகள் என்ற படத்திலிருந்து நிழல் தேடி வந்தேன் நிஜம் ஒன்று கண்டேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாச பறவைகள் என்ற படத்திலிருந்து தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே யேசுதாஸ், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக புது கவிதை என்ற படத்திலிருந்து வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்ம பத்தினி என்ற படத்திலிருந்து நான் தேடும் செவ்வந்தி பூவிது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் இசைஞானி இளையராஜா எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மகராசன் என்ற படத்திலிருந்து அடி அரைச்சி அரைச்சி குழச்சி குழச்சி தடவ தடவ மணக்கும் சந்தனமே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோ எஸ் ஜானகி.

0: அரைச்சி குழச்சி குழச்சி தடவ தடவ மணக்கு சந்தனமே.
1: இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பகலில் பௌர்ணமி என்ற படத்திலிருந்து பூம் தெண்டலும் வந்தது தாளமும் தந்தது மந்திர சிந்துகள் பாட என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா,

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக என் பொம்மைக்குட்டி அம்மாவுக்கு என்ற படத்திலிருந்து சித்திர சித்திக்கள் சிவந்த முத்துக்கள் சிரிக்க கண்டேனே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடுகிறார் சித்ரா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM இணையதள வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்னுயிர் கண்ணம்மா என்ற படத்திலிருந்து பூம்பாறையில் பொட்டு வைத்த பூங்குருவி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் இசைஞானி இளையராஜா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சேரன் பாண்டியன் என்ற படத்திலிருந்து காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் ராஜகுமார் சொன்னதா?

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆஹா என்ற படத்திலிருந்து முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன், சித்ரா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக சிம்ம ராசி என்ற படத்திலிருந்து வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், சொன்னதா?

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான அலைகளை வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் NTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை பொறு என்றும் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் மலர்ந்து வருகின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். நூறு முத்தம் தா என்ற பாடல் காதல் சரிகம திரைப்படத்து பாடல். இந்த பாடலை அருள் மோகன் இங்கிலாந்திலிருந்து தந்தபடி ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் வளமை போல ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிரான்சி தந்திருக்கின்றார். எனக்கொருவரும் இல்லாமல் என்ற பாடல் தாலாட்டு திரைப்படத்தில் இருந்தது.

அவரை தொடர்ந்து ஒலிக்கும் இனிமையான இன்னுமோர் பாடல் சொல்லிவிடு வெள்ளி நிலவே என்று பாடுகின்றது அமைதி படை திரைப்படத்திலிருந்து இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் கனடா அல்பர்டா மாநிலத்தில் சாந்தினி தந்த பாடல். கண்ட நாள் முதலாய் என்று ஆரம்பிக்கும் ஒரு இனிமையான பாடல் கண்ட நாள் முதல் என்ற திரைப்படுத்த பாடலாக கேட்போம்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேர் விருப்ப பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

ஒலித்து வந்த பாடல்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் கனடா மொன்றியல் மாநகரம் தனுஷன் நீங்கள் தந்த பாடல். அம்மாளு நீ நம்மாளு என்று கூறும் ஒரு பாடல் ஜனநாயகன் திரைப்படுத்த பாடலாக ஒலிக்க கேட்போம்.

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல். முதலில் நீண்ட கால உறவு எங்களோடு இசை பயணம் செய்யும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் கேதிஸ், நீங்கள் தந்த பாடல் அந்த வானம் விட்டு வந்த என்ற முதல் வரியை முழுவதையும் பாட வைக்கும் நம்ம வீட்டு கல்யாணம் திரைப்படுத்து பாடலாக கேட்போம்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் கேட்கும் பாடல்கள். காலமெல்லாம் காத்திருப்பேன் என்ற திரைப்படுத்து பாடல் நிலடி என்றது என்ற ஊடல் பாடலாக ஒலிக்கின்றது.

இவர்களை தொடர்ந்துதான் ரமணியும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்திலிருந்து பூலோகத்தின் பூக்கள் என்ற பாடல் உனக்காக என்ற திரைப்படுத்து பாடலாக நாங்கள் கேட்டு மகிழ்வோம்.

ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ என்ற ஒரு காவிய பாடல் கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. சிங்கார பூமியாம் சிங்கப்பூர் மகாலிங்கம், நீங்கள் தந்த பாடலாக.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஐரோப்பிய மண், சுவிட்சர்லாந்து நாடு, ஜெனீவா நகர். நிவேஷன், நீங்கள் தந்த பாடல் மாலு மாலு மாலு மாலு மாலு மாலு என்று இங்கு நான் தான் கிங் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

ஐரோப்பிய மன்னன்றால் என்னவள் பாடலெங்கே என்று நாங்கள் கேட்க வேண்டும். ஆனால் அவர் எங்களை கேட்க வைக்காமல் பாடலையே கேட்க வைக்கின்றார். உன்னருகே நான் இருந்தால் என்ற திரைப்படுத்து பாடலை எந்தன் உயிரே என்று வரியெடுத்து பாடுகின்றது என்னவள் தந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடல், அற்புதமான ஒரு காவிய பாடல், கலை கோயில் என்ற திரைப்படத்திலிருந்து தங்க ரதம் வந்தது வீதியிலே என்று பாடுகின்றது. இனிமையோடு கேட்போம் அந்த பாடலை. வளமை போல கனடாவிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வைசேனா ஆசான் அவர்கள் தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். அன்பு

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலித்த பாடல்களை இப்பொழுது நிறைவுக்கு வருகின்ற நிகழ்வை மறுபடி சந்திக்கும் வரை காற்றலை இந்தபடி வெற்றி செல்ல எண்ணுகின்றேன் என்று நிறைவுக்கு கொண்டு வரும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்கள்

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

முதல் பாடல் நதிக்கரை ஓரத்து நாணல்களே என்ற பாடல். காதல் கிளிகள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். வளமை போல இன்றும் ஞானசேகரன் கேட்கும் அந்த பாடலை தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வலது, துரை பாண்டியன், காந்திமதி இவர்களும் கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்போம்.

தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா, தேவீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி மற்றும் சிவசங்கரன் நட்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள் அனைவரும் இணைந்து ஒரு பாடலை கேட்கின்றார்கள். பூவனத்தில் மரம் உண்டு என்ற பாடலை தம்பி என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டவளை ஒலிக்கின்றது பாடல்.

புகழ் கேட்கும் நீகர் நிறத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் நீண்ட கால உறவு இணைந்திருக்கும் அன்பு உறவு. நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் இவர்கள் உலகத் தமிழர்களோடு கேட்க விரும்பும் அந்த பாடல் இன்றைய நேயர் நேரத்தை அலங்கரித்து ஆனந்தி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. பாடல் கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என்ற பாடல்.

ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் அடுத்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தன்னோடு கண்ணன் சங்கரே, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா மற்றும் குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, மேலும் ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரை இணைத்து கேட்கும் பாடல். அவர் கேட்ட பாடல் கிடைத்தது, ஆனால் அவர் கேட்ட திரைப்படம் அல்ல. அவர் ஒரு மூன்று தெய்வங்கள் என்று கூறுகின்றார். அங்கு சென்றால் அங்கு அந்த பாடல் அவர்கள் இல்லை என்று கூறி இளமை காலங்கள் திரைப்படத்தில் தேடுங்கள் என்றார். அங்கு தேடிய போது அந்த பாடல் கிடைத்திருக்கின்றது. அன்புறவு அந்த பாடல் ராகவனி ரமணா என்று வரி எடுத்து பாடுகின்றது.

இது மொழியல் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரத்துக்கான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

மஞ்ச குளிச்சு அள்ளி முடிச்சு மெட்டி ஒலிக்க என்ற ஒரு பாடல். 16 வயதிலே திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை அன்புடன் கேட்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷியா கிருஷ்ணன். அப்பா அனந்தராமன், அம்மா விஜயமும் உறவுகளும் இணைகின்றார்கள் என்று எழுதியவளை ஒலிக்கின்றது. எல்லோரும் கேட்டு மகிழலாம் அந்த பாடலை.

மீண்டும் ஒரு பாடல், கனிமா கனிமா என்ற பாடல். இந்த பாடல் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன் அவர்கள் தந்த பாடல். அவர்கள் மெட்ரோ என்ற திரைப்படம் என்று கூறினர், அங்கு அந்த பாடல் இல்லை, ரீட்ரோ என்ற திரைப்படத்தில் தான் இந்த பாடல் கிடைத்தது. ஒலிக்க வைக்கின்றோம், நாங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.

0: முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இன்று என்ற திரைப்படுத்து பாடல். ஏ குட்டி முன்னால நீ பின்னால நான் என்ற பாடல் தான் இந்த பாடல். பழமை போல இன்றும் நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்களும் ரிஸ்வான் நாசர் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் கேட்கின்றார்கள்.
1: மே கேடா போ கேடா நம்பி நம்பி பி ஏ எம்பிஏ.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்கும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை கலந்து வரும் பாடல்கள் திட்டிக்கும் தேனான பாடல்களாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன அல்லவா?

ஒலிக்க இருக்கும் பாடல் காற்றினிலே பெரும் காற்றினிலே ஏற்றி வைத்த தீபம் என்று பாடுகின்றது. துரா பாரம் திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை உலக தமிழர்களோடு கேட்டு மகிழ வேண்டும் என்று கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் திருபுவனத்திலிருந்து கேட்டிருக்கின்ற வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தொடர்கின்ற அடுத்த பாடல் மானா மதுர என்ற பாடல், மேட்டுக்குடி திரைப்படத்து பாடல். இந்த பாடலை தமிழ்நாடு சிதம்பரம் மண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தந்து கேட்டு மகிழ வைக்கின்றார் தன்னோடு இணைந்து எல்லோரையும்.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல், ஜனநாயகன் என்ற புதிய திரைப்படம் பொன்னை விரும்பும் பூமியிலிருந்து வரியெடுத்து பாட வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு ரத்தீஸ் அவர்கள்.

இறுதியாக ஒரு பாடலை வளமை போல தந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையிலே கருப்பு என்ற திரைப்படத்து பாடலாக கேட்போம் உன்னோடு நானும் என்ற வரிய கொண்ட பாடல். இந்த பாடலை கேட்டு மகள வைக்கின்றார் ஜோர்ஜ் வளைகுடாமன் குவைத்தல் இருந்து.

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஓர் நேய நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
3: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
2: MTR F.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கலேகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடுகின்றேன், நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மோன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல இன்றும் மலர இருக்கின்றது பாட்டு சவாரி நேயர் விருப்பம்.

இன்று நிகழ்ந்த பாட்டு சவாரியை மொத்தம் 9 உறவினர்கள் வந்து இணைந்து அற்புதமாக தேர்தலை நடத்தி சிறந்த பாடலை தெரிவு செய்த வேளையிலே தங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் நேயர் விருப்பத்திற்காக பதிவு செய்து சென்றார்கள். அந்த வேளையில் அவர்களுடைய பாடல்கள் இப்பொழுது காற்றலையிலே பாட்டு சவாரி நேயர் விருப்பமாக மலர்கின்றது. அன்பு உறவுகளே, பாட்டு சவாரியை அலங்கரித்த முதல் நேயர் என்று நாச்சியார் கோயில் தேவா அவர் ஒரு பாடலை, அற்புதமான பாடல் ஒன்றை தந்திருக்கின்றார். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் குரலில் ஒலித்த சின்னம் சிறு பெண் பௌளி என்ற பாடலை கேட்போமா? நாங்களும் அவரோடு இணைந்து

இனிமையான இந்த பாடலை தொடர்ந்து அடுத்த பாடலை தர்மபுரியிலிருந்து ராஜராஜன் வந்து அழகாக பேசி மகிழ்ந்து வாக்கு தந்துவிட்டு அவர் பாஷா திரைப்படம் அந்த திரைப்படத்தில் ஒரு பாடலை தந்திருந்தார். இப்பொழுது அந்த பாடலும் ஒலிக்க கேட்கலாம்.

0: அடுத்து நாங்கள் கேட்க இருக்கும் பாடல் உனக்கென்ன மேலே நின்றாய் என்ற சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்து பாடல். இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அன்புடன் இணைந்து தேர்தலில் கலந்து இந்த பாடலை கேட்டவர்களை அவருக்காகவும் இந்த பாடல் ஒலிக்கின்றது.
1: 1, 2.

ஏழுமணி திருநாட்டில் இருந்து யாழ்ப்பாணம் அருள் அவரும் வாக்குச்சாவடி வந்து வாக்கினை அளிக்கும் வேளையிலே அன்பாக பேசிவிட்டு தனக்கு விருப்பமான பாடலாக அகரம் என்ற திரைப்படத்து பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடல் அகரம் இப்போ சிகரம் ஆச்சு என்ற வரி கொண்டு பாடுகின்றது.

அவர் வரும்போது அவருடைய அன்பு மருமகன் மலவை செல்வம் தவேஷ் அவரை வணைத்து வந்தார். அவர் அழகாக பேசிவிட்டு செல்ல குரலே தனக்கு ஒரு பாடல் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் மங்களம் மங்களம் என்ற வரி கொண்ட பாடல் என்று கூறியிருந்தால் ஒரு பாடலை தெரிவு செய்து அவருக்காக ஒலிக்க வைக்கின்றேன். அவர் வாக்குச்சாவடிக்கு வர முடியாதனி அவருக்கு வாக்களிக்க உரிமை இல்லை. இருப்பினும் காற்றலையே வந்து மாமாவோடு இணைந்து எங்களோடு நலம் கூறி நலம் கேட்டு அன்புடன் உலாவி சென்றார். அவருக்காகவும் ஒரு பாடல் மங்களம் மங்களம் என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கண்ணன் வருவான் திரைப்படத்து பாடல். பூவிலும் மெல்லிய பூங்கொடி என்று பாடுகின்றது. அந்த பாடலை நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமன் சரவணன், நீங்கள் வந்து வாக்களித்து சிறந்த பாடலை தெரிவு செய்துவிட்டு இந்த பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

மகளுடன் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி. காற்றலையிலே கலந்துவிடும் உங்கள் விருப்பமான சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களாக இன்று நடந்த பாட்டு சவாரி 160 அலங்கரித்த உறவுகள் வந்து இணைந்து வாக்களித்து சிறந்த பாடலை தெரிவு செய்தது மகிழ்ச்சியோடு தங்களுக்கு விருப்பமான பாடலையும் பதிவு செய்த வேளையிலே அந்த பாடல் இப்பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த பாடலுள்ள அடுத்து வரும் ஒரு பாடல் இஞ்சிக்குடியிலிருந்து அன்பு மகள் சியாமலா நீங்கள் வந்திருந்தீர்கள். நீங்கள் தந்த பாடல் அவள் தந்த உறவு என்ற திரைப்படுத்த பாடல். மஞ்சள் இட்ட நிலவாக என்ற பாடல் தான் நீங்கள் தந்த பாடல். அதிகம் காற்றலைக்கு வராத பாடல் இப்பொழுது நாங்கள் கேட்கும் வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

எங்கிருந்தாலும் தன்னுடைய மொன்றியல் தமிழ் வானொலியின் தேர்தலில் கலந்து வாக்களிப்பது என் உரிமை என்ற எண்ணத்தோடு கடமையோடு இருந்தாலும் வாக்களிப்பதும் கடமை என்று ஓடி வந்து இணைந்து கொள்வார் வளைகுடாமன் குவைத் நாட்டில் ஜோச் அவர்கள். பணி செய்து கொண்டிருக்கும் வேளையிலே ஓடி வந்து இந்த வாக்குக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார். அந்த வேளையிலே அவர் வாக்களித்து விட்டு தனக்கு விருப்பமான ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் அந்நியன் என்ற திரைப்படத்திலிருந்து ரெண்டக்க ரெண்டக்க என்று பாடுகின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் அன்புடன் வந்து ஞானசேகரன் நாச்சியார் கோவில் இணையும் வேளையிலே அவர் பணியிலே இருந்தாலும் நான் வருவது என்று நீங்கள் ஆரம்பிப்பது ஒரு மணி நேரம் முன்பு, ஆனால் வருவது முடியுமோ தெரியாது, முயற்சிக்கின்றேன் என்று கூறிவிட்டு வாக்கை காப்பாற்றி வந்தார். வாக்களிப்பதற்காக பணி நேரத்திலும் வந்து வாக்களித்து தந்துவிட்டு தனக்கு ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் 16 வயது நிலை திரைப்படுத்த பாடல், நகைச்சுவையோடு கூடுகின்ற தத்துவ பாடல். ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு என்ற வரி கொண்ட பாடல் தான் அவர் கேட்ட பாடல். இதோ அந்த பாடலும் ஒலிக்கின்றது காற்றலையிலே.

நூத்தி ரெண்டு பொண்டாட்டியும் வாக்கு முட்டை போட்டு

பண்ண உனக்கு சம்மதம் தானே.

கதறினர். கதறின கதறின கதறின கதறின Eh

ஒரு மணி நேரம் முன்பு ஆரம்பித்தது தெரியாமல் மறந்து விட்டாரோ என்று எண்ணினேன். அவர் எங்கோ இருந்துவிட்டு ஓடி வந்து இடையிலே வந்து பாடலை கேட்டாலும் சிறிது நேரம் தாமதித்து முழு பாடலையும் கிரகித்து உள்வாங்கி விட்டு வாக்களித்திருந்தார் தர்மபுரி சாந்தி. சிறப்பாக அவர் வாக்களித்துவிட்டு அவர் கர்ணன் என்ற ஒரு திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் என் உயிர் தோழி என்று வரி எடுத்து பாடுகின்றது. வாழ்த்துக்கள் சாந்தி.

அனைவருக்கும் கூறிக்கொள்கிறேன். நீங்கள் வந்து இணைந்ததற்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்று இணைந்து வாக்கு அளித்து நிகழ்ச்சியை சிறப்பித்து சென்ற அத்தனை உறவுகளாக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை கூறுவதோடு அல்லாமல் உலகளாக இருந்து உற்று கேட்டு எங்களுக்கு உற்சாகமான பதில்களை தந்து கொண்டிருந்தவர்களுக்கும் வாழ்த்து கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெறுகின்றது பாட்டு சவாரி நேயர் விருப்பம்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும்

0: அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

வளமை போல நேர் நேரம் தர முதல் பாடல் மன்னவனே அழலாமா என்ற பாடல் கற்பகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை இன்று அன்போடு தருகின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார்கோவில் ஞானசேகரன். வளமை போல ஞானசேகரன் கேட்கும் அந்த பாடலை தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறைப்பாண்டியன், காந்திமதி இவர்களும் செவிமடுக்கின்றார்கள்.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல் நல்லதொரு குடும்பம் திரைப்படத்திலிருந்து சிந்து நதி கரையோரம் என்று பாடுகின்றது. இந்த பாடலை தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபாவும் ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லட்சசாரா மதுசூரி சிவசங்கரன் மற்றும் நற்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள்.

ஒலிக்கின்ற பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் அன்போடு மகள்வோடு ஆறுதல் தேடி எங்கள் அன்பை நாடும் அன்பு உறவு. ஜகபர் ஷாதிக் அவர்கள் நாகப்பட்டினத்திலிருந்து வளமை போல இன்றும் கேட்கின்றார். கண்ணிலே நீர் எதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு என்ற ஒரு பாடல் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்த வேளை அவரோடு இணைந்து முகமது யூசுப், முகமது குர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹான வர்மி, நசீகா, ரிபாகா, இம்ரான் ஷாகில் அனைவரும் இணைந்து உலகத் தமிழர்களோடு கேட்க இருக்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்கும் பாடல்களை தந்த மகளும் இந்த வேளையிலே அடுத்த ஒரு பாடலை ஆவலுடன் கேட்க இருக்கின்றார். இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து மயிலாப்பூர் மயிலை பட்ட அவி அவர்களும் கண்ணன் சங்கரே, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா மற்றும் ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோர் அவர்கள் கேட்கும் இந்த இனிமையான பாடல் குடியிருந்த கோயில் திரைப்படத்திலிருந்து ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற வரிகொண்ட பாடல்.

வேண்டும்.

ஒன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் வளமையான நேரத்தை அலங்கரிக்கும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

ஒலிக்கு இருக்கும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் தங்களுடைய நண்பர்கள் உறவினர்களோடு கேட்டு மகளும் ஒரு பாடல். மனதை திருடி விட்டாய் என்ற திரைப்படத்திலிருந்து மஞ்சக்காட்டு மைனா என்று வரி எடுத்து பாடுகின்றது.

உறவுகளோடு உறவுகளாக வரும் அடுத்த பாடலை தருகின்றார். வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா. மஞ்சுளா, நீங்கள் தந்த பாடல் பிள்ளையார் என்ற மிகவும் பழைய திரைப்படுத்து பாடல். அற்புதமான ஒரு வரி கொண்ட பாடல், நல்ல கருத்தோடு வருகின்றது. ஒரு ஜோடி மாடு கட்டி என்ற பல்லவியை தொடர்ந்து மிகுதியையும் தருகின்றது.

மீண்டும் ஒரு பாடல், எங்கள் பாட்டன் சொத்து என்ற திரைப்பட பாடல். போடு நூத்துக்கு நூறு ஆட்டத்தை பாரு என்ற பல்லவியோடு அரசடி குப்பம் நெய்வேலி யாமிருக்க பையமின் சரவணன், தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோருடன் இணைந்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

கடலோர கவிதைகள் திரைப்படுத்த பாடல் ஒன்று கொடியிலே மல்லிகை பூ என்று பாட வரும் வேளையிலே இந்த பாடலை சொந்தமாக ஆக்கிக் கொள்ள இருக்கின்றார்கள். கே கே நகர் சென்னையிலிருந்து ரேவதி ரித்விக் இருவரும்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள் நேயர் நேரத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

காசி திரைப்படுத்த பாடல் ஒன்று கேட்போமா? என் மனவானில் சிறகை அடிக்கும் என்ற முதல் வரியை கொண்ட பல்லவியும் சரணங்களோடு ஒலுக்கி இருக்கும் வேளையிலே இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து என்று அனுப்பி வைத்திருப்பவர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை SA பூ விஜயராகவன் அவர்கள்.

அடுத்த பாடலை எங்களோடு கேட்டு மகள வேண்டும் என்று தமிழ்நாடு சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் அழகிய சுருக்கி என்ற கா பே ரணசிங்கம் என்ற திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள். இது வந்த பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தருகின்றார்கள். அவர் தந்த அந்த பாடல் தேவதாஸ் என்ற திரைப்படத்தில் அன்று பாடிய அந்த பாடல் உலகே மாயம் வாழ்வே மாயம் என்று ஒலிக்கும் வேளையில் உலக தமிழ் மக்களோடு கேட்க விரும்புகிறேன் என்று எழுதிய வகையில் ஒலிக்கின்றன அந்த பாடல்.

0: நாய்கள்.
1: அடுத்து வரும் பாடல் உலகிலே அழகி என்ற மாய கண்ணாடி திரைப்படத்து பாடலை கேரள மாநிலம் பாலக்காடு இருந்து ரதீஷ் நீங்கள் அனுப்பியிருக்கின்றீர்கள்.

0: இறுதியாக ஒரு பாடல் வந்து நேரத்தை அலங்கரித்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. ஹலோ ஹலோ என்று ஆரம்பிக்கும் மோனிசா என் மோனலிசா திரைப்படுத்த பாடல் வளைகுடாமன் குவைத் நாட்டு ஜோர்ஜ் உங்கள் காதோரம் ஒலிக்கின்றது.
1: ஹலோ மோனிசா ஹியர், ஹூ இஸ் காலிங்?

0: அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்ற நல்ல செய்தியை தந்து மகிழ்கின்றேன். அங்கும் இங்கும் எங்கும் எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்தோடு இப்பொழுது முதல் காற்றலையில் நாங்கள் கேட்டு மகள இருக்கின்றோம். சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதல் மரியாதை திரைப்படுத்த பாடலுடன் ஆரம்பிக்கும் சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்க கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி தந்த பாடல் பாட இருக்கின்றது. வெட்டி வேறு வாசம் என்ற முதல் வரியை கொண்டு

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல் வசந்தமே அருகில் வா என்று அமரன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை இன்று ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரிலிருந்து டிரான்சி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

மீண்டும் ஒரு பாடல். ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல். இளமை காலங்கள் திரைப்படுத்த பாடல் ஈரமான ரோஜாவே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல் ஆலப்பூரான் தமிழன் என்ற ஒரு பாடல், மெர்சல் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை கனடா மொன்றியல் தனுஷன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் இணைந்து கேட்போம் அந்த பாடலை.

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினரின் பாடலாக ஒலிக்க இருக்கின்றன. போன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தந்திருக்கின்றார்கள் பாஸ்கரன் மாலா இவர்கள். வளமை போல அவர்கள் தந்த அந்த பாடல் ஆழ பிறந்தவன் என்ற திரைப்படுத்து பாடலாக இன்று உன்னையும் என்னையும் என்ற வரியை தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றது.

நீண்ட நாள் உறவு தொடர்ந்து எங்களோடு இசை பயணம் செய்யும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்து கீதீஸ் அவர்களும் பயணம் என்ற திரைப்படத்திலிருந்து ஆரம்ப காலம் என்று ஆரம்பிக்கும் பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

வழியிலேதான் ஆங்கிலேய நாடு அருள்மோகன் அவர்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். இங்கிலாந்திலிருந்து சிந்தாமணியே வா என்ற பாடல் சொல்லாமலே என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள் ஒலிக்கின்றது பாடல்.

தொடரும் பாடல் படகோட்டி திரைப்படத்திலிருந்து கல்யாண பொண்ணு என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும் பாடுகின்றது சிங்காரபூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் நீங்கள் தந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் ஐரோப்பிய மண் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து ஒலிக்க வைத்திருக்கின்றார். எம் ஓ என்ற 2016 வந்த திரைப்படத்து பாடல் எல்லோரும் கேடிங்கதான் என்று பாடுகின்றது. இந்த பாடலை நிரேஷன் நீங்கள் ஜெனீவா நகரிலிருந்து தந்திருக்கின்றீர்கள்.

ஐரோப்பா கண்டம் என்றால் என்னவள் பாடல் ஒன்று இருக்கும் அல்லவா? அபூர்வ ராகங்கள் திரைப்பட பாடலை இன்று தருகின்றார். கேள்வியின் நாயகனே என்று வரி எடுத்து பாடுகின்றது என்னவள் நீங்கள் தந்த பாடல்.

பழமை போல இன்று இறுதியாக ஒரு பாடல், சித்தி என்ற திரைப்படத்திலிருந்து தண்ணீர் சுடுவது என்ன என்ற வரியோடு ஆரம்பித்து இனிமையாக பாடும் அந்த பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் வழமை போல. கனடா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் அவர்கள்.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் திசையெங்கும் இசை பரப்பி தித்திக்கும் தேனான பாடல்களாக தெரிவு செய்து காற்றலையிலே கலந்துவிட்ட பாடல்கள் எங்கள் இதயம் நிரப்பி சென்றன என்றுதான் கூற வேண்டும். இந்த பாடல்களை தெரிவு செய்து தந்தவர்களுக்கும் உலகளாக இருந்து எங்களோடு கேட்டு மகிழ்ந்தவருக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் என்ற எண்ணத்தோடு இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM. அடுத்ததாக இளையராஜா சார் மியூசிக்கில் பிறந்தார். சிந்து பைரவி என்ற மூவியில்

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கி என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மொழி தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு காற்றலையில் கலந்து வந்து கதம்பத்துக்கு இணைந்திருக்கும் நான் உங்களை அழைக்கின்றேன். அன்பு உறவுகளே, வந்து இணைந்து கொள்ளுங்கள். கதம்பத்தில் 6478746415 என்ற கனடா கலையகத்து இலக்கத்தோடு நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு எங்களோட உறவாடலாம். அன்பு உறவுகளே, இது கதம்பம். கதம்பத்திலே பல் சுவை நிகழ்வுகள் என்று இருக்கின்றன. பல் சுவை நிகழ்வுகளிலே முதலாவதாக இன்று கண்டுபிடி பாடு என்ற நிகழ்வு இருக்கும். சொற்தேடல் நிகழ்வுகள் இருக்கும்படி பலவாறாக இருக்கும். உங்களுக்கு நேரங்களும் கொடுக்கப்படுகின்றது, வந்து உங்கள் கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். நாகரிகமான வானிலை நாகரிகத்தை பின்தள்ளி கலா எங்களுடைய வானிலைகளுடைய நியதிக்கமைய வந்து இணைந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வு கதம்பம். கதம்பம் என்றால் பல விடயங்களை நாங்கள் பேசுவது, அதிலே முக்கியமாக ஒரு போட்டி நிகழ்வு நிகழும். உங்களுக்கு தெரிந்த விடயங்களை வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். கவிதை கூற வருபவர்கள் கவிதை கூறிக்கொள்ளலாம். படித்ததில் பிடித்தது அல்லது நீங்கள் புனைந்த கவிதை, உலகியல் அனுபவங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். இது ஒரு விவாத மேடை அல்ல, கருத்தரங். உங்கள் கருத்துக்களை தெரிவிப்பது, அதற்கு பதிலை நான் கூறிக்கொண்டிருப்பேன். பொதுவான எங்களுடைய வாழ்க்கை நிகதிகளை பற்றி, இன்றைய வாழ்வின் நடைமுறைகளை பற்றி நாங்கள் கலந்துரையாடலாம். கதம்பம் என்பது கதம்ப மாலையாக, கதம்ப மாலையிலே எல்லாம் இருப்பது போன்று இது இருக்கும். நீங்கள் பாடி காட்டலாம், உங்களுடைய கவிதையை கூறலாம், உங்களுடைய மனதிலே இருக்கின்ற கருத்துக்களை தெளிவாக எடுத்துக் கூறலாம். அது மட்டுமல்லாமல் முதலில் வந்து இணையும் ஒரு நேயருக்கு அவருக்கு இன்று உடனே அவர்களுக்கும் பாடல் கொடுக்கப்படும். பின்பு பாடல்களை நாளைய தினத்துக்கு தேவையான பாடல்களையும் பதிவு சென்று செய்து செல்லலாம். ஒவ்வொரு கதம்பம் நிகழும் நாளாந்தம் நிகழும் போது மாற்றங்களாக இருக்கும் நிகழ்ச்சிகள், அதனால்தான் கதம்பம் என்று கூறுகின்றது. எங்கே அன்பு நெஞ்சங்களே ஓடி வாருங்கள். உங்கள் வருகை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் வேளையிலே ஒரு பாடலை தருகின்றேன். அந்த பாடலை கேட்டுக் கொண்டு வாருங்கள். அந்த பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அழைக்கலாம். அழைப்பு விட உங்கள் அழைப்பு எடுக்கப்படும் என்றால் இந்த பாடல் கலையகம் தரும் பாடல். ஒரு நேயர் கேட்ட பாடலை நாங்கள் ஒலிபரப்பிக் கொண்டிருப்போமாயிருந்தால் அந்த நேயருடைய பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் இடைநிறுத்த முடியாததானே. அவர் அந்த பாடலை கேட்பது முழுமையாக கேட்பதற்காக. ஆதலால் அவருடைய பாடல் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் பொழுது அழைப்புகள் ஏற்க மாட்டாது, பாடல் முடிவிலே ஏற்கப்படும். இருப்பினும் அந்த பாடல் ஆரம்பம் என்றால் வரும் அழைப்பை தருபவரின் நிலைமையை பொறுத்து எனக்கு தெரியும். அவர் அவசரமாக வருகின்றாரா, பணியிலே இருக்கின்றாரா, தூர தேசத்திலிருந்து அழைக்கின்ற அவருடைய அழைப்பு அதிகம் கிடைப்பது குறைவு, அவருக்கு இந்த அழைப்பை விட்டால் மீண்டும் அழைக்க முடியாதா என்ற அவசரத்தை நோக்கி ஒரு உறவின் பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தால் ஆரம்பத்திலே அந்த பாடல் ஒலிக்கும் பொழுது நிறுத்தப்படலாம். ஆனால் அது அந்த பல்லவியிலே கால் வைத்து விட்டால் நிறுத்த முடியாது என்பதே என்னுடைய கருத்து. காற்றலைக்கு வர வேண்டும், வந்து உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். இப்பொழுது நேரம் உங்களுக்கு 9:09 7 மணி 7 நிமிடமாக இருக்கும் வேளையிலே காற்றலைக்கு நிகழ்ச்சி நிகழ்த்தி கொண்டிருந்த ஒரு அன்பு உறவினை நிறுத்தி நான் வந்திருக்கின்றேன் கதம்பத்தை முடிப்பதற்காக. கதம்பம் 12 மணி வரை உங்களுக்கு செல்லும். எங்கே இந்த பாடலை தருகின்றேன். இந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் காற்றலைக்கு வரலாம். நீங்கள் இந்த பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் போது அழைத்தால் உங்களை எடுக்க முடியும் என்று கூறிக்கொண்டு காற்றலையில் பாடலை தருகின்றேன். அன்பு உறவுகளே,

யாரும் காற்றலையில் இல்லை என்பது தெரிகின்றது. ஏனென்றால் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் இப்பொழுது கதம்பம் ஆரம்பிக்கின்றது என்றவுடன் வரவேற்று கையுயர்த்தி இருப்பீர்கள். யாரும் கேட்பது போல் தெரியவில்லை. உங்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம், உங்களோடு நீங்களும் இருக்க வேண்டும் என்றது எங்கள் பேரவா. அந்த வகையிலே உங்களுக்காக இது இலவச தொலைபேசி இலக்கமும் தரப்பட்டிருக்கின்றது. இது வந்து கட்டணம் இல்லாத தொலைபேசி இலக்கம் 6478746415. மீண்டும் கூறுகின்றேன், 6478746415. இந்த இலக்கத்தோடு தான் நீங்கள் வந்து எங்களோடு இணைவீர்கள். இங்கே யார் எங்களை என்னை வரவேற்று இந்த கதம்பத்துக்கு ஆதங்கமாக இருப்பவர் என்பது நீங்கள் பதிவிலே விட்டால் தெரியும் தானே. ஆனால் யாரும் பதில் தரவில்லை, யாரும் இல்லை காற்றலையில் என்று எண்ணுகின்றேன். உங்களுக்கு பணி இருக்கலாம், இப்பொழுது உணவருந்தின் நேரமாக இருக்கலாம், சிலருக்கு வேறு நிகழ்ச்சிகளை நீங்கள் ஊடகங்களிலே பார்த்து கொண்டிருக்கும் நேரமாக இருக்கலாம், ஒரு சிலர் வேறு வானொலியோட கூட இணைந்திருக்கலாம், அதிலே தவிர எதுவும் இல்லை. உங்கள் வானொலி இது, உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம், இந்த நேரத்தை நீங்கள் வந்து அலங்கரிக்க வேண்டும். ஒரு சிலருக்கு நோய் இருக்கலாம், ஒரு சிலருக்கு வீட்டிலே உள்ளவர்களுக்கு கடினமாக இருக்கலாம், ஏதாவது இக்கட்டான சூழலாக இருக்கலாம். சிலர் பணி, இரவு பணி செய்பவர்கள் இருக்கின்றார்கள் தான். இருப்பினும் காற்றலையே கேட்பதற்கு உங்களுக்கு தனிப்பட்ட நேரம் ஒதுக்க தேவையில்லை. கையிலே இருக்க தொலைபேசியாலேயே நீங்கள் அழைத்துக் கொள்ளுகிறீர்கள். சென்றவிடமெல்லாம் உங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகளும் இந்த அறிவியல் துறையிலே இருக்கின்றது. அதனால் ஓடி வாரங்களே, யார் என்னை வரவேற்கின்றார் என்று பார்ப்போம். எந்த குழந்தை வரவேற்கின்றது அப்பாவிடம் என்று கேட்டுக்கொண்டு பாடலை தொடர்கின்றோம்.

0: வணக்கம் வணக்கம். சிலுவை சந்தன்ராஜ் அவர்களே, நீங்கள் வருக வருக வென்று பூங்கொத்து கொடுத்து வரவேற்கின்றீர்கள். அந்த நேரத்திலே அன்பு மகள் ஷியாமலா வரவேற்றிருக்கின்றார். வணக்கம் வருக வருக அப்பா வென்று எல்லோரும் உங்கள் வரவேற்று கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்காக காற்றலை காத்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் இணைந்து கொண்டால் முதலாவது வருபவருக்கு ஒரு பாடல் உடனே கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்தும் அன்பு உறவுகள் இணைகிறார்கள் என்று தெரிந்து கொள்கிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வருகின்றது பாடல், தொடர்கின்றது. புதுக்கோட்டை செல்வகுமார் அன்புமகனை நீங்களும் வரவேற்று இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், நன்றிகள், வணக்கங்கள். இங்கே காற்றலைக்கு நேரடியாக வந்துவிட்டார் எங்கள் சேப்பு விஜயராகவன் அவர்கள். வணக்கம் வணக்கம் ஐயா. விஜயராகவன் அவர்களே வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா? ஓ, எங்களுடைய காலை வணக்கத்தை தருகின்றீர்கள். நாங்கள் உங்களுடைய மாலை வணக்கத்தை நான் தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா விஜயராகவன் அவர்களே? விஜயராகவன் நலமாக இருக்க, வீட்டிலே தானே இருக்கின்றீர்கள்? வீட்டில் தானே, உங்கள் வீட்டில் தானே இருக்கின்றீர்கள். நல்லது நல்லது நல்லது. இணைந்து சிறப்பித்தமைக்கு, அந்த காற்றலைக்கு வந்ததுக்கு நலமாகது. அப்ப எப்படி இருக்கின்றீர்கள்? அங்க என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது? என்ன நடந்து
1: கொண்டிருக்கின்ற,
0: புரியவில்லை நீங்கள் பேசுவது. தொலைபேசியை சரியாக பிடிங்கள். என்ன கூறுகிறீர்கள்? என்னையா ஐயா? வாழ்த்துக்கள். சாப்பிட்டு முடித்து விட்டால் அது ஒரு வாழ்த்து செய்துதானே ஐயா? சாப்பிட்டு உணவு அறிந்து உடலுக்கு பலம் கொடுத்து ஒரு உற்சாகத்தோடு இருக்கலாம், ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். வீட்டு உணவை உண்ணும் பொழுது அதிலேயே ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. நன்றிகள், வாழ்த்துக்கள். அங்கே உங்கள் பகுதியிலே இப்ப நோய் கிருமி நாளாந்தம் கூடிக்கொண்டு போகின்றது என்று கூறியபடி இன்றைய தினம் எப்படி இருக்கின்றது? ஓ, அதிகமாக கொண்டுதான் இருக்கின்றது. என்ன செய்யலாம்? நாங்கள் எங்கள் கையில் அது இல்லை இல்லையா, கை கடந்து விட்டது. ஆமா, நாங்கள் எங்கள் கரத்திலே தான் இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக உலகமும் உலகமே இப்பொழுது பயந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளை. சரி, இந்த வேளையில நீங்கள் இன்று கதம்பத்தில் என்ன பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள் கேட்பதற்காக?
1: பட்டத்து ராணின்னு ஒரு பாடல் இருக்கு. பட்டத்து ராணி பார்வை,
0: அதை இன்று கேட்கின்றீர்களா? நாளைக்கு தேவையா உங்களுக்கு?
1: இன்னைக்கு இன்று கேட்பது. முதல் பாடல் கொடுப்பீங்க.
0: சரி, அது நாளைக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: நாளைக்கு வந்து ஒருதலை ராகையா.
0: என்ன பாடல்?
1: நான் ஒரு ராசி இல்ல ராஜா.
0: ஏன் அப்படி கூறுறேன்? நீங்க நல்ல ராசியானவர் தானே, நல்லவர் தானே, வல்லவர் தானே. நான் ஒரு ராசி இல்ல ராஜா, ராஜா ஒரு திரைப்பட பாடல். அதனால் நீ அதை கேட்கின்றீர்கள். உண்மைதான், அது வாழ்க்கையின் நியதியிலேயும் இருக்கின்றது சிலரிடத்தில். ஆனால் அந்த ராசி என்பதை நாங்கள் தேடி போக முடியாது. ராசி எங்களை தேடி வரும், அது தேடி வரும் என்று நாங்கள் முயற்சி இல்லாமலும் இருக்கக்கூடாது இல்லையா?
1: இல்லன்னா என்ன மச்சால இருந்து கொடுக்கலாம் சார். என்ன மச்சால இருந்து?
0: உங்களுக்கு ராசி தேவை, அப்படித்தானே? அந்த பாடம் நல்ல பாடுதான். ராசி இல்ல ராஜாண்டு ஒருவர் தன்னுடைய மனோநிலையை எடுத்து கூறுகின்றார். அது ராசி சாரி, இந்த பாடலை உங்களுக்கு தருகின்றேன். ராசிதான் நல்ல ராசிதான் என்ற பாடல் நாளைய தினமும் நல்லது. ஓ, என்ன ஆசை மச்சான் என்றபடியா அவர் ராசியானவராக தான். இந்த ராசியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
1: அது வரும்போது கிடைக்கும் போல சந்தோஷம் வந்து அறிவிட முடியாது. கிடைக்கும் சந்தோஷமான ஒரு வாய்ப்பு தான் ராசிங்கிறது.
0: அப்ப இந்த ராசி வரும் எங்களை மகிழ்வாக தரும் என்று சொல்லி நாங்கள் காத்துக்கொண்டிருக்க வேண்டுமா, அல்லது தேடி போக வேண்டுமா? அது தேடி எங்களை வருமா?
1: அதுவா தேடி வரும்.
0: அப்படியா?
1: ஆமா.
0: எப்போதாவது உங்களை தேடி வந்து ஏதாவது ராசி உங்களை தேடி வந்திருக்கிறதா? அதற்கு நீங்கள் விண்ணப்பித்து காத்துக்கொண்டிருந்து கிடைத்தவுடன் போனீர்கள், அப்படித்தானே? அப்ப இந்த ராசி வரப்பணும்னால் ஏன் அந்த 20 வருட காலம் நீங்க அந்த சபையில இருக்கே இந்த ராசி வரவில்லை? இது உங்களோட திறமை, உங்களோட திறமை, உங்களோட முயற்சி, உங்களோட தகுதி, அதனால உங்களுக்கு கிடைத்தது. இப்ப ராசி என்றால் உங்களுக்கு முதலே வந்திருக்க முடியுமே ராசி. இது ராசி என்ன, நீங்கள் தேடி உங்களோட முயற்சி, உங்களோட திறமை, அதுக்கேற்ற தகுதி இருந்தது, உங்களுக்கு கிடைத்தது. அதை நீங்க ராசி என்ன எடுத்துக்கொள்வீர்கள்? இருக்கலாம், இருக்கலாம். இந்த ராசி வந்து உடனேயும் வராது, அடிக்கடியும் வராது, எப்போவாது இருந்துட்டு தான் வரும், இல்லையா ராகவன்? அதே போன்று 20 வருடத்துக்கு பின்புதான் உங்களுக்கு இந்த ராசி தேடி வந்திருக்கு. அதை ராசி என்று எடுத்துக்கொண்டோம், அதுக்காக நாங்க ராசி என்று பெயரை வைத்திருக்கின்றோம். ராசி அதுவும் அப்படியா என்று முதலாவதாக வந்து எழுந்து பாடல் கேட்பது ஒரு ராசி என்று நீங்க எழுதுகிறீர்கள். ராசி நல்லது. இந்த கை ராசி என்றால் என்ன? இந்த ராசி என்றால் என்ன?
1: கைராசி என்பது வந்து நம்ம ஒரு பொருளை குடிக்கும் போது அதனால அவர் வந்து வளர்ச்சி அடைவார்கள்.
0: அது கைராசி என்று கூறுவார்கள்.
1: அது வந்து அவங்க சொல்லுவாங்க, உங்கள்ட்ட உங்கள்கிட்ட வாங்கினா அந்த பொருளை வாங்கினா எனக்கு வந்து இந்த அளவுக்கு லாபம் கிடைச்சது, அதிர்ஷ்டம் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. அது கைராசி.
0: அவரது சரியாக உபயோகித்தார் வந்திருக்கின்றது. சரியாக உபயோகிக்காமல் வைத்துக் கொண்டு இருந்து விட்டு வருவாய் இல்லாமல் வளர்ச்சி இல்லாமல் இருந்தால் தந்தவருடைய கைராசி சரியில்லை என்று கூறுவதா?
1: அது எப்படி பேசும்,
0: எங்களிடம் இருக்க வேண்டும், இல்ல எங்களிடம் முயற்சி இருக்க வேண்டும். அந்த ராசி வந்தால் இப்பொழுது பாருங்கள், உறவுகளுக்குள்ளே கூட சிலருக்கு ராசி கிடைத்திருக்கின்றது. அந்த ராசியை அவர்கள் சரியாக பயன்படுத்தாமல் பிழை விட்டு அப்ப அவர்களுக்கு கொடுத்தவர்கள பிழையா, வாங்கினவர்கள பிழையா? இப்ப ஒருவருக்கு ஒரு பொருளை நான் உங்களுக்கு தருகின்றேன், நீங்கள் அதை சரியாக உபயோகிக்கும் போது பலன் கிடைக்கும் போது நீங்கள் சொல்ற சிந்தனை சொல்லிருந்த அந்த ராசி நல்ல ராசி என்று கூறுகிறீர்கள். அதை நீங்கள் அப்படியே வைத்துக் கொண்டு அதை பிழையான வழியிலே உபயோகித்தால் அது உங்களுக்கு பலன் அளிக்காக போகும் பொழுது நீங்கள் கூறுவதா இவருடைய ராசி சரியில்லை
1: என்று?
0: இப்ப நீங்கள் அந்த கடமையிலே ஈடுபட்டிருக்க உங்களோட ராசி உங்களுக்கு அந்த உத்தியோகம் கிடைத்து இன்னைக்கு எத்தனை வருடம் அதை ஒழுங்காக நலமாக மக்களுக்கு முழுமனத்தோட சேவை செய்து கொண்டிருக்கும் பொழுது மேலும் மேலும் உங்களை அதிலே விமோசனம் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அதை நீங்கள் சரியான முறையிலே கடமையை செய்யாமல் பிழை விட்டு கொண்டிருந்து உங்களுக்கு வேலையிலிருந்து தள்ளுபடி உங்களை தள்ளி வைத்து விட்டாருன்னா சொல்ல முடியுமா ராசி பிழையாண்டு? அப்படி இல்லை, ராசி அண்டு போதும் உங்களுக்கு இருக்கின்றது, அது வந்து சேரும் பொழுது அதை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். சரியா?
1: அரசு வேலையும் பலன்
0: எடுத்திருக்கிறீர்கள். அப்ப நாங்கள் எங்கட கையிலேயும் இருக்கின்றது, ராசி வரும் நேரம் வரும், வந்தால் அதை கிடைத்தால் அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தினால் நீண்ட காலத்துக்கு அது பயன்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நல்லது விஜய் ராகவன் அவர்களே,
1: காற்று
0: முதலாவது பாடலையும் கேட்டு செல்கின்றீர்கள். உங்கள் பாடலை காற்றலைக்கு சற்று நேரத்தில்
1: கிடைக்கும்.
0: எல்லாரும் ஈஸ்வரி பாடியதா? பட்டத்து ராணி அடி வாங்கி வாங்கி பாடுறதா? அடி வாங்கி வாங்கி பாடுவாங்க,
1: சாட்டை அடிப்பாங்க. சாட்டை அடிக்கும் போதுதான் அவர் நடிப்பு படத்தை பார்க்கும் போது சாட்டை அடி.
0: யார் அதுக்கு நடிக்கின்றார்கள்?
1: சிவாஜி கணேசனும் நடிகை யாருன்னு தெரியல. சிவாஜி
0: காஞ்சனா, காஞ்சனா,
1: காஞ்சனா, காஞ்சனா, கரெக்ட்.
0: அங்க எம்என் நம்பியார் இருக்கின்றார், இல்ல நாங்க இருப்பார், துவக்கோட துவக்கோட இருப்பார். பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என்று எண்ண வேண்டும், அந்த பாடல் தான் நீங்கள் முதல் பாடலாக கேட்டிருக்கிறீர்கள். சரி, அந்த பாடல் கிடைக்கும், அந்த பாடலை உங்களுக்கு கிடைக்க செய்கின்றேன் காற்றலை. இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். நலமாக, வளமாக, கவனமாக, பாதுகாப்பாக, நீங்கள் எல்லோருக்கும் உதவி செய்யும் மனப்பான்மை உள்ளவர்கள், நல்லதொரு ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறீர்கள், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ஸ்தாபனம், வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுக்கு இறை கருணை உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும்.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி விஜய் ராகவன் அவர்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து ஓர் அன்பு உறவு அழைத்து விட்டு சென்று விட்டார் அவர் வெல்லாம் தானே இப்பொழுது பேசுவதற்கு, அல்லது விட்டா பாடல் கொடுத்து முடியத்தானே வர வேண்டி வரும். உங்களுக்கு என்னை வரவேற்று வந்தவர்களுள் எல்லோரும் எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன். ஷியாமலா இருக்கின்றார், மற்றது எங்களுடைய சிலுவை சந்தன்ராஜ் இருக்கின்றார், செல்லக்குமார் வாழ்த்து கூறியிருக்கின்றார், வாழ்த்தி இருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் எங்களுடைய ஞானசேகரன் அவர்கள் வந்திருந்தார், வந்துவிட்டு சென்று விட்டார், மீண்டும் வருவார். வித்யராகவன் வந்து சென்று அவர் முதலாவதாக இணைந்து படியால் அவர் பாடலை கேட்டிருக்கிறேன். அந்த பாடல் காற்றலைக்கு வருகின்றது. நீங்களும் வரலாம் கேட்டுக்கொண்டு பாடல் முடிவிலே. நன்றி நன்றி நன்றி. வித்யராகவன், உங்களுடைய பாடல் உடனே கிடைக்கின்றது.

நாடு கண்ட பூங்கொடி

0: இனிமையான அந்த பாடல், சற்று நீளமான பாடல் என்றாலும் முதலாவது பாடலாக விஜயராகவன் கேட்ட பாடல் ஒளிபரப்பாகிய வேளையில் அடுத்து ஒரு அன்பு மகள் வருகின்றார். மகளே ஷியாமலா, வணக்கம். மகளே
1: வணக்கம். அப்பா
0: நலமாக இருக்கின்றீர்களாமா?
1: நலமா இருக்கேன்ப்பா.
0: நலம் நலம், நானும் நலமாக இருக்கிறேன். அப்பாவும் என்னை வரவேற்று வாழ்த்து கூறி வரவேற்றதற்கு நன்றி. இப்பொழுது நீங்கள் கலம்பத்திலே வந்து இணைந்திருக்கின்றீர்கள். சரி, ஒரு விடயத்தை பற்றி கேட்கலாம் என்று எண்ணுகிறேன்.

0: சரி, அப்ப கைராசி எப்பொழுதும் கிடைக்குமா? அந்த ராசி, ராசி என்பது, ராசி என்ற அந்த விடயம் எப்பொழுது எங்களுக்கு கிடைக்கும்? தினமும்
1: கிடைக்கும். அது நமக்கு கிடைக்காதப்பா.
0: இல்ல, நான் கேட்டது என்னவென்றால், மகளே, ராசி என்பது எப்பொழுதும் எங்களுக்கு கிடைக்குமா? நாளாந்தம் கிடைக்குமா, இல்ல எப்போவாது ஒரு தடவை கிடைக்குமா? எப்படி அந்த ராசி என்பது? முகராசி, கைராசி அப்படி எல்லாம் கூறுகிறார்கள், மகராசி கூறுகிறார்கள். இந்த ராசி
1: பன்னெண்டு ராசி இருக்குப்பா, அதான் தெரியும் எனக்கு.
0: அந்த ராசி உங்களுக்கு மேடமிடபம் அந்த ராசி கூறவில்லை, சும்மா அந்த வாழ்க்கை, வாழ்க்கை வாழ்க்கையிலே, எங்களோட வாழ்க்கை பயணத்திலே நல்ல ராசி உள்ளவள், இவன் ராசி இல்லாதவன் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். அது என்ன, எதை வைத்து
1: கூறுகின்றார்கள்? சில சமயம்
0: இப்ப நான் உங்களை
1: பேசுவாங்க,
0: ஓ ராசி என்பது நல்லது நடக்கும்,
1: அவங்களுக்கு நடக்க போற விஷயம் முன்பே எழுதப்பட்ட ஒரு விஷயம் தானேப்பா, இடிக்கப்பட்ட விஷயம் முன்னாடியே இடிக்கப்பட்டது தானே.
0: இறைவன் படைக்கும் பொழுது எல்லோரையும் இவன் ராசி உள்ளவன், இவன் ராசி இல்லாதவன் என்று படைக்கவில்லை. வாழ்க்கை முறையிலே நாங்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒரு ஒரு ஒரு உணர்வு தான் அந்த ராசி என்று நான் நினைக்கிறேன். நல்லது நடந்து
1: விட்டார்,
0: நான் இன்றே ஒரு பயணத்துக்கு வலிக்கிட்டு போகிறேன், கதவை திறந்து வெளியே வரும்போது அங்கே எனக்கு தெரியாத ஒருவர் இருக்கின்றார், அவரை பார்த்து விட்டு நான் மனதுக்குள்ள இவன் யார் இவன் என்று நினைத்தால் அது ராசி இல்லாதவனா போயிடுவேன். ஆக அவர் நல்ல சிந்தனைப்பான மகனா இருக்காரு, நல்லவராயிருக்க தெரியாதவராயிருக்காரு, அவரோட வணக்கம் நீங்கள் அங்கே இருக்க கேட்டு அன்பாக பேசிவிட்டு போனால் அப்படி நல்ல மனிதனா இருக்கிறது, நல்ல ராசி நான் என்னுடைய நான் புறப்பட்ட நல்ல ராசி. இந்த ராசி என்பது அந்த நேரம், அதன்றா நான் நினைக்கிறேன். அப்ப நாங்கள் பூனையிலே முடித்து சென்றால் ராசி இல்லை, நாயிலே முடித்து சென்றால் ராசி இருக்கு, இப்படி எல்லாம் எங்கள் மக்கள் மனதிலே தங்களுக்கு ஒரு திருப்திகரமான எண்ணத்தை, உணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒரு கொண்டு வந்ததுதான் இந்த ராசி என்றது என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
1: எனக்கு என்ன, அது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் தோணுதுப்பா.
0: அதுதான் மனசு,
1: ஏன்னா ஒரு விஷயத்துக்கு இப்ப நீங்க சொன்னது மாதிரி, இப்ப வாசல்ல பாக்குறீங்க ஒரு ஆளு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் நமக்கு நம்மளோட மனசு என்ன பண்ணுவோம், நமக்கு நல்லது நடக்குமோ நடக்குமோ அப்படின்னு அதையே யோசிச்சுட்டு போறதா, நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த கூட சரியா பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு எனக்கு தோன்றது. அதுதான்
0: மனசுதான் காரணம், மன முதல் கோணம் மற்றும் கோணல், ஒருவரோட பேசும் பொழுது, ஒருவரிடம் விழிக்கும் பொழுது, ஒருவருடன் சந்திக்கும் போது எங்களோட மனதில் என்ன தோன்றுகின்றது, இவர் சரியில்லாதவர், இவர் இவர் ஏன் நான் இவரில் வந்தேன் என்ற எண்ணம் ஏற்படுகின்றது. அதை எங்கள் ராசி என்பதற்கு பல விடயங்களை கவனிக்கின்றார்கள், தும்முவார்கள், ஒரு பயணம் வலிக்கும் போது தும்மல் வருகின்றது, புறப்பட்டு போகும் பொழுது மூன்று பேர் போகின்றார்கள். இந்த மூன்று பேர் தானே போய் சந்திரமண்டலத்தில் வெற்றியாக கால் வைத்து வந்தவர்கள் என்ற ஒரு சரித்திரம் இருக்கின்றது. ஆகவே இந்த ராசி என்பது நீங்கள் கூறியது போல எங்கள் மனசு சம்பந்தப்பட்டது என்று நான் நினைக்கின்றேன்.
1: ஆமாப்பா.
0: சார், நல்லது மகளே, நல்லது. நாளைய தினம் என்ன பாடல்?
1: நாளைக்கு மோகம் 30 வருஷம் படத்துலப்பா.

0: இந்த பாட்டு பா.
1: எனது வாழ்க்கை பாதையில் எரியும் இரண்டு தீபங்கள் அப்படித்தான்.
0: ஆமாப்பா,
1: நல்ல பாடல். நீண்ட காலத்துக்கு பின்பு இந்த பாடலை கேட்டுக்கொண்டோம் உங்களுக்காக. கதம்பத்திலே அந்த பாடல் வரும்புகளே ராசி என்பதை பற்றி சிறப்பாக குறிப்பிட்டு செல்லும். உங்கள் மனதில் பட்டதை குறிப்பிட்டு போகின்றோம். சரி, அடுத்து ஒரு போட்டியை நாங்கள் இப்படியே கொண்டு போவோம். ஒரு பதம் வருகின்றது, மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம், மூன்று எழுத்துக்களால் ஆன பதம். இது ஒரு செடியும் அல்ல, கொடியும் அல்ல, மரமும் அல்ல, சரியா? ஆனால் உயர்ந்து வளரக்கூடியது, பணிந்து போகக்கூடியது. மூன்று எழுத்தை கொண்டது, உயர்ந்து வளரக்கூடிய
0: மூன்று
1: எழுத்தை கொண்டது. அம்மா முடியுமா அல்லது சிந்தித்து விட்டு
0: அருகாப்பா?
1: செல்லாது செல்லாது, அது செல்லாது. மூன்று எழுத்து கொண்ட, மூன்று எழுத்தை கொண்ட ஒரு விடயம், ஒரு ஒரு பொருள். அது மரம், அது அதாவது மரஞ்செடி கொடி இனத்தை சேர்ந்தது. ஆனால் அது மரமும் அல்ல, கொடியும் அல்ல,
0: செடியும்
1: அல்ல, ஆனால் உயர்ந்து வளரக்கூடியது.

0: அணிந்து போகக்கூடியது. சரியா? சிறப்பான பதில் நாணலேன். அந்த பணிந்து போகக்கூடியது, உயர்ந்து வளரக்கூடியது இல்லையா? அது செடியும் இல்ல, கொடியும் இல்ல, மரமும். ஆமா, நாணல் போல் இருப்பவர்கள் வாழ்விலே நிமிர்ந்து எப்பொழுதும் நிற்பார்கள். மராமரம் போல் உரைத்துக் கொண்டு நிற்பவர்கள் புயல் காற்று மழை அடித்து முறித்து சென்று விடுவார். ஆற்றங்கரை ஓரத்திலே அந்த வீட்டு அந்த இருக்கு நாணல். அது அந்த பாடல் ஆண்டவன் கட்டளையில் ஒரு பாடல் இருக்குதானே, ஆற்றங்கரை மேட்டு நிற்கும் நாணல் அது, காற்று
1: நிற்கும் நாணல் அது, காற்றடித்தால்
0: சாய்ந்து விடும். நல்ல பாடல், நல்ல பாடலம்மா. நல்ல பாடல் கிடைக்காரு, உங்களுக்கு ஒரு புள்ளியும் கிடைத்து விட்டது.
1: கண்டிப்பாரு.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மகளே. சரி, அடுத்த உறவிடம் செல்கின்றேன். வணக்கம் தேவா, எப்படி இருக்கின்றீர்கள் தேவாதி தேவா?
2: வளமுடன் வளமுடன் இருக்கும் ஐயா.
0: எங்க காணவில்லை, நீண்ட நேரம் என்ன நடந்தது? மாலை நேரம்
2: வரவில்லை. கடைசி காலா இருக்கும் பன்னெண்டு முக்கால் வரையும் கேட்டா.
0: ஓ, என்ன கடைசி கால்
2: ஐயா? அவங்க தெரியாம
0: சொன்னாங்க. நேற்றைய விடயம் இன்று நான் இந்த விவரம் சம்பந்தமாக பேச, அதிலே ஒரு பிழையும் இல்லை, ஒன்றுமே இல்லை. என்ன கடைசி கால் அந்த என்னது கூறினீர்கள்?
2: என்ன
0: கடைசி ஒரு புது குழப்பத்தை கொண்டு வருகின்றீர்கள் காற்றலைக்கு. வணக்கம், வணக்கம் மஞ்சுளா.
1: வணக்கம் பா, நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன் மஞ்சுளா. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா இருக்கீங்களா?
0: நலம், நலம், நலம், நாடுவதும் அதுவே. சரி, நலமா இருக்கும் இந்த வேளையில நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: அது கேள்வி கேட்டீங்க, அது பதில் சொல்றேன்பா.
0: சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க.
1: நாணல், நாணல்
0: கட்டிக்காரி அதை உடனே சியாமலா கூறிவிட்டு புள்ளியையும் பெற்று விட்டார். உங்களுக்கு வாழ்த்துக்களை தருகின்றேன். சரியா? சரி, அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி தர இருக்கின்றேன். இப்பொழுது நீங்கள் நாளைய தினம் என்ன பாடல் பதிவு செய்து விட போறீர்கள்?
1: நாளைக்கு சீர்வரிசை படம்.
0: அதிலே
1: ஜாங்கம், பஞ்சாங்கம் பார்க்க சொல்லவா.
0: அந்த பாடலா, பஞ்சாங்கம் பார்க்க சொல்லவா. சரி, இந்த ராசியை பற்றி நீங்கள் என்ன இருக்கு? ராசி என்றால் என்ன?
1: ஒவ்வொரு விஷயத்திலயும் அதெல்லாம் யோசனை பண்ணி ஒண்ணு செய்யும் போதெல்லாம் பாப்பேன், எதுவுமே நடக்காது. நம்ம கஷ்டப்பட்டு என்ன சொல்றது எனக்கு.
0: உங்களுடைய அனுபவத்திலே வந்த கருத்துக்களை சொல்லுகிறேன். நாங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து கிடைப்பது எங்களுக்கு கிடைக்கும். இந்த ராசி என்று ஒன்று இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ராசி என்று நீங்கள் அப்படி நல்ல கருத்து. மற்றவர்கள்
1: நடக்க மாட்டேங்குது, அப்ப என்ன செய்யுதுன்னு தோணல, ஏன் நடக்கல,
0: அடுத்த கருத்தை உங்களுக்கு. உங்களுக்கு தர இருக்கின்றேன் அடுத்த பொருள். நான்கு எழுத்தை கொண்டது, இது எல்லோருக்கும் தேவையான ஒன்று. இது இருந்தால் எல்லோரோடும் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் வாழலாம். நான்கு எழுத்தை கொண்ட எங்களிடம் இருக்கும் ஒரு குணம், இது எப்பொழுதும் எங்களிடம் இருக்க வேண்டும். எல்லோரும் விரும்புவார்கள், எல்லோருடனும் நாங்கள் விரும்பி நடக்கக்கூடியதாக இருக்கும். என்னவாக இருக்கும்? சிந்தித்துக் கொண்டு பாருங்களேன், மீண்டும் அழையுங்கள். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. அன்பு உறவுகள் அழைக்கின்றார்கள். ஆறு ஏழு உறவுகள் ஒன்றாக இணைந்து இழைப்பதை சிந்தனை செல்வன் ஏற்றுக்கொள்வதில்லை. தேவா, நீங்கள் கடைசி அழைப்பு என்று கூறியவர்கள், உங்களுடைய அழைப்புக்கு இனி இங்கு சந்தர்ப்பம் இல்லை. நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை காற்றலையில் கொண்டு வர வேண்டாம். வானலை நாகரிகத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அளவிடக்கூடியது, உலகில் உள்ள எல்லோரும் கேட்கின்றார்கள். நீங்கள் கடந்த பிரச்சனைகளை இங்கே காற்றலையில் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இப்ப ஏழு பேரோட வந்திருக்கீர்கள், என்ன காரணம்? தேவா உமக்கு ஒழுங்காகவே பேச தெரியாது, இன்னொரு பெற்ற பேர்லேயேன்னு சொல்லி நீ ஒளிவு மறைத்து பேசும் ஒரு ஆள் எனக்கு நன்றாக தெரியும். ஏழு பேரோட வந்ததுக்கு என்ன காரணம்? நான் முன்பே கூறிய இரண்டு பேரையே நான் ஒரு நேரத்தில் எடுப்பதில்லை, நீங்கள் ஏழு பேரோட வந்திருக்கின்றீர்கள். விதண்டாவாதம் செய்ய வந்திருக்கிறியா தேவா? உண்மை உமக்கு மரியாதை கொடுத்து அன்பு கொடுத்து உங்களை நடத்தி உமக்கு என்ன செய்ததுக்காக நீர் வந்து கடைசி கோல் என்று கூறிவிட்டு சென்றீர்? வாழ்த்துக்கள், நன்றாக இருங்கள், இறைவன் உங்களை காப்பாற்றுவாராக. அடுத்த அன்பு உறவு வர வேண்டும், வந்து இணைந்து கொள்ளுங்கள், உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே பிரச்சனை சரவணம் என்று யாராவது இருந்தால் அவர்களுக்கு கடைசியில் கிடைப்பது இந்த முடிவுதான். தேவா இனி எனக்கு அழைக்க வேண்டாம், உங்களை கடைசி அழைப்பு என்று நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை. சரியா? நீர் தூண்டிவிட்டால் ஆடுகின்ற பாவையா? பாவையா நீர்? உங்களை யார் மூளைச்சலவை செய்தது? அதிகாலையிலே இன்று மாலை வேளையிலே அண்மையிலே வந்து இணைந்த ஒரு அன்பு உறவர் அவருக்கு வானிலையை பற்றி விளங்காமல், நிகழ்ச்சியை பற்றி விளங்காமல் எடுத்தார். விளங்காமல் நிகழ்ச்சியை விளங்காமல் தயவு செய்து என்னோடு வந்து பங்கு பெற்றாதீர்கள். நன்றி. வணக்கம் லெனின், கும்பகோணம் லெனின், வணக்கம். நலமா இருக்கிறேன், நீங்கள் நலமா இருக்கிறேன். மாலையில் காணவில்லை, நேர் நேரத்தில் காணவில்லை, அழைத்தீர்களா? நலமா இருக்கின்றீர்களா மகனே? எனக்கு தெரிகிறது நீங்கள் சற்று அசௌகரியமாக இருக்கின்றீர்கள். நலமா இருக்கின்றீர்களா? நல்லது. நாளைய என்ன பாடலை கேட்க போகிறேன்? நாளைய தொலைபேசி தெளிவாக இல்லை மகனே, உங்களோட தொலைபேசி தெளிவாக இல்லை. புரியவில்லை நீங்கள் பேசுவீங்களா? புரியவில்லை மகனே நீங்கள் பேசுவது. சற்று விலகி நின்று பார்த்து பேசுங்கள், நின்ற இடத்தை விட்டு. சரியா, விக்கி விக்கி வருகின்றது உங்களோட வசனங்கள், சொற்கள். திரும்பி நின்று பேசு, திரும்பி இல்லை ராசா, இல்லை இல்லை, விட்டு விட்டு தான் வருகின்றது. வலைத்தளம் சரியாக இல்லை உங்களோட இணைப்பு. திரும்பாலயங்கள் நன்றிகள், நன்றிகள், திரும்பாலயங்கள். இங்கே இப்பொழுது அழைப்பிலே வந்தவர்கள் யாராவது வந்து இன்னொருவரை பற்றி எங்கள் வானொலியில் பேசுவது அநாகரிகமானது. எடுத்தவுடன் இன்னொருவருடைய பெயரை கூறிக்கொண்டு வந்தவர் அது அநாகரிகமான செயல். வானொலி நாகரிகம் புரியாதவர்கள் இங்கே. லெனின் ஓடி வாருங்கள், லெனின் வாருங்கள். இல்ல தம்பி, மீண்டும் அப்படித்தான் இருக்கின்றது உங்களோட வலை. ஒரு தடவை உங்களோட தொலைபேசியை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேசுங்கள். இப்பொழுது விடுவிக்கிறேன் உங்களை நான். முன்னேற் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் செவை வானொலி நாகரிகம் என்று ஒன்று இருக்கின்றது. அன்போடு அளவாக பேசினா அப்படி அப்படிப்பட்டவர்கள் நுனி நாக்கில் அன்பும் அடி நாக்கில் விஷமும் வைப்பவர்கள் தான் அப்படி பேசுவார்கள். 24 மணித்தியாலத்துக்கு தங்கள் குணத்தை மாற்றிக் கொள்பவர்கள் ஆக இருக்கின்றீர்கள். சரியா? இது வானொலி, இதிலே வந்து பேசுறபடியும் வேறு. இது நீங்கள் இது கோடு கச்சேரி அல்ல, பஞ்சாயத்து அல்ல. வந்தவுடன் இன்னொருவருடைய பெயரை குறிப்பிடுவது அநாகரிகமானது, தேவையற்ற விடயம். அது எங்களுடைய நிர்வாகத்துக்கு சம்பந்தப்பட்டது. ஆதலால் அன்பார்ந்த உறவுகளை உங்கள் அன்போடு தான் நாங்கள் நடத்திக் கொள்ளுகின்றோம். உங்கள் அன்பில் ஏதாவது மாற்றங்கள் அல்லது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் பேசலாம். இன்னொருவற்ற விடயத்தை நீங்கள் காற்றலையில் வந்து, இது வந்து காற்றலையில் வந்து பஞ்சாயத்து நடத்துற முன்னாடி அல்ல. அது மட்டும் இல்லாமல் அவர் 4, 5, 6, 7 பேர் ஒரே நேரத்தில் அழைப்புக்கு வந்தால் இது என்ன? இது என்ன ஊர்வலம் போக போகிறீர்களா? போராட்டம் நடத்துறதா? இது என்ன? இதனுடைய அர்த்தம் என்ன? உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த காற்றில் என்னிடத்தில் இடமில்லை, அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து. உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி. நான் முன்பே உங்களுக்கு தெரியும், இங்கே படையெடுத்து வந்து என்ன பஞ்சாயத்தை நடத்த போகின்றீர்கள்? இது என்ன கரை கடையா, மீன் வியாபாரமா செய்கிறோம்? விடை கூறிக்கொண்டிருப்பதற்கு. என்னிடம் அந்த என்னுடைய அழைப்பு என்னுடைய ஒலிபரப்பிலே நான் அப்படி செய்வதே இல்லை. நான் அழைத்தால் வாருங்கள், அழைக்காது விட்டால் வர வேண்டாம், யாரும் வர வேண்டாம். அந்த முதலில் அந்த குழுவில் வந்தவர்களுக்கு இன்று சந்தர்ப்பம் இல்லை, தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை, கனடா கலையிலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. 24 வருடமாக வானொலி நாகரிகத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம், நாங்களும் கற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஏதாவது குறை இருந்தால் சம்பந்தப்பட்டவர் வந்து என்னோடு பேசலாம், அல்லது அதிபரோடு பேசலாம், தனிப்பட்ட முறையிலே பேசலாம். காத்தலையிலே படையெடுத்து வந்து நின்று பேசுவதற்கு இந்த சந்தர்ப்பம் இல்லை. இன்று அவர்கள் யாருக்கும் அழைப்பும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எத்தனை பேர் வந்தீர்கள், அத்தனை பேருடைய அழைப்பும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அன்போடு கூறிக்கொள்ளுகின்றேன். வாழ்த்துக்கள். என்ன விளையாட்டு விடுகிறீர்கள் எங்களோட? அது பிழை ஐயா, நீங்கள் வந்தது பிழை. அந்த இறுதி அழைப்பு வந்தவர்கள் அவருக்கு இனிமேல் என்னுடைய ஒலிபரப்பிலே அவருக்கு இடமே இல்லை. தலை குத்துக்கிறோம். அவருக்கு எத்தனையோ வார்னிங் நான் கொடுத்திருக்கிறேன் அன்பாக. இனிமேல் அவருக்கு இந்த தொலைவில் இந்த காற்றலையில் இரட்டை நாக்கு கொண்டவர்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்படித்தான் கூறுவேன் நான். இங்கே நீங்கள் பஞ்சாயத்து நடத்த வர வேண்டாம். வேண்டுமென்றால் தனிப்பட்ட முறையில் என்னோடு பேசுங்கள். உங்களுக்கு ஏதாவது குறைபாடு இருந்தால் கூறுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருமித்து வந்து ஒரு அழைப்பிலே 5-6 பேர் வந்து இங்கே இந்த படையெடுத்து வந்து இந்த போராட்டமா செய்ய போகிறீர்கள், அல்ல பஞ்சாயத்து நடத்த போகிறீர்களா? அத்தனை பேரும் என்னுடைய இணைப்பிலே தயவு செய்து வர வேண்டாம் என்று கூறிக்கொண்டேன். நன்றி. இப்பொழுது ராசி என்பதை பற்றி பேசுவதற்கு காத்துக்கொண்டிருக்கும். ராசி என்றால் என்ன என்பதை வந்து கூறலாம். இந்த பதம் 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் கொடுத்திருந்தேன். அந்த பதம் இருக்க யாரிடம் அது எல்லாம் போலியாக இருக்கின்றது. இந்த பதத்துக்கு பொருத்தமானவர்களும் போலியாக இருக்கின்றார்கள். முதல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் கதம்பத்திலே வந்து இணைந்திருக்கின்றோம். நாங்களும் மனித நேயம் உள்ளவர்கள்தான்.

ஒருவர் எடுத்துக்கொண்டு வரலாம், மற்றவர்கள் அவர்கள் வருபவர்களும் சிந்திக்க வேண்டும். இது வந்து பஞ்சாயத்து அல்ல. வணக்கம் வணக்கம் லெனின், வணக்கம் லெனின். இப்பொழுது சரியா? நடந்தது கூட அழைப்புக்கு. ரீகனெக்டிங் என்று காட்டுகின்றது மகனே, என்ன நடந்து வேண்டியது கூட வலைத்தளம் சரியான வலைத்தளம் இல்லை போல் தெரிகின்றது. என்னையா கேட்கவில்லை, விட்டு விட்டு வருகிறது மகனே. உங்களோட இணைப்பு சரியாக இல்லை. உங்களோட வலைத்தளம் நீங்க பேச எனக்கு ஒரு சொல்லும் விளங்கவில்லை. கொண்டு வருது, மீண்டும் சரி பண்ணி பாருங்கள். அடுத்த உறவு யாரா இருக்கலாம்? உறவுகள் வர வேண்டும் காற்றலைக்கு வந்து உங்களுடைய உங்களுடைய இது பஞ்சாயத்து நடத்துவதற்கு நான் கதம்பம் கொண்டு வரவில்லை. இன்று மாலை வேளையிலேயும் ஒருவர் வந்து பாடலை கேட்பதற்கு முன் ஒரு பொருள் எனக்கும் விவாதிக்க தெரியும் நான் வந்து எடுத்தார், அது நேர் நேரம் மீண்டும் பாருங்கள் என்று கூறினேன். அவர் வரலாம், இப்பொழுது வந்து தங்கள் கருத்துக்களை கூறலாம். ஆனால் இது பஞ்சாயத்து அல்ல, இது பஞ்சாயத்து அல்ல. முதல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை காற்றலையில் இணைந்து கதம்பத்துக்கு வந்திருக்கேன். இன்று கதம்பம் கதம்பமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பு கோரிக்கை. ஒருவர் வரும்பொழுது தனி அவர் மட்டும் வரலாம். அவர் நாலு பேரை அழைத்துக் கொண்டு வருவது, அவரோட அழைப்புக்கு வருபவர்களை என்ன செல்வது நான், அதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்காதவர்களுக்கு எனக்கு தெரியும். அடுத்தவர் சொல்லுகிறார், மற்றவர் சொல்லுகிறார் என்று பல தடவை பிரச்சனைகளை கொண்டு வந்த ஒரு நபர் தான். அவருக்கு புத்திமதி கூறியிருந்தேன், விளையாட்டு பிள்ளைகளில் எல்லாம் நல்லா விளைஞ்சவர்கள் எல்லோரும், வாய்க்க விரல் பார்த்தால் கடிக்க தெரியாத பவாக்கள் யாரும் இல்லை. யாருடைய மூளை செலவைக்கும் நீங்கள் அகப்பட்டுக் கொண்டு இங்கே வந்து வாதாட வர வேண்டாம். இது ஒரு விவாத மேடையும் அல்ல, பஞ்சாயத்தும் அல்ல. வந்தாச்சும் உங்களோட மனதிலே இருக்க கருத்தை கூறுங்கள், பாடலை கேளுங்கள், சந்தோஷமா போங்கள். இன்னொருவருடைய பெயரை சொல்லி இங்கு வரத்து, யாருடைய பெயரும் யாரும் அழைக்க வேண்டாம்.

எங்கே லெனின், உங்களுடைய அழைப்பு சரியா வருகின்றதா? நான்கு எழுத்திலே ஒரு சொல்லு கொடுத்திருந்தேன், ஒரு பதம், அதை கேட்டுக்கொண்டு ஓடி பாருங்கள். அந்த அது இருந்தால் உலகில் எல்லோரும் மகிழ்ந்து வாழலாம். அந்த குணம், அந்த தன்மை, அந்த செயல் ஒவ்வொருவரிடம் அது இருக்கின்றது. மனித இனத்திலேதான் குறிப்பாக காணப்படுகின்றது. நான்கு எழுத்தை கொண்டது, வீட்டில் இருக்கின்றது, வெளியே இருக்கின்றது, அயலவர்களிடம் இருக்க, எல்லோரிடமும் இருக்கின்றது. அங்கே வாருங்கள். முன்னே தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் கேட்ட பாடலை தொடர்ந்து தருகின்றேன், கேட்டுக்கொண்டு வரலாம். இப்பொழுது ஒலிக்கின்ற பாடல் முதலில் வந்த பாடல், அந்த பாடலை கேட்டுக்கொண்டு ஓடி வரலாம். வானொலி என்பது வானொலி, வானொலிக்கு ஒரு நாகரிகம் இருக்கின்றது. வானொலி நாகரிகம் தெரியாதவர்கள், இது விளையாட்டு பிள்ளைகள் அல்ல, இது விளையாட்டு மைதானமும் அல்ல.

எந்த விஷயத்தை எடுத்தாலும் அன்பு இருக்க வேண்டும் அவர்களிடம். ஆனால் அன்பு இருப்பது போல் வெளிநாக்கிலே வந்து அன்பாக கதைத்து விட்டு அடிநாக்கிலே வைத்திருக்க கூடாது யாரும். அது அவர்களுடைய வாழ்க்கையே ஒழித்துவிடும். நாங்கள் உலகத்திலே உலக வாழ்வியலிலே கண்ட உண்மைகள், எவரொருவர் நுனிநாக்கில் அன்பும் அடிநாக்கில் விஷமும் வைத்து பேசுகின்றாரோ, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்றாரோ, அவர்கள் வாழ்வில் முன்னேறவே மாட்டார்கள். அவர்கள் இருக்கின்ற வட்டத்துக்கே சுத்தி கொண்டிருப்பார்கள். நான்கு எழுத்துக்கொண்ட அந்த பதம், அந்த பதத்திற்கு நீங்கள் பதில் காண கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். யாரும் வர விருப்பமில்லை போல் இருக்கின்றது. நேரம் 10 மணியை தொடுவதற்கு இன்னும் உங்களுக்கு நேரம் இருக்கின்றது, 8 நிமிடங்கள். நீங்கள் வந்து இணைந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு வர வேண்டும் என்று உறவுகளே வந்து கேட்டுக்கொள்ளுங்கள் பாடல்களை என்று சொல்லுவோம். வேளையில் இன்னும் ஒரு பாடல் தருகின்றேன், அந்த பாடலை கேட்டுக்கொண்டு வரலாம். அந்த பாடல் ஒரு பாடலை தருகின்றேன் உங்களுக்கு வருகின்றது. இந்த பாடலை கேட்டுக்கொண்டு வாருங்கள். இந்த பாடலை நீங்கள் ஒழிக்கும் பொழுது நீங்கள் வரலாம்.

இந்த பாடல் முடிவில் நான் விடைபெறலாம் என்று எண்ணுகிறேன். இன்றைய நிகழ்வு வந்து மீராவினுடைய நிகழ்வு, அதிபருடைய நிகழ்வு புதையல். அவர் வந்து உங்களை அழகாக நடத்தி கொண்டு செல்வார். எனக்கு தொடர்ந்து செய்யக்கூடிய நிலையில் நான் இல்லாதபடியால் மீண்டும் வருவேன். இந்த நிகழ்வு மீராவினுடைய நிகழ்வு தானே, அவர் கொஞ்சம் சோர்வடைந்திருக்கின்றான் தான் நான் எடுத்து வந்தேன். இந்த பாடலை தந்துவிட்டு நான் காற்றலைந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் உங்களை நாளை காலை நேரத்தில் சந்திப்பேன். என்னுடைய மகள் உங்களுடைய அன்பார்ந்த மீராம்மா வருவார். நிகழ்ச்சியை தொடர்ந்து இணைந்து செலுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். உங்களை அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி இந்த பாடலோடு நான் காற்றலிருந்து விடைபெறுகிறேன். மக்களே, மீண்டும் வருவேன், மீண்டும் வருவேன். நன்றி.

0: இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. இன்றைய தினம் என்னுடைய நிகழ்ச்சி, ஆனால் எனது உடல்நல குறைவாலே அப்பா காட்டளைக்கு வந்திருந்தார். அன்பு உறவுகளிடம் ஒரு சின்ன வேண்டுகோள், அதாவது எல்லோரும் அன்பானவர்கள், அன்பா பேசுகிறீர்கள், அது தெரிந்த ஒன்றே. ஆனால் பேசும்போது இப்ப உங்களுக்கு பேசக்கூடியதை பேசலாம், அது விவாதமாக மற்றவர்களுக்கு கோபம் பெறுவது போல பேசுவது நல்லதில்லை. ஏனென்றால் உலகளாக தெரிந்த ஒரு கொரோனா உங்களுடைய ஊரில் இல்லை என்று யாருமே நாங்கள் அடம் பிடிக்க முடியாது. சரி, அது இன்றைய தினம் தேவா நீங்கள் வந்து ஒரு அன்பாக பேசிவிட்டு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு போயிருக்கிறீர்கள் நீங்கள். ஏனென்றால் உங்கள் எல்லாரையும் விட அப்பாவுடைய வயதை நீங்கள் முதல்ல கணிச்சு கொள்ளணும். அவர் எல்லாரையும் விட மூத்தவர். இந்த நேரத்திலும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சியை எடுத்து வருகிறார். எல்லாரையும் விட நான் நினைக்கிறேன் 20 வயது அப்பாவு கூடவா இருக்கும். சரி, இதை பற்றி நாங்கள் ஒரு ஆராய்வு ஆராயலாம். காற்றில் இணைஞ்சிருக்கும் வணக்கம் எங்களுடைய செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார். நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களா? வீட்டில் இருக்கிறீர்களா? வெளியில் இருக்கிறீர்களா? இல்லையே, ஒரு சத்தம் வித்தியாசமாக வருகிறதே.
1: நல்ல நெட் நல்ல டவர் கிளீனா இருக்கே. கிளீனா எடுத்துட்டு
0: இருக்கேன். கார் எல்லாம் போற சத்தம் கேக்குது. செல்வகுமார், அதாவது நாங்கள் குரூப் போட்டு பேசுகிறோம் இல்லையா? யார அன்றைக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் நாங்கள் குரூப் போட்டு தேவாவுக்கு மாஸ்க் போட சொல்லி நாங்கள் அந்த குரூப்ப போட்டிருந்தோம். அந்த குரூப்ப தேவா அதை அழுத்தி அப்பாவிடம் வந்து விட்டார். ஆனா அப்பா யாரையும் குரூப் போடுவதில்லை. அதனால் அப்பா நினைச்சார், அவர் ஏதோ முதல் தான் காற்றலைக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு போனவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு ஏதோ பேச வைக்கமெண்ட்டு அப்பா நினைத்தார். அப்பா அது தவறு இல்லை, ஏன்னா அப்பா குரூப் போடுவது இல்லை
1: அதுல. அப்பாவுக்கு தெரியல. ஆனா வந்து அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து தேவா நம்பர் வரும்போது யாருமே எடுக்கல.
0: தெரியாமல் செய்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன், தவறுதலாக. ஆனா இன்னும் ஒரு விடயம் என்றால், எல்லாம் நீங்கள் யாரும் யாராக இருந்தாலும் வயதுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். காற்றலைகள் வந்து நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் இதோட நிறுத்துகிறோம், இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. விருப்பம் இல்லாட்டி நன்றி அப்பா, நாங்கள் போகிறோம், விடைபெற்றுக் கொள்கிறோம் என்று போவோம்.
1: அவ்வளவுதான்.
0: ஒரு பெரியவர்
1: மனசை தவறான விஷயம் தான்,
0: புண்படுத்தாமல் இருப்பதுதான் நல்லது. ஏனென்றால் 5 விரல்களும் ஒரு மாதிரி அல்ல. ஒவ்வொரு நேர்களும் வித்தியாசமானவர்கள். அவ்வளவு நேர்களையும் தக்க வைத்து நாங்கள் அவர்களுடைய குணாதிசயங்களை புரிந்து கொண்டு அவர்களோடு அன்பு பாராட்டி பேசி அவர்களை எல்லாம் எங்களோடு அணைத்து வைப்பதற்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறோம். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு நேர்களோடும் பழகும் போது அவர்களுடைய குணாதிசயங்கள் வித்தியாசமாக இருக்கும். அவர்களை எல்லாம் அவர்கள் செய்யும் சில சிறு பிள்ளை பெருவிளை பிள்ளைகளை எல்லாம் மன்னித்து அவர்கள் எங்கள் வசம் இழுத்து வச்சிருக்க நாங்கள் நினைக்கிறோம். அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து மன்னிப்பு கொடுத்து மன்னிப்பு கொடுத்து நாங்கள் சரி பண்ணீங்க, செய்தது கொஞ்சம் பிள்ளைதான், ஆனா அப்படி செய்யக்கூடாது என்று அதுல அவர்களும் தெரியாமலும் செய்திருக்கலாம், தெரிந்தும் செய்வார்கள். நேற்று பவுனம்மா வந்து இப்ப காற்றலையில அப்பாவோட ஆகியோ பண்ணி இருந்தா. ஏனென்றால் மற்றது இன்னும் ஒன்று, அந்த ஆகியோமன் என்றது வந்து அவர் ஒரு விஷயம். இப்ப எந்த வீட்டுல எந்த குழந்தைக்கு வருத்தம் இல்ல, அல்லாட்டி நான் சமைக்கல, நான் சோறு சமைக்கல, எங்கட அவருக்கு வருத்தம், அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதுல அப்பா ஆகியோ பண்ண முடியாது. ஆனால் உலகோடு உலகோடு ஒத்த ஒரு நோயை அவர் சொல்லிட்டா இந்த ஊர்ல நாகப்பட்டினத்திலேயே இல்ல, எல்லா செய்தித்தாளும் வருகிறது என்றார். காட்டலைக்கு வராது அறிவில்லாமல்னா அறிவோடு பேசுகிறேன் என்று அவ சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்பா சொன்னார், நீங்க அறிவு இல்லாமல் பேசுறீங்க போல என்று சொல்லியிருந்தார். ஏனென்றால் உண்மையிலேயே இப்ப எங்கட குடும்பத்துல கொரோனா இருக்காது. இப்ப எங்கட சுத்தி இருக்கு இந்த பெரிய நாட்டிலே, அதாவது இவ்வளவு சுவாதாரமாக நாங்க கட்டுப்பாடா இருக்கிற நாட்டிலேயே அக்கம் பக்கம் எல்லாம் கொரோனா இருக்கிறது. அப்ப பவுனமா அதுல வந்து ஒரு அப்பாட வயசுக்கு ஏத்த மாதிரி பேசாம ஆகி ஒண்ணு இல்ல எங்களுக்கு தெரியும், சரி அப்ப நீங்க சொன்னா சரி என்று சொல்லி போட்டு போனத தேவாதை எடுத்து நீங்க பவுனம்மாவோட ஆகிய பண்ணீங்கன்னா அப்பாட வயசுக்கு இப்ப அப்பா எங்களுக்கு அடிச்சா நாங்க தாங்கிக் கொள்வோம், அந்த அன்போட தான் நீங்க வாரீங்க. அப்பா சொன்ன நாங்க கேட்டு அதுல இல்ல என்று அவ ஆகிய பண்ணுனா அவ நாங்க எதுவுமே சொல்ல இல்லை. அத தேவா நீங்க அவோட ஆகிய பண்ணா அதே மாதிரி நீங்க எங்களுக்கும் நாங்க வரையில யாருக்குன்ற சொல்ல தேவையில்லை. என்னடா தேவாவை நாங்க வாங்குவோம் அன்போடு அழைக்கிறமே அன்றி வராதீங்க ஒன்று சொல்ல மாட்டோம் தேவா.
1: இதுல அதான் அப்பா வந்து கேக்குறாரு, கேக்குறது கூட பதில் பேச மாட்டேங்கிறாரு தேவா. என்னன்னு பேசினா அப்பா அப்படின்னு விளக்கமா சொல்லிடுவாரு, இத பேசணும் இத செஞ்சோம் இப்படின்னு பேசவே வரல. பேசிட்டு பக்கு பக்கு பக்குன்னு டவர் இல்லாம போச்சு, அதோட ஓடிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படி பேச முடியும்?
0: அப்படி பேசுகிறார்.
1: அவரு செய்ய வேண்டிய காரியத்தை பேச வேண்டியது நின்று நிதானமா, தப்பா இருந்தாலும் நியாயமா இருந்தாலும் நின்று பேசணும். அது வந்து ஒரு சிறந்தது. வந்தது வராதுமா காட்டலைக்குதான் கடைசி அப்படி இப்படின்னா அப்படின்னு அர்த்தம் ஒண்ணும் புரியல.
0: அதாவது காட்டலையோட இப்ப நீங்க வந்து எங்களோடு ஏதாவது இருந்தா எங்களோடு தனிப்பட்ட முறையா எடுத்து நம்ம ஆண்டு தர்க்கம் செய்தால் ஒரு தாய் பிள்ளை போல நாங்கள் பேசிவிட்டு பேந்தும் நாங்கள் காட்டலையில பேசுவோம். இது காட்டலையிலேயே நீங்க செய்தால் உலகெங்கும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அது அவர்களுக்கு மற்றது இன்னும் ஒன்று அப்பாவுடைய வயதுக்கு நீங்கள் அவரோடு ஏட்டிக்கு போட்டியா பேசுவது அவ்வளவு நல்லதில்லை. நீங்க என்னுடைய அப்பான்றதுக்காக நான் பேசவில்லை, அவர் உங்கள் எல்லாருக்கும் அப்பா என்னை விட உங்களோட ஒவ்வொருவருக்கும் அப்பா நல்லது கெட்டதுகளை சொல்லிக் கொண்டுதான்
1: இருக்கிறேன். என்னுடைய எனக்கு அப்பா இறந்துட்டாரு, இப்ப அப்பாதான் அப்பாவா நினைச்சுக்கிட்டு அவருடைய குரலை கேட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். உண்மையிலே இப்ப அப்பாவா சொந்த அப்பாவா நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேளுங்க, அத்தனை பேர்
0: எல்லாரும் எல்லாரும் எல்லாரும் அப்பாவும் சொந்த அப்பா போலேதான். நீ இந்த காட்டலையில மட்டுமல்ல, காட்டலையில மட்டுமல்ல, இந்த அவர் தன்னுடைய தொழிலில் அந்த சாரதி பாடசாலை அந்த தொழிலில் எல்லாம், அதாவது உலகத்துல எத்தனையோ நாடுகள்ல இருந்து வந்தவர்களுக்கு பாஷ தெரியாதவர்கள் எல்லாம் பழக்கி இருக்கிறார். எல்லோரும் அப்பா அல்லது அவங்க அவங்க பாஷையில அப்பாவுக்கு என்ன வார்த்தையோ அந்த அதை சொல்லி காலில் தொட்டு கும்பிட்டு போடுவோம். எங்க இருந்தாலும் அவர்கள் கும்பிட்டு போட்டுதான் போறார்கள், வெள்ளை இனத்தவர்கள் கூட. என்றால் அப்படி ஒரு
1: வயசுக்கு மரியாதை இருக்கலாமா? வயசுக்கு மரியாதை இருக்குல்ல,
0: அன்பாத்தான் பேசுவார். உருக்கி உங்களை திருமணத்துக்கு கொஞ்சம் கடுமையா பேசினாலும் மனசுல அன்பு இருக்கும்.
1: இப்ப குழந்தைய இப்ப என் பையனை வந்துப்பான் கேட்ட பண்ணா கொன்னு போடுவேண்டா அப்படிங்கிறேன். ஆனா கொன்னா போடுறோம், ஒரு வார்த்தைக்கு சின்ன வார்த்தைக்கு சொல்றோம் கேட்ட பண்றடா கொன்னு போடுவேண்டா அப்படின்னா கொன்னு கொன்னா போடுறேன். ஒரு வார்த்தைக்கு எதையோ ஒன்னு சொல்றோம். அந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்க, நான் அறிவோட தான்யா பேசுறேன் அப்படின்னா, இல்லம்மா நீங்க அறிவு இல்லாம பேசுறீங்க. அந்த அறிவுங்கிற வார்த்தையை அந்த அம்மா சொன்னனாலதான் அதை பிரயோஜனப்படுத்தினாரு.
0: ஒரு நிமிஷம் தாங்கோ, வணக்கம் தேவா, வாங்கோ சின்ன புள்ள மாதிரி வாங்கோ.
2: எனக்கு
0: உங்கள தேவா நாங்க ஒரு
2: இனி
0: இல்லாத
2: வெள்ளிக்கிழமை சிறுவர் பொங்கா இருக்குங்களா, அது கேக்கறதுக்கு அந்த இசை இல்லாததுமா, இசை இல்லாம பாடுறது, இசை இல்லாம ஐயா நடத்துற நிகழ்ச்சி.
0: தேவா, நான் உங்களோட தாழ்மையா ஒரு தாய போல ஒரு தாழ்மையா
2: அதெல்லாம்
0: நான் சொல்லுவதை கேளுங்க. அப்பா
2: சாயந்தரம் கூட பாட்டு கேட்கலாமா, மனசு நைட்டு கொடுக்க தூக்கம் இல்லாம
0: ஒரு நிமிஷம் எதுக்குங்க, எதுக்கு உங்களுக்கு நைட்டு
2: உங்களுக்கு என்ன தெரியலமா, என்னுடைய
0: பவுனம்மா எதிர்த்து கதைச்சதுக்கு அப்பா அதுக்கு பதில் சொன்னதுக்கு உங்களுக்கு தூக்கம் வரையிலையா, பவுனம்மா பேசியதே பிள்ளை அதுல பவுனம்மா எதிர்த்து எடுத்து ஒரு ஒரு ஒரு தெரிஞ்ச ஒரு விடயத்தை, அதாவது சரியாக நாங்க அறிந்த அது ஊஜிதப்படுத்த விஷயத்தை தான் ஒரு காட்டிலையில ஒரு இந்த மீடியாவில
2: பவுனம்மாவுக்கு தெரியல, நானே சொன்ன பாட்டு எல்லாம் போட்டேன், பவுனம்மாவுக்கு தெரியல இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆதல் சொல்லணும் ஐயா, இங்க ஐயா ஆதல் சொல்லணும், அவங்க கண்டிக்கிறது வந்து
0: உங்களுக்கு தனிப்பட்ட முறையா பவுனம்மாட்ட நான் எவ்வளவோ அட்வைஸ் கொடுத்தாச்சு, அவ செய்யற ஒவ்வொரு ஒவ்வொரு விடயங்கள்லயும் அப்பா அம்மா அம்மா அம்மா ஒரு இல்லங்க, ஆனா காட்டலியில வந்து
2: பவுனம்மா
0: பவுனம்மா நினைக்கிறா, பவுனம்மா என்ன நினைக்கிறான்டா அதுல வந்து ஆர்கியூ பண்ணிக்க, இப்ப தான் சொன்னது சரி என்று சொல்ல முடியாது, எனக்கு நல்லா படிச்ச ஒரு மீடியாவே சொல்லாது ஒரு ஊர் முழுக்க கொரோனா இல்லையாண்டு, அவ எப்படி அடிச்சு சொல்லுவான், அததான் அப்பா கேக்குறேன், ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க, இப்படி சொல்றதால எல்லாரும் வலிக்கிட்டு வெளியில
2: போறாங்க,
0: அப்பா ஆறுதல் சொன்னதான் அவ இல்ல நான் படிச்சேன், எனக்கு
2: அறிவியல் சொல்லுவாரு
0: பாருங்க,
2: ஆறுதல் சொல்றதும்
0: எனக்கு அறிவியல் அதை வழங்காம அவ ஆர்வம் பண்ணுனா அதுக்குள்ளையும் கடைசியில முடிக்க என்ன சொல்லுவான்டா, இல்ல கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்றான்டா, சரி நீங்க சொல்றதுக்காண்டி கேட்டுக்கணும், அப்பா சொல்றதுக்காண்டி அவ கேட்க வேணாம், ஊரெல்லாம் அவதிப்பட்டு
2: எனக்கு அதான் எல்லாருக்கும் ஐயோ இந்த மாதிரி அது நடக்க கூடாது,
0: ஒத்துக்கொண்டா இல்ல அவ, அப்ப அதத்தான் அப்பா சொன்னது, இப்படி ஒரு மூடத்தனமா பேசக்கூடாது, அறிவில்லாமல் நீங்க பேசக்கூடாது, நல்லா ஆராய்ந்து பேசணும், மீடியான்றது இது வந்து உலக நாவல் டக்குண்டு ஒரு விஷயம் வெளியில போற ஒரு இடம்,
2: எல்லாரும் பேசுவாங்க எனக்கு எங்களுக்கு அப்படியே இதா இருக்கும், ரொம்ப நிகழ்ச்சி எல்லாம் பெரிய பெரிய இது நிறைய கேக்குறாங்கம்மா, அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனா யாரும் பேச வேணாம்னு நாங்க எல்லாம் டிவி தான் பாப்போம், அந்த இதுதான் இந்த நிகழ்ச்சி கேட்கறது நல்லாதான் இருக்கு,
0: சரி நல்லது தேவா, ஆனா அப்பா வந்து உங்களுக்கு அப்பா ஸ்தானத்துல நாங்க எல்லாரும் அப்பா
2: இல்லாம எல்லாரும் நான் திட்டாங்க, இதே இதுதான் உனக்கு நடக்கும் அப்படின்னு
0: தேவா, பவுனம்மாட அஞ்சு விரலும் ஒரு மாதிரி இல்ல, பவுனம்மாவுக்கு கொடுக்கப்பட்டது அவருக்கு நாங்கள் தண்டிக்கல, அவளுடைய மூடத்தன்மையை அறிவில்லாத அறிவில்லாத தன்மையை விளக்கப்படுத்தினார், அறிவில்லாத
2: உனக்கு தெரியும், அப்பதான் நானும் பயந்துகிட்டே இருக்கமா, உலகம் முழுக்க ரொம்ப மோசமா இருக்கு,
0: எங்களுக்கு தெரியும் ஒரு ஆளுக்கு வந்தாண்டு அவ வாய்வாதம் பேசியிருந்தான், அப்ப அவ பேசுவது பிள்ளை எப்படி சொல்ல முடியும், அதை
2: பணமா இந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி போகணும் நீ பாதுகாப்பா சொல்லாம
0: தந்தையிடம் நீங்கள் ஏறுமாறாக பேசுவீர்களா, அதை எனக்கு சொல்லுங்க, உங்களுடைய தந்தையிடம், வயதுக்கு, சரி தந்தை வேண்டாம், ஒரு வயதுக்கு மூத்தவரிடம், நாங்கள் இந்த காலகட்டத்தில் வாழையில தேவா, இந்த வானொலி இந்த காலகட்டத்தில் பேசுபவர்கள் போல நாங்க பேசல, அன்பு பாசம் உறவு, வயதுக்கு நாங்க வயதுக்கு மதிப்பு கொடுத்துதான் நாங்க இதுல
2: பேசுறோம்.
0: இதெல்லாம் நாங்க வயதுக்கு மதிப்பு, அந்த வயதுக்கு மதிப்பு கொடுத்து பவுனம்மாவால பேச முடியல, ஏறெடுத்து பேசியிருந்தால் நேற்று அவ பேசியிருந்தாங்க, அதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், கேட்டவர்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சா அவ அதான் சரியப்பா நாங்க அதை அரேஞ்சு பாக்கலாம், சரியப்பா பாட்டை தாங்கன்னு போயிருக்கலாம். அப்பாவும் அவ பேச விட்டு அவ அதான் ஒரு நிலையும் பேச விடுறது என்னன்னா, நீங்க வளரட்டும் பேசி பாக்கட்டும் நல்லா வரட்டும் என்னது. ஆனா அதை அவ ஒரு சாட்டா வச்சுக்கொண்டு பவுனம்மா தன் கையில எடுத்துக்கொண்டு ஒரு அதாவது உலகளாவ ஆட்டி படிக்க ஒரு நுண் கிருமியை இல்லை தனது ஊரில் அடிச்சு பேசுவது அவ ஒரு டாக்டரும் இல்ல,
2: அனுப்பிடுங்க,
0: அவ டாக்டரும் இல்ல, அவ ஒரு மீடியா அதாவது மீடியாவிலும் இல்ல, மற்றது அவர் ஆராய்ஞ்சு செய்யறதுக்கு அவ ஒரு ஆராய்ச்சியாளரும் இல்ல, அது ஒரு ஒரு வயதுக்கு மொத்த ஒரு தந்தையிடம் வாக்குவாதப்பட்டிருந்ததே ஒரு பிழையான காரியம்.
2: இந்த மாதிரி போனோமா ஐயா விட்டு இப்படி போட்டி போட்டு எவ்வளவு நாளிமா
0: நீங்க போட்டி போடவும் இல்லாது, அப்ப அவளுக்காண்டி நீங்க வந்து அப்படித்தான் செய்வா, இன்னொரு ஆள் என்ன பவுனமாக்கு பேசுறமா, அப்படி நாங்க எல்லாரையும் பேச முடியுமா, நாங்க நாங்கள் பேசுறதுக்கு நாங்க உங்கள்ட்ட அன்பு வச்சு நீங்க ஒரு குழந்தை போல நாங்க பாராட்டி வரும்போது உங்களை கொஞ்சம் கண்டிக்கலாமே என்று உங்களை பேச முடியுமா, போன்று திருத்த முடியுமா. பவுனம்மா கூட நான் நேற்று எடுத்து தனிப்பட்ட முறையா எவ்வளவு அன்பாக பேசுகிறேன், நான் தனியா பேசுவதில்லை, ஐந்து பேரை வச்சுக்கொண்டு மூன்று பேரை வச்சுக்கொண்டுதான் பேசுவேன், என்னடா சாட்சி வேணும், நாங்கள் எப்படி பேசுகிறோம்.
2: அதே மாதிரிமா அந்த குரூப்ல போடுவாங்க, நான் பேச மாட்டேம்மா, அந்த விலைக்கு 99 நம்பர் மட்டும்தான் எனக்கு உதவி செய்யும்.
0: இந்த நம்பர்ல நீங்க
2: அண்டைக்கு
0: போடுவேன்
2: இருக்கு, நான் வீடியோ அனுப்புறேன், யாரும் பாக்கல பாக்கலன்னு சொல்லி எவ்வளவு வீடியோ அனுப்பிட்டு.
0: சரி, இப்ப இப்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், அப்பாக்கு என்னண்டா அன்றைக்கு குரூப் போட்டு உங்கள்ட்ட அந்த மாஸ்க் போடுங்க பேசின அந்த குரூப்பை டச் பண்ணிக்கொண்டு நீங்க வந்துட்டீங்க, அதை நீங்க டச் பண்ண கூடாது, எல்லாரும் பவுனம்மா பெட்டி பேசுறதுக்கு வந்துட்டாங்க, யாருமே பேச மாட்டாங்க, என்னண்டா பவுனம்மா செய்தது முதல் பிழை
2: அதுன்னு சொல்லி நான் சொன்னேன்.
0: வித்தியாசம் உங்களுக்கு சொல்றேன், ஐந்து விரல் இருக்குது, ஆட்காட்டி விரலால அங்கே பாருங்கள் என்று நாங்கள் நீட்டி காட்டலாம் ஒருவருக்கு, நடுவிரலால
2: அஞ்சு விரல்
0: நான் கேக்குறது, நான் கேக்குறத வடிவா நீங்க வடிவா கேட்கணும், ஆட்காட்டி விரலால ஒருதர் போற அங்க பாருங்க சொல்லி சுட்டி காட்டலாம் அந்த ஆட்காட்டி விரலால, நீங்க நடுவிரல எடுத்து அங்க பாருங்க நீட்டையிலாம் அந்த நடுவிரல காட்டினாலே இங்க அடிதான் விழும் எங்களுக்கு, அது ஒரு ஊத்த பேச்சு கூறிய ஒரு விரல் இங்க அப்படித்தான் காட்டுவார்கள், அப்படி காட்ட முடியுமா? அப்ப அஞ்சு விரலும் ஒரு மாதிரி இல்ல, இப்ப நான் உதாரணமா இருந்தீங்க ஆட்காட்டி விரல் என்றால் பவுனம்மா என்ன உதாரணத்தை எடுத்துக்கொள்ள
2: சொல்லுதுமா, இதே வீதம் உனக்கு அப்படின்னாங்க பெருமா, அதுதான் எனக்கு அப்படியே நான் நிப்பட்டு சரிட்டு கடைசியிலமா பசின்னு சொல்லி ஐயா கிட்ட
0: எல்லாரும் இனி நான் உங்களுக்கு சொல்லிருந்தேவா, இந்த காட்டில் வந்து எல்லாருக்கும் சொந்தமானது எங்களுக்கு இல்ல, நாங்கள் வந்து நடத்துனர் அதாவது உங்களுக்கு
2: ஒரு கேட்க மாட்டோம் சொன்னாலும் நான் பேச மாட்டேன் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன்.
0: சரி,
2: உங்களுக்கு புரியாது,
0: ஒரு காட்டுக்குள்ள முதல்ல காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கும் போது முன்னுக்கு இருந்து ஒருதர் அவர் கத்தியால வெட்டி வெட்டி பாதை அமைத்து போறுகிறார் போறாரு பாருங்க, களைச்சு களைச்சு அவரும் உங்களை சார்ந்தவர் தான், அவரை போலதான் நாங்க இந்த காட்டில வந்து எல்லாருக்கும் சொந்தம், இந்த கடையில நான் வரமாட்டேன் நீங்க அடம் பிடிக்கல, இது இந்த காட்டில அப்படி சொல்லவே கூடாது நீங்க, சரியா நீங்க அப்படி சொல்லக்கூடாது, நீங்க எங்களுடைய குழந்தை, நான் இனி வரமாட்டேன் பேச மாட்டேன் இந்த வார்த்தை, இது ரெண்டாம் தடவை
2: வந்துருச்சு,
0: இது ரெண்டாம் தடவை வந்துருச்சு இந்த வார்த்தை, நான் வரமாட்டேன் இந்த காட்டில வேணாம் அந்த வார்த்தை நீங்க இனி பேசக்கூடாது, இது
2: உங்களோட திருத்துவார்
0: சொன்னவர்கள் பவுனம்மாட அறிவில் தான் அவர்களும் இருக்கிறார்கள் என்றதுதான் என்னுடைய கருத்து.
2: அவங்க பாடுவாங்க
0: அவங்க பாடி அவங்கள விட நல்லா பாடுவாங்க. பாடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
2: அம்மாவே சொல்றாங்கம்மா நீங்க நம்மளால நம்புங்க.
0: ஒரு மனிதனுடைய நல்லா பாடுறவன் நல்ல உங்களுக்கு சேர்த்தை அள்ளி இறைச்சால் நீங்க தாங்கி கொண்டிருப்பீங்களா? உங்களுக்கு நல்ல நல்ல இனிமையான சாப்பாடு கையில தந்து போட்டு இல்ல கொஞ்சம்
2: அப்படியே நிப்பாட்டுங்க. நான் இது பண்றேன்னு சொல்லிட்டு நான் பேசுறேன் அப்படி பேசுறேன் சொல்லி அதுக்கப்புறம் இவரு வந்துட்டாரு ஞானசேர் வந்துட்டாரு. அது ரொம்ப விடவெடுத்து விட்டுமா அது உங்களுக்கு தெரியாது. அந்த பயங்கிறது அந்த பயம் யாருக்கும் வரக்கூடாதுமா. நம்ம உறவுகளுக்கு யாருக்கும் வரக்கூடாது. ஐயா போட்டி போடுறது
0: நீங்க அப்பாவும் சொன்னாங்க. அப்பா நல்லதான் சொல்லுவார். பவுனம்மா தான் போட்டி போட்டது. பவுனம்மா பேசினது பிள்ளை தேவா உங்களுக்கு அது புரியல.
2: எல்லாரும்
0: சொன்னாங்க
2: சொல்லு
0: சொன்னவர்களை கூட்டி கொண்டு
2: போட்டுட்டு
0: சொன்னவர்கள் நீங்க
2: ஒன்னையாளுங்க எல்லாம் கட்டுப்பாங்க. இது பௌர்ணமியமா நல்ல எல்லாரும் வெளியே
0: நல்லது. நான் உங்களோட விடப்படுறேன். நீங்க ஒரே இடத்துல தான் நிக்கிறீங்க. ஆனா இந்த காற்றிலேயே வரமாட்டேன்றது சொல்லாதீங்க. நீங்க எந்த ஒரு உறவு
2: வந்தாலும்
0: இந்த காற்றில இவ்வளவு பிரச்சனை தேவையில்லை. அவ்வளவுதான் எனக்கு தேவை.
2: சாப்பிட மட்டும் சொன்னா நீங்க விடுவீங்களா?
0: நாங்களே கூட
2: சாப்பாடு வச்சு திரும்பிங்க எங்களுக்கு.
0: அதுதான் நல்லது ஐயா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். காற்றலையில யாரு இருக்கிறீங்களன்னு தெரியவில்லை. இப்ப இன்னொரு நான் பேசுறேன். வணக்கம் செல்வகுமார். இப்ப நான் சொன்னது சரிதானே? அவ பாடுகிறான் உங்களுடைய கையில ஒரு இனிப்ப தந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி போட்டு சேர்த்தை அள்ளி உங்களோட தலையில ஊத்துனா நீங்க தாங்கி கொள்ளுவீங்களா? இதான் பவுனம்மா செய்கிறா செய்திருக்கிறா என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்ப பாருங்க தேவா அப்பா ஆகிய பண்ணுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம் பிரகாஷ். எப்படி இருக்கிறீங்க? உடல்
2: நல்லா சொல்ல வரம்மா. கேட்டுட்டே இருந்தோம். நான் வீட்டுக்கு வந்துட்டேன்மா. மருத்துவமனையில இருந்து வீட்டுக்கு வந்துட்டேன்.
0: நல்லது நல்லது ஐயா.
2: பக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தொலைபேசி மூலமா போன் போட்டு எங்க அம்மாட்ட பேசுறாங்க. என்னம்மா ஊர் இருக்கிற நிலவரம் சரியில்லை. அதனால நேர்ல வந்து பார்த்தா யாருக்கு என்ன ஏது இருக்குன்னு தெரியல. அது தொற்று நோயா பரவுதுங்கிற காரணத்தினால போன நலம் விசாரிக்கிறேன். அதனால தப்பா அனுப்பிச்சுக்க போறாரு அப்படின்னு பயந்து போய் இந்த நோய்க்கு பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். எல்லாரும் எல்லா ஊரும் இருக்கு. ஊர்ல பக்கத்தால 30% சொல்லி இன்னைக்கு காலையில ஒருத்தவங்கள அரியலூர் தலைமை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போட்டாங்க. அது இல்லாமலாம் இல்லம்மா. நான் இருந்த மருத்துவமனையிலும் செக்அப் அட்டன் இருக்கு. ஒரு தடவை போயிட்டு வந்தாலும் டெம்பரேச்சர் செக் பண்ணிதான் உள்ள
0: அனுப்புறாங்க.
2: சீற்றம் அதிகமாயிட்டேதான் இருக்கு. இல்லன்னா சொல்லவே முடியாது எந்த ஊர்ல.
3: முன்னாடி இருந்ததுக்கு இப்ப அதிகமா தான் இருக்குமா. ரொம்ப மக்களை வந்து மிரட்டி வச்சிருக்குது. பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருக்கு.
2: அதான் அதை பாருங்க. ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டது வேற பெரிய பயம் எல்லாருக்கும் ஏற்கனவே இருந்ததை விட. அது என்னன்னா மூச்சு திணறல் ஏற்படாத வரைக்கும் வீட்டுல இருக்கலாம் தனிமைப்படுத்திக்கிட்டு. மூச்சு திணறல் ஏற்பட்ட உடன் மருத்துவமனைக்கு தனிப்பட்ட வாகனத்திலே வரக்கூடாது. ஏன்னா அதுல ஆம்புலன்ஸ்ல மட்டும்தான் ஆக்சிஜன் இருக்கும். உங்கள்கிட்ட கார் இருந்தாலும் அந்த கார்ல நீங்க தூக்கிட்டு வந்து இறந்து போனா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. சொந்த கார் வச்சிருந்தாலும் 108 போன் பண்ணுங்க. அதுல ஆக்சிஜன் இருக்கும். உங்கள்கிட்ட விலை கொண்ட கார் வச்சிருந்தாலும் சொகுசு கார் வச்சிருந்தாலும் அதுல ஆக்சிஜனுடைய உபயோகம் இருக்காது. அதனால ஆம்புலன்ஸ்ல வர்றது நீங்க எல்லாரும் அது தப்பாவோ ஒரு ஏழை அதுல போறதோ நினைச்சுக்காதீங்க. பணக்காரன் கூட அதுல போறான் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அதை யூஸ் பண்ணுங்க. அதை உபயோகிங்க. அப்பதான் உயிர் பிழைக்கலாம்ங்கிற விழிப்புணர்வை குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு விஷயம் வந்து ரொம்ப இரண்டாவது அலைங்கிறது சீரியஸா தான் இருக்கு.
0: இந்த நோய்க்கு பயப்பட்டு உங்களுக்கு தெரியாது. ஒரு கடையில உணவுப் பொருளும் ஆடை பொருளும் இருக்கிறது. இந்த நோய்க்கு பயப்பட்டு அந்த உணவுப் பொருள் மட்டும்தான், அந்த இடத்தை மட்டும்தான் இப்படி செப்பரேட் பண்ணி நாங்கள் அதுக்குள்ள போகலாம். ஆடை அத்தனை லட்சத்துக்கு ஆடை உடுப்புகள் எல்லாம் போட்டு விற்பனைக்கு வைத்திருக்கிறார்கள், அது அப்படியே க்ளோஸ் பண்ணி ஓட்டிருக்கிறார்கள், அதுங்க போக முடியாது, நான் உடுப்பு வாங்க முடியாது.
2: நான் வெளியில செல்றதுக்காக 45 நிமிஷம், வெளியில சென்று வீட்டுக்கு திரும்பறதுக்கு 45 நிமிஷம் ஒதுக்கினேன். அந்த அளவுக்கு நான் வந்து பாதுகாப்போட அந்த உடையெல்லாம் அணிஞ்சுட்டு போக வேண்டிய ஒரு கட்டத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாங்க. அப்ப
0: உண்மை,
2: அதெல்லாம் உண்மைதான்.
0: உண்மை. அப்ப அது அது இப்ப நீங்க வந்து உங்கள்ட்ட ஆர்கியூ பண்ண இயலாது. அம்மா இந்த இல்ல, நான் படிச்சிருக்கிறேன், நான் பேப்பர் வாசிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி அடம் பிடிக்க இல்லாது. அதைத்தான் பவுனம்மா தெரியாம நேற்று சொல்லிட்டான். அது அவ சின்ன பிள்ளைமாய் சொன்னது, இப்ப அப்பாவுக்கு ஒரு கெட்ட பேரை கொண்டு வந்துருச்சு. அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு அப்பா பேசினது கெட்ட பேரை கொண்டு வந்துருச்சு. அவளோட ஆகிய அவளுக்கு புரிய பவுனம்மா சின்ன பிள்ளைகள் மாதிரி எது சொன்னாலும் புரியுது இல்ல. நான் தனிப்பட்ட முறையாவும் பவுனம்மாவோட பேசிட்டேன், செல்ல பிள்ளைகள் மாதிரி பேசிட்டேன், இப்படித்தானம்மா இப்படித்தானம்மான்னு சொல்லிட்டேன். ஆனா அவ பாவம், அவளுக்கு அவட சூழ்நிலையோ அவ வளர்ந்த சூழ்நிலையோ என்னவோ அவ நாண்டு பிடிச்சு கொண்டுதான் நிக்கிறான். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் என்றுதான் நிக்கிறான். அன்பா வச்சிருக்குதான் நிக்கிறோம். நல்லா பாடுறா என்பதுக்காக நான் எந்த காம நெஞ்சில குத்தன்னு சொல்லி விடையலாது. நான் முடியாதல்ல,
3: தங்க ஊசியா இருந்தாலும் கண்ணில குத்திக்க முடியுமா? தங்க ஊசியா இருக்கு,
0: பவுனம்மா
3: கண்ணில நம்ம குத்திக்க முடியும்.
0: பவுனம்மா தாங்க, ஆனா நாங்க தாங்கிக்குவோம். பவுனம்மா எங்களுக்கு குத்தனா தாங்கிக்குவோம், ஏன்னா அன்பின் நிமித்தம். ஆனா அதுக்கான இவ்வளவு ஒரு
3: முடியாது. இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இல்லம்மா தனிப்பட்ட முறையில நம்மள எது வேணாலும் பேசினாலும் நம்ம தாங்கலாம், அவங்களுக்கும் நமக்கும் ஒரு இண்டிவிஜுவல். ஆனா ஒரு பப்ளிக்ல வந்து

0: எங்க போய் வச்சுக்குவாங்க முகத்தை?
1: இவ்வளவு
0: தூரம் பேசினாங்களே, ஒண்ணுமே இல்லைன்றாங்களே, எங்க போய் சொல்லுவாங்க? நம்ம சொல்றோம், அவங்க கேட்கக்கூடிய மனப்பான்மையே இல்ல நம்மகிட்ட. இல்ல இல்ல, எப்படி இல்ல? கண் பூனை கண்ண முடிஞ்சுன்னா பூலோகமே இருந்து போயிருமா? கண்ண முடிக்கிட்டு கொரோனா இல்ல, கொரோனா இல்ல, எங்க இல்லாம போச்சு.
1: இல்ல, இப்ப
0: தேவாடு
1: இப்ப தேவா சொன்னது என்னன்னா, கண்ணை பார்த்து பத்து பேர் பௌனம்மாக்கு நடந்ததுதான் உனக்கு நடக்கும். ஒரு குற்றவாளிக்கு தூக்கு போடுறாங்க, தூக்க போட்டு அவனை சாகடிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவனை ஒரு கொலையை செய்து போட்டு வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்கறாங்க. அவனுக்கே போல ஊர்ல இருக்கணும், அத்தனை பேரையும் நாங்க தூக்கிடுவோமா? அங்க இருக்கிறவங்க
2: தூக்கிடுவாங்க.
0: எந்த தப்பும் பண்ணல. வணக்கம் பிரகாஷ், உடம்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்கீங்களா? நலம் நலம் குமார், எந்த எந்த செக்ஷன்லயும் கேஸ் இஸ் போட்டு நான் தள்ளிடாதீங்க, தொட முடியாதவ.
1: முதல் செக்ஷன் போட்டு, முதல் செக்ஷன் போட்டு உள்ளுக்க வைக்க
0: நாச்சார் ஒண்ணு சொல்லிடுறேன். நாச்சார் கோயில இன்னைக்கு நாலு பேரு கொரோனா, சென்னையில இருக்காரு நண்பரோட தங்கை மாமனார் இறந்துட்டாரு கொரோனால. அவரை பார்த்துக்கிட்டு இருந்த நண்பரோட தங்கை கணவர் அவருக்கு கொரோனாவில் அவர் அட்மிஷன் ஆயிருக்காரு. இது எல்லாமே இன்னைக்குள்ள தகவல், சில நாச்சாவல் சம்பந்தப்பட்ட தகவல் தான். நிறைய வந்துகிட்டே இருக்கு தகவல், எனக்கு தெரிஞ்ச தகவல், அதாவது உண்மையான தகவல் இது, இன்னைக்குள்ள தகவல். ஏன்னா நம்ம வந்து இது வந்து காட்டுநிலையில நம்ம பேசிட்டு இருக்கும் போது சரியான தகவல் சொல்லணும்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போது சரியான தகவல் சொன்னோம்னா அது நாலு பேர் அதை கேட்கறதுக்கு சரியா இருக்கும். அது நான் நம்ம பாத்துக்கிறதுக்கு நம்ம வளர்ந்தாதான் செய்ய முடியும். கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் சொல்லுவாங்க, அவங்க வந்து எடுத்து வாகனம் தவிரிச்சு வாயெல்லாம் வச்சு ஊட்டி விட மாட்டாங்க. சொல்லுவாங்க, மாஸ்க் போட்டுக்கீங்க, சானிடைசர் போட்டு கழுவுங்க, சோப்பு கழுவுங்க, வெளில போவீங்க, சுத்தாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியும் மீறிக்கிட்டு சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. பாண்டிச்சேரியில கடலூர்ல வந்து எல்லாரும் டாஸ்மாக் வந்து உபயோகம் பண்ணிட்டு போயிருக்காங்க. 125 கோடிக்கு வியாபாரம் பண்ணிருக்கு, ரொம்ப பெருமையே ஊடகத்துல செய்தி வந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு என்ன பண்ணணும்? முன்னாடி டாஸ்மாக் தானே மூடணும், கோயில மூடுறானுவோ, சர்ச்ச மூடுறானுவோ, பள்ளிவாசலம் மூடுறானுவோ,
3: அதெல்லாம் மூடணும். அப்படி எல்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க.
1: ஏப்ரல்
0: மாசமோ, போன வருஷம் ஏப்ரல் மாசமோ, மே மாசமோ, கரெக்டா 2 மாசம் கொரோனாவுக்கு டாஸ்மார்க்க சாத்திருந்தாங்க. 60 நாள் தமிழ்நாட்டுல ஒரு கொள்ளை, வழிப்பறி, கற்பழிப்பு எந்த சம்பவமும் கிடையாது.
1: கிடையாது.
0: போன ஏப்ரல் மே மாசம் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், மறுபடியும் மெதுவா கொஞ்சமா திறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வேலை முடிஞ்சு போச்சு,
1: வேலை முடிஞ்சு போச்சு, எல்லாம் வந்துருச்சு.
2: அதான் வந்து டாஸ்மார்க் திறந்திருந்தா அது குடிக்கிறதுக்கு காசு போடுறோம், குடிச்ச பிறகுதான் அந்த கெட்டு புத்தி ஏற்படும்,
1: ஏற்படும். இன்னொரு படியும் டாஸ்மார்க்கு போறவங்க யாருமே மாஸ்க் போட்டது கிடையாது, அதான் பிரச்சனை.
0: மாஸ்கே போடுறது சொல்றேன், மாஸ்கே கிடையாது, மாஸ்கே கிடையாது. இன்னைக்கு ஒரு இதுல இந்த கார்ட்டூன் மாதிரி ஒரு இது தகவல் படிச்சேன் பேப்பர்ல. அவரு ஒருத்தர் கேக்குறாரு, யார கொரோனா பார்த்து கேக்குறாரு, ஏன்பா எல்லா இடத்துக்கும் போறிய, நீ வந்து டாஸ்மார்க்கு போக மாட்டியா அப்படின்னு கொரோனா பார்த்து கேக்குறாரு. கொரோனா சொல்லுது, எனக்கு குடிக்க, எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லைங்க, எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லைங்க இது கொரோனா. எப்படி சூசகமா, சூசகமா, மறைமுகமா எப்படி வெளிப்படுத்திருக்காங்க பாருங்க அந்த ஓவியர். அதுக்கு சொல்ல வர
1: நான்,
0: அது மாதிரி அங்க வந்து அவ்வளவு தூரம் அவங்க ஃப்ரீயா விட்டுட்டு அடிச்சுக்கிட்டு எந்த ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி மறுபடியும் ஊரடங்கு போடுறாங்க அந்த தேர்தல் முடிவுக்காக. வெள்ளிக்கிழமை காலையில இருந்து எல்லாரும் அங்க போய் குடியிருப்பாங்க, சோத்து முட்டை கட்டிட்டு காலையில இருந்து குடியிருப்பாங்க. 3 நாள் 4 நாளைக்கு
3: முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்த மாசம் லீவ் விடுறாங்கன்னா அப்புறம் 10 பாட்டில் 20 பாட்டில் வாங்கிடுவாங்கம்மா, ஸ்டோரேஜ்ல வச்சிருவாங்க.

0: கேட்டீங்கன்னா
1: இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒருத்தங்களே ஒன்னும் தவறும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. என்னன்னா அவங்க நம்ம பேசுற வார்த்தைக்கும் அவங்க கேட்டு புரிஞ்சுக்கிற ஒரு உணர்வுக்கும் வித்தியாசம். அதனால வந்த ஒரு கான்வர்சேஷன் தான் அது. அது வந்து இவ்வளவு பெருசா ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் கிடையாது.
0: அது மட்டும் இல்ல, இப்ப
1: நீங்க இல்ல, இப்ப நீங்க ஒரு ஒரு வார்த்தை சொல்றீங்க, நீங்க சொன்னீங்கன்னா நீங்க சொல்ற வார்த்தை இந்த ஊர்ல வேற மாதிரி இருக்கும்.
2: போய் ஜோசியம் பாக்க போனீங்கன்னா நீங்க கருமின்னு சொல்ல மாட்டான், கஞ்ச பையன்னு சொல்ல மாட்டான், நீங்க சிக்கனவாதி, தேவையில்லாத செலவு பண்ண மாட்டீங்கன்னு சொல்லுவான்.
1: அது மாதிரிதான் அந்த அம்மாவுக்கு வந்து அவரை ஏற்று பேசணும்னா அப்படி இல்ல, இல்ல சுஞ்சி சொல்லுங்க கோவம் வந்துருச்சு.
3: அந்த அம்மா இல்ல இல்ல அந்த அம்மா என்ன சொன்னாங்க, ஐயா நான் இத்தனை பேப்பர்களையும் படிச்சு அறிவோட சொல்றேன் அப்படின்னு சொன்னதுனால அப்பா படிச்சுக்கிட்டாரு.
1: உண்மைதான்,
3: புரிஞ்சுக்கிட்டா நீங்க அறிவு இல்லாம தான் பேசுறீங்கன்னு உண்மைதான்.
2: ஊடகங்களுடைய தண்ணிகள்லாம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, நாளைக்கு 11 மணிக்கு பேப்பர்ல கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: அதாவது நம்ம வந்து அவங்க ஏரியாவில இல்லைன்னு கூட சொல்லிருக்கலாம், அவங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். அத வந்து அவ அடிச்சு பேசிட்டாங்க, அது ஒரு தப்பு இல்ல, அதுக்கு இவ்வளவு பெரிய ஆர்ஜி விடும் பாவையில ஒரு சிம்பிளான விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு.
0: இப்ப முதலாவது அப்பா சொல்றாரு, சரி அப்ப சரி அப்பா ரெண்டும் அப்ப நிப்பாட்டி இருக்கலாம்
1: பவுனம்மா. அடுத்தது சொல்ல சொல்ல
0: தேவாவுக்கு புரியுதோ இல்லையோ, 10 பேர் சொல்லிட்டாங்க பவுனம்மாக்கு நடந்ததா உனக்கு நடக்கும் போகாதுன்னு. அப்ப அப்படி சொன்னவங்க வந்து எங்களோட வானொலியில ஏகேன்ஸா இருப்பாங்களோன்னு இப்ப எனக்கு ஒரு சிந்தேகமா
1: இருக்கேன். வித்தியாசமா தெரியும், நமக்கு உள்ள இருந்து
2: கேக்குறவங்களுக்கு
1: அவரு சொன்ன வந்தது வேற ஒண்ணும் இல்ல.
0: அப்பா பேசுனது
3: 7-8 பேரை ஒன்னா குரூப்பா போட்டு இழுத்து தந்திருக்காரு. இதுக்கு மத்தவங்க எல்லாம் எந்த வகையும் பாதிப்பு
0: கிடையாது. அப்பா
3: எடுத்துக்கிட்டு வந்தா
0: குரூப்
2: போற நம்பரை விட 379
1: போட்டு
3: எல்லாத்தையும்
0: மேல எங்களுக்கு இந்த திருப்பியும் போய் அதான் போடுறேன் தேவா சேர்ந்த
1: சந்தோஷமா பேசுங்க.
2: எனக்கு நாளை பாட்டு எழுதிங்கம்மா.
0: லெனின் வந்தார், பயத்திலே ஓடிட்டார். லெனின் நீங்க விழிச்சிருந்தா ஓடிவாங்க. லெனின் வந்தார், பின்னங்கால் முட்டை ஓடியே போயிட்டார். தெனே சரி, நீங்க என்ன பாட்டு பிரகாஷ் உங்களோட?
2: கண்ணை நம்பாதே.
0: கண்ணை நம்பாதே.
2: எனக்கு அபூர்வராகவேர் கேள்வியின் நாயகனே.
0: கேள்வியின் நாயகனே
2: அபூர்வராக. அம்மா எனக்கு வந்து அடிமை பெண் படத்துல ஏமாற்றாதே ஏமாறாதே.
0: இது ஞானசேகரம் அண்ணா.
1: எனக்கு வந்து ஒன்னா இருக்க கத்துக்கணும். கத்துல இருந்து ஒன்னா இருக்க கத்துக்கணும். கத்துக்கணும் கத்துக்கணும் ஒன்னா இருக்க கத்துக்கணும்.
0: வரும்போது செல்வகுமார் கேட்டாங்க. ஒரு
2: நிமிஷம் ஏமாறாது.
0: ஒரு நிமிஷம் தாங்க. வணக்கம் பாரு, வாங்க.
4: வணக்கம். வணக்கம்.
0: இவருக்கு என்ன செக்ஷன்ல குடுக்கலாம்?
4: பாரு
0: எங்க செல்வகுமார் உங்க பாட்டு சொல்லுங்க.
1: பாத்து குடுக்கவும் ஏமாத்தாரு.
2: என்னோட
1: கருத்து அது. நீங்க
2: வரிகள் வரும். அதாவது கண்கள் அதாவது என்ன அப்படின்னா
1: அப்படி இல்ல, எந்த சீத்துக்கும் கேக்குற காதலுக்கும்
2: காதல்
1: அப்படின்னு
0: வரும்.
1: கேட்கின்ற விழுங்க இருக்கும். ராத்துல புல் இருக்கிறதால ஆந்தைக்கு கண்ணு தெரியாத மாதிரி எந்த இருக்கும் பார்க்கிற உரு இருக்கு. அதே மாதிரி சேர்ந்தா இருக்குது. பக்கத்துல பேசிட்டு சேர்த்துக்கு வந்தாலும் ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான், அவன் கேட்டுருவான். ஒத்துக்கணும் அந்த கருத்துக்கள வருது பாருங்க.
0: இப்ப என்ன பாட்டு கட்டிங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணுமா இல்ல கத்துக்கணும்
2: கத்துக்கணுமா?
1: படம் வந்து ஒன்னா இருக்க கத்துக்கணும், பாட்டு வந்து கத்துக்கணும் கத்துக்கணும்.
2: செல்வகுமார் கேட்டுதான் ஒன்னா இருக்க கத்துக்கணும் பாட்டே கேட்டிருப்பாரு. ஒன்னா இருக்க கத்துக்கணும் படத்து பேரை
1: கேக்குறாரு. பாட்ட சொல்லிட்டாரு ஐயா.
0: சரி, நீங்க என்ன கேக்குறீங்க? பாரும்
4: படம் படம் வந்து கரும்பு வில் கரும்பு வில் படம் பாடல் வந்து
1: மலர்களே ஆராதனை.
2: இன்னொரு பாட்டு
1: அருமையான பாட்டு. நான் அதைத்தான் கேட்க போறேன்.
0: என்ன
3: பாட்டு சொல்லுங்க,
0: என்ன
3: பாட்டு
0: நல்ல பாட்டு?
1: அது அருமையான பாட்டு,
3: ஆனா யாருக்குமே தெரியாது.
1: அப்படின்னு நல்லா வரும்.
4: அந்த பாருங்க, அந்த பாருங்க,
0: எனக்கு மீன் கொடி தேரி விடுப்போம். வர விஜய் ராவன் வரார் போறங்க, பாட்டை மாத்த போறார் போல இருக்குது. நின்னுங்க, எங்க பாட்டு இல்லங்க. விஜயராகவன் எங்க பாத்தீங்கன்னா இருங்கோ இருங்கோ இதுல இருங்கோ சொல்லுவோம், இருக்கையில இருங்கோ, அதான் இருங்கன்னு சொல்றேங்க. அதே
1: நில்லுங்க, வேற விதத்தை சொல்லுவோம். சென்னையில
0: கணவதி பிள்ளைத்தாச்சி போட்டியில் வெற்றி பெற்றார். கணவதி பிள்ளைத்தாச்சி போட்டியில் வெற்றி பெற்றார். அதுல உண்மையா கணவதி பிள்ளை தாச்சி போட்டியில் வெற்றி பெற்றார்.
1: அதே மாதிரிதான் பேப்பர்ல, பேப்பர் ஒரு ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. மாவட்ட கலெக்டர் வருகிறார்னு போறதுக்கு மாவட்ட கலெக்டர் வருகிறார் அப்படின்னு கேட்டாங்க.
0: ஒரு சின்ன விஷயம் என்ன சொன்னீங்க இவ்வளவு பெரிய பிள்ளைங்க இருக்காரு பாருங்க செயல்பாக்கும்
3: ஒரு சின்ன வார்த்தைகள் வேற ஏதாவது பேசுறதுல எவ்வளவு பெரிய மனசுக்கு எவ்வளவு பெரிய குழப்பங்கள் வந்து
0: அப்பாடா. அதுவும் பாருங்க, நானும் லீவ் எடுத்து என் லீவ்
3: வந்திருக்காரு
0: என் லீவ் போயிருந்து வணக்கம் விஜயராகவன், வணக்கம். அப்படி இருக்கிறீங்க,
3: அதாவது
0: பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, அது நீங்க ஒன்று வாங்கினாலும் ஒன்று ஃப்ரீ, அதனால
3: உங்களுக்கு
0: ஆடி மாசம் இப்ப அந்த பட்டத்து ராணியில வருது இல்ல அடிச்சு அடி விழுந்தோடனே
3: யாராவது
0: உங்களுக்கு சாட்டை அடி அடிக்கிறோம், நீங்க எப்படி கத்துவீங்க? இல்ல கேக்குறேன்
1: ஐயோ அம்மா மறிக்குது, ஐயோ அம்மா மறிக்குது, ஐயோ அம்மா மறிக்குது, ஐயோ மறிக்குது.
0: இல்ல உண்மையிலேயே அப்படி அந்த அடி விழும்போது அப்படி ஒரு ஆக்ஷன் அதுல போட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே வலி என்பது ஐயோ
3: காஞ்சனா நடிப்பில் வந்து அவரோட அபாரமா இருக்கும். எல்லா ஈஸ்வரி குரல்ல ராஜா நடிச்சது
1: அண்ணா இரவா இருக்கிறதுனாலதான் அந்த குட்டத்துறானி கேட்டாரு.
0: உங்க எல்லாருக்கும் நாங்க பிபிசி நியூஸ்ல கூட எடுத்து காட்டுகிறார்கள். அது உண்மையிலேயே டெல்லியில அவ்வளவு அந்த மருத்துவமனையில இடம் இல்லாமல் அவ்வளவு பேர் இறந்து போகிறார்கள். அது உண்மையான ஒரு
1: என்னன்னு கேட்டீங்கன்னா டெல்லியில எப்பவுமே இந்த இந்த சீசன்ல வந்து அந்த சுவாச கோளாறு அதிகமாக காற்று பற்றாக்குறாங்க. மாசு பாத்தீங்கன்னா மாசுபாடு போக்குவரத்து பாதி ஒற்றைச்சாவல் முறைன்னு போட்டு அந்த ஒரு வெட்டப்படுற நம்பர் வந்து இன்னொரு நாள் விடுவாங்க, பாஞ்சு நாள் இது பாஞ்சு நாள் அது மாதிரி மாத்து வழக்கத்துல அது 5-6 வருஷம் இருந்துட்டு இருக்கிறதா. இப்ப வந்து காற்று மாசம் ரொம்ப அதிகமா இருக்கனால ரொம்ப சுவாசத்துக்கே கஷ்டப்படுறாங்க. அதோட இப்ப கொரோனா வந்ததுனால ரொம்ப அளவுக்கு அதிகமா தெரியுது,
0: அளவுக்கு அதிகமா வருகிறதாங்க ஆக்சிஜன். நான் நினைக்கிறேன் மரங்கள் குறைவு எல்லாம் கட்டிடங்கள்னு நினைக்கிறேன்.
1: இல்ல அங்க எல்லாம் கட்டணும் மரம் கிடையாது, டெல்லியில வந்து மரம்
3: ஒரு நபருக்கு 6 மரம் இருக்கணும். ஒரு நபருக்கு உலகத்திலே வந்து
1: உலகத்திலே காடாலதான் வரும் ஒரு மனிதருக்கு வந்து 1000 மரம் இல்லாம
3: 1000 மரம்.
0: செல்வகுமார் யூடியூப் ஸ்கூலுக்கு போயிருக்கிறார், நானும் அது வாய்ச்சேன் பார்த்தேன்.
1: நானும்
0: அதாவது அதுவும் சீமானவர்கள் சொல்லி இருந்தார்கள் அல்ல அது ஒரு ஸ்கூலுக்கு நானும் வந்திருக்கேன் பாத்தீங்களா உங்களோட சேர்ந்து. அத எண்ணிக்கை அது ஒரு நல்ல தரவு தான் எங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஒரு
1: மனிதன் அதனாலதான்
3: தனியா
1: சொல்லுங்க
3: பாருங்க பிரகாஷ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தாரு.
0: தேவாவசியத்திலாம் என்ன அமைதியா இருக்கிறீங்க? 4 பேர் 10 பேரை வச்சிருக்கிறேன், ஒரு ஆள்
1: இருந்தா
0: மூச்சு விடாம
1: இருந்தா
0: வானிலையில இருக்கிறீங்க எங்க தேவா, வந்து உங்க பாட்டை சொல்லுங்க. தேவா வந்து உங்களோட பக்கம் குரூப்பா வரதான் நிக்கிறார், தனிப்பட்ட முறையா வராரு இல்ல அழைச்சம். அப்படித்தான் அமுத்துறேன், அவ ரெண்ட அத கட் பண்ணிட்டு உங்களோட குரூப்பா அழைச்சு
1: கொண்டிருக்கிறேன். என்னத்துல
0: அப்படி ஒரு கட்டுப்பாடு அவர் சொல்ல வாழ்க்கைய மாத்தணும். அப்பா நிகழ்ச்சி நேரம் அதுல அதே என்ன இதுல நான் வருவேன்டா, இப்ப நான் எனக்கு இருக்க தூங்க முடியாதுல்ல. நீங்க நல்லா இருக்கு, அது பழக்கப்படாது இல்லங்க. தேவாவ நான் இங்க இணைக்கிறேன், தேவா நீங்க இந்த இணைப்புக்கு வாங்க தேவா, சரியா? சரி, அதுல இதுல அவர் வர மறுத்து அவர் இருக்கட்டும், ஏனென்றால் அது அது பழக்க முடியாது. என்னுடைய இந்த இணைப்பு இது வந்து நெடுகவும் இதுல இருக்கிறது இல்ல, இது காற்றலையில. அதனால தேவா நீங்க அந்த இணைப்புக்கு வாங்க, சரி பாக்கலாம். இப்ப வர்ற
3: என்னைய
0: தூக்கத்தார எழுப்பி நான் நேரம் அப்படியே சாமிய கும்பிட்டு போட்டு ஓடி வர நீங்க. என்ன காட்டலைக்கு கொண்டு வந்தது தேவா? இப்ப இப்ப பாருங்க, லீவ் எடுத்தனா அந்த லீவு பயணம் போயிடுச்சு எனக்கு. அப்பா ஒரு மாய் சொல்லி அவ நிகழ்ச்சிக்கு வந்தார் எல்லாம இருந்து. அப்ப சரி, தேவாவுக்கு அழைப்புக்கு போட்டிருக்கிறது. இப்ப உங்களோட நாளையான் பாட்டு சொல்லுங்க விஜயராகவன், அது இப்பொழுது போட்டாச்சு இல்ல?
3: சொல்லிட்டேன்,
0: இப்ப ரெண்டு தரம் போயிருக்க
3: சொல்லிட்டேன். என்ன சார் மச்சா பாட்டு கேட்டு
0: இணைப்புக்கு வாங்க தேவா, அடம் பிடிச்சு கொண்டு சின்ன புள்ள மாதிரி விளையாடாதீங்க. ஏண்டா அது வந்து நான் காட்டலைக்கு வரும்போதுதான் இருக்கும், இதுக்கு வரமாட்டேன்னு நீங்க நிகழ்ச்சிகளுக்கு வர முடியாம போகும். தயவு செய்து நீங்க இந்த இணைப்புக்கு வாங்கும்.
1: எட்டு பேர்
0: இதுல முதல்ல நிறைய பேர் இருக்கிறார்கள், உங்களை இதுல இணைக்க முடியாமல் அது உண்மை. அப்ப இது அறியாம செய்யக்கூடாது. அவருக்கு வாங்க தேவா, அப்பாட வாங்க. இந்த மாலை எடுங்க, மாலை எடுங்க, மாலை எடுங்க. என்ன இது ரெட் கார்பெட் விரிக்காதீங்க, மாலை எடுங்க.
1: கண்ணனுக்கு சொல்லுங்க நன்றி. நன்றினா எம்டிஆர் உறவுனா கண்ணன் மட்டும்தான்மா.
0: அவருக்கு பேச கொஞ்சம் பேசுவது எட்டு பேரை வச்சுக்கொண்டு என்ன நீங்க ஓட்ட போறீங்கன்னு சொல்ற அவர். அப்ப இந்த வார்த்தைய பாத்தீங்களா, எப்படியாண்டு இந்த வானிலையில தராதரத்தை எப்படி ஒரு குறைவாக பேசுகிறார் என்று பாத்தீங்களா? அப்ப தேவாவுக்கு நல்லது தேவா, என்னன்னா நான் இந்த வார்த்தையால யாரையும் இந்த காட்டலையில எதுவுமே சொல்லுவதில்லை. உங்க நீங்க பேசுற பேச்சு, நீங்க இப்ப சொன்ன இந்த வார்த்தை நல்லதா இருக்கு. எட்டு பேரல்ல இந்த காட்டடையில, எட்டு பேர் தான் வாரார்கள் என்று நீங்க சொல்வது. அப்ப எட்டுல நீங்க உண்டு, இன்னைக்கு நீங்க எதோண்டு நின்றுட்டுறீங்களா? எண்ணிக்கைவர்கள் வந்து வளர்ந்து
1: போயிருக்கிறார்கள்.
0: இல்ல, இந்த எட்டு பேரை வச்சு ஓட்டுங்கோ என்று சொன்ன அந்த வார்த்தை தேவா, அது நீங்க அதானே சொல்றனே, அதாவது சொல்லுவார்களே என்ன, குப்பையில போன நத்தை எடுத்து மெத்தையில வச்சா நத்தை மீண்டும் குப்பைக்குள்ள தான் போகும். அந்த வார்த்தையை நீங்க இனி நிறுத்திக் கொள்ளுங்க. இப்படியான வார்த்தையை நீங்க இப்படி உங்களோட ஒரு இந்த ஊடகத்தை நாங்க வளர்க்கப்பட்ட பாடு எவ்வளவோ கஷ்டம் தேவா.
1: இல்ல இல்ல இல்லம்மா, அதுவே மற்ற வானொலிகள்லாம் பேசி பழக்கம் இல்ல. யாரு எங்க இருந்து கேளுங்க, பாட்டு வரும்.
0: உங்களுக்கு மதிப்பு
1: கொடுங்க. மற்ற வானொலிகள்ல 2 நிமிஷம் நீங்க லைன்ல போய் காத்திருக்கணும். முதல் பாட்டு ஓடும் போய் எடுத்துருவாங்க. முதல் பாட்டு முதல் பல்லவி முடிஞ்சு சரமணம் மிஞ்சி நம்மளே எடுத்துருவாங்க. என்ன படத்துல என்ன பாட்டு வேணும்னு கேளுவாங்க. 13 நிமிஷம் பாட்டு சொன்னீங்கன்னா 6 நிமிஷத்துக்கு உள்ள பாட்டு 5 நிமிஷத்துக்கு உள்ள பாட்டு கேளுங்கன்னு சொல்லிட்டு நம்ம லைன்ல வச்சிருப்பாங்க. 2.5 நிமிஷம் லைன்ல காத்திருந்து காற்றாலையில நம்ம குரல் போறது 16 செகண்ட் தான் போவோம். அந்த மாதிரி காற்றாலையில போய் அவங்க இன்னும் அனுபவப்படல, பேச நல்ல வாய்ப்பு கொடுக்கற ஒரு வானொலியே இருக்கிறாங்க.
0: இன்னொரு விடயம், ஒரு நிமிஷம் தாங்க எல்லாரும். இன்னொரு விடயம், இந்த வாழ்நாளிலேயே என்னுடைய எத்தனையோ சுகங்களை எல்லாம் இழந்து இந்த காட்டிலேயே நான் வளர்த்திருக்கிறேன். எனக்கு வாய்க்கு ருசியா ஒரு பொருள் வாங்கி சாப்பிடாமலேயே நான் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை எல்லாம் இதுக்குள்ளேயே போட்டிருக்கேன். மற்றவர்களிடம், அதாவது இந்த ஒரு வானொலியை வளர்க்கறதுக்கு நேர்களிடம் பணம் வாங்குவார்கள், விளம்பரதாரரிடம் பணம் வாங்குவார்கள், சும்மா எல்லாம் சொல்லி ஏதோ ஒன்றுக்கு எல்லாம் பணம் வாங்குவார்கள். இப்படியான பணம் வாங்காமலே இந்த காட்டிலேயே என்னுடைய உழைப்பில் எங்களுடைய உதிரத்தை நாங்க இங்க இந்த குளிருக்குள்ள வேலை செய்த அத்தனை பணத்தை, அது மட்டும் இல்ல, என்ன இறந்து போன எனது தாயார் தனது பென்ஷன் காசை எடுத்தால் உடனே இந்த காட்டிலைக்கு கட்டுவதற்கு தான் இந்த கையில். இந்த காட்டிலேயே நீங்க 8 பேரை வச்சு ஓட்டுங்கோ சொல்றதுக்கு நீங்க சொன்ன அந்த வார்த்தை மனதை மிகவும் என்னை கஷ்டப்படுத்துகிறது. அவளை கஷ்டப்படுத்தி நான் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷங்கள் நான் எடுத்து வந்திருக்கேன் ஐயா. நான் இனி சாகர காலம் நெருங்கிருச்சு. ஆனா இந்த வார்த்தையை சொன்ன முதல் ஆள் நீங்க. நீங்க எத்தனையோ அது லட்சத்துல நீங்க ஒரு சின்ன ஒரு துளிதான் இருந்தாலும் உங்களோட அன்புக்கு, உங்களோட அன்பை எதிர்பார்த்து பார்த்து நாங்க உங்களோட மரியாதை கொடுத்து பேசிக்கொண்டிருந்தோம். நீங்க என்ன பேசுங்க, யார பேசுங்க, ஆனா இந்த காட்டிலையும் நீங்க சொன்னீங்க பாருங்க ஒரு வார்த்தை. இப்ப தவறு ஐயா, இந்த காட்டிலைய வளர்க்கறதுக்கு என்னுடைய எல்லா முழு எல்லா சுகம் மட்டும் இல்ல, என்னுடைய உதிரத்தில இருந்து எல்லாமே போச்சு. கடைசியா ஒரு சக்கை தான் இருக்குது. அப்படி இருந்தும் நான் படுக்கையில இருந்தானே, எப்படி இருந்தானே, இப்ப கடைசியா அதை கொண்டு செல்வதற்கு எனது தந்தையார் அவர் இருந்து கஷ்டப்பட்டு இந்த வயதிலும் எடுத்து வர, இதை நீங்க ஆர்கியூ பண்ற இடமோ அல்ல, இதை நீங்க இன்சல்ட் பண்ணி இத ஒரு ஒரு அவதூறா பேசுற இடம் அல்ல. நாட்டில கண்ணனுக்கு நீங்க நன்றி சொல்லிட்டு போறீங்க என்ன, அவர் அது சமனா பேசினதுக்கா? அப்படி அல்ல. இப்ப நீங்க பேசியது, நீங்க யாருல பேசிட்டீங்க, உங்களை விட பவுனம்மா ஏதோ, நாங்க என்னதான் சொல்ல போனாலும் எத்தனையோ தரமான இதுகளை சொல்லி முடிஞ்சு அதை எல்லாம் பொறுத்து தான் நாங்க குழந்தைகள் குழந்தைகள்னு தான் நாங்க எல்லாத்தையும் பொறுத்து தான் கொண்டு போறோம். ஆனா நீங்க இந்த காட்டிலைய வந்து சொல்லிட்டு போறீங்களே தேவா, உங்களோட உயிரா இருக்கிற உங்களோட அம்மாவை பார்த்து யாரும் அவதூறா பேசுனா நீங்க அதை தாங்கிக்குவீங்களா? அதுக்கு ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க பாப்போம். உங்களுடைய அம்மாவை பார்த்து 8 பேர்தான் வச்சு அம்மா பேசுறா என்று நீங்க சொன்னா நீங்க அதை தாங்கிக்குவீங்களா? நாகப்பன் வாரார் இணைங்க செல்வகுமார், நாகப்பன் வாரார், நாகப்பன் வாரார் இணைங்க செல்வகுமார். இப்படி இத்தனையோ மாதங்கள் நீங்க தாங்குவீங்களா? உங்களோட சேர்ந்த 10 பேர் இதைத்தானே உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இவ்வளவு தூரம் நீங்க பேசிய பேச்சுக்கெல்லாம் நான் ஈடு கொடுத்து ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து மட்டுமில்ல ஈடு கொடுத்து போயிருக்கிறோம். நீங்க சொன்ன இந்த
4: வார்த்தை
0: அப்படி ஒவ்வொன்றே தெரியாம தெரியும். இது வந்து ஃபாரூக் இந்த வானில வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வளர்த்து கொண்டு இருக்கிறேன். அந்த காலத்துல இருந்து
1: செக்
0: நாகப்பன் வணக்கம். நாகப்பன் வணக்கம். நாகப்பன்
1: வணக்கம்.
0: வாங்க நாகப்பன் வாங்க, உங்களோட வருக வருகண்டை எதிர்பார்க்கிறோம். நீங்க வராத மீட்டடுங்க நாகப்பன். வணக்கம்.
3: உங்களோட
0: குரலை கேட்கலாம் நாகப்பன். எடுங்க, நீண்ட நாட்கள் கேட்கல நாகப்பன். வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்.
0: இன்றைக்கு தானே இரண்டு போன மாதிரி இருந்தது நாகப்பன், நீங்கள் வராதது.
4: இப்ப வந்து நீங்க பேசுறத கேட்டுதான் எனக்கே உருவாயிட்ட நானே அடிச்சேன், வேற ஒண்ணும் தெரியல.
0: முதல்ல சரி
4: நல்லா இருக்க, நல்லா இருக்கலாம், கொஞ்சம் பரவாயில்ல,
0: நல்லா இருக்கேன், ஞான நல்லா இருக்கேன், நல்லா இருக்கணும்.
3: ஜனவரி மாசம்
4: அதிகமா அதிகமா பேச முடியறது இல்ல, அதுதான் நார்மலா தான் இருக்கும்.
3: எனக்கு
4: பேச முடியல.
1: ரொம்ப கஷ்டமா போச்சு உங்களுக்கு.
4: நானு அவங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த மாதிரி வாரத்தை
3: சொல்லிட்டேன்.
4: நாங்கெல்லாம் இருக்கிறோங்கிறத
3: காட்டுறது. குரூப்ல பாத்துக்கிட்டே
0: இருக்கேன்.
4: வணக்கம். பிறந்த நாள்
3: வாழ்த்துக்கள். அப்பா கூட இன்னைக்கு எல்லா நிகழ்ச்சியும் கடைசி அவர்கிட்ட ஒரு பாட்டு போட்டாரு பாருங்க, காமராஜன் பாட்டை போட்டாரு.
0: இவருக்கு தான்
1: போட்டாரு.
3: தானா வந்து தந்தனா
1: பாட்டு
0: போட்டாங்க.
3: உருகிட்டே இருந்தாங்க உண்மையில. ஆனா உங்களுக்கு இந்த பந்தம் எப்படி இருக்குமோ தெரியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் நினைக்கிறது இந்த அன்பு உறவுகள் குரூப்ல இருக்கம்மா அனைவரும் தாங்க. நிச்சயமா சொந்தக்காரங்க கூட நான் இப்ப என் பையன் பிறந்த நாளைக்கு என் கூட பிறந்த அண்ணன் தம்பி எத்தனையோ பேர் இருந்தாங்க, எங்க அக்கா தங்கச்சி இருந்தாங்க, யாருமே என் பையனுக்கு பிறந்த நாள்
0: வானொலி போட்டிருக்குது. யார்கிட்ட வானொலி நீங்க அதை நிப்பாட்டிடுங்க வானொலிய. நீங்க பேசுங்க.
3: எனக்கு இந்த அன்புறவுகள்லதான் அனைவரும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் இப்ப தேர்தல் கூடாம நாகப்பணம் காணாமனு நம்ம தான் தேடி இருந்திருப்போம்.
5: இருந்தாலும் நம்மளோட சூழ்நிலை அந்த மாதிரி இருந்ததுனால என்னால திரும்ப பதவி பேச முடியல. வேற
3: ஒண்ணு
5: இல்ல இல்ல, இப்ப கொஞ்சம் இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் வந்தாச்சு. சொன்னது இல்ல பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் தடை
0: இல்லை.
3: அப்பா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு, உங்க குரலை கேட்டுட்டு உட்கார்ந்து இருப்பாரு, சந்தோஷப்படுவாரு.
5: சாயந்தரம் பேசணும் முடியல, கொஞ்சம் சரி பேசலாம். இப்பவும் பேசி இருக்குமா இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்ததுனாலதான் நானே தொடர்ந்து அடிச்சுட்டேன். வேற ஒண்ணு இல்ல.
0: வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், வாங்க.
6: வணக்கம் வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்.
1: ரொம்ப நாளாவது நேர்ல சந்திச்சு.
0: எனக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடுங்க.
3: பாருங்க அம்மா அம்மா, அவரு தேவையில்லாம உன்ன சொல்லிவிட்டு போனது நம்ம உறவுகள் அனைவரும் கிளம்பி வந்துட்டாங்க. எட்டு பேர் எட்டாயிரம் பேர்
6: அதிகமா எப்படி. வணக்கம், நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்கு. நான் ஒரு நிமிஷம் நாகப்பன் உங்களோட பாட்டை சொல்லுங்க ஐயா. எத்தனையோ மாதங்களுக்கு பின்பு என்னுடைய கைகள் என்னுடைய இந்த கலையத்துல நாகப்பன் இந்த குரல் ஒழிச்சு அந்த பாட்டை நான் எழுத போறேன் இன்றைக்கு. சொல்லுங்க ஐயா.
3: என்ன
0: பாட்டு ஐயா?
5: நல்ல பாட்டா ஒரு பாட்டு நீங்களே எழுதிக்கணும்.
6: வணக்கம்மா. வணக்கம் வணக்கம்.
5: என்ன
0: பாட்டு வேணும்?
7: ராஜகுமாரன் படத்துல இருந்து. ராஜகுமாரன் படத்துல இருந்து
0: ராஜ்குமார்ட குரல் மாறிடும்.
3: பாட்டு இவரே சொல்லிடுவாரு.
5: என்னைக்கு வந்து ராஜ்குமார் தெரியுங்க
0: ஆக்டிங் ஆக்டிங் இங்க என்ன
5: இல்ல. அதாவது அந்த கிங்டாங் வந்து அழைவாங்க ஏற்பாடு நீ புரிஞ்சு போயிட்டு அழகு அப்படின்னு சொல்லி அழுவாங்க.
0: பாருங்க அவர் என்ன பாட்டு ராஜ்குமார் யோசிக்கிறாரு பாருங்க. கொஞ்சம் இளமையா கொண்டு வரதுக்கு
3: யோசிக்கிறேன்.
0: இளமையனும்
7: பாட்டுங்க இளமையா இருக்கு பாட்டு.
6: பாட்டாச்சு இளமையா கட்டுங்க.
5: பாட்டு மட்டும் இல்ல ஆளுநர் தான் அவரு. தருமபுரி பக்கம் வந்து போனாருன்னா பின்னாடியே காலேஜ் பஸ்ல எல்லாம் அப்படி திரும்பிடுறேன்.
6: போட்டுட்டேன்
5: இளமையான படத்தை அவருக்கு எடுத்த படம் தான்.
0: சரி அப்ப அந்த கண் பட்டதுக்கு ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம். யாராவது டக்குன்னு சொல்லணும் டக்குன்னு.
1: கண்ணு போறையா சின்ன சிறந்தரே உனக்கு சுத்தி போட வேணும் கண் படுமே சிறு பொன் படுமே கழுவி வரலாமா
0: கண்ணு பட்டு முடிஞ்சிருங்க அதுக்கு பாடுங்க முதலே இப்ப பட்டு முடிஞ்சிருங்க கண்ணு உங்களோட கண் தான் அவரை இப்படி ஆக்கி
3: நாங்க
1: சாவி கொடுத்துருக்கா நிம்மதியா இருந்தா திருப்பி
0: சொல்லுங்க
1: அதிர்ஷ்டம் ஏன் பேர் சொல்லுங்க யாராவது
3: அதிர்ஷ்டம்
1: அது இஷ்டத்துக்கு
0: அதிர்ஷ்டம்
1: எனக்கு சொல்ல யாரும் செய்யாத கதவு தானே மூடி பிறக்கும் கதவு
0: அதாவது பாபர் ஷாப்ல இருக்கிற கதவும் அப்படித்தான் தள்ளி போட்டு போனா தள்ளி போட்டு தானா நீங்க உண்மையா இல்லையா ஸ்ப்ரிங்ல இருக்குமல்ல
1: நீ நடந்து போனீங்கன்னா
3: என்ன சொல்லுங்க யாரும் செய்யாத கதவு
0: இறைவன்
3: செஞ்சதை வந்து நம்ம யாரும் செய்யாத இயற்கையா வந்ததுதான் சொல்லணும்
0: செல்வகாந்திங்க அப்படி சொல்லக்கூடாது இறைவன் செய்யறாங்க பாருங்க அவன் இறைவனுக்கு மேல இப்ப நீங்க உங்களுக்கு அதை திருத்துறாரு பாருங்க
3: எனக்கு வருத்தம் இல்ல ஒருத்தருக்கு வரம் இருந்துன்னா செய்தாங்க
0: இவ்வளவு தூரம் இப்ப யாருக்கு கார்த்திகேயன் கூட பாட்ட சொன்னுங்க கார்த்திகேயன் நான் இப்ப கண் பட்டது எந்த ஒரு பாட்டு சொல்ல சொல்றேன் யாருக்கும் தெரியல பாருங்க நீங்க என்ன நீங்க
3: என்ன
0: கண் பட்டது ரெண்டது
3: கண் பட்டதா
0: ஒரு பாட்டு இப்ப அதாவது கண் படுமே என்று சொல்றீங்க இவருக்கு அட்வைஸ் கொடுக்கறது சொல்லல கண் பட்டுட்டது அதுக்கு சொல்லுங்க
3: கண் பட்டது
0: அதுதான்
1: இப்ப சாரு கல்ல பார்த்து நான் கேட்க வேண்டியதுமா அவர் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு மருந்திருந்து பார்க்கும்
3: மருந்து
1: நான் ஒரு பாட்டு சொல்றேன் நான் ஒரு பாட்டு சொல்றேன்
8: நான் ஒரு பாட்டு சொல்றேன், கண் பட்டது கொஞ்சம் அந்த பாட்டு,
3: அந்த பாட்டு தான்
0: போய் சொல்லப்படா சொல்லுமா, நீங்க
8: நீங்க
3: கேளுங்க.
8: நான் இப்ப கண்டுபிடிச்சு போய்
0: இதுல சண்டை பிடிக்காங்க, நில்லுங்க. சின்ன பசங்களோட பெரிய
8: காது நாகப்புணத்திக்கு அங்கால ஓடுங்க, அங்கால
0: ஓடுங்க. நாகப்பன்
8: சொல்லுங்க,
0: அதாவது வந்த நுண் கிருமி விட பொண்ணாத கிருமிகள் இந்த கிருமிகள், அதனாலதான் உங்களை அங்கால வைக்க, அங்கால வைக்க, அந்த குடும்பம் வைக்க. பாருங்க இந்த நுண்கிரி இந்த கிருமியுடைய காப்பாத்து நின்று பாருங்க, என்னதான் போல எல்லாரும் போய் யோசிக்கிறாங்க.
3: நமச்சிவாயா எல்லாம் நல்லது நடந்து
8: அத்தனை கிருமியும் அடிச்சு சாப்பிட்டு வந்தவங்களுக்குவா.
0: பாருங்க எல்லாரும் உங்களை எதிர்பார்த்து
8: ஒரு பாட்டு சொல்லுவாரு,
3: நினைச்சு
8: நெஞ்சு உசுரா போது.
0: மாமா வணக்கம், மாமா மாமா மாமா மாமா
9: வணக்கம்
0: வணக்கம். என்ன மாமா யாரு மாமா உங்களோட குடல கட்டி வச்சிருக்குது, தூர எழுத்து வச்சிருக்காங்க போல
8: சந்தனராஜய்யா. வணக்கம்
9: வணக்கம் வணக்கம் நாகப்பன், எல்லோரும் தேவையான இடமில்லை, சுகமா
8: இருக்கீங்க.
7: நான் போன் பண்ண எடுக்கவே இல்லை, பிஸியா இருந்தது, கடை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு.
0: மாமா அக்கா
3: யாரு பண்ணாலும் எடுக்க முடியும், எடுக்கல.
0: யாரு மாமா? அந்த மாமாவை சொல்ற,
8: மாமா சொல்ற,
9: என்ன சொல்ற இருக்க? பக்கத்துல அந்த ஷாப்பிங் கடையெல்லாம் கூட்டிட்டாங்க, அப்ப நம்ம வந்து கொஞ்சம் வேகமா ஓடி ஆகணும். சில
0: வேலைகள்
9: நேரத்துல, ஆமாமா நேரத்துல தூங்கிட்டு காலையில கடத்திருக்கிற மாதிரி இருக்கா, இப்ப அதனால அந்த டைமிங் மாறுது.
7: நீங்க மாசுக்கு போடாம
8: கடத்திருக்கீங்க,
7: கூட்டி சொல்லிக்க போது மாசுக்கு தான் குடிச்சீங்க.
9: ஆமா அப்ப மாசுக்கு மேல ஊத்த முடியும்.
8: வாட்டர் போட்டு
3: அவரு கூல்டிங்ஸ் குடிக்கும் போது மாஸ்க் எடுத்துட்டு தானே குடிச்சீங்கன்னா, அது சாப்பிடும் போதே எடுத்து ஆகணும்.
7: இல்லையா சாப்பிடு
8: அமெரிக்காவில தடுப்பூசி போட்டவங்க முகக்கவசம் அணிய வேண்டியதா, கூட்டத்துல இருக்கும்போது மக்கள் இல்ல போகணும்
0: சொல்றாங்க. உங்களை தேடிக்க வந்த சாகுல் வர பாருங்க, அவரே இப்ப பயந்து பயந்துதான்.
8: விஜயராவன் ஏத்த ஒரு கேள்வி, அவர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் உடனே சொல்லுவோம். அதுதான் அவர்கிட்ட கேள்வி, ஒரு தடவை கொரோனா வந்தா இன்னொரு தடவை வராதா? கண்டிப்பா வரும்.
0: ஜாக்கிரதா
8: இருந்தது, ஈஸியா போனா இருந்தாங்க, ஈஸியா வருது.
10: நான்
11: நிகழ்ச்சி கேட்டு
10: இல்ல இல்ல அப்படி கிடையாது. நிகழ்ச்சி நீங்க கேட்டிருந்தாலும் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் உங்களை தேடிட்டு அழிஞ்சிட்டு இருந்தாலும் போனவங்களே அப்ப நீங்க வந்து சொல்லிருக்கலாமே நான் இருக்கமா நான் வந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கலாம்ல.
12: இல்ல சொல்ல ஏன்னா அதெல்லாம் அவரு சொல்ல முடியாத நிலையில இருந்தார். நாளையில இருந்து நானும் கொஞ்ச நாளைக்கு வர மாட்டேன்.
11: என்ன
12: செய்யறேன் தெரியுமா? இதுல நிக்கிற உங்கள அத்தனை பேரையும் எண்ணி பார்த்தேன். பதினோரு பேராச்சு சந்தோஷமா
10: இருக்க.
11: எட்டு பேர் வர்றாங்களே தவிர அடுத்தவங்க எல்லாம் வரலங்கிறது இல்ல. அத நினைக்கிறேன் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதா நீதிபதி
10: நீதிபதி
11: இல்ல
10: உண்மையா வந்து உங்களுக்கு நன்றி நன்றி.
12: ஷாகுல்
11: கூட
12: பாட்டு
10: சொல்லுங்க. ஷாகுல்
11: மாமா
12: நாளைக்கு எல்லாரும் கண்ணாடி வாங்கிருங்க. இந்த உடம்ப பாத்துக்கொண்டு பெரிய கண்ணாடியா வாங்கி
10: கண்ணாடி எடுக்குமா கண்ணுக்காக
12: இல்ல நீ உடம்ப பாத்து அது ஒரு சின்ன கண்ணாடியில தெரியாது பெரிய கண்ணாடியா
11: வாங்கிட்டேன்.
10: அதிசயம் பூவுக்குள் ஒளிஞ்சிருக்கும் கனி கூட்டம் அதிசயம் அதிசயமே
11: அசந்து போன
10: அதிசயம். ஆமா
1: செல்லும் காற்று விஷயம் நெதிசெயம்
12: மாமா என்ன
13: சொல்றாங்க
1: சுத்தியே சுத்தியே நீ பாட்டு கேட்டாரு நாலு வந்தவொடனே இப்ப தெளிவா கேட்குதான் தெரிஞ்சிருச்சான்னு கேட்டாரு கண்ணாருல எல்லாமே சேர்ந்தாவே
13: வருது நீங்க கைப்பற்றி வாங்கி கொடுத்தது அவங்க கொடுக்க கூடாது நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கும்போ
12: அது எப்படிங்க
13: கவனமா இருக்கு.

0: என்ன என்ன என்ன ராகவன், என்ன கேக்குற?
1: பார்வையினால் ஒத்துறவாய் பேசிக்கிட்டு எட்டி எட்டி இப்படி போகலாம்,
2: இப்படியும் போகலாமா?
1: மேலே கை போடலாமா?
0: உங்களை எல்லாருக்கும் ஃபைன் பண்ணணும், எல்லாருக்கும் ஃபைன் பண்ணணும். இதுல இருக்கிற யாருமே மாஸ்க் போட்டுல, அது எதுக்கு? ஒருதுமே மாஸ்க் போட்டுல. இப்ப
1: மாஸ்க்
3: இப்போ நான் அந்த மாஸ்க் போட்டு ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, அதுல இருந்து கலெக்டரே கிடையாது, அப்படியேதான் போயிட்டு இருக்கு.
0: வீட்டுக்குள்ளீங்களா
1: அவங்க
3: இப்ப சொல்றீங்க போட்டா மட்டும் போதும்.
1: உடுப்பு போடாது,
3: மூட வேண்டியது, மூட வேண்டியதை போடுறா.
0: உண்மையிலேயே இந்த திரைப்படங்கள் வந்து நாங்க இப்ப சரியாக எடுக்க ஆரம்பிச்சிருந்தா இந்த நகைச்சுவைகள் நிறைய வந்திருக்கு இத பத்தி. ஆனா இப்ப இல்ல இல்ல,
1: வருஷத்துக்கு ஒரு வருஷம் படமே எடுக்கல, வருஷம் 100 கூட 200 கூட வர படத்துல 10 படம் கூட வரல.
0: இப்ப இப்ப வேற
3: காணாதுங்க
0: இங்க எல்லாம் பெட் இல்ல. என்ன எல்லாரும் எல்லாரும் இந்த பாங்கலயே பேசுறீங்க? யாரு இப்ப பேசுறாங்க? பேசுறோம் யாருங்க? முதல்ல யாருங்க மாஸ்க் போட்டு கொண்டு வந்துட்டாரு டக்குண்டு? யாருங்க அது? யாரு மாமா உங்களோட பக்கத்துல மாஸ்க் போட்டு கொண்டு நிக்கிறது? வணக்கம். யாரும் ஒரு நாள் நிக்குது, வணக்கம்ங்க. யாருங்க அது?
3: மாஸ்க் இல்ல, கவனிச்சு கவனிச்சு பாருங்க.
0: நானே இல்ல,

0: நீங்க மாஸ்க் போட்டா எனக்கு தெரியல நீங்க யாருன்னு பாத்தீங்களா. இதான் சொல்றது கொள்ளைக்கார மாதிரி இருக்கு.
1: தைரியமா இருக்கலாம்
0: செயல்படுறவர் ராஜ்குமார். இதான் எனக்கு பிடிச்சது
2: உண்மை. சங்கத்துல வந்து ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு.
0: இப்ப நான் சொல்ல போறேன், யாரும் தலையீடா நிக்கல
3: குப்புறப்படுக்கணும்.
0: கண்ணுக்கு ஆபரேஷன் எதுவும் செய்தா குப்புறப்படுத்திருக்கணும். எத்தனையோ நாட்கள் சொல்லி இருக்கிறான். ஒரு இதுக்கு அதாவது போட்டுட்டாங்க அந்த. ஆனா உங்களுக்கு தெரியுமா காருக்கு எல்லாம் முந்தியே போட்டாங்க காருக்கு முன்னுக்கு. அதாவது அந்த கல் அடிக்கமேல நீங்க ஹைவேல போயிக்க கல் அடிச்சோடனே அந்த கார்ல வந்து சின்ன சின்ன டாட்டா அப்படியே அந்த அந்த பெயிண்ட் எடுத்துரும். அதுக்கு பிறகு அது உக்கி கொண்டு போவோம் அந்த இடம். அதுக்காண்டி அந்த முன்னுக்கு ஒரு அதை சொல்லுவாங்க பிராண்ட் சொல்லுவாங்க கண்ணு. அதுக்கு உண்மையிலேயே அந்த காருக்கு போடுறது ஒரு லெதர்ல அது போடுவாங்க. புது கார்களுக்கு எல்லாம் வாங்கணும்னு அது போட்டுருவாங்க. அது இங்க எப்பயோ வந்துட்டுது, எத்தனை வருஷத்துக்கு மேல வந்துட்டுது அது. இப்பதான் உங்களுக்கு எல்லாம் போட்டிருக்கு கல் அடிக்காம பாத்தீங்களா.
1: ராமநாராயணன்
2: செஞ்சிருக்காரு.
0: சரி, இப்ப கண்ணன் ஒரு இடவரி பாட்டு கொடுங்க பாப்போம். எங்களுடைய இப்ப இனி எங்களுடைய கலையும் பாதுகாப்பா இருக்கு. உடனடா திறந்து இருந்தது மூன்றது காலை எல்லாம் நல்லது. நான் நிகழ்ச்சிய
1: கொண்டு
0: வரலாம். இப்ப ஏதாவது ஒரு பாட்டு வேணுமா மாமா உங்களுக்கு?
2: நன்றி.
0: சேப்பு மீரான்னு கூப்பிடுறாங்க சொல்லிட்டேன். சேப்பு மீரான்னு கூப்பிடுறாங்க. சேப்பு மீரா
2: நீங்க கருப்பு நேரமா சொன்னா அது சொல்லுங்க.
0: என்ன
2: கருப்பு நேரமா
3: சொன்னா வெள்ளையா இருப்பீங்க
0: என்ன மீரா
2: ராஜ்குமார் சொல்லுங்க
0: இந்த மாஸ்க போட்டோன்னு உங்க அழகு எல்லாம் கெட்டு போச்சு, பரவாயில்ல ஆபத்து இல்லாம இருந்தா சரி.
2: என்னண்டா இதுதான் ஒரு வருஷமா ஒரே மாஸ்க் கழுவி போட்டீங்களா?
0: ஒரு வருஷத்துக்குல எத்தனை நேரம்
2: கழுவிங்களா?
0: துணியில போனவன் சொல்றாங்க மெடிக்கல் மாஸ்க் தான் நல்லம் என்றதான் இங்க ஒப்பீனியன் எல்லாரிடையும்.
2: மெடிக்கல் மாஸ்க் ஒன்னு போட்டா பத்தாதுங்க, ரெண்டு போட சொல்றேன், அட்லீஸ்ட்
0: ரெண்டு
2: போட சொல்றான். முகக்கவசம்
4: மெடிக்கல் மாஸ்கே போடக்கூடாதுமா, துணி தான் பெஸ்ட், அது வந்து நம்ம காட்டே போக மாட்டேங்குது.
0: அதத்தான் அந்த காத்தால தானே ஐயா உள்ளுக்குள்ள போகுது, அதத்தான்
5: வெளியே போக கூடாதுங்கிறதுக்காக தான் போடுறோம். மாஸ்க் போட்டு மெழுகுவத்திய ஊதி
0: பாத்தீங்க,
5: ஊதி பார்த்தா மெழுகுவத்தி அணைய கூடாது, அதான் நல்ல மாஸ்க்.
0: இல்ல இல்ல
2: இல்லன்னாக்க பீடியோ வாங்கி ஊதனா
4: இல்ல அதுக்கு செஞ்சு மாட்டேன். ஒரு தகவல் ஹெல்மெட் மாதிரி முகத்துல மாட்டிக்கிட்டே வேலை முடிஞ்சு
3: இல்ல நான் மாஸ்க் போடாம ஊதி பார்த்தேன் மெழுகுவத்தி அவனு பத்தவே இல்ல பத்தவே இல்ல.
0: இன்னொரு இடத்துல காட்டியிருந்தாங்க அந்த மாஸ்க்ல இருக்கிற ரெண்டு அந்த பேண்டையும் எடுத்து மெழுகுவர்த்தி சின்ன மெழுகுவர்த்தியில அப்படியே வச்சு ஒட்டிட்டு அந்த மெழுகுவர்த்திய நீங்க அப்படியே டேபிள்ல வச்சுட்டு அதை பத்த வச்சா அந்த மாஸ்க்ல அதனுடைய அது எரியும் போது அதனுடைய அந்த வாய்வு போய் அந்த மாஸ்க் மேல எழும்புது அப்படியே மழுவர்த்தியும் வெளியில இருந்து உங்களுக்கு வராம இருக்கும், அதுதான் நல்லது என்று சொல்றாங்க. இப்படி பத்தையும் பலதையும் சொல்லுவாங்க. எவ்வளவுதான் நாங்க பாதுகாப்பு எங்களுக்கு ஏத்த மாதிரி செய்து கொள்றோம், எல்லாம் அவன் தலையெழுத்துல இருக்கு. இப்ப அதனால எழுதுனதுதான் எல்லாருக்கும் எழுதின எழுத்து தான் அது என்று சொல்லிவிடுவன். மற்றது சரி, இப்போ ஷாவுலும் மாமாவும் போயிட்டாங்க. இப்ப இதுல இருக்கிறவங்க நாகப்பனுக்கு என்ன பாட்டு, நாகப்பனுக்கு வந்து நீங்க ஒரு ராமராஜன் பாட்டு சூஸ் பண்ணுங்க முதல்ல.
2: அம்மா அப்படி விடைபெறுங்களா?
0: ராஜ்குமார் உங்களோட பாட்டு
2: மீண்டும் நாளை சந்திக்கலாம்
0: பாட்டு பாட்டு சொல்லிட்டீங்க நீங்க. அந்த அந்த பாட்டு நீங்க இளமையனும் பூங்காட்டு அந்த படம் பாத்துருக்கீங்களா? அந்த பாடல் வந்த
2: படம் ஞாபகம், பாடல் கேட்டு அடிக்கடி பாடல் கேட்டு
0: அதுல அந்த நடிச்ச நடிகை யாருன்னு தெரியுமா உங்களுக்கு?
2: ரவிச்ச இவரு சிவச்சந்திரன் கதாநாயகன் தப்புங்களா? தப்பா
0: சிவச்சந்திரன்.
2: ஆமா சிவச்சந்திரன் தாங்க.
0: சிவச்சந்திரனா அதுல? சரி நடிகை என்ன பேர் என்ன அதுல அந்த பாட்டுல?
2: யார் லட்சுமிங்களா? லட்சுமியா?
0: தன்னை மறந்த அது வந்து ஸ்ரீதேவி நடிச்ச படம் அது. அதுல ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி நடிச்ச படம் அது. அந்த படம் நான் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை இப்ப கிட்டடியில தான் அந்த படத்தை நான் பார்த்திருந்தேன். அது இவ்வளவு பேருக்கும் தெரியல அது ஸ்ரீதேவி நடிச்சது. அந்த படத்துல பட பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
2: படம் பேருங்களா?
6: கிளைம் வந்து பாத்துட்டும் இல்ல
0: விஜயகுமார் மற்ற இன்னொரு நடிகர் பெயர் வருது இல்ல, அவர் வந்து கூடுதலாக மலையாளத்தில் நடிக்கிற ஒரு நடிகர் நினைக்கிறேன், ஸ்ரீதேவியுடைய முதல் ஒரு கட்டத்துக்கு வருவார். ஜெயச்சந்திரன் அல்ல அது, நல்ல ஒரு படம். அந்த படத்தை நீங்க யாரும் பார்க்கலன்னுதான் அர்த்தம் உண்மையிலேயே. அது அந்த அந்த அந்த கதைக்கு பகலில் ஓர் இரவு என்றதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல. அது அது வேணும் வேண்டாம், நீங்க அந்த படத்தை எடுத்து பாருங்க எல்லாரும். அந்த பாடல் நல்ல ஒரு பாடல்.
6: யாரு?
0: விஜயகுமார்.
6: ஜெய்கணேஷ். ஜெய்கணேஷ்.
0: விஜயகுமார்
6: ஜெய்கணேஷ்.
0: ஜெய்கணேஷ்
6: ஜெய்குமார் படங்களா?
0: விஜயகுமார் படம் நடிச்சிருக்கிறார் அதுல, மகளிரோடு இரவு.
6: சரிமா, அப்படி என்ன விடைபெறுங்களா?
0: நன்றி நன்றி,
6: எல்லாருக்கும் இரவு வணக்கங்கள்.
0: நீங்க நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி நன்றி
6: நன்றி
0: நன்றி நன்றி. அப்ப மற்றது விஜய ராகவன் உங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக் கொள்றேன். நீங்க இவ்வளவு நேரம் விழித்திருந்து வந்தது இன்னும் நீங்க நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி நன்றி. விஜய் விடைபெற்றுக் கொள்ளுங்க. இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடும் உங்களுடைய கார்த்திகேயன். நீங்க வீட்டுல கேக் வெட்டினீங்களா? அதை கேக் இல்ல வெட்டினீங்களா?
5: கேக் வெட்டுற பழக்கத்தை விட்டுட்டேன்.
0: அப்ப என்னத்த வெட்டுறீங்க நீங்க?
5: வெண்ணையதான் வெட்டும்.
0: வெண்ணையா? முதல்ல
5: இல்ல இல்ல கேக் வெட்ட கூடாதுன்னு சொன்னார் ஒருத்தர்.
0: இல்ல உண்மையிலேயே நீங்க யோசிப்பாங்க, ஒரு நல்ல
5: கேட்டுறோம்.
0: அது பாருங்க, நல்ல நாள் அது ஒரு நல்ல நாள், பிறந்த நாள் அது ஒரு நல்ல நாள். அந்த மொழுகுதிரிய நீங்க பத்த வச்சிட்டு எப்பவும் சொல்லுவார்கள், எதையும் அணைக்க வேணாம், அணைப்பது வந்து இறுதியா செய்யறோம். அதை அணைச்சு பார்த்தா அதை விட்டு அதை அதைத்தான் செய்தீங்க பார்த்தா வெட்டுறீங்க பாருங்க, கத்தியால துண்டு
5: துண்டு.
0: அந்த பேரை எழுதி பேரையே வெட்டுறீங்க பாருங்க. அதுல
5: அணைச்சு
0: விடுறீங்களே, அந்த அதாவது பிறந்த அந்த நல் நாளில் நீங்க அணைச்சிடுறீங்க ஏற்றி வச்சத. சரி,
5: ஏற்றி வச்சு அணைக்கூடாது. நல்ல எண்ணெய், நல்ல எண்ணெய வச்சு ஏற்றி வைக்கணும். நல்ல விளக்கு.
0: என்ன இங்கால இருக்கிற அவ்வளவு பேர் அமைதியா இருக்கிறீங்க?
7: என்னமா
0: நீங்க இங்கால எங்களுடைய கண்ணன் செல்வகுமார் எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க, நாகப்பன் அவர் அமைதியா இருக்கட்டும். எங்க
3: ரவிக்குமார். அவர் பேர் ரவிக்குமார். ரவிக்குமார் அவர் பேர்
0: ரவிக்குமார். மற்றது விஜயகுமார். என்ன ஸ்ரீதேவி,
3: அந்த படம் வந்து பகலில் இளவு, நடிகை ஸ்ரீதேவி எல்லாம் சொல்லிட்டே உங்க காதல் இளவே இல்ல.
0: அதான் உடனே
3: ரவிக்குமார் கம்முன்னு அமைதியா இருக்கும் அமைதியா இருக்கும் சொல்லிட்டு அவரும் மீட்டு போட்டு போயிட்டு சொல்லிருந்தாரு. நானும் பேசுறது கேட்குதா கேட்குதா கேட்குதான்னு கத்துக்கிட்டே இருக்கிறேன்.
0: ஐயா கடவுளே, பாத்தீங்களா நான் என்னடா இவ்வளவு அமைதியா இருக்கிறாங்க, இப்படி இருக்க மாட்டாங்களே என்று யோசிச்சேன். இப்ப கேட்டது
3: நாங்க பல வார்த்தைகள் பேசி எல்லாம் தொண்டெல்லாம் வச்சு பேசி.
0: இப்ப நான் அப்பனுக்கு ஒரு பாட்டு சொல்லுங்க எல்லாருமா சேர்ந்து. ஒரு
3: நல்ல காட்டில் வரும் பாட்டு கேட்கிறாத,
0: சந்தோஷமான பாட்டு சொல்லுங்க.
3: மாங்குல
2: வந்திருக்காரு அது வந்து பிள்ளையாரு பாட்ட கூட்ட ஆரம்பிச்சு
0: அங்காதவை அங்காதவை அங்காதவை நீங்க கரகாட்ட காரணம் கொண்டுறாதீங்க நீங்க பாட்டு கேட்கணும்னா அள்ளி எடுத்துக்கொண்டு வாராருங்க பாருங்க யாருன்னு சொல்லுங்க பாப்போம் பாட்டு சொன்ன அள்ளி
3: எடுத்து பாட்டு
0: யாரு
3: மகாலிங்க
0: இல்ல மகாலிங்க இல்ல பாருங்க
3: விஸ்வபுரத்துல கதை தட்டிட்டு பிரிட்ஜ் வந்து யாரு அது யாரு நான் தான் நான் தான் சொல்றாரு நான் தான் நான்
0: சரி முந்தி முந்தி விநாயகன் அந்த பாட்டுல அவர் ஏனுங்க அந்த கத்தி கொண்டு வச்சு
3: ஒண்ணிக்கிறார் கால போடுவார்
0: என்ன நீங்க சரி
5: சகோதரி நான் விடைபெறேன்
0: நல்லது அண்ணா போய் தூங்குங்க அண்ணா நன்றி அண்ணா
5: நல்லது நல்லது நன்றி
0: யார் நன்றி சொன்னேன் பாத்தீங்களா எல்லாரும் நன்றி நன்றி என்ற அதுல அப்படியே போயிடுச்சு சரி பரவாயில்ல
2: நன்றி நன்றி
0: நன்றி எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி இப்ப ஃபாரூக் இன்றைக்கு மட்டும் உங்களுக்கு பாட்டு இல்ல ஆக இந்த முந்தி முந்தி விநாயகர் எங்களுடைய என்ன
3: பாட்டு
0: சிரிச்சா
3: கொல்லிமலையில
0: குயில பாத்துருக்கீங்களா
2: அதான்
3: தாத்தாரா தாத்தாரா ஆனா சிரிக்கலாம் அப்ப
0: சரி இப்ப இவருடைய முந்தி முந்தி நாகப்பன் உங்களுக்கு இந்த பாடல் எடுத்து வருகிறோம் நாகப்பனுக்கு எப்பொழுதும் நலத்தோட இருக்கணும் இன்னும் நீங்க நல்ல நல்ல திடமாக வந்து இணைஞ்சு கொள்ளணும் என்று நீங்க இணைந்து இன்று நீங்க வந்து இணைஞ்சு கொண்டதுக்கு முதல் கண் என்னுடைய கண்ணனுக்கு அதாவது கை கூப்பி நான் அன்பை தெரிவிச்சு கொள்றேன் எந்த நன்றியை தெரிவிச்சு கொள்றேன் எப்பொழுதும் இறைவன் தான் எங்களை பக்கம். அதனால நாங்க நீங்க இல்லாதால நாங்க எத்தனையோ பேர் உங்களை தேடி தேடி உங்களுடைய பேச்சும் உங்களுடைய பெயரும் தான் எங்களோட வீட்டுக்களை எல்லாம் ஒழிச்சு. அதே போல எல்லாருடைய எந்த குரூப்பை போட்டாலும் எல்லாரும் நாகப்பன் நாகப்பன் என்று தான் எல்லாரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். எப்பவும் திரும்பவும் உங்களோட குரல் வராம விட்டுடுச்சா எங்க பாப்போம். கண்ணன் பேசுங்க. அதாவது உங்களுடைய படம் நீங்க வச்சிருக்கிற உங்களோட படம் தான் எல்லாரும் எடுத்தெடுத்து பெருசா அதுல வச்சு வச்சு பாத்துருந்தோம். நாகப்பன் இப்ப பாக்குறாரா, நாகப்பன் பதில் போடுறாரா, நாகப்பன் இத பார்த்த ப்ளூ டிக் அங்க அப்பாவே ஆரம்பிச்சுட்டாரு. ப்ளூடிக் விழுந்துருக்கம்மா, ப்ளூடிக் விழுந்துருக்கம்மா ரெண்டு ஒவ்வொரு முறையும் அத சொல்லுவாரப்பா. செல்வகுமார் என்னோட சண்டை என்னம்மா எங்களுக்கு
7: அதாவது அவருடைய சூழல் தெரியல, அதனால தெரியும் போது சரி அந்த மாதிரிதான்.
8: ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமமா இருந்தது, நார்மலுக்கு வந்த உடனே பரவாயில்ல. ஆஸ்பத்திரிக்கு போகல,
0: ஏன்னா
8: அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவாங்க, புடிச்சு போட்டுருவாங்கன்னு சொல்லி வீட்டுல
0: இருந்துட்டேன்.
8: அதுல என்ன சின்ன கொஞ்சம் பாதிப்பு அதிகமாயிருச்சு.
0: அப்ப நீங்க அந்த குடிநீர் எல்லாம் குடிக்க இல்லையா அப்ப நாகப்பன்? நல்லா
8: இல்ல, அந்த நேரத்துல அதெல்லாம் குடிக்கிறீங்க? ஒண்ணுமே சாப்பாடே தோணல, சாப்பிடவே முடியல.
7: கபசர குடிநீர் குடிச்சீங்களான்னு கேக்குறாங்க.
8: இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவுமே குடிக்கல.
7: கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு
0: வந்துருவோம்.
7: குடிச்சிருந்தீங்கன்னா
8: அது வீட்டுலயே பேசாம இருந்துட்டேன் ஒரு வாரத்துக்குனால. அது என்னாச்சு பாதிப்பு அதிகமா, கடைசியில ரொம்ப அதிகமான உடனே தான் ஆஸ்பத்திரிக்கே போனது. ஐயா வணக்கம். வணக்கம்.
9: நாட்டுக்கோழி முட்டை ஒண்ணு டெய்லி காலையில கொடுத்து சாப்பிடுறது, நாட்டுக்கோழி முட்டை காலையில ஒண்ணு சாப்பிடுறது.
0: நாட்டுக்கோழி அதாவது ஆர்கானிக் இந்த அந்த
8: மூணு மாடியா இருந்தா கூட சாதாரணமா ஏறி போயிடலாம். இப்ப ஒரு மாதிரி ஏறி வந்தாலே
0: அது இருக்கு இருக்கு. நாங்க உண்மை எனக்கு என்ன என்னோட சார்ந்தவர்கள் இங்க என்னுடைய நண்பி குடும்பம் முழுக்க அவர்களுக்கு வந்தது, அவர்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் சொன்னாதான் மற்றவங்களுக்கு புரியும் ஐயா. இது இது சொல்ற சில பேர் வந்து இதை சொல்லாம ஒழிச்சிடுறாங்க. இங்க எல்லாம் அது சொல்லாம இருக்கிறது பிள்ளைங்க, அப்பதான் மற்றவர்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் தாங்களே. மற்ற இன்னும் மட்டும் என்னுடைய நண்பி அவருடைய குடும்பத்தார் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
9: நாட்டுக்கோழி
0: முட்டை வாங்கி
9: என்ன
0: சாப்பாடு
8: நாட்டுக்கோழி
0: முட்டை தினமும் சாப்பிடறதால சிவப்பா இருக்கிற கொஞ்ச நாள்ல முட்டை மாதிரி உருண்டு போவார்.
9: ஆமா
0: உருண்டு பண்ணுவார்.
9: ஆறு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள சாப்பிட
0: காலையிலேயே சாப்பிட்டுருவீங்களா? காலையில ஆறு மணிக்கு சாப்பிட்டுருவீங்களா? ஆறரைக்குள்ள
9: ஒரு டீயோ காஃபியோ எதுவும் சாப்பிடுவோம். அதுக்கு பிறகு ஒரு முட்டாங்க எதுவுமே சாப்பிட கூடாது. டீயோ காஃபியோ சூடோ எதுவும் சாப்பிட கூடாது.
0: முட்டைக்கு மேல முட்டை சாப்பிட்டால் டீ குடிக்க டீ குடிக்க கூடாது என்ற ஒரு இது இருக்குது, வரையிருக்கிறது அது ஒவ்வாததான் அதோட ஒத்து போவாது. அதனால சாப்பிட்டா டீ குடிக்க. சரி, இப்ப நீங்க கேட்டுக்கொண்டிருக்க மற்ற எல்லாரும் உங்களுக்கும் தான், இவருக்கு மட்டும் இல்ல. இவ விஜயராமன் யார் யார சாப்பிட சொல்லலாம்? கார்த்திகேயன் இருக்கிறவங்கிட்ட சொல்லுங்க. எல்லாரும் நாட்டுக்கோழி முட்டை நாளையில சாப்பிடுங்கப்பா. பாவம் கோழி, உங்களை எல்லாருக்கும் முட்டை
3: போடுவோம்.
0: சவுதியில கோழி இல்லையா? இருக்கு
9: நாட்டுக்கோழி இல்லையா?
0: என்ன முட்டையா? அவிச்ச முட்டை அனுப்பலான்றா விஜயராகவன். இங்க எல்லாம் இருக்குது அவிச்ச
9: முட்டை.
0: ஏதோ ஒரு பொட்டில போட்டு ஒரு நாளைக்கு வினிகர் மாதிரி ஒன்றுக்கு போட்டுதான் மூடி விக்கிறாங்க. இங்க கடையில இருக்குது அது, அப்படியே ஒன்னு எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான். அது அப்படி அனுப்பலாம். இது ஃபாரூக் இல்ல
3: உங்களோட துபாய் குறிப்பிட்டு வந்து விவேகானந்தர் தெரு.
0: விவேகானந்தர் தெரு
5: திருப்பி சொல்லுங்க. சாப்பிடலாமா நாட்டுக்கோழி?
0: என்னது எந்த எந்த டிஷ் பக்கத்துல சைட் டிஷ்ஷா வைக்க போறீங்க அது சொல்லுங்க. எதுக்கு பக்கத்துல சைட் டிஷ்ஷா வைக்க போறீங்க?
5: காரைக்காலுக்கு பக்கத்துல
0: சைட் டிஷ் ஏன் வந்தது அதை சொல்லுங்க முதல்ல.
5: மெயின் டிஷ் இருக்கும் போது
0: சொல்லப்படுது, டிஷ்ல இருக்கிறது சொல்ல இல்லையே. அப்ப
5: நொறுக்கு
3: தீனி இருக்கும்போது அப்பாட்டி
0: வச்சுக்கணும். கடவுளே பாருங்க, இந்த சின்ன பிள்ளை எல்லாம் எப்படி எல்லாம் கெட்டு
9: போயிட்டாங்கன்னு
0: பாருங்க. சரி, நானும் நாங்க நாடு நாட்டுக்கோழி முட்டை தான் நாங்க சாப்பிடுறோம். நாங்க கனடால கிடைக்குது, இங்க கிடைக்குது, ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது. ஃப்ரெஷ்ஷா ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் நாங்க நாட்டுக்கோழி இதுதான், மற்றது சாப்பிடுறது இல்ல. நாட்டுக்கோழி அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணி வச்சு அவங்க எங்களுக்கு எடுத்து தருவாங்க. ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது அது, மற்றது சாப்பிடறது இல்ல. மற்றது சாப்பிட்டா எங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது, அது சாப்பிடறது இல்ல. நெஞ்சு குத்தொண்டு வருது, எப்படி சாப்பிட்டாலும் நெஞ்சு குத்து வருது. அதனால அத நான் தவிர்த்துட்டேன் சாப்பிடறது. சரியான மாதிரி அதுல அது வந்து இத இதய நோய்க்கு வர மாதிரி அந்த வலி வருது எனக்கு. இதே நோய் இப்ப அந்த வலி அது அப்படி ஒரு வலி வலுது. அது நான் நேச்சன் ஹார்ட் அட்டாக் இதை வரப்போதாக அது ரெண்டு மூணு தடவை எனக்கு அப்படி செய்துருச்சு. அதனால நான் ஸ்டாப்
9: பண்ணிடுறேன்.
0: அதுல ஏதோ ஒரு அலர்ஜிக் பண்ணுதான்
9: என்ன?
0: இதே மாதிரி நான் அங்க வந்திருக்கும் போதும் அங்க கேரளால அங்க இந்தியால வந்திருக்கும் போதும் ஒரு அந்த நடுவில் இருக்கிற வந்திருந்த நாள்ல ஒரு நாளும் சாப்பிடல. கடைசியில ஒரு நாள் அந்த மஞ்சள் கரு அதை எடுத்து சாப்பிட்டேன். ஒன்றுதான் சாப்பிட்டேன், அது கடைசியா டாக்டர் மட்டும் கொண்டு விட்டுருச்சு. அவர் தான் சொன்னார் உங்களுக்கு ஒவ்வேல இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டு பேருந்து அதில் கொஞ்சம் அட்மிட் பண்ணி வச்சு எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு இருக்க விட்டுட்டு தான் அனுப்பினார். அது முட்டையால தான் உங்களுக்கு அப்படி வருது. நீ சாப்பிட வேணாண்டு அங்கேயும்
9: சொன்னாங்க
0: சாப்பிட இல்லை பயந்து ஒரு இதுலதான் வருது. கையெல்லாம் அப்படியே உரைச்சு காலெல்லாம் குளிர்ந்து எல்லாம் செய்து வருது. சும்மா இல்ல சத்தி மாதிரி வரு வாந்தி வருது. இப்ப இந்த வாஷ்ரூமுக்கு போக வருது எல்லாம் அதுல கொஞ்சம் நிறுத்தி கோழி
9: ஏத்துக்கலாம்
0: அதுவும் நிறைய சாப்பிடறது இல்ல. இருந்துட்டு ஒரு நாளைக்கு ஏதாவது சாப்பிடற வழியா மற்றபடி வெஜிடேரியன் தான் கூடுதலா எனக்கு எந்த உடம்புக்கு ஒவ்வொரு பீட்ரூட் அது கொஞ்சம் எனக்கும் பிடிக்குது. அதனால பீட்ரூட்ட கூடுதலா
3: சாப்பிடுறேன்.
0: உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கும் சில நேரத்துல ஒவ்வொரு சில நேரத்துல எனக்கு சரி வருதில்ல. சில நேரத்துல
3: அது இல்லாம அந்த முட்டை உருளைக்கிழங்கு வாழைக்காய் ஒரே கேட்டகரி
0: வாழைக்காய் வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு குணம் வருகிறது ஏற்றுமதி பொருட்கள் நாங்கள் உழவிக்கலாம் இங்க வச்சா அது வரும். இப்ப எங்களுக்கு தேவையான இது சமருக்கு நாங்க வச்சா நாங்க எல்லாம் உழவிக்கலாம். கொஞ்ச நாள் தானே இப்ப இந்த குளிர் வந்துடும். அது நாங்க ஒருக்கா அப்படி கொஞ்சம் நல்லா பச்சை மிளகா கூட வச்சு முளைச்சு ஒரு ஒருக்கா ரெண்டு தரம் ஆஞ்சு முடிச்சு அங்க குளிர் வந்துடும். அது உடனே கருகிடும். கனடாவுக்கு எல்லாம் ஏற்றுமதி இப்பொழுது கொஞ்சம் குறைஞ்சிட்டு எல்லாம் ஏற்றுமதிகள் கொஞ்சம்
9: அரிசி பச்சை அரிசி வெள்ளையரமா இருக்கு.
0: பச்சை அரிசி வெள்ளையாவே தான் இருக்கு. சிவப்பு அரிசி இருக்கு முந்தி
5: பச்சை
0: பச்சை அரிசியா இருக்கும். பாருங்க சிவப்பு பச்சையாண்டு நாங்க எங்கட ஊர்ல சாப்பிட்டு இருப்போம். அந்த பச்சையை வந்து இப்ப நல்ல சிவப்பு பச்சையை கொண்டுட்டு நீங்க தண்ணியில இல்ல சுடுதண்ணில கழுவி பாருங்க வெள்ளையா வந்துடும். அதெல்லாம் மேலுக்கு ஏதோ கோட் பண்ண மாதிரி செய்து வச்சிருக்காங்க. அது அந்த கலர்
5: அரிசி பச்சை நிறத்துல இருக்காது.
0: இல்ல அந்த நாங்க பச்சை நிறத்தை சொல்லல சிவப்பு அரிசிய சொல்றோம். அது கைக்குத்து அரிசி அதாவது நெல்லு அவிச்சு நீங்க எடுக்கிறதுதான் அந்த கைக்குத்தல் அரிசி. அது அந்த மட்டா ரைஸ் மாதிரி வருமல்ல அது அது இது அவிக்காம பச்சையா இருக்கிற இதை தீட்டிட்டு அந்த பச்சை அரிசி சிவப்பு கலர்லயும் இருக்கு வெள்ளையிலயும் இருக்குது. நாங்க எங்கட இப்ப எங்க முந்தி எங்கட ஊர்ல எல்லாம் சிவத்து பச்சைதான் நாங்க ஊரை போட்டு இடிச்சு இடியப்பம் புட்டு இதுகளை எல்லாம் செய்வோம் உடம்புக்கு நல்ல மட்டு. ஆனா அது அந்த
9: பச்சை வந்து
0: உடம்புக்கு நல்லம் உடம்புக்கு நல்லம் கைக்குத்தல் அரிசி. அது
9: உடற்பயிற்சி உடற்பயிற்சி செய்வதுதான் அந்த கைக்குத்தல் அரிசி. அது வந்து உடலுக்கு ஏற்றது அந்த அரிசி.
0: கைக்குத்தல் அரிசியில தான் அந்த கஞ்சி வடிக்கும் போது குடிக்கலாம். அதுதான் உடம்புக்கு நல்லம். நீங்க இப்ப இப்ப சைனீஸ் ரைஸ்ல எல்லாம் நீங்க குடிக்க கூடாது. அது நல்லதல்ல. இப்ப பசுமதி ரைஸ் கூட பசுமதி ரைஸ் கூட ஒரு வித்தியாசமான அரிசியா இருக்கிறது. இல்ல நீங்க சமைச்சா
9: குக்கர்ல
0: கண்ணன் அண்டைக்கு சொல்லி கண்ணன் கண்ணன் சொல்லி கஞ்சியா அது எங்களோட ஊர்ல அது வந்து கைக்குத்தல் அரிசியிலதான் கஞ்சி நீங்க குடிச்சா உடம்புக்கு நல்ல எல்லா அரிசியிலயும் நீங்க குடிக்கிறது அது உபாதம் உண்டு. கண்ணன் அன்றைக்கு சொல்லியிருந்தா குக்கர் எல்லாம் குக்கர் வெடிச்சு பறந்துருச்சு அது கூட அது அப்ப அந்த குக்கர்ன்றது அதுவும் ஒரு ஆபத்தான உண்டுதான் அது நல்லது நல்ல நல்ல விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். ஆனால் எவ்வளவுதான் சோகத்திலும் துன்பத்திலும் ஒரு சந்தோஷமான விடயம் நாகப்பன் நீங்கள மீண்டும் காற்றில எல்லா அடியெடுத்து வச்சு நீங்க பேசியது அது எங்களுக்கு மறக்க முடியாது. ஒரு நாள் இன்றைக்கு கார்த்திகை இந்த பிறந்தநாள மறக்க முடியாது. ஏனென்றால் உங்களுடைய வரவு ஏங்கி ஏங்கி எல்லாருடைய உள்ளமும் ஏங்கினது யோசிச்சு கொண்டே இருந்தோம். ஆனா நாங்கள் போய் நான் போய் சொல்ல எப்பவும் கடவுளுக்கு முன்னால கும்பிடும் போது என்னுடைய எல்லாம் வரிசையாக எல்லா பேரையும் சொல்லி கும்பிடுவேன். என்னுடைய குடும்பத்தாருடைய பெயர் அதுக்குள்ள அன்பு உறவுகள் என்னுடைய வானொலி இவையெல்லாம் கும்பிடுவேன். ஆனா அந்த அன்பு உறவுகள் என்று தனிப்பட்டு அந்த வார்த்தையை சொன்னாலும் கூட நாகப்பெண்ணுடைய பெயரை சொல்லி நான் கும்பிட்டு வந்தேன். உண்மையிலேயே என்னுடைய குடும்பத்தோட சேர்த்தேனடா எங்கேயே ஒருத்தர் முடியாத இதுல இருக்கிறாரோ அவருடைய இதை நாங்க பேரை சொல்லி கும்பிடுறோம். தனி அதாவது பொதுவாக அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று கும்பிடுவது வழக்கம். நாகப்பனுடைய பேரை எங்களுடைய குடும்பத்தோடு சேர்த்து சொல்லியிருந்தோம். அப்படித்தான் எல்லாருக்கும் செய்வோம். உங்களுக்கு ஏதும் ஏதாவது என்றால் எங்களோட மனம் துடிச்சது நாகப்பன் எல்லாருக்கும் நான் மட்டுமல்ல என்னோட எல்லாரும் கேட்டு கேட்டு கேட்டு பதில் சொல்லி பதில் சொல்லி நாங்க தேடாத இடம் இல்ல. மற்றது எத்தனையோ பேர்கிட்ட கோவைக்குமார்கிட்ட வீட்டு வாசலுக்கு போங்க அட்ரஸ் அனுப்பி விட்டோம் நாங்க வேற யார் அங்க
5: இருக்கிறாரு
0: மோகன சுந்தரமண்ணா எல்லார்ட்டையும் கேட்டோம் யாராவது அங்க இந்த இடத்துல இருக்கிறாங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களா இருக்கிறாங்களான்னு விசாரிச்சு விசாரிச்சு ாலும் எங்களுடைய பிரார்த்தனை உண்மையா அன்பான உங்களை
5: மீண்டும்
0: மீண்டும் கட்டில
9: சேர்த்து நண்பர்கள் கூட பிறந்தவர்கள் யாருமே நெருங்க முடியாத இடத்துல அந்த நோய்
0: வந்திருக்கல்ல
9: பேச முடியாது பார்க்க முடியாது.
0: உங்களை தனிமைப்படுத்தா நாகப்பன் உங்களை
3: நான் போகாமலே
0: இருந்துட்டேன்.
3: அது வந்து என்னாச்சுன்னா பெரிய அளவுல வந்துருச்சு.
0: அது வந்துருச்சு
3: லஞ்ச் வந்து பெரிய
9: காமிக்கணும்.
0: ஆனா உங்களோட மனதை கிட்ட வரையல உங்களுக்கு
5: கிட்டங்க
0: காத்தியான் அவங்க கிட்ட வரையல இல்ல உங்களுக்கு கிட்ட
3: அவங்க கிட்ட வரலன்னா அவங்க ஏதாவது தேவைன்னா குடுக்கத்தான் செய்வாங்க.
0: ஓ
3: அவங்களுக்கு நான் பாதிப்பு இல்ல.
0: நல்லம் நல்லம் கடவுளே நல்லம்.
3: நான் தனியாவே ரூம்ல தான் இருந்தேன்.
0: அது நீங்க நல்லா கொஞ்சம் பாதுகாப்பா இருந்திருக்கீங்க அதனாலதான்
3: ரொம்ப முடியல
9: குடும்பத்தாரோட விலகி இருக்கணும் கொரோனாவோட விலகி இருக்கணும்னு அதுக்குதான் சொல்லிட்டே இருக்காங்க விளம்பரம் படுத்திட்டே இருக்க. நம்மதான் பாதுகாப்பா இருக்கணும். நம்ம கைய கழுவணும் மாஸ்க் போடணும் கிளவுஸ் போட்டுக்கணும் எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நம்மளோட நிலைமை நம்ம தான் இப்ப இயற்கை வந்து அடிச்சோம் இயற்கை வந்து மனிதனை அழைத்துக் கொண்டிருக்கிறது. இயற்கை மரங்களை வெட்டு நான் மனிதன்
0: என்ன செய்யலாம் என்று கூட தெரியாம இருக்கிறது. எங்களுக்கு என்ன செய்வது என்று கூட தெரியலையே. சில நேரம் யோசிக்கும் போது எது செய்யறது என்ன செய்யறது இனி செய்யறதுக்கு ஒன்றும் இல்ல எங்களுக்கு. எப்படியடா இது என்ன போ என்ன நடக்க போகுது என்ற ஒரு ஒரு கேள்விக்குறையோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் எல்லாரும்.
9: இப்ப கை கால் உடஞ்சி போயிட்டா கூட கண்டுபிடிக்க முடியுது என்ன செய்தே தெரியல யாருக்கு தெரியலமா
0: சொல்லுங்க நாகப்பன் என்ன நாகப்பன் சொல்லுங்க.
3: வந்ததும் முதல்ல வந்து நுரையீரல தாம முதல்ல பாரு
0: தாக்கம்
3: அதுதான் ரொம்ப சிரமமா.
0: ஓ
8: அது போய் அவங்க அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மூக்கு பாக்குறது எல்லாம் பத்தாது, அதான் இருக்கா இல்லையான்னு மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். இதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுதுன்னா
0: நீங்க
8: ஸ்கேன் எடுத்து பார்த்தாதான் அதனுடைய தாக்கம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குங்கிறது தெரியும்.
0: இந்த
8: உயர்தரமா
0: சளித்தன்மை வெளியில வருமா உங்களுக்கு? அது அந்த நேரம்
8: வெறும் சீவரு உடம்பு வலி, மேல இருந்து கால் வரைக்கும் வலி, அது அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்ந்தா கூட உட்கார்ந்து இருக்க முடியாது, படுத்தேதான் இருக்கும். காலையில இருந்து நைட் வரைக்கும் சாப்பாடே சாப்பிட முடியாது,
0: முடியாது, மனம் ஒன்றும் தெரியாது,
9: மற்றது
0: அந்த இல்ல இல்ல சுவை ஒன்றும் தெரியாது, இனிப்பு புளிப்பு
8: அதெல்லாம் எதுவுமே தெரியும்,
0: ஒன்றும் தெரியும்,
8: சாப்பாட பார்த்தாலே வெறுப்பா
9: இருக்கு. மண்ண சாப்பிடுற மாரி இருக்கும், மண்ணு மணல சாப்பிடுற மாரி தான் இருக்கும். முள்ளங்கி இந்த காய்கறி சாப்பிடுங்க, நீர் சக்தி உள்ள காய்கறி சாப்பிடுங்க.
8: இப்ப இப்ப கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு இப்ப எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு,
0: எனக்கு
8: நல்ல வித்தியாசம் தெரியுதுமா, முதல்ல வீடு மூணு மாடிக்கு இருக்கிற வீட்டுக்கு மேல வரைக்கும் ஏறி போகணும் மொட்டை மாடி
0: வரைக்கும்.
8: ஆனா இப்ப முதல் ஃபுளோருக்கு வந்தாலே மூச்சு
0: இறைக்கும்,
8: ஒரு
9: அரிசி கஞ்சில பூண்டு கிடைச்சி கஞ்சியா சாப்பிடுங்க,
8: எனர்ஜி
9: நல்லா கஞ்சி இருக்குல்ல, கஞ்சி அரிசி கஞ்சில பூண்டு போட்டு கடைஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம், உப்பு போட்டு உங்களுக்கு பதமான சூடுல
0: சாப்பிடுங்க,
9: உடம்பு எனர்ஜி எல்லாம் அதிகமா கொடுக்கும்.
0: நீங்க அந்த அந்த அந்த திருமணம் அப்படி இப்படி எல்லாம் போய் வந்தீங்க இல்ல அங்க தூர தூர
8: இல்ல, அதெல்லாம் எப்பமா ஜனவரியில போனது தானே,
0: இது எப்படி உங்களுக்கு அணுகி இருக்கமெண்டு நீங்க நினைக்கிறீங்க? நான் அப்படி கேக்குறதுக்கு கோயிக்க கூடாது, என்ன மற்றவர்கள்
8: தெரிஞ்சுக்கொள்ள எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியாது,
0: தெரியாது, அதுதானே பிரச்சனை.
8: அதுக்கு ஒரு ஒரு வாரமா நான் வீட்டை விட்டு வெளியிலே போகவே
0: போகவே இல்ல, இல்ல இல்ல அந்த அந்த அந்த நுண்கிருமி உங்கள வந்து எத்தனையோ நாளைக்கு பிறகுதான் வெளி காட்டும், அது வெளி புலப்படும், அதுக்கு மேல தெரியாது.
8: அதாவது என்ன சரி பாத்தீங்கன்னா காய்ச்சல் மேல் வெளி மட்டும் எனக்கு இருந்துட்டே இருந்தது, தீராத காய்ச்சல்,
0: காய்ச்சல்
8: உடம்பு கூட கொதிக்கும், அந்த மேல் பூரா வலியான வலி வலிப்பு, அவ்வளவுதான்.
0: அது டே அண்ட் நைட்டா இருந்ததா இல்லாட்டி சண்டே இரவுல மட்டும் காய்ச்சலா இருந்ததா?
8: அப்பப்போ வருது, அப்பப்போ நார்மலா இருக்கு,
0: அப்பப்போ போகுது.
8: அப்புறம் பக்கத்துல ஒரு கிளினிக் கூட போய் காமிச்ச ஒரு மூணு நாள் தொடர்ந்து இருக்குது, அங்க போனபோது காய்ச்சல் இல்ல
0: இல்ல,
8: அவங்க இப்ப நார்மலா தாங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. ஆனா மறுநாள் வந்த உடனே பாத்தீங்கன்னா முதல் நாள் இருந்த மாதிரியே வலி காய்ச்சல் இருந்துட்டே
9: இருக்கு.
0: என்ன நலம் பெற்ற அப்புறம்தான் அது
9: போறேன்,
8: நாலு மாசம் ஆகிட்டாங்க,
9: மயக்கம் வருதா, ஓமை இருக்கா, வாந்தி வருதா, என்ன அறிகுறி வந்து மேலே தோல் தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி ஆகுதா அங்கதான் வந்து ஒரு மணி நேரம் அதனால வெயிட்டிங் உட்கார வச்சிருப்பாங்க தடுப்பூசி போட்டு பத்து கிலோ உட்காரச்சிருவாங்க உங்கள்ட்ட போட்டோ வாங்கிப்பாங்க உங்கள்ட்ட ஆதார் செலாக்ஸ் எடுத்துப்பாங்க உங்களை வந்து உட்கார வச்சு ஒரு மணி நேரம் எல்லாருமே ஆதாருக்கு தடுப்பூசி போட்டா எல்லாருமே ஒரு மணி நேரம் உட்கார வச்சிருவாங்க உட்காந்த பிறகு அவங்களுக்கு என்னென்ன அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க உட்கார வச்சிருப்பாங்க ஏன்னா கார்லயே டூ வீலர்லயே போகும்போது மயக்கம் வந்துடுறதா ஊஞ்சிருவாங்கிறதுக்காக தான் அது உட்கார வைக்கிறது மயக்கம் வருதா வாஞ்சி வருதா கூப்பி இருக்கா அலர்ஜி ஆகுது இந்த பூசி போடலாம் அலர்ஜி ஆகுதாங்கிறதுக்காக தான் உட்கார வச்சிருக்காங்க தடுப்பூசி போட்டு ஒரு மணி உட்கார்ந்து இருந்த பிறகுதான் நான் வீட்டுக்கு சென்றேன் பணியை முடித்து வீட்டுக்கு
3: சென்றேன்
0: கையில வலி
9: அது இருந்துச்சு ரெண்டு நாளைக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் தலைவலி ஏதாவது எதுவுமே வரல மத்த ஊசி எல்லாம் போட்டாக்கா ஒத்தனம் கொடுப்போம் சுடுதலை வச்சு ஒத்தனம் கொடுப்போம் தலைவர் தேச்சி இதுல வந்து தேச்சி விட ஒத்தனம் கொடுக்க எதுவும் செய்யக்கூடாதுன்னு
0: சொல்லிடுறாங்களா
9: அதனால கைவெளி அந்த கைவெளி இருந்துச்சு
0: அவ்வளவுதான்
9: ஊசி எல்லாம் போட்டா தேச்சு ஒத்தனம் கொடுக்கலாம் சுடுதலை வச்சு எந்த அதுவும் கிடையாது
0: சில மெடிசின்ஸ் வந்து எனக்கு ஒவ்வாது ஆஸ்பிரின் பென்சிலின் இதெல்லாம் ஒவ்வாது அது போட்ட உடனே ரியாக்ஷன் வந்துடும் மூச்செடுக்கெல்லாம் வந்துடும் ஒரு இச்சிங் மாதிரி வரும் ரெட்டா வரும் உடம்பு முழுக்க அப்ப அப்படி இதுல இந்த மருந்தும் இந்த இன்ஜெக்ஷனும் சில பேருக்கு அது ஒவ்வாமல் இருக்கலாம் அது வந்து ஒரு ஒரு இப்ப ரியாக்ஷன் இப்ப உங்களுக்கு ஒவ்வாத ஒன்று வரும்போது உள்ளுக்குள்ள இப்ப வெளியில தடிக்கிறது போலயே உள்ளுக்குள்ளையும் தடிக்கும் ஆக்களுக்கு அதாவது மூச்செடுக்க முடியாம வீங்கி கொண்டு வரும் அதனால சில பாதிப்புகள் வர்றதால அந்த ஊசி சரியில்லைன்னு சொல்றாரு பென்சிலின் சரியில்லையாண்டா நீ உனக்கு இந்த மருந்து எடுக்க கூடாது எனக்கு ஒரு பட்டி தந்தது போல நாங்க அதுல உடனே போனோம் எங்கேயாவது தெரியாத டாக்டர்கிட்ட போனா அப்படியே அந்த பட்டியல சொல்லணும் கடைக்கரன் அப்படி ஒன்று இருக்கிறது போல இதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் போறோம் நம்ம அதுதான் வேண்டாம் முறையான என்ன
3: செய்யறேன் எப்படி பாத்துருக்கோம்
0: இப்ப அந்த அந்த அந்த இவங்க இவையோட பிளட் எடுத்து அதோட ஏதாவது இந்த மருந்தை போட்டு பார்த்து ஒரு ஒரு
3: இல்லாமா போடுறாங்கம்மா நேற்று ஒரு செய்தி வந்தது முதல் டோஸ் வந்து கோவாக்சின் கொடுத்தா ரெண்டாவது டோஸும் கோவாக்சின் தான் கொடுக்கணும் கோவிஷீல்டு கொடுத்தா கோவிஷீல்டு தான் ரெண்டாவதும் கொடுக்கணும் இந்த கோயம்புத்தூர்ல பக்கத்துல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா டவுன்ல ஒரு 50 பேருக்கு போட்டுக்கிறாங்க முதல் டோஸ் என்னன்னே தெரியாம ரெண்டாவது கோவாக்சின் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாருக்கும் வந்தவங்க
0: எல்லாருக்கும்
3: அவங்க என்ன
0: என்ன பிராண்ட் முதல் போட்டதும் அதே பிராண்ட் தான் பேந்து போனோம் செகண்ட் ஒன்
3: ஒருத்தர் தான் சுதாரிச்சு முதல் தடவை இது போட்டிருக்கிறேன் இன்னைக்கு இந்த மருந்து வேற மருந்து இருக்குதே அப்படிங்கிறதைக்கு உங்களுக்கு இந்த மருந்து கிடையாதுன்னு இன்னொரு நாளைக்கு வாங்கன்னு அவரை மட்டும் அனுப்பிச்சிட்டாங்க
0: அதுதான்
3: அதுக்கு முன்னாடி போட்டவங்கல்ல முதல் டோஸ் என்ன போட்டாங்கன்னு தெரியல ரெண்டாவது டோஸ் என்ன போட்டு வச்சுட்டாங்கன்றது அவங்களுக்கே தெரியல அதை பத்தி
0: நிச்சயம் அத உண்மையா
8: அவங்களோட நிலைமையில யோசனை பண்ணி பாருங்க.
0: போட போட்டு போடைகளே கேட்டுறணும், அந்த இன்ஜெக்ஷன் பேர் கேட்டு அதை வச்சுக்கொள்ளணும். அப்படி இல்லாட்டி இவங்க போடுறவங்க ஒரு கார்டுல எழுதி கொடுக்கணும், இதுதான் அவங்களுக்கு போட்டது வச்சுக்கொள்ளுங்க, அடுத்த முறை வரைய காட்டணும்.
8: இப்ப அதுக்கு பிறகுதான், அதுக்கு பிறகுதான் தப்பு ஸ்டாம்ப் ஒன்னு அடிச்சு இது முதல் டோஸ் இது ரெண்டாவது டோஸ் அப்படின்னு எல்லாம் கரெக்டா குறிச்சு டிக் பண்ணி
0: தர்றாங்க.
8: இப்ப அது நடந்துட்டு ஒரு வாரமா இது நடந்துட்டு இந்த மாதிரி இருக்கு.
0: நன்றி நன்றி ஃபாரூக், எல்லோருக்கும் நன்றி. கிருஷ்ணா நீங்க இணைப்புக்கு வாரீங்க, வாங்க இன்னும் ஏதோ பேசுறதுக்கு வாரீங்க, அழைக்கிறீங்க, நீண்ட நாளைக்கு பிறகு நீங்களும் முனைஞ்சு கொள்றீங்க. கிருஷ்ணா எங்க காற்றலைக்கு வாங்க, உங்களைய சந்தித்து விட்டு போகலாம் என்று நினைக்கிறேன். காற்றலைக்கு நீங்கள் வர வேண்டும் கிருஷ்ணா, நீங்க அப்போது இருந்து கால் பண்ணி இருக்கிறீங்க. காற்றலைக்கு வாங்க, நீண்ட நாட்களுக்கு பின்பாக நீங்க காற்றலைக்கு வாரீங்க கிருஷ்ணா. உடனே அழைப்புக்கு நீங்க வாங்க என்று எப்பொழுதும் அழைச்சிருந்தீங்க. என்ன உங்கள்டையும் ஏதாவது கேட்கலாம் இருந்தால் லண்டன்ல எப்படி இருக்கு என்றத இணைப்புக்கு வாங்க. நேரம் சரியாக 12:30 நான் நிகழ்ச்சியின் முறைவு கொண்டு வர போறேன். கிருஷ்ணா வணக்கம். கிருஷ்ணா வணக்கம். கிருஷ்ணா நான் நலமா இருக்கிறேன். கிருஷ்ணா நீங்க எப்படி இருக்கிறீங்க, நீங்க நலமா இருக்கிறீங்களா?
10: நான் நலமா இருக்கேன். தற்போது ஜனவரி பிறந்தப்ப மூன்று நண்பர்கள் போயிட்டோம்.
0: இந்த கொரோனா இல்லையா?
10: ஜனவரி 15 ஒரு ஆள் வந்து, பிப்ரவரி 13, கடைசி இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 21 ஒரு ஆள்.
0: எல்லாரும் சின்ன வயசு நண்பர்களா?
10: 50 வயசுக்கு உட்பட்டார்கள்.
0: கவனமா இருக்கணும், நீங்களும் கவனமா இருக்கணும். சரியான பாதை அங்கதான் கூடுதலாக இருக்குது. எல்லா இடமும் இப்ப கூடுதலாக, இப்போ இந்த நாடு நாங்க ஒப்பிட்டு சொல்ல முடியாது, இங்க கனடாவிலையும் கூடிய. இப்ப ஒரு கடைக்கு போறதுக்கு எங்க கனடாவில இப்படி ஏண்டா அன்றைக்கிற ஒரு டொனர் ஸ்டோர்ல போறதுக்கு ஒரு நபர் வெளியில வந்தா தான் ஒரு நாள் போகலாம் உள்ளுக்கல. நீங்க பாதுகாப்போட இருக்கணும், நல்ல சாப்பாடுகள், கவனமா இருக்கணும். நீங்கள் குடும்பத்தார் எல்லாரும் நீண்ட நாளைக்கு பிறகு வந்திருக்கிறீங்க. நாங்க எல்லாம் ஒரு பதட்ட நிலையிலையும் ஒரு கவலையிலையும் தான் இருக்கிறோம். எங்களை கொஞ்சம் மாத்தி எங்கட இதா இந்த வானொலி தான் நேர்களோட கதைச்சு கொஞ்சம் அப்பா சுகமா இருக்கிறார், ஐயா நலமா இருக்கிறார். நீங்க இன்றைக்கு வந்து பேசினது சந்தோஷமா இருக்கு, ஞாபகத்துல இருக்கு, உங்களை எல்லாம் ஞாபகத்துல இருக்குது. நலமா இருக்கீங்க?
10: ஓ நல்ல, எனக்கு ஒரு இதுவும் இல்ல, எனக்கு வந்து சுற்றிகாக்கல நல்லா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன்.
0: நிச்சயம் உண்மைதான். எல்லோருமே கவலைக்கிடமானது. சில இப்ப எங்களுக்கு தெரிஞ்சவர்களும் நிறைய, எங்க அப்பாட சொந்தக்காரர்கள் பாரிஸ்ல, மற்றது வேற டென்மார்க், அதுல எல்லாம் அவர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள். சொந்தக்காரர் சின்ன வயது
10: போலீங்க,
0: அவர்கள் அதுல போட்டிருந்தது எனக்கு பாத்திருந்தேன் நான். மற்றது அப்பாட எங்க அப்பாட சொந்தக்காரர் 2-3 பேர் இதால பாதிக்கப்பட்டு உயிரிழப்பும் இருந்திருக்கிறது. அங்க
10: அப்பா பருத்தத்துறை,
0: வெளிநாடு என்பது எங்களுக்கு இப்ப ஸ்ரீலங்காலையும் இப்ப சரியான மோசம் இப்ப அது அறிவிச்சிருக்கிறார்கள்.
10: நிறைய அங்க வந்து இங்க வந்து இங்கிலாந்துக்கு அதே கட்டுப்படுத்த, இந்தியா இலங்கையில வந்து நாங்கள் அதையே கட்டுப்படுத்திக்கல. இங்க வந்து எவ்வளவு சட்டம் இருந்தாலும் மக்கள் மீறித்தான் நடக்கணும்,
0: மீறித்தான் நடக்கணும். அதேதான் எல்லா இடம். ஆனா கனடாவில கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இருந்தாலும் சில சிட்டியில கட்டுப்பாடு இல்ல, இப்ப ஒன்றியல எல்லாம் கட்டுப்பாடுகள் குறைவு, அதனால அங்க சரியான மாதிரி வருது நிறைய.
10: இங்க வந்து இப்ப ஒரு 300 உள்ள குறைஞ்சிருச்சு.
0: சொல்லுது சரியான பாதிப்புகள்
10: மக்களை கட்டுப்படுத்தினாலும் அந்த அரசியல்வாதிகள் அந்த மற்ற பொருளாதார உள்ளாக்கள் வந்து மற்ற மதிக்கிறீங்க.
0: ஆனா உண்மையா பணக்காரருக்கும் வருது, ஆக்டர்ஸ் மாரும் வருது, எல்லாருக்கும்
10: இல்ல பணக்காரும் வரும் வருது இல்லையாண்டாலும் காசை கொடுத்து ஏதோ பெஸ்டல் டாக்டர் போறவங்க அந்த அந்த உதவி பாவர மக்களே அதுவும் இல்லை.
0: அது அது மட்டும் இல்ல, பணத்தான ஒண்ணும் செய்யல. ஒரு அமெரிக்கால ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு பணக்காரன் சாகும் போது பணத்தை எல்லாம் தன்னுடைய கோடீஸ்வரன் தன்னுடைய நண்பர் கழுதி வச்சிட்டு போயிட்டு அவருக்கு வந்து பணத்தை வீசி கையில கொடுக்கலையா இருக்கும். இது இது பொறுமதி ஏற்றது என்றது எனது நண்பர் சொல்லி இருந்தாரு. வீசி அறிகிறார் எல்லாரும்
10: இந்தியாலே நடந்த டெல்லியிலேயும் அவரும் ஒரு மில்லியோன பில்லியோன மில்லியோனர்கள் பில்லியோன அவருக்கும் நடந்த அது வந்து ரூலமேக்கு உள்ள கதை. அவருக்கும் வந்து அவர் ஆஸ்பத்திரிக்கு போனது மட்டும்தான் அவர் வெளியில வந்தது அடக்கம் எதுவும் தெரியாது, அவரை பார்க்கவே முடியல. அந்த பணம் அங்க இருக்குன்ட்டு நாங்கள் அதை பணம் இல்லாத நாங்கள் நோய் வந்து கிடைக்கூடாது இருந்தாலும் பல பேர் பேர்வார்களையும்

ஒன்றுக்கு ரெண்டா ரெண்டு பாடல் தரலாம், ரெண்டா கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் சோர்வா மனநிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறது. இவ்வளவு நேரம் பேசுகிறேன் நண்டாலும் மனதில் ஏதோ ஒன்று திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடலோடு விடைபெறுகிறேன். ஏமாத்தி போட்டன் என்று சொல்லக்கூடாது ஃபாரூக். இந்த பாடல் என் அன்பு உறவுகளே, நலமாக எல்லோரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். எப்பொழுதும் இந்த காற்றலை வந்து இது பொதுவான ஒன்று, இது நாங்கள் இதை வழி நடத்தி செல்லுகிறோமே அன்றி இது உங்களுடைய காட்டலை. இதை தயவு செய்து யாரும் தூக்கி அறிந்து பேச வேண்டாம் என்றால் ஒரு விடயத்தை உருவாக்குவது ரொம்ப கடினம், உங்களுக்கு தெரியாது. இரவு பகல இந்த வானிலையை கட்டி காத்து அதனுடைய நிகழ்ச்சிகளை எடுத்து வந்து அதை ஒழுங்கமைத்து மற்றவர்களை எல்லாம் சொல்லி பேசி நிகழ்ச்சிகளை எடுத்து வருவதற்கெல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை எடுத்துக்கொண்டு வர்றது. அதனால் தயவு செய்து இது உங்களுடைய தளம், இது உங்களுடைய வீடு, இங்கே அன்புக்கு மட்டும்தான் நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம். அது நேர்களாக இருந்தாலும் சரி, நாங்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு நடப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இங்கிருக்கும் பொழுதும் அங்கே இருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்கள் எல்லா உறவுகளிடமிருந்து, எல்லா அன்பு உறவுகளிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம். இன்றைக்கு விடைபெறுகிறேன், நாளைக்கு மீண்டும் வந்து இதில் வந்து இருந்து பேசினாத்தான் நீங்கள் என்னுடைய பேச்சை கேட்கலாம். அப்படி ஒரு நிலையில தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லலாம். அதனால நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளே.

பாராளும் வம்சம் இது அச்சத்தண்ணியில விளக்கறியும் பாராள வம்சம் இது அறிக்குருவி நாடாது மூணாநடி தாளத்து முறையா கொண்டாடா.

0: வெடுத்து வந்த சிங்கம் யாரு? அந்த கர்ணனுக்கு தம்பி இவன் பாரு.
1: சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள் MTR FM. 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.
3: உலக நடப்புகள், நாளும் நடைபெறும் நிகழ்வுகள், பத்திரிகை கண்ணோட்டங்கள், MTR FM வழங்கும் செய்திகள். அடுத்து வருவது
4: உலக வளம். 28 தேதி 4/2021 புதன்கிழமை. பெண் என்கின்ற ஒரே காரணத்தினால் தான் துருக்கியில் அவமானப்படுத்தப்பட்டதாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆணையர் ஊர்சுலா வொண்டர்லைன் அவர்கள் கூறியிருக்கின்றார். உலகம் முழுவதிலும் இருக்கின்ற பெண்களில் தலைமைத்துவத்திற்கு பெண்கள் வருகின்ற பொழுது பெண் என்கின்ற காரணத்தினாலேயே அவமானப்படுத்துகின்ற உலகத்தின் போக்கு இன்னமும் மாறிவிடவில்லை என்பதை அவருடைய அந்த கருத்து சுட்டிக்காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. ஊர்சுலா வொண்டர்லைன் என்றால் யார்? இவர் ஜெர்மனியின் படைத்துறை அமைச்சராக இருந்தவர். ஆங்கிலம், டச் உட்பட ஐரோப்பாவின் பிரபலமான மொழிகளையெல்லாம் சரளமாக பேசக்கூடிய ஆளுமையுள்ள ஒரு பெண்மணி. இன்றைய ஜெர்மனிய சேஞ்சலர் ஏஞ்சலா மேர்க்கல் அவர்களினுடைய மிக நெருங்கிய தோழியாக பணியாற்றியவர் என்பதும், 7 பிள்ளைகளினுடைய தாயான இவர் இன்று ஐரோப்பிய அளவில் 27 ஐரோப்பிய நாடுகளினால் ஏகோபித்து தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெருமைமிக்க ஒரு பெண்மணியாகவும், இன்று உலகின் மிக உச்சமான ஒரு பதவியில் இருக்கின்ற அதி உயர் ஸ்தானத்தை வகிக்கின்ற மரியாதைக்குரிய ஒரு பெண்மணியாகவும் இருக்கின்றார். இத்தகைய பெண்மணி ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் சார்ல்ஸ் மிக்கேல் அவர்களுடன் துருக்கி நாடு சென்று சந்தித்த பொழுது நடந்த சம்பவம் சில வாரங்களுக்கு முன்னர் நடைபெற்றது. ஊர்சுலா வொண்டர்லைனுக்கு கதிரை வழங்கப்படவில்லை. துருக்கி அதிபர் இருந்த கதிரையும் அதற்கு முன்னால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து ஊர்சுலா வொண்டர்லைன் அவர்களுடன் சென்ற சார்ல்ஸ் மிக்கேல் அவர் ஆண் என்கின்ற காரணத்தினால் இருவருக்கும் அந்த கதிரை ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த இடத்தில் தனக்கு கதிரை இருக்கின்றதா என்று பார்த்த ஊர்சுலா வொண்டர்லைன் ஊப் என்று குரலை கொடுத்துவிட்டு அங்கு எங்காவது கதிரை இருக்கின்றதா என்று தேடி ஒரு சோபா இருந்தது, அதில் உட்கார்ந்து கொண்டார். இவருக்கு எதற்காக கதிரை கொடுக்கவில்லை என்ற கேள்விக்கு துருக்கி கொடுத்த விளக்கம், தமக்கு எத்தனை பேர் என்று தெரியாது என்பது ஒரு விளக்கம். துருக்கி நாட்டினுடைய சட்டத்தில் 2 தலைவர்களுக்கு 2 கதிரை என்பதுதான் அங்கிருக்கும் சட்டம் என்றும் கூறி துருக்கி தன்னுடைய பக்கத்து நியாயத்தை கூறியது. இப்பொழுது விவகாரம் வெடித்துவிட்டது. என்னவென்றால், ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆணையர் தான் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதி உயர் பதவியில் இருப்பவர். ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் என்பது ரப்பர் ஸ்டாம்ப் போன்றது. சார்ல்ஸ் மிக்கேல் அவர்கள் ஊர்சுலா வொண்டர்லைனை விட உயர்ந்த பதவியில் உள்ளவர் அல்ல. இந்த நிலையில் சரியானவரை உட்கார வைத்து மரியாதை கொடுக்காததற்கான காரணம் என்ன? இப்பொழுது ஊர்சுலா வொண்டர்லைன் தானே அந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். எனது அவமானம் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கலாம், சிறப்பாக பெண்கள் என்றால் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தில் கூறியிருக்கின்றார். நான் ஒதுக்கப்பட்டு தனிமைப்பட்டதை அங்கு உணர்ந்து கொண்டேன். இது யாருக்கு எதிரான அவமதிப்பு என்றால், உயர்வான பதவியில் பெண்கள் இருந்தால் அவர்கள் அவமதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இங்கு வளமையாக இருக்கின்றது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய தருணத்தில் ஏதாவது நியமங்கள் இருக்கின்றதா பெண்களினுடைய மரியாதையை காப்பாற்றுவதற்காக என்று ஐரோப்பிய ஒன்றிய சட்டங்களை தட்டி பார்த்த பொழுதும் கூட அவ்வாறு மரியாதைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான சிறப்பு சட்டங்கள் இல்லை. எனவே எதிர்காலத்தில் பெண்கள் தலைவராக இருந்தால் அவர்களை மரியாதைப்படுத்தக்கூடியவாறு சட்டத்தில் மாற்றம் அமைத்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் எழுதப்பட வேண்டும் என்கின்ற பிரேரணை இப்பொழுது வந்திருக்கின்றது. துருக்கி அதிபர் செய்திருக்கும் செயலுக்கான காரணம் என்ன என்பதை அவர் கூறுகின்ற பொழுது, துருக்கிய அதிபர் பெண்களை மதிக்காத ஒருவர் என்ற பொருள்பட அந்த கருத்து இருக்கின்றது. காரணம், துருக்கி இஸ்தான்புல் கன்வென்ஷன் என்ற ஒரு சட்டத்தில் இருந்து விலகியிருக்கின்றது. இந்த சர்வதேச சட்டம் துருக்கியில் பெண்கள் துன்புறுத்தப்படல் கூடாது, பெண்கள் ஆண்களினால் வீட்டில் குடும்ப வாழ்க்கையின் பொழுது அடித்து துன்புறுத்தப்படக்கூடாது, பெண்கள் அவமானப்படுத்தப்படக்கூடாது என்பதற்கு துருக்கி இணங்கி கையெழுத்து வைத்த சர்வதேச சட்டம் இதுவாகும். ஆனால் இந்த சட்டத்தில் இருந்து இப்போதைய துருக்கி அதிபர் துருக்கியை விடுவித்துக் கொண்டு விட்டார். எனவே பெண்களை மதிக்காத ஒரு நிலை அந்த நாட்டில் இருக்கின்றது. துருக்கியினுடைய பிரதமர் கூறுவது போல, இரண்டு கதிரைகள் தான் ஒதுக்குவது என்பதுதான் தங்களுடைய நாட்டு சட்டம், தமக்கு எத்தனை பேர் வருகின்றார்கள் என்பது தெரியாது என்பது இன்னொரு விளக்கம் போன்றவைகள் எல்லாம் ஒரு ஒப்புக்கு போர்த்திய போர்வைகளாக இருக்கின்றனவே அல்லாமல் அடிப்படை பிரச்சினை இருப்பிடம் என்பது அல்ல. இங்கு நான் யார் என்றதுதான் பிரச்சினை. அந்த இடத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து சென்ற சார்ல்ஸ் மிக்கேல் கூட தன்னுடைய இடத்திலிருந்து எழுந்து, ஏனென்றால் அவருக்கு தெரியும் தன்னை விட ஊர்சுலா வோண்டலைன் அவர்கள் பதவியில் உயர்ந்தவர் என்பது அவருக்கு தெரியும். அப்படியான ஒரு சூழ்நிலையில் அவர் எழுந்து இந்த நிலைமையை சமாளிக்க தவறியது தப்பான செயல் என்று ஜெர்மனியில் இருந்து வெளிவருகின்ற பொருளாதார சஞ்சிகை ஒன்று சுட்டிக்காட்டியிருக்கின்றது. சார்ல்ஸ் மிக்கேல் அவர்கள் கூட வருத்தம் தெரிவித்திருக்கின்றார். அந்த இக்கட்டான நிலையில் விவகாரத்தை எப்படி கையாள்வது என்பது தனக்கு தெரியவில்லை என்றும், ஆனால் காணொளிகளை பார்க்கின்ற பொழுது தான் வேண்டுமென்றே உட்கார்ந்து இடத்தை விடாமல் இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு ஏற்படுவது தனக்கு வருத்தத்தை தருவதாக அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் இப்படியான தலைமை தாங்கி செல்லுகின்ற பொழுது, இவ்வாறு இட்டுமுட்டான ஒரு சூழல் வருகின்ற பொழுது, அதை ஐரோப்பாவில் இருந்து சென்ற யூரோமேன் என்று கூறக்கூடிய ஒரு ஐரோப்பிய ஆண் தலைவர் அந்த விவகாரத்திலே பெண் ஒருவர் அவமானப்படுத்தப்படுவதை தெரிந்து அதை மாற்றியமைக்க தவறிவிட்டார் என்பதுதான் குற்றச்சாட்டு. தென்னாசியாவிற்கு அருகில் இருக்கின்ற மியான்மர் நாட்டில் நடைபெறுகின்ற சர்வாதிகாரமும் ராணுவம் அதிகாரத்தை கைப்பற்றி இருப்பதும் ஆசியாவில் இருக்கின்ற நாடுகளினுடைய ஆட்சிகளுக்கே அச்சுறுத்தலாக அமைந்திருக்கின்றது. இந்த நிலையில் முதல் தடவையாக ஆசியா நாட்டினுடைய தலைவர்கள், அதுவும் 6 அதிபர்கள் பிரதமர்கள் உள்ளிட்ட தெற்கு தென்கிழக்கு ஆசியாவினுடைய டாப் பொலிட்டிஷியன் என்று சொல்லப்படுகின்ற முன்னணி தலைவர்கள், பர்மாவினுடைய ராணுவ சர்வாதிகார தலைவர் மின் அவுங் கெலாயிங் அவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். மியான்மரில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வை தொடரவிட முடியாது. மக்கள் ஜனநாயக முறைப்படி வாழ வேண்டும், அதற்கான அடிப்படைகளை வகுத்தே ஆக வேண்டும் என்பதை அறுதியாகவும் உறுதியாகவும் ஆசியான் நிறுவனம் கூறியிருக்கின்றது. இதன் பின்னதாக மியான்மர் ராணுவ சர்வாதிகாரியானவர் 5 அம்ச கோரிக்கைகளுக்கு இணங்கி இருக்கின்றார். முதலாவதாக, மக்கள் இப்பொழுது ராணுவத்துடன் மோதி கொண்டிருக்கின்றார்கள், இந்த மோதலை நிறுத்த வேண்டும். இரண்டாவது, இரு தரப்புகளும் அவ்வளவு இடங்களுக்கு பின்வாங்கி விடல் வேண்டும். ராணுவம் தடுப்பது மட்டும் அல்ல, ஆர்ப்பாட்டக்காரர்களும் ஆர்ப்பாட்டத்தை நிறுத்த வேண்டும். மூன்றாவது, டயலாக், அதாவது அரசை எதிர்க்காத வகையிலும் அரசு ஆர்ப்பாட்டக்காரர்களை எதிர்க்காத வகையிலும் முதலில் நம்பிக்கையான இருதரப்பு வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ளுதல் வேண்டும். நான்காவதாக, ஏசியா நாடுகளினுடைய முக்கிய தலைவர்கள் மியான்மருக்கு வந்து ராணுவத்தின் நிலையையும்.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தின் முதல் பாடல் வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் தந்த பாடல். கன்னி ராசி என் ராசி என்ற வரி கொண்ட பாடல், குமார விஜயம் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்று மொன்றியல் தமிழ் வானொலியில் கேட்க வேண்டும் விடுமுறை விருப்பத்தில் என்று தன்னுடன் இணைத்து தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், ஷண்முகப்பிரியா, எடப்பாடி, உள்ளாண்டி வலசு, துறைபாண்டியன், காந்திமதி இவர்களை முனைத்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.

0: பொருந்தாவிட்டால் சந்நியாசி, பொருந்தாவிட்டால் சந்நியாசி.
1: ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் தமிழ்நாடு இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, ஜே வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன் இவர்களோடு நட்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள் அனைவரும் இணைந்து கேட்கும் ஒரு பாடல். ஒரு தலை ராகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இது குழந்தை பாடும் தாலாட்டு என்ற வரியோடு.

நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடலோடு அடுத்து வரும் பாடல் என்றும் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர்கள் தரும் பாடலாக நாங்களும் இணைந்து கேட்போம். அவரோடு அவருக்கு ஆறுதலாக பெரிய இடத்து பெண் திரைப்படுத்து பாடல். அவனுக்கென்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நானல்லவா என்று அற்புதமான ஆழமான கருத்துள்ள வரி கொண்ட பாடலை நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர் மட்டுமல்ல அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், சாஹில் வளமை போல உலகத் தமிழர்களோடு கேட்கும்படி நாங்களும் அவரோடு இணைந்து அந்த பாடலை கேட்போம்.

அடுத்து வரும் பாடல் புதிய வார்ப்புகள் திரைப்படுத்து பாடல். தந்தன தந்தன தாளம் வரும் இனிமையான இந்த வரகொண்ட பாடலை சாந்தி சந்துரு நிர்மலம்மா இவர்கள் தர்மபுரி மாவட்டம் தகடூரிலிருந்து கேட்டிருந்தவளை ஒலிக்கின்றது பாடல்.

இருக்கின்ற அடுத்த பாடல் வணக்கம் கூறி வாழ்த்துக்கள் கூறி வளமை போல என்றும் கேட்கின்றார் தமிழ்நாடு வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்களும் ராஜலட்சுமி காயத்ரி கீர்த்தனா இவர்களும். அவர்கள் தந்த அந்த பாடல் வாழ்க்கை வாழ்வதற்கே திரைப்படுத்து பாடல். ஆத்தோரம் மணல் எடுத்து என்ற வரி கொண்டு ஆரம்பித்து பாடுகின்றது முழு வரிகளையும்.

தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பாடலை அப்பா ஆனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவுகளோடு இணைத்து கேட்கும் பாடலாக ஒலிக்க கேட்போம். மஞ்சப்பொடி தீக்கையிலே என்ற வரி கொண்ட பாடல். செண்பகமே செண்பகமே திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்களும் ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் இணைந்து கேட்ட ஒரு பாடல் வாடி வெத்தலபாக்கு வாங்கித்தாரேன் போட்டுக்கோ என்ற பாடல். இந்த பாடல் வீரா என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அக்காளுக்கு வளைகாப்பு என்ற ஒரு வரி கொண்ட பாடல் கல்யாண பரிசு திரைப்படத்தில் பாடிய ஒரு பாடல். அந்த பாடலை இருந்து காளிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலிருந்து ரவிச்சந்திரன், நீங்கள் தந்தவளை உங்களுக்காக ஒலிக்க வைக்கின்றோம் அந்த பாடலை.

மீண்டும் ஒரு பாடல். அந்த பாடல் கருந்தேள் கண்ணாயிரம் திரைப்படுத்து பாடல். பூந்த மல்லியிலே என்ற வரியை பல்லவியாக கொண்டு வரும் பாடல். இன்று இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து நெய்வேலி அரசடி குப்பம் சரவணன் அவர்களும் தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி ஆகியோரும் கேட்க வேளை யாமிருக்க பயமேன் சரவணன் உங்கள் பாடல் காற்றலையில்

0: போட முடியல்லி அவ போட்டு விட்டா மாட்டி விட்டா கழுட்ட முடியல்லி
1: பூந்த மல்லி.

நாளே உனக்கு நல்லாலே.

பாடல்களோடு பாடல்களாக மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கேட்ட பாடல். அவர் கேட்ட ஒரு பாடல், அந்த பாடல் நாங்கள் ஒளிபரப்பது இல்லை என்று கூறியவளை மீண்டும் ஒரு பாடலை முயற்சித்தார். அந்த பாடலும் ஒளிபரப்புக்குள் அகப்படவில்லை. அதற்காக மீண்டும் ஒரு பாடல் அவர் கேட்ட திரைப்படத்திலிருந்து, பட்டணத்தார் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றோம். அந்த பாடல் ஒலிக்கின்றது இப்பொழுது. முறையோ என்ற வரியை முதல் வரியாக கொண்டு ஒலிக்கும் பாடலை கேட்போம்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையில்தான் தரமான ஒரு பாடலை வணிகர் சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் சிதம்பரத்தில் இருந்து. அந்த பாடல் நெல்லிக்கனி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. நான் ஒரு கோவில் என்ற வரியை கொண்டு

அதைத் தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை தருகின்றார் வளைகுடாமன் நீண்டகால உறவு ஜோர்ஜ் அவர்கள். பொன்மானம் பூங்காவில் என்ற வாலிபமே வாபா திரைப்படுத்த பாடலை குவைத் ஜோர்ஜ் உங்கள் காதோரம் அனுப்புகின்றது. முன்றியல் தமிழ் வானொலி.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து சிந்தனை செல்வன். காற்றலையில் கலந்து வந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைந்த என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்கள் நலம்தானா என்று கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இணைவோம் இன்றைய கதம்பத்திலே என்று கூறுகின்றேன். இன்று 2026 ஆண்டில் 8 மாதங்களை கடந்து 9வது மாதம் 1வது நாளிலே கால் வைத்திருக்கின்றோம் நாங்கள். நீங்கள் பகலை முடித்து இரவு நேரத்துக்கு சென்று விட்டீர்கள். இன்றைய நேரம் முற்பகல் 11:33 காட்டும் வேளையிலே உங்களுக்கு ஈழமணி திருநாடு இலங்கையிலே 9:03 இரவு நேரம் என்று காட்டும் இந்த நல்ல வேளையில் இங்கிலாந்து நாட்டிலே இப்பொழுது 4:33 காட்டுகின்றது. அதேபோன்று ஐரோப்பிய மண்ணிலே 5 என்று காட்டினாலும், மத்திய கிழக்கு நாடுகளில் 8 என்று கூறினாலும், இலங்கை இந்திய நேரம் கூறிவிட்டேன். ஒவ்வொரு நாடுகளும் தங்களுக்கு ஏற்பவாறு நேரங்களை மாற்றி வைக்கவில்லை. காலநிலைக்கேற்றவாறு சூரிய பகவானின் உச்சத்தை பெறுவதற்கு பூமி தன்னுடைய சக்தியிலே இந்த சுழன்று கொண்டிருக்கும் வேளையிலே எந்தெந்த மாநிலத்தில் சூரிய வெப்பம் படுகின்றதோ, சூரியனுடைய ஆட்சி கிடைக்கின்றதோ, சூரியனுடைய காட்சி தெரிகின்றதோ, அதை வைத்து நேரத்தை கணக்கிட்டு வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்களும் இந்த நேரத்தை கூறினோம். எங்களை காற்றலை இன்று 22 பாகை வெப்பநிலை என்று காட்டினாலும் அது அதிகம் வெப்பமாக தோன்றவில்லை. 25 பாகை வரை சென்று மீண்டும் 15 பாகைக்கு திரும்பிவிடும். கூடி குறைந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் வெப்பம் அதிகம் காணாது. மதிய வேளை கொஞ்சம் வெப்பமாக இருக்கும். அதன் பின்பு காலை மாலை எல்லாம் இதமான ஒரு சூழலே. நாங்கள் கோடை காலத்தை கழிந்து கொண்டு இருக்கின்றோம். இன்று 9வது மாதத்தின் 1வது நாள். வளமைக்கு விடுமுறை நாட்கள் எல்லாம் முடிவடைந்து வளமையாக திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறும் இந்த வேளையிலே இன்று நாங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வழக்கமாக மொன்றியல் தமிழ் வானொலியிலே தோன்றும் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கும் முன்பு நான் என் அன்னை, தந்தை, ஆசான் இவர்களை நான் அறிந்த அன்பு தமிழ் இவற்றையெல்லாம் எனக்கு அளித்த எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நமசிவாய என்று கூறி அவர்களுக்கு முதல் கண் வணக்கம் கூறி என் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி அவர்கள் தாழ் பணிந்து அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்று என் முகந்தெறிந்த தெரியாத உறவுகளை உங்களுக்கும் வருக வருகவென்று வாழ்த்து கூறி வரவேற்று கொண்டு இன்று நிகழ்ச்சியை வரவேற்க என்று நிகழ்ச்சி வளமையான நேரத்துக்கென்று நான் ஒரு பதிலை போட்டவுடனே ஆனந்தமாக உடனடியாக எங்களுடைய ஏஆர் நாகப்பன் அவர்கள், அன்பு மகள் ஷியாமலா, அவரை தொடர்ந்து கிருஷ்ணன், சரியான நேரத்துக்கு ஜெகபரிசாதிக் இவர்கள் எல்லோரும் நிகழ்ச்சி இன்று என்னவென்றும் எழுதி வருக வருகவென்றும் வரவேற்ற வேளை அவர்களுக்கும் வணக்கம் கூறி வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் உறவுகளே. செவ்வாய்க்கிழமை தோறும் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் நாங்கள் என்ன நிகழ்ச்சியை கேட்போம் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த நிகழ்ச்சியை இன்று அழகாக மகிழ்வாக அலங்கரிக்க எல்லோரும் ஆயத்தமாக இருக்கும் வேளையில் அந்த இசையை ஒரு தடவை கேட்போமா? சொல்லோடு பாடல்.

0: இன்றைய கலம்பத்திலே நாங்கள் 9வது மாதத்தின் 1வது நாளிலே செவ்வாய்க்கிழமைகளில் இருக்கின்றோம். இன்று கதம்பத்திலே சொல்லோடு பாடல் நிகழ்வை ஆரம்பிப்போம். இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்விலே வழமையாக நீங்கள் வந்து பாடலை கொண்டு வந்தால் அதிலே ஒரு பேசி கொண்டிருக்கும் வேளையில் ஒரு பதத்தை எடுத்து அதை பற்றி பேசுவோம். இன்று ஒரு மாற்றமாக இங்கே என்னிடம் 10 பதங்கள் இருக்கின்றன. அதை கூறும் வேளையிலே நீங்கள் அந்த பதத்தில் எந்த ஒரு பதத்தையாவது நீங்கள் பெற்று அந்த சொல்லை அதுக்கு தெரிந்த விடயங்களை நீங்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டு அந்த சொல்லு வரக்கூடிய பாடலை தர வேண்டும். இதுதான் சொல்லோடு பாடலாக இன்றைய நிகழ்வு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இங்கே மலை, மழை, இரவு, நட்சத்திரம், வானம், பூ, பறவை, நிலம், காற்று, உறுப்பு என்ற பதங்கள் இங்கே இருக்கின்றன. இந்த பதங்களிலே உங்களுக்கு விரும்பிய ஒரு பதத்தை நினைத்து அதை பற்றி சில வார்த்தைகள் என்னோடு பேச வேண்டும். சாதாரணமாக மலை என்று நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தால் அந்த மலையை பற்றி ஓரிரு வார்த்தைகள் உங்களுக்கு தெரிந்த வகையில் கூறி எங்களோடு பகிர்ந்து நாங்களும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு தெரிந்ததை நாங்களும் எங்களுக்கு தெரிந்ததை நீங்களும் இந்த சொல்லிலிருந்து பெற்றுக்கொண்டு அந்த மலை என்ற பதம் பெறக்கூடிய ஒரு பாடலையும் தர வேண்டும். அதேபோல் நீங்கள் இந்த பதங்கள் எதுவானாலும் எந்த பதத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். மலை, மழை, இரவு, நட்சத்திரம், வானம், பூ, பறவை, நிலம், காற்று, உறுப்பு என்ற எங்கள் உடலிலே உள்ள உறுப்புக்கள், இதிலே எந்த பதம் உங்களுக்கு விருப்பமோ அந்த பதத்தை தொட்டு பாடலையும் கொண்டு ஓடி வாருங்கள். காத்து கொண்டிருக்கின்றேன். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்ணோடு. இல்லை, இந்த சொற்கள் எனக்கு விருப்பமில்லை, நான் வேறு பாடல் தரப்போகின்றேன் என்றாலும் காரியம், நீங்கள் விரும்பிய பாடலை கொண்டு வரலாம். நன்றிய நண்பு உறவுகளே, நிகழ்வுகளை கேட்டு மகிழ்ந்தீர்கள். அத்தோடு இன்னும் ஒரு அறிவித்தலையும் தர விரும்புகிறேன். நீண்ட நாட்களாக எங்கள் வானொலியில் நீண்ட காலங்களாக எங்கள் கட்டுப்பாடு நீதிகளை மீறாமல் நாங்கள் வடிவமைத்தபடி எங்கள் நிகழ்ச்சிகளை ஒழுங்காக கொண்டு வருகிறோம். இப்போ கஸ்தூரி வந்திருக்கிறார், அவரை அழைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம் மகளே கஸ்தூரி. வணக்கம்,
1: காலை வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
0: காலை வணக்கத்தை தந்த உங்களுக்கு, எங்களுடைய முற்பகல் வணக்கத்தை எங்களுக்கு தந்த உங்களுக்கு மாலை வணக்கத்தை நான் தருவேன். நாங்கள் நலமாக இருக்கின்றோம் கஸ்தூரி, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நாங்களும் நல்ல நலமா இருக்கிறோம். எங்களுக்கு 22 பாக காலநிலையில மழை வாரதுக்குரிய அறிகுறியில இருக்கு.
0: நாங்கள் 22 பாகையில் தான் இருக்கின்றோம். ஆனா மழைக்குரிய அறிகுறியில வெயில் தான் தெரிகின்றது. ஆனா வெயிலும் அதிகமான வெப்பமாக இல்லை. இப்ப நாங்கள் குளிர்காலத்தை நோக்கி கால் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இல்லையா?
1: எங்களுக்கு இப்ப மழை வர்றதுக்குரிய அறிகுறி ஒரு பக்கத்தால
0: எங்களுக்கு இது மழை காலத்தான். ஒரு மாதத்துக்கு மழை தூரல்கள் இடையிடையே வரும், இன்று வரவில்லை. நேற்றைய தினம் உங்களை எதிர்பார்த்தோம், நல்லது ஒரு நிகழ்வு சென்று கொண்டிருந்தது, எதிர்பார்த்தோம், காணவில்லை உங்களை. வானொலி கேட்கும் வாய்ப்பு இல்லாம போய்விட்டது. வாழ்த்துக்கள், வசதியாக இருந்தாருங்கள். சரி, இன்று வெளியே சென்றீர்களா?
1: நாளைக்கு காலையில பாடசாலை ஆரம்பம். என்னோட அக்கா வந்திருந்த காலையில, அக்கா கூட இன்னைக்கு இருந்து காலையில இருந்து மத்தியானம் வடிவா சமைச்சாங்க. இது சாப்பாடு, சூப்பர் சாப்பாடு இன்னைக்கு.
0: ஓ, அப்படியா? அக்கா எந்த ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க? லண்டன்ல தானா?
1: அங்க லண்டன் சவுத் ஹரோவில் இருந்து
0: வந்திருக்காரு. சவுத் ஹரோ வந்து கொஞ்சம் பட்டணத்தை நகரத்தை சார்ந்த பகுதி என்ன சவுத் ஹரோ?
1: ஆமா ஆமா. அப்ப அங்க இருந்து என்கிட்ட வந்தாங்க, வந்துட்டு நேத்து நைட்டே வந்தாங்க, வந்து இரவு இங்க நின்றுட்டு இன்னைக்கு காலையில தான் மத்தியானம் தான் கிளம்பி போனாங்க. அப்ப நான் வீட்டுல
0: சமைத்ததுன்ற உடன் உடனே எங்களுக்கும் வாய் ஊறி பசி பெறத்தான் செய்யும். ஆனால் நான் தானே எப்பொழுதும் இனிப்பான மனிதர், அதனால் நான்
1: ரொம்ப கவனமா தான் சமைக்க வேணும்.
0: நீங்கள் எதையும் சமைக்கலாம் அம்மா, நாங்கள் தான் கட்டுப்பாடாக இருக்கணும். நீங்கள் எதுவும் கட்டுப்பாடு செய்ய தேவையில்லை. எந்த உணவையும் நீங்கள் சமைக்கலாம், உணவை எடுத்துக்கொள்ள நாங்கள் தான் அதை கட்டுப்பாடு கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டும்.
1: அவ்வளவுதான்.
0: சொல்லோட பாடல் நிகழ்வுக்கு இணைந்ததை விட்டு மகிழ்ச்சி. நீங்கள் வந்த வழியில் என்னிடம் நான் இப்ப கூறியது கேட்டிருப்பீர்கள். 10 பதங்கள் இருக்கின்றன, 10 சொற்கள். மழை மழை என்ற சொல்லை நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிறீர்கள். சரி, மழை என்ற பதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அந்த மழையை பற்றி எங்களோடு சில விடயங்கள் பகிர்ந்து கொள்ளுங்களேன். உங்கள் நாடு, எங்கள் நாடு, பிறந்த நாடு, வெளிநாடு எல்லாம் மழையை கண்டிருக்கின்றோம். உங்களுடைய அனுபவத்தை கூறுங்களேன்.
1: எனக்கு மழைங்கிறதையா, நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்தியாவில் நான் அப்பா கூட இருந்த ஒரு இடத்துல ஒரு கோயில் உண்டு. அங்கே அந்த கோயில் அந்த கூரைகளால தண்ணி வழிஞ்சு அந்த அதுல அந்த நாங்க சின்ன பேப்பர்ல கப்பல் செய்து விடுவோம். அது அது ஒரு அதை விட்டு போட்டு பிறகு அந்த கப்பல் நினைஞ்சு உட்காந்து அழுகிறது.
0: நீங்களும் தண்ணிகளை விடுகிறது தெரியும். தண்ணிகளை விட நினைவு உண்டு.
1: கொஞ்ச நேரத்துல
0: அது நினைஞ்சு கவுந்த உடனே அழுகிறது. அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அப்படி செய்ய அப்படி செய்ததையும் இறுதியிலே அதை நினைந்ததை பார்த்து விட்டு அழுவதையும் பார்த்து முதல் மகிழ்வாக இருக்கும் அது ஓடுவதை பார்த்து அதன் பின்பு அழுவதை அழுவீர்கள். அதுக்கு என்ன
1: நினைக்கிறது? ஆளையால் சண்டை பிடிக்கிறோம் நாங்கள். அதாவது இங்க பாரு, என்னோட அவலகம் முன்னுக்கு போகுது, வேற இந்த விண்ணுக்கு போகுது,
0: ரெண்டு விளையாட்டு விளையாடுவீர்கள். அதன் மீனும் கவிந்தவுடன் அழுவது ஏன்?
1: இது அழுகிறது நினைஞ்சு போச்சு, தாண்டு போச்சு,
0: தாண்டு போச்சு. அந்த வயதிலே எதிர்வினை தெரியாத வயது. எது செய்தாலும் முன்பினைதான் எங்களுக்கு தெரியும். ஊர்ந்து செல்லுகின்ற பாம்பை வாழைப்பிடித்தால் இழுக்கிற வேண்டும் என்ற எண்ணம் உள்ள வயதுதான் குழந்தை பெறுவோம். அது திரும்பி கடிக்கும் என்று தெரியாது. அதே போன்று கப்பல் காகிதத்திலே கப்பலை செய்து விட்டால் அது ஓடும் பொழுது பேர் ஆனந்தம். என்னுடைய கப்பல் தண்ணீரில் ஓடுகிறது. ஓ, அது பெரிய சந்தம். அதுல இந்த முன்னுக்கு இந்த முன்னுக்கு இந்த விண்ணுக்கு என்று அது தாழ்ந்தவுடன் ஐயையோ அது ஏன் தாழ்ந்தது, எப்படி நடந்தது தெரியாமல் அழுவது. அது அதனுடைய எதிர்வினை தெரியாமல். வேறு குரங்கள் வேறு என்ன உங்களோட மழை ஏன?
1: வெளியில ஸ்கூலுக்கு பாடசாலை போயிட்டு வர டைம்ல மழை வந்து முழுக்க நினைஞ்சு போனா சப்பாத்து அடுத்த நாள் காலமைக்கு சப்பாத்து காய வைக்க வேணும். அதுக்கோடு சரியான கஷ்டப்பட்டு சப்பாத்தை காய வைக்க வேணும், முடிப்பு துவைச்சு காய விட வேணும்.
0: அதை இப்பொழுது உங்களுடைய குழந்தைகள் செய்கிறார்களா? நீங்க செய்தது
1: இல்ல இல்ல. இங்கே ஆண்டவனே அவியலுக்கு ஒன்றுக்கு 4 உடுப்புகள் சப்பாத்துகளும் ஒன்றுக்கு 2 சப்பாத்து ரெண்டு இருக்கிறப்போ மழையில நினைஞ்சாலுமே அடுத்தது மாத்தி போட்டு கொண்டு போயிருவேன். நான் எல்லாம் தோச்சு காய போட்டுடுவேன்.
0: அது மட்டும் இல்லாமல் முன்பு நாங்கள் போய் வந்தாலும்
1: முன்பு
0: எங்கள் நாட்டிலும் எங்கள் தாய் தந்தையரும் எங்களுக்கு அப்படித்தான் போடுவார்கள். என்ன நான் கூறுவது என்னன்னா, இங்கே அந்த சந்தர்ப்பம் இல்லை இவர்கள் மழையிலே நனைவதற்கு. அதற்கேற்ற உபகரணங்கள் இருக்கின்றது. மழையிலிருந்து பாதுகாப்பாக சென்று வரவும். அடுத்து இப்பொழுது இல்ல பாத அணிகள், இப்பொழுது இல்ல பாத அணிகள் வாட்டர் ப்ரூஃப் ஆங்கிலத்தில் கூறுவார்கள். தண்ணீரில் மிதித்தாலும் அது ஊறாத வகையில் அமைந்த பாத அணிகள் உண்டு. மழை நாள் என்றோம்னா மழைக்குரிய பாத அணிகளைத்தான் நாங்கள் இங்கே அணிந்து கொண்டு செல்கின்றோம். அதெல்லாம் அந்த தொண்டைகள்
1: சொல்லிடுவாங்க. மழை காலம் அம்மாங்களுக்கு அதுக்குரிய வாங்கி
0: அந்த வசதி. அடுத்து வேறு என்ன மழையை பற்றி உங்களால் கூற முடியும்? மழை எங்கள் சமுதாயத்துக்கு இந்த மழை எப்படி உதவி செய்கிறதா அல்லது உபத்திரவம் செய்கிறதா?
1: இல்ல, எனக்கு மழை தண்ணி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன்னா இப்பவுமே எங்க அம்மா செய்யறவா மழை தண்ணிய ஒரு இடத்துல ஏந்தி வச்சு அதை சுத்திகரிக்கும் போட்டு அதை சுடா வச்சு இந்த உடம்பு துவைக்கிறோம்
0: எல்லாம்
1: சுப்பரா வருது.
0: ஏன் அந்த தண்ணீர் அறந்த குடிக்க முடியாது, பருக முடியாதா?
1: குடிக்கலாம், வடிகட்டி அது வடிகட்டி குடிக்கிறதும் இருக்கு, குடிக்கிறதும் கூட. அதோட நாங்கள் உடுப்பு துவைச்சா வந்து நாங்கள் சாதாரண தண்ணியில் உடுப்பு துவைக்கிறத விட மழை தண்ணியில் உடுப்பு துவைச்சா அவ்வளவு சுத்தமா இருக்கும்.
0: இங்கும் அங்கும் எல்லா நாடுகளிலும் மழை நீரை தூக்கி வைக்கும் பழக்கம் இன்றும் உண்டு. பெரிய பெரிய விவசாயங்கள் செய்வதற்கு பெரிய பெரிய பண்ணைகளுக்கெல்லாம் மழை நீரை தூக்கி வைத்து சுத்தி அறுத்து செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கு கனடாவிலும் கூட கிராமப்புறங்களிலே இருக்கின்ற கன்ட்ரி சைட் என்று கூறுவார்கள். அங்கே எல்லாம் மழை நீரை தான் சுத்தமான நீராக எடுத்து பருகுவதற்கு ஆவணம் செய்கின்றார்கள். சிறப்பு வேறு என்ன? மழை எங்களுக்கு வேறு எவ்வாறு உதவி செய்கின்றது?
1: இனி ஒன்று இப்ப எத்தனையோ இந்த நிலத்துல முளைக்காத இப்ப மழை உங்களுக்கு நாங்கள் முளைக்கிறதுக்கு ஏதாவது பயிர்கள் போட்ட வேண்டாம். இந்த நாங்கள் இயற்கையா தண்ணி ஊத்தி முளைக்க வைக்கிறத விட மழை தண்ணியில முளைக்கிறது கூட
0: எத்தனையோ மாநிலங்கள், எத்தனையோ நாடுகள் மழையை நம்பி விவசாயத்தை பெருக்குகின்றன. இந்த விவசாயத்தை உற்பத்தி செய்து
1: வீட்டுல சிறு தொழில் செய்வாங்கல்ல, செய்யறவைக்கு மழை வந்து இயற்கையா உதவி செய்தது எத்தனையோ பேர் சொல்லி இருக்காங்க.
0: நீங்கள் அதை அனுபவிக்கவில்லையா?
1: இல்ல, நான் அது எனக்கு அந்ததுக்கு வாய்ப்பு இல்லையே. ஏனென்றா நான் கிணறு இருந்ததுனால எனக்கு அந்த அது பெருசா தெரியல.
0: இல்ல, இங்கே லண்டன்ல நீங்கள் அதை எதிர்பார்ப்பீர்கள் தானே?
1: இல்ல இல்ல, லண்டன்ல நான் இருந்து நான் இப்ப நினைக்கிறேன் ஒரு 6 வருஷம் என்னோட கணவரோட இருந்தனால் அவர் கோயில். அதுக்கப்புறம் 6 வருஷம் முடிய அவர் போன வகைக்கு எனக்கு இவியல் குழந்தைகள். அப்ப அதனால நான் தோட்ட இதுல நான் ஈடுபடையில.
0: அப்ப சின்ன சின்ன சாடிகளுக்குள்ளே வைக்கவில்லையா? பூஞ்சாடிகள்
1: எனக்கு இல்ல வைக்கிறது. ஒரு வாழை மட்டும்தான் வீட்டுல வச்சு வச்சிருக்கிறேன்.
0: ஓ, நான் இங்கே வெளியே பூந்தோட்டமும் என் வீட்டின் உள்ளே பூங்கன்றுகள் எல்லாம் வீட்டின் உள்ளே வைக்கக்கூடிய, அதை விட எங்கள் நாட்டு வேப்ப மரம் 7 அடி உயரத்தில் வைத்திருக்கின்றேன். நம்புவீர்களா?
1: நான் இங்க வாழை மட்டும் வச்சிருக்கிறேன்.
0: அப்படியா? அந்த வேப்ப மர நிழலை, அந்த வேப்ப மர கிளை மேலே இருக்கும், அதற்கு கீழே நாற்காலி சார்மனை கட்டில வைத்து சுவாசத்தை விட்டுக்கொள்வேன். அதிலிருந்து இயற்கை ஆக்சிஜன், இயற்கை பிராணவாயு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. திருவள்ளுவரும் நன்றாக கூறியிருக்கின்றார், ஒரு அதிகாரமே கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது அதிகாரம் ஏதாவது ஒரு குரல் தெரியுமா? சரி, வாய்க்குள்ளே நுழையாத ஒரு குரல் இருக்கின்றது. துப்பார்க்கு துப்பாய துப்பாகி துப்பார்க்கு கூறவிட்டால் தானே நான் கூறலாம். நீங்கள் பார்ப்போம். எங்கே கூறுங்கள் கூறுங்கள்.
1: துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பாக்கி துப்பாய தூவும் மழை.
0: சரியா? சரி, நானும் ஒரு தடவை கூறுகின்றேன். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதும் மழை. அதாவது மழை நீர் எங்களுக்கு உணவுகளை நாங்கள் செய்வதற்கு, பயிர்களுக்கு உதவி செய்வதோடு மட்டுமல்லாமல் அதே எங்களுக்கு உணவாகவும் மாறுகின்றது. துப்பார்க்கு துப்பாயதும் மழை என்று கூறப்படுகின்றது. தானே வந்து இயற்கை வளத்தை கொடுத்து எங்களுக்கு உணவுகளை கொடுத்து விட்டு தானும் எங்களுக்கு உணவாக நீராக ஆகின்றது மழை என்று அழகாக குரலில் சொல்லியிருக்க. வாழ்த்துக்கள். சிறப்பான கருத்துக்களை எங்களோடு மழை என்ற பதம் தாங்கி வந்து கூறினீர்கள். மேலும் சிலர், இன்னும் சிலர் வந்து இன்னும் தாங்கள் மழையால் அவ்வளவு நம்பிக்கையோடு என்று எங்களுடைய யாமிருக்க பயமேன் சரவணன் வந்து கூறுவார். பெரிய விவசாயியாக இருக்கின்றார், முந்திரியை செய்யலே வெறும் முன்மாதிரி. ஆனால் அவர்கள் எல்லோரும் இந்த மழையை நம்பித்தான் விவசாயம் செய்கின்றார்கள். எங்கள் நாட்டிலும் அப்படித்தான். எங்கள் நாட்டிலும் வடமாகாணத்தில் எல்லாம் மழை நீர் தான். அங்கே நீர்ப்பாய்ச்சலுக்கு இடமில்லை, கிணறு அல்லது மழை அதிலிருந்து தான் எடுக்க வச்சுக்கின்றார். வாழ்த்துக்கள். இப்பொழுது மழை என்ற பதம் பெறக்கூடிய நீங்கள் கேட்ட பாடல்களே சிறந்ததாக ஒரு பாடலை நீங்கள் எடுத்திருப்பீர்கள். என்ன பாடலை நினைத்திருக்கின்றீர்கள்?
1: மழை வருது மழை வருது.

0: ஹோய் ஹோய், நல்ல பாடல். மழை வருது மழை வருது, நாங்கள் மழை வருது என்று குடை கொண்டு வா என்று பாடினாலும் மழையிலே நனைந்து போவதற்கு எல்லோருக்கும் விருப்பமாக இருக்கு. இந்த மழை என்பது அது சாரல் அடித்தாலும் தூறல் அடித்தாலும் தூவானம் அடித்தாலும் பெருமழையாக பொழிந்தாலும் விடாமழையாக பொழிந்தாலும் அதிலே நனைவதிலே ஒரு ஆனந்தம் மக்களுக்கு, இல்லையா? ஆனால் அந்த மழை பெருமழையாக வந்து அண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்தை ஞாபகத்துக்கு கொண்டு எல்லா இடமும் நடைபெற்றிருக்கிறது. இப்போ அண்மையிலே நடந்தது நேபாள நகரத்திலே மழையினால் பெருக்கெடுத்து பெரிய அனர்த்தங்கள் எங்கள் நாட்டிலே நடந்திருக்கு, எத்தனை நாடுகளிலே நடந்தது. ஆனால் இந்த மழை இயற்கை தந்த வரம், இருப்பினும் அதனால் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. உங்களுக்கான மழை வருது மழை வருது பாடலை நாங்கள் ஒளிபரப்புவோம். நன்றி கஸ்தூரி இணைந்து இவ்வளவு தகவல்களை தந்த என்று சொல்லோடு பாடலில் மழை என்ற சொல்லை எடுத்து அதிலே நீங்கள் உங்களுக்கு எங்களோடு பகிர்ந்து நாங்கள் சில விடயங்களை தெரிந்தும் தெரியாததை புரிந்தும் தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்தியும் இருக்கின்றோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி மகளே, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி ஐயா, நன்றி
0: நன்றி, மீண்டும் சந்திப்போம். மொன்றியல் தமிழ் வானொலிக்கு வருகின்றார் அடுத்த உறவு நாச்சியார் கோவில் இருந்து ஓம் நம சிவா என்று கூறப் போகின்றார். அவர் சென்று விட்டார். அடுத்த உறவு வர வேண்டும் என்று எண்ணுகின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். காத்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைய சொல்லோடு பாடலுக்கு பல பதங்கள் எங்களிடம் இருக்கின்றன. அதில் உங்களுக்கு விருப்பமான ஒரு பதத்தை தெரிவு செய்து அந்த பதத்தில் பற்றி சிறிது அலசி ஆராய்ந்து விட்டு நீங்கள் அது அந்த பதம் கொண்ட ஒரு பாடல் எந்த பாடல் என்றாலும் கேட்டு மகிழலாம். இங்கே மூவர் ஒரே நேரத்தில் அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். யாருடைய இணைப்பு எனக்கு கிடைக்கப் போகின்றது என்று பார்ப்போம். மூவரும் இலக்கத்தை பிடித்து வைத்து கொண்டு அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். எங்கே பார்ப்போம், யார் வரப்போகின்றீர்கள், எங்கே பார்ப்போம், யாருக்கு இணைப்பு கிடைக்கின்றது என்று பார்க்கப் போகின்றீர்கள். ஒரு வழி அணைப்பு, அந்த அழைப்பிலே வருவதற்கு யாருக்கு சக்தி இருக்குன்னு பார்ப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். அரசடிகுப்பம் சரவணன்.
0: வாழ்த்துக்கள். ஆதார் அட்டையுடன் இணைந்து எல்லோருக்கும் தெரிய வைத்து விட்டு மூவர் அழைக்கின்றார்கள். இணைப்பு மும்மூலமாக இருக்குன்னு கூறினேன், உங்களுக்கு தான் இணைப்பு கிடைச்சிருக்கு.
2: எனக்கு முன்பு மிகவும் முயற்சி
0: பண்ணிட்டு இருக்கின்றார்கள். நீங்கள் அதற்கு முன்பு அழைப்பு கொடுத்து விட்டீர்கள். அதற்கு முதல் கொடுத்தவர் இப்பொழுதே இருக்கின்றார், அழைத்துக் கொண்டிருக்கின்றார். வணக்கம் சரவணன், யாமிருக்க பயமே, அங்கே நெய்வேலி அரசடி குப்பை. இப்பொழுது உங்களை பற்றி நான் பேசியிருந்தேன் கஸ்தூரியோடு பேசும் பொழுது ஒரு தடவை கேட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். சரி, எங்களிடம் எந்த பதம் நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள், எந்த பதத்தை எந்த சொல்லோடு என்று நாங்கள் பேசப் போகின்றோம். மலை மழை இரவு நட்சத்திரம் வானம் பூ பறவை நிலம் காற்று உறுப்பு, இதுல எந்த பதம்
2: பறவையை
0: பற்றி பேச போகின்றீர்கள். நல்லது. சரி, பறவையை பற்றி பேசும்போது உங்களுக்காக நாங்கள் காத்துக்கொண்டோம். பறவையை என்பதை உங்கள் நாட்டில் நீங்கள் இருப்பது ஒரு உஷ்ணவலிய பிரதேசம் இல்லையா, அதிக வெப்பம் உள்ள அங்கு என்னென்ன பறவைகள் அதிகமாக காணப்படுகின்றன?
2: இங்க பாத்தீங்கன்னா காகம்,
0: காக்கா, மக்காகம்,
2: மைனா,
0: மைனா,
2: புறாக்கள்,
0: புறாக்கள் பல வகை உண்டு. சின்ன புறா பெரியவா,
2: காடு அருகில், காடை
0: காடு அருகில் இருக்கபடியா கௌதாரி இருக்கின்றது, கடற்கரை மங்குண்டா,
2: செம்பூவம் சொல்லிட்டு ஒரு
0: செண்பகம் அற்புதமான பறவை, செண்பகம் அற்புதமான ஒரு பறவை.
2: அப்புறம் கருடன்.
0: கருடனை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா?
2: இன்றைக்கு கூட பார்த்தேன். பார்த்து பார்த்தோம்.
0: எங்கே மரத்தில் இருந்ததை பார்த்தீர்களா, பறந்து செல்லும் போது பார்த்தீர்களா?
2: பறந்து கொண்டிருக்கும் வேலையில் தான் இப்ப கொள்ளிடம் ஆற்றங்கரையில
0: பார்த்தீர்கள். வாழ்த்துக்கள். வேற என்ன மேடம், அங்கே உங்களுடைய அந்த குளம் இருக்கு அல்லவா?
2: ஆமாம்,
0: மீன்கொத்தி பறவைகள். மீன்கொத்தி பறவைகள். அப்ப பறவைகளிலே எவ்வளவோ விதங்கள் இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் வெளியே இருக்கிற பறவைகளை கூறு. உங்க வீட்டிலேயே என்னென்ன பறவைகள் இருக்கின்றன?
2: எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கோழி தான், கோழி இருக்கு,
0: கோழி.
2: அது அப்புறம் மரத்துல பாத்தீங்கன்னா மைனாலாம் இருக்கு, மைனா இருக்கு.
0: வெளி பறவைகளோட வீட்டு பறவைகள் என்று என்ன வைத்திருக்கின்ற, கோழி மட்டும்தான்
2: வீட்டு பறவைகள், கோழி தவிர வேறு எதுவும் இல்லை.
0: உங்களிடம் இல்லை, வேறு யாரும்
2: பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப நெருங்கி பழக வரும் இந்த கோழி மற்றும் காக்கைகளாம் ரொம்ப நெருக்கமான பழக்கம்.
0: கோழி வீட்டு பறவையா வளர்க்கறது? வீட்டு பறவையா கோழிய?
2: பாத்தீங்கன்னா நாங்க சாப்பிடும் போது கண்டிப்பாக எந்த
0: நேரத்திலயும்
2: காலையிலயும் மதியம் சாப்பிடும் போது கண்டிப்பா வந்துருவாங்க. அவங்களுக்கு எங்க வீட்டு அம்மா பாத்தீங்கன்னா அப்படி கையாலேயே கையில வச்சுன்னு சாதத்தை கொடுப்பாங்க, வாங்கி காக்கா சாப்பிட்டு போகும்.
0: அதனால் இந்த பறவைகள் பல கூறினீர்கள். அதிலே நாங்கள் ஒரு விதமான பறவை கோழி என்ற பறவையை வீட்டிலே வைத்து வளர்க்கின்றோம். செல்ல பிராணியாகவும் எங்களுக்கு பயன் தரக்கூடிய பிராணியாகவும் வாழ்க்கைக்கு அது ஒரு ஆதாரமாக எத்தனையோ பேருக்கு கோழி வளர்ப்பு இருக்கின்றது. சரி, அடுத்து எங்களோடு உறவாடும் பறவைகள் என்ற வகையிலே நீங்கள் காக்காவை கூறுகிறீர்கள். காக்கை, காக்கை இனம் வந்து எங்களோடு உறவாடுவது மட்டுமல்ல, காக்கைக்கு ஒரு நல்ல பண்புகள் பல உண்டு. ஆனா காக்கையை யாரும் கட்டிப்பிடித்து கொஞ்சி விளையாட விரும்புவதில்லை. அப்படி ஆனால் உங்கள் மனைவி வந்து அதுக்கு உணவு கொடுக்கும் வரை காகம் உங்களோடு அன்பாக பழகி உங்களை நன்றாக இனம் தெரிந்து கொண்டு இவர்கள் சென்றால் உணவு தருவார்கள். அதே நேரம் நீங்கள் உணவு கொடுத்து பாருங்க, உங்களோட வாங்காது.
2: நம்ம சாப்பிடும் போது வந்து உட்கார்ந்து வந்து பக்கத்துல இருக்காங்கன்னா அப்புறம் எதுக்கு அங்க வராங்க? நம்ம சாப்பிடு
0: எதிர்பார்த்து
2: அவங்களுக்கு கொடுக்கலன்னா அவரை இல்ல, நமக்கு நம்ம நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம யாரும் தெரிஞ்சவங்களோ யாரோ உறவினரோ வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம்ல.
0: அதே போது அது எங்களுடைய உணவுதான், அது எங்களை பல செய்தியை தருகின்ற ஒரு பறவை. அதை நீங்கள் கொடுத்து பார்த்தீர்களா அதற்கு உணவு? சாப்பிடுவார்கள். கையில வந்து சாப்பிடுற அளவுக்கு அந்நியோன்யமா பழகும் தன்மை அந்த காகத்தில் இருக்கின்றது என்று கூறுகிறார். சரி, காகத்துக்கு
2: நாளைக்கு நாளைக்கு கூட ஒரு வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுத்து உங்களுக்கு கூட அனுப்பி வைக்கிறேன்.
0: காகத்தா உணவு? நான் ஒரு தடவை ஒரு வீடியோ ஒரு வலைத்தளத்தில் ஒருவருடைய பதிவை பார்த்தேன். அந்த காகம் அடிக்கடி வீட்டுக்கு வருது, பேசுவது பேசுறது எல்லாம் அதுக்கு நன்றாக இருக்கும். அங்கே வந்து அவர்களோடு ஒரு உறவு மாதிரி உறவாடி கொண்டிருக்கின்றது எல்லோரிடமும். ஆனால் அந்த அன்னை கூறுகின்ற சொற்களின்படி அது நடக்கின்றது. இதுல இதுல இதுல தூங்கு, இதுல படுகின்றவுடன் அப்படியே சரிந்து படுக்கின்றது. அழகினால் சென்று தூக்கி கொண்டு வந்தது. ஏன்னா காக்கை மிகவும் அறிவுள்ள பறவை. பல பஞ்சதந்திர கதைகளில் நாங்கள் படித்திருக்கின்றோம். தண்ணீரை குடிப்பதற்கு, அடியிலே இருக்க தண்ணீரை மேலே கொண்டு வருவதற்கு அது செய்கிற தந்திரம், புத்திசாலித்தனம். அன்று ஒரு இதை பார்த்தேன், இந்த குழாய் தண்ணீரிலே தண்ணீர் குடிக்கின்றது. மேலே மேலே அந்த குழாயை அமர்த்தி அமர்த்தி தட்டி தண்ணீரை வர வைத்து குடிக்கின்றது. அப்படியெல்லாம் காக்கைக்கு புத்திசாலித்தன குணம் இருக்கு. அதனால் தான் சனீஸ்வரனுக்கு நாங்கள் ஆன்மீக துறையிலே முக்கியமாக எங்களுடைய கிரகம் கழிக்க வேண்டும். சனீஸ்வரனுக்கு பிரடாதி சனி பிடிக்கிற அளவிலே காக்கை மார்க்கெல்லாம் கிராக்கியா போய்விடும். காக்கைகள் ஊர்வலியை கூப்பிட்டாலும் வராது, எல்லாம் அடகு முடிச்சிருவி இல்லையா? புரட்டாதி வருகின்ற சனிக்கிழமை பிரடாதி சனிக்கிழமை.
2: அது ஒரு காக்கை மட்டும் என்ன செய்யணும், அதுக்கு பசி எடுக்கும் போது வந்து சாதாரணமா காக்கா வந்து காக்கா காக்கான்னு சொல்லிதான் கத்துக்கிட்டு இருக்கோம். இந்த இது மட்டும் சிறப்பாக தான், அது பசி எடுக்குது சாப்பாடு வேணும்னு கேட்கறது மட்டும் ஆயா ஆயான்னு தான் கூப்பிடும். ஆயா
0: ஆயான்னு
2: ஆயான்னு கேட்கும். நான் வந்து ஆயா வந்திருக்கு, ஆயா வந்திருக்காங்க, ஆயா வந்திருக்கு, சாப்பாடு கொடுன்னு சொல்லுவேன் நான். அது வந்து பசிக்கிற நேரத்தில் அந்த மாதிரி கத்து அந்த கத்தும்.
0: காக்கை வந்து எங்களுக்கு மிகவும் ஒரு இந்த சமூக தொண்டு செய்கிற ஒரு பறவை.
2: காக்கைகள் வந்து அதிகமான ஒரு ஒரு கெட்டுப்போன உணவோ கெட்டுப்போன ஒரு ஒரு ஏதோ உயிரினோ இறந்து விட்டாலோ அது நம்ம வீட்டில அருகில இருக்கும்போது நமக்கு துர்நாற்றங்கள் வீச ஆரம்பிச்சு விடும். அந்த அதை வந்து எடுத்துட்டு போய் சாப்பிட்டு விடுவாங்க. அந்த அந்த மாதிரி இந்த தமிழகம் முழுவதும் இந்த உலகம் முழுவதும் அதான் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க.
0: அதாவது சமூகத்தின் இடையிலே வீதியிலும் வெளிகளிலும் இருக்கின்ற அழுக்குகளை எல்லாம் அவர் அகற்றி கொண்டு போவார், அப்படி உதவி செய்கிறார். அதனாலே அவருக்கு முன்னோர்கள் ஒரு பெயர் வைத்திருக்கிறார். ஒரு பழமொழி உண்டு, ஆகாய தோட்டி. புரிகிறதா? ஆகாயத்திலே பறந்தெறிஞ்சு இந்த இந்த கழிவுகளை எல்லாம் அகற்றும் தொழிலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சமூக தொண்டு செய்யும் காகம் என்று கூறுகின்றார். அடுத்து அந்த காகம் வந்து எங்களுக்கு செய்திகளை தருவதாக நம் முன்னோர்கள் கருதி கொள்வார்கள். ஒரு காகம் வந்து கரைகிறத வைத்து அவர்கள் தகவல்களை பெறுகிறார்கள் நம் முன்னோர்கள். ஒரு விருந்தினர்கள் வீட்டுக்கு வரப்போ உண்டார் என்றால் அந்த காகம் கரைவது ஒரு விதமாக இருந்ததை இந்த முன்னோர்கள்
2: உணர்ந்திருக்கின்றார்கள்.
0: தபால் வரப்போகுது என்றால் அதுக்கு இதை எங்களுக்கு ஒரு செய்தி வரப்போகுது. தபால் மூலம் முந்தைய தபால் தந்தி என்று வருவது தானே, தபால் வருவது தந்தி வருவதற்கு பாடல்களே இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த உறவுகளுக்குள்ளே ஒற்றுமை வேண்டும் என்பதற்கு காகத்தை உதாரணமாக கூறுவார்கள், பாடல்களே உண்டு. புரிகிறதா? அடுத்தது அவர்களிலே உள்ள குணத்தை பற்றி முன்புள்ள புலவர்கள் வெண்பாக்கள் அமைத்திருக்கின்றார்கள், பாடல்கள் அமைத்திருக்கின்றார்கள். காலை துயில் எழுதல், காணாமலே புணர்தல், உற்றாரோடு உண்ணல், உறவாடல், மாலை குளித்தல், மனை புகுத்தல், கண்டாயோ காக்கை குணம் ஆறு என்று கூறப்படுகிறது. ஆறு சிறப்பான அம்சங்கள். காலை துயில் அழுந்துவிடும். அதிகாலை துயில் தான் மட்டும் விழுந்ததில் உலகத்தை எல்லாம் அழுப்பி வைக்கும், காகா காகா என்று கரைந்து. அடுத்தது காணாமலே புணர்தல். அவர்கள் ஆண் பெண் காக்கைகள் இனம் சேரும் பொழுது யாரும் பார்க்க முடியாது. எவ்வளவு அற்புதமான பண்பு அந்த பறவைகள் பறவையிடம் இருக்கின்றது. அருமை அருமை அருமை, அவர்கள் புணர்வதை பார்ப்பதே முடியாது. அடுத்தது அவர்கள் உற்றாரோடு உண்ணல். ஒரு உறவை ஒரு உணவை கண்டுபிட்டால் தனியே உண்ணாது, கா ஹா ஹா என்று கத்தி தன் கூட்டம் எல்லாத்தை மலைத்து ஒற்றுமையாக உண்ணுங்கள் இல்லையா. அவர்களுக்கே சண்டை வந்துவிட்டால், ஒருவருக்கொருவர் சண்டை வந்தால் உடனே 10-15 காகங்கள் வந்து கொத்தி பிரித்து அவர்களை சமாதானப்படுத்திவிடும். அடுத்தது மாலை மனைக்கு அதாவது கூட்டுக்கு போகிறதுக்கு முந்தி குளிப்பார்கள். எங்கே ஒரு குட்டை நீர் இருந்தானே, குளம் இருந்தால் அங்கே சென்று ஒரு தடவை குளித்து விட்டு மனை புகுதல், வீட்டுக்கு சரியான நேரத்துக்கு ஒரு அங்கே சென்று விடுவார்கள். புரிகிறதா ஐயா? இப்படியான நற்குணங்கள் அதில் இருப்பதை நம் முன்னோர்கள் கண்டு கவிஞர்கள் கவிதையே எழுதியிருக்கார். காலை துயிலெழுதல், காணாமலே புணர்தல், மாலை குளித்தல், மனை புகுதல் என்ற நற்குணங்களோடு உற்றாரோடு உண்ணல் உறவாடல், தனியாக ஒரு ஒரு ஒரு ஒரு கழிவோ என்னவோ ஒரு கொடுத்தா காகான்னு கொத்தி கொத்தி மற்றவர்களை அழைத்து சேர்ந்து சாப்பிடுவார்கள். இப்படி காக்கை இனம், நீங்கள் பறவையை தெரிவெடுத்து காக்காவை கொண்டு வந்தீர்கள். அடுத்து எங்கள் நாட்டில் ஒரு புலவர் பாடியிருக்கார், காக்கை யாரே காக்கை யாரே எங்கே போனாய் என்று ஒரு குழந்தை ஒரு காகத்தை பார்த்து கேட்பதாகவும், அந்த காகம் காணாத இடமெல்லாம் காண சென்றேன் என்றது கூறுகின்றது. காக்கை செல்லாத ஊர் இல்லை தானே ஐயா, இல்லையா? காக்கை செல்லாத ஊர் இல்லை. ஆனால் சிங்கப்பூர்லே காக்கை இல்லை, நான் பார்த்தேன், நாலு வருடம் வாழ்ந்தேன், அங்கு காக்கை இனம் வருவது இல்லை. அங்கு எந்த பறவை இனமும் முலாவ முடியாது, சுட்டு தள்ளி விடுவார்கள். அது ஒரு புறம். அதனால் காக்கையாரே காக்கையாரே எங்கே போனாய் என்று ஒரு குழந்தை கேட்க, நான் காணாத இடமெல்லாம் காண சென்றேன் என்று. அதுக்கு அப்போ கண்டு வந்த புதினத்தை சொல்ல கேளும் என்று கேளீர் என்று விட்டு அது கூறுவதாக, நான் அங்கே போனேன் இங்கே போனேன், அங்கே மழை வைக்கிறது இங்கே வெயில் அரிக்கின்றது என்றெல்லாம் புகை வண்டி ஓடுகிறது வண்டி ஓடுகிறது சன நெரிசல் என்று கண்ட புதினங்களை எல்லாம் கூறும்போது அந்த குழந்தை கேட்டார், கண்டி கொழும்பு எல்லாம் சென்றது என்று அதிலே கூறப்படுது, கண்டி கொழும்பு எல்லாம் சென்று வந்தேன் என்று. இப்போ கண்டி கொழும்பு சென்றாயே, அப்பா இருக்கிறார் கண்டியிலே, அவர் புதினம் என்னன்னு அவரை கண்டேன், நலமாக இருக்கின்றார் என்று அந்த காக்கை சொல்லுது. இந்த செய்திகளை சொல்லுவதா? இந்த ஒரு பாடல் எங்களுடைய பாடசாலையிலே இது இலக்கிய புத்தகத்திலே அந்த பாடல் இருக்கின்றது. நம்ம ஊரை சேர்ந்த அதாவது இலங்கை நாட்டை சேர்ந்த ஒரு புலவர் எழுதிய பாடல். கஸ்தூரி கேட்டிருந்தால் இந்த பாடலை பாடியிருப்பார், படித்திருப்பார் சின்ன வயதில் என்று எண்ணுகிறேன். காக்கையாரே காக்கையாரே எங்கே போனாய், காணாத இடமெல்லாம் பார்க்க சென்றேன், கண்டு வந்த புதினங்களை சொல்ல கேளீர் அந்த பாடல் கிட்டத்தட்ட 8-10 வரிகளிலே இருக்கின்றது. நல்லது. ஆக அதனால் காக்கை எங்களோடு இணைந்து வாழும் ஒரு இனம். ஆனால் அதை கூட்டில் கூண்டில் அடைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவருடைய கழிவு துர்நாற்றத்தை கொடுக்கக்கூடியது, துர்நாற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் அதை அதே நேரத்தில் பாரதியார் பாடியிருக்கார், எத்தி திரியும் அந்த காக்கை அதற்கு இறக்கப்பட வேண்டும்படி பார்ப்பான்னு கூறியிருக்கார். ஏனென்றால் அது குழந்தைகள் பெரியவர் என்று பார்க்காது, தனக்கு விருப்பமான உணவை நீங்கள் சாப்பிடும்போது ஓடி வந்து எத்தி பறித்து கொண்டு ஓடிவிடும். எனக்கு நான் பாலப்பம் சாப்பிடும் பொழுது என்னை பறித்து என் கன்னத்தை காயத்தை வைத்தது என்னால் மறக்க முடியாது. பாலப்பம் சாப்பிடும் பொழுது ஆப்பம் சாப்பிடும் பொழுது வாயிலே நான் வைப்பதற்கிடையிலே பார்த்துட்டு இருந்த காக்கா ஓடி வந்து என்னை அதை பறித்து கொண்டு போகும்போது அதனுடைய கால் என்னுடைய சொத்தையிலே சொக்கிலே புராண்டி விட்டது. குழந்தைகள் இருந்து பறித்து கொண்டு சென்று விடும். ஏன் சில காக்கா கோழி குஞ்சை கூட தூக்கி கொண்டு ஓடிவிடும். அவ்வளவு தூரம் செய்யும், தனக்கு விருப்பமாக எத்து தெரியும். ஆனால் அதுக்கு நாங்கள் இறக்கப்பட வேண்டும் என்று ஏனென்றால் ஜீவகாருண்யத்தை பற்றி பாரதியாரும் கூறியிருந்தார். சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். சரி, இந்த பறவைகளை பற்றி நாங்கள் பேசியவர்கள் மேலும் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கின்றதா கூறுங்கள்.
2: மேலும் பல மயில்கள்லாம் இருக்காங்க பகுதியில் அதிகமாக.
0: சரி, இப்பொழுது நீங்கள் பறவை என்ற பதம் பெறக்கூடியதாக உங்களுக்கு ஏதாவது பாடல் ஞாபகம் இருந்தால் ஒரு பாடலை கேட்கலாம்.
2: ஆ, பறவைகள் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல், அதிகமான பாடல்கள் தூக்கணாங்குருவி கூட அந்த பாடல்லாம் இருக்கு.
0: தூக்கணாங்குருவியை நீங்கள் பார்த்துருக்கின்றீர்களா?
2: இதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் விவசாயம் செய்து கொண்டு இருக்கும்போது இந்த சிறுதானை இருந்தது, இப்போதைக்கு எங்கள் பகுதியில் காணப்படவில்லை.
0: அப்படி இருந்தால் என்ன பாடலை நீங்கள் இந்த சொல்லோடு பாடலே நீங்கள் பறவை என்ற பதத்தை எடுத்து பேசி மகிழ்ந்து விட்டு இத்தனை சொற்களை நாங்கள் பகிர்ந்து விட்டோம். தூக்கணாங்குருவியிலும் சில நல்ல சிறப்பான அம்சங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதில் இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பம் வரும்போது அவரை பற்றியும் பேசுகிறேன். தூக்கணாங்குருவி கூடு என்ற பாடல் உங்களுக்கு காக்காயை பற்றி கூறும்பொழுது நான் ஆரம்ப காலத்திலே பராசக்தி என்ற திரைப்படம் 1954 வந்த வேளையில் முதல் பாடல், அதிலே ஒரு பாடல், காக்கை அண்ணாவே நீங்கள் அழகாக பாடுறீங்க, பண்ணாக பாடுகிறீர்கள், எங்கே பாடுங்கள் என்றவுடன் அந்த காகங்கள் கா என்று பாடும் இல்லையா? ஆரம்ப காலத்தில் நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற வேளையில் எல்லா பறவைகளையும் விட இலகுவாக நாங்கள் அறியக்கூடிய வகையில் இந்த காகம்தான் இருந்தது. காகத்தை கண்டிருப்போம், பார்த்திருப்போம், அதனுடைய நன்மை தீமைகளை அறிந்திருப்போம். சிறு வயதிலிருந்து அந்த பாடல் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கின்றது. அந்த பாடல் சிறப்பு. சரவணன் அவர்களே, நேற்றைய தினம் உங்களுக்கு பாட்டு சவாரி நிகழ்வு அற்புதமாக நிகழ்ந்து கொண்டு சென்று இறுதியிலே ஒரு தொகுப்புரையை கூற வேண்டும் என்று உங்களை எதிர்பார்த்திருந்தேன். நீங்கள் பாதியிலே வந்தபடியால் முழுவதையும் கேட்காதபடியால் வரவில்லை போலும். அதெல்லாம் நான் சரியான நேரத்துக்கு முடித்து சென்று விட்டேன். நன்றி தேவா, நன்றி சரவணன். ஏனென்றா இங்கே தேவா எட்டி எட்டி அழைப்பு விட்டு
2: கொண்டிருக்கின்றன.
0: அடுத்து உங்களை பற்றி பேசியது எது என்றால் மழை என்றவுடன் நீங்கள் மழையை நம்பி பெரும் விவசாயம் செய்பவர் என்று எண்ணும் போலே இந்த மழையை பற்றி கஸ்தூரியோடு பேசும்பொழுது உங்களையும் நான் அதில் உதாரணம் கூறியிருந்தேன். எங்கள் நாட்டிலும்
2: ஷியாமலா அவங்க ஊருக்கு போயிட்டு வந்தோம் இன்னைக்கு.
0: இங்கே எழுதியிருந்தீர்கள் நீங்களும் அப்புறம் எழுதியிருந்தீர்கள். நான் ஷியாமலாவை பார்த்தோம் பார்த்தீங்களா? எங்கள் பக்கம்
2: அங்கே சென்ற பிறகுதான் தெரிஞ்சது அவங்க ஊருக்கு நாங்கள் அவங்க ஊருக்கு வந்திருக்கோன்னு சொல்லி.
0: ஆஹா, நிலமாக இருக்கின்றாரா
2: அவர்? நாங்கள் மாயாவரம், அவங்க ஊரில் இல்லை, அப்புறம் மாயாவரத்தில் மயிலாடுதுறையில் வந்து அவங்களை பார்த்துட்டு அவரை உடனே வந்துட்டோம்.
0: ஓ, நீங்கள் ஒரு உதவி செய்யலாம், எல்லோருமாக இணைந்து அவரை ஒரு போக்குவரத்து அமைச்சராக்கி விடுங்கள். அவர் எந்த நாடு எந்த நாளும் போக்குவரத்து இருந்தானால் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். எல்லா இடமும் சென்று எல்லாரையும் சந்தித்து வருவார். சிறப்பு சிறப்பனா, நல்ல செய்தியை தந்தீர்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்லது ஒரு பாடலையும் தந்திருக்கீங்க, கேட்டு மகிழ்வோம். நன்றி நன்றி சிறவனும் கேட்டுக்கொண்டிருங்கள். அடுத்த உறவாக எட்டி பார்த்து கொண்டிருக்கார் என்று செல்லோடு பாடலில் வந்து இணைந்து சிறப்பிப்பதற்காக நேரம் சரியாக 12:09 எங்களுக்கு காட்டுகின்றது. உங்களுக்கு 9:39 என்று காட்டுகின்றது இரவு நேரம். எங்கே வாருங்கள், அடுத்த உறவு யாராக இருக்க போகின்றார்கள் என்று பார்ப்போம்.

0: சொல்.
1: எத்தனையோ பிரயத்தனத்தின் பின் வந்துவிட்டார் எங்களுடைய அன்பு உறவு. வணக்கம், வணக்கம்.
2: ஓம் நமச்சிவாய.
1: ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தோடு வந்து இணைந்து விட்டார் நாச்சியார் கோயில் தேவா. நாங்களும் ஓம் நம சிவாய என்று உச்சரித்து உங்களுக்கு வணக்கம் கூறி வரவேற்கின்றோம். நலமாக இருக்கின்றீர்களா தேவா? தேவா சென்று விட்டீர்களே, வணக்கம் கூறி வரவேற்றவுடன் சென்று விட்டீர்களே, என்ன நடந்தது உங்களுக்கு? மீண்டும் அழையுங்கள். மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், எங்கே வாருங்கள். என்னுடைய தொலைபேசி நின்றதா அல்லது நீங்கள் நிறுத்தி விட்டீர்களோ தெரியவில்லை. ஓஹோ, இங்கே பவர் இருக்கின்றது, அழைக்க வேண்டும். மீண்டும் அழையுங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி. நாங்கள் இங்கே இப்பொழுது மழை, பறவை என்ற இரண்டு பதங்களுக்காக பலபடி எங்களை பேசி மகிழ்ந்தோம். கஸ்தூரி, சரவணன் இருவரும் வந்தார்கள். தேவா வந்து இணைந்து மீண்டும் வந்துவிட்டார். வணக்கம் தேவா, என்ன நடந்தது தேவாவுக்கு? தேவா, உங்களை இணைத்து விட்டேன், என்ன நடந்தது? வணக்கம் தேவா.
2: ஐயா, என்னமத்துல கட் ஆயிட்டியா?
1: என்ன உங்களிடம் உங்களுடைய தொலைபேசி நின்றதா என்னுடையது நின்றதா? உங்களுடையது.
2: உங்களது நின்று போச்சு.
1: என்னுடைய நின்று போச்சா? விருப்பம் இல்லையோ. ஓம் நம சிவாய் என்று கூறிய கூட நின்று விட்டு சக்தி எடுத்து விட்டது. அது புதுப்பிக்கப்படுகிறது. நல்லது. இது தடைகள் தடங்கல்கள் வருவதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை எப்பொழுதும்
2: உண்மையா?
1: இந்த உலகத்திலே
2: பெரும்பகுதி,
1: இந்த உலகத்திலே பெரும்பகுதியான ஆழமான நீளமான ஆழமும் நீளமும் கண்டுபிடிக்க முடியாத சமுத்திரங்களே அமைதியாக இருப்பதில்லை. அலைத்து அலைந்து கொண்டு அலை அடித்துக்
2: கொண்டுதான்
1: வருவது, சிறு அலை வருவது. அதிலேதான் வாழ்க்கை பயணங்கள்.
2: இயற்கை ஒரு ஆத்தம் ஆற்றுச்சுனையா, உலகமே சரியா போச்சு.
1: அதான் இப்பொழுது எந்த சொல்லோடு நாங்கள் இன்று ஆடுவோம் களத்தை? மலை, மழை, இரவு,
2: சொல்லுங்க.
1: மலை, மழை, இரவு, மழை பேசியார், பறவை பேசிவிட்டார். நட்சத்திரம் இருக்கு, வானம் இருக்கு, பூ இருக்கு, நிலம் இருக்கு, காற்று இருக்கு, எங்கள் உடலில் உள்ள உறுப்பு இருக்கு, என்ன வேண்டும்?
2: காற்றை பத்தி பேசுவீங்க.
1: வாழ்த்துக்கள். எங்கே காற்று என்ற
2: பதத்தை முக்கியம்.
1: ஆமா, கூறுங்கள். காற்றை பற்றி
2: வீணடிச்சு கொண்டு வீணடிச்சுட்டு இருக்கோம்.
1: உங்களுக்கு தெரிந்தவற்றை காற்று எப்படி எப்படி என்னெல்லாம் கூறுங்கள்.
2: காற்று வந்து மனுஷனுக்கு இந்த காற்று இருந்தால்தான் உயிரோட இருக்கலாம்.
1: முக்கியமான கருத்து. காற்று இல்லை என்றால் உயிர் வாழ்வது, எந்த உயிரும் வாழ முடியாது. வாழ்த்து.
2: மரம் செடி கூட வாழாது. மரம் செடி கூட
1: எந்த உயிரினமும் வாழ முடியாது. அடுத்து.
2: ஆமா,
1: வேற என்ன?
2: காற்று வந்து நம்ம அதான் முக்கியமா, அதான் ஒரே கருத்து. காற்றுகள்லாம் எதுவுமே கிடையாது.
1: சரி, காற்று வருவது, காற்று உள்ளு உண்டு என்பதை நீங்கள் எப்படி அறிவீர்கள்?
2: அதை
1: மழையை பார்த்துருக்காரு, பறவையே பார்த்திருக்காரு. இந்த காற்றை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்?
2: காற்றை பார்க்க முடியாது.
1: பார்க்க முடியாது. அப்ப எப்படி தெரிந்து கொள்வது இது காற்றாண்டு?
2: அது அது எப்படி? நீர் ஆவி ஆவி வரியா, அது காற்றா மாறிடும்.
1: இந்த மரஞ்செடி கொடியெல்லாம், மரஞ்செடி கொடியெல்லாம் ஆடுகிறது இருக்கிறதுல ஐயா, ஏன் ஐயா ஆடு?
2: ஆமா,
1: காற்று வந்தால், காற்று வந்தால் கொடி ஆடும். என்ன ஒரு பாடலே இருக்கின்றது தானே?
2: ஆமா ஆமா.
1: அதுபோல காற்று இருப்பதை எப்படி அறிய முடியும்னா, அசைவுகளை கொண்டு அறியலாம். மரம், செடி, கொடிகள் அசைந்து கொண்டிருப்பதை நல்ல காத்து வீசுது போல இருக்குது என்று கூறுவோம். எங்களிலே பட்டு நாங்கள் உணர்வாலே கூறலாம். ஆனால் உள்ளே இருந்து பார்க்கும் போது காற்றை நாங்கள் பார்க்க முடியாது, உணர முடியாது. வெளியே பார்க்கும் போது மரம், செடி, கொடியெல்லாம் ஆடும். பெரும் காற்று, சின்ன காற்று, புயல் காற்று என்றெல்லாம் நாங்கள் அறியக்கூடிய இருக்க. காற்றிலே எத்தனை காற்று இருக்கின்றது கூறுங்களா? அப்ப உங்களுக்கு தெரிந்த காற்றுக்களை.
2: எனக்கு தெரிஞ்சது வாயு காற்று.
1: எங்களுக்கு வீசுகிற காற்று வாடை காற்று, ஒரே என்ன காற்று
2: வாடை? ஆமா ஆமா, காற்றுல எல்லாம் கலக்கியா, காற்றுல வந்து கலக்காதது ஒன்றுமே இல்லை, எல்லாத்துலயும் கலந்துருக்கு,
1: எல்லாத்துலயும் கலந்துருக்க காற்று. காற்று என்னென்ன காற்றுகள் இருக்குன்றது உங்களுக்கு தெரிந்த காற்று?
2: எனக்கு வந்து அதான் வாயு காற்று.
1: அது வாயு
2: சைக்கிள்,
1: வாயு காற்று ஒன்று இருக்குது. வாயு என்பது காற்று தான். அது ஒரு மிதிவண்டி, ஒரு வாகனத்தை ஓடுவதுன்னா காற்று இல்லாமல் ஓட முடியும்
2: எல்லாத்துக்கும்.
1: சில்லுக்கு நீங்கள் கூறியவர் எல்லாவற்றிலும் காற்று இருக்கின்றது. காற்றிலே எத்தனை வகை உண்டு? இப்ப இப்பொழுது என்ன காற்று வீசுகிறது அங்கே? பருவக்காற்றா, தென்மே பருவக்காற்றா, அல்லது வாடைக்காற்றா, அல்லது சோழக காற்றா, கச்சான் காற்றா, கொண்டல் காற்றா,
2: தென்றல் காற்றியா?
1: தென்றல் காற்று.
2: கொஞ்சம் குளுமையான தென்றல் காற்று.
1: உங்களுக்கு காற்றுக்குள்ளே சிறந்தது வந்து தென்றல் காற்று. உங்களுக்கு சிறந்தது கூறுவது காற்று. தென்றல் அடிக்குது, என்ன மயக்குது, பூங்காற்று, தென்றல் காற்று. அதே நேரம் அந்த காற்றுல இன்னும் ஒரு குணம் இருக்கிறது. எதை காணுகின்றதோ, எதன் மேல் செல்கின்றதோ, அதையே கொண்டு வந்து எங்கள் நாசிக்கு தந்துவிடும்.
2: அதே தன்மையே மாறிடும்.
1: இப்பொழுது ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய நாற்றம் என்பது காற்று கொண்டு. இப்ப ஒரு ஒரு சாக்கடை இருக்கின்றது. அந்த சாக்கடையின் மீது அந்த காற்று தவழ்ந்து எங்களிடம் வந்தால் அந்த சாக்கடையினுடைய சுவையை, அந்த மனத்தை எங்க நாசிக்கு கொண்டு வந்து தந்துவிடும். பொய் சொல்ல தெரியாது காற்று. காற்றுக்கு பொய் சொல்ல தெரியும். பூக்கடையில் இருந்து வருவதென்றால் அந்த வாசனையை கொண்டு வந்து. சரி, அறுசுவை உணவு உண்ணுகிறோம் என்றால் உணவின்றி வாசனையை கொண்டு வரும். அங்கே வெதுப்பகம் ஒன்று இருக்கின்றது. அங்கே பல பல வகையான தின்பண்டங்கள் செய்கிறார்கள் என்றால் அந்த வாசனையை கொண்டு வந்து தரும். அது எந்த பகுதியில் நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு இடங்கள், அந்த இடங்களில் உள்ள தன்மையை உணர வைப்பது காற்று இல்லையா?

0: எங்களை வாடை வீச செய்து பிண வாடை அடித்துக் கொண்டிருக்கும் எங்களுக்கு எங்களோட அந்த காற்றுக்கு பொய் பேச தெரியாது. ஒரே ஒரு பெருந்தன்மையான குணம், பொய் பேச தெரியாது. அடுத்தது இந்த காற்று உலகத்திலே வலிமை வாய்ந்த ஏதுக்களில் ஒன்று, மிகவும் வலிமை வாய்ந்த. புயல் வந்து விட்டால், புயல் மையம் கொண்டு விட்டால் அது வந்தே தீரும். இத்தனை அழிவுகளை கொண்டு வந்து அனர்த்தங்களை ஏற்படுத்தும்.
1: அதனால்
0: இந்த காற்று மிகவும் முக்கியம் என்று கூறுவீர்கள். வாழ்த்துக்கள் தேவா. இணைந்தோம், பல விடயங்களை ஒன்றை பற்றி பல விடயங்களை பேசிக் கொண்டிருந்தோம். இந்த காற்று என்று பதம் பெறக்கூடியதாக ஒரு பாடல் உங்களுக்கு கேட்க முடியுமா?
1: சொல்லலாம் ஐயா. சொல்றதுக்கு முன்னாடி லண்டன்ல பேசினாங்கல்ல,
0: ஆமா ஆமா,
1: நேயர்கள் வர்றப்ப மனசுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு.
0: ஒலியும் ஓசையும் நலம், வரும் வார்த்தைகளும் சிறப்பு. அதுதான் மிக முக்கியம். அந்த ஒலியை நாங்கள் கொடுக்கும் போது வருகின்ற வார்த்தைகள், வார்த்தைகள் தான் மிக, அதான் சொல்லோடு பாடல். சரி, இப்போ
1: ஆனா நாங்க தமிழ்நாட்டுல இருக்கோம், எங்களுக்கே பேசுறோம், ஆனா நமக்கே பேசுறது. ஆனா அவங்க எப்படி தமிழ் அப்படியே சிக்கு சிக்கு அப்படியே கின் கின் கின் கின் கின்னு அடிக்கிறாங்க.
0: அவர் பெருமையாக இருக்கின்றது. இளமணி திரு நாட்டில் பிறந்தவர் என்று எண்ணும் பொழுது அந்த வாடை அடித்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள், நீங்கள் காற்று என்ற பாடக்கூடிய பாடலை தாருங்களேன்.
1: தந்துடும் ஐயா. அதே ஒரு இந்த படவே இருக்கட்டும். பூங்காற்று திரும்புமா,
0: பூங்காற்று வாங்க போனேன், நல்ல கவிதை. உங்களுக்கு பூங்காற்று தேவைப்படுகிறது இல்ல பாத்திர? அப்ப காற்றிலே வாடை காற்று, தென்றல் காற்று, பருவக்காற்று, தென்மேல் பருவக்காற்று என்பது போல பூங்காற்றும் இருக்கின்றது. பூங்கிலிருந்து வரும்பொழுது பூங்காற்று, பூங்காற்று திருவாங்க. அந்த பாடல பாடங்க திரும்ப.
1: பூங்காற்று திரும்புமா,
0: பாட்டை விரும்புமா, பூங்காற்று திரும்புமா, என் பாட்டை விரும்புமா. தேவாவின் பாடலை நாங்கள் விரும்புகிறோம். வாழ்த்துக்கள் தேவா. நன்றி தேவா. சிறப்பு பூங்காற்று திரும்புமா என்ற பாடலை, காற்று என்ற பதம் தாங்கி நீங்கள் சந்தீர்கள். இப்பொழுது மகள் சியாமலா வருகின்றார். சியாமலா, நன்றி நன்றி தேவா. வாழ்த்துக்கள். வணக்கம் சியாமலா. வணக்கம். வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா?
2: நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன்.
0: அவருக்கு எப்படி இருக்கின்றது? இப்பொழுது நேற்று விபத்தை சந்தித்து வருக்கு.
2: இங்க மருத்துவமனைதான்ப்பா இருக்க.
0: மருத்துவமனையில இருக்காரா? பொறுத்துக்கோள் அந்த இதெல்லாம் போட்டு விட்டாரா? கால்ல எந்த இடத்துலயம்மா? முழங்காலுக்கும் பாதத்துக்கும் இடையிலே?
2: பாதத்துக்கு முட்டிக்கு கீழே, அந்த கீழே ஒரு முட்டி இருக்குல்ல, அதுக்கு மேல நடுவுல முழங்காலு கிட்ட கீழே.
0: முறிவு ஏற்படவில்லை சார்? முறிவு ஏற்பட்டதா?
2: யாமிருக்க பயமேன் ஊருக்கு வந்துட்டு போன பார்த்த உடனே எனக்கு போன் பண்ணிட்டாரு. இங்கதான் இருக்க அவங்க ஊரு
0: அப்படின்னு.
2: நானும் மருத்துவமனையில இருந்ததால நீங்க திரும்பி வரும்போது இந்த வழியெல்லாம் வந்தாகணும், மயிலாடுதுறை வழியா. அதனால வரும்போது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் போய்
0: பாத்துட்டேன்டா. தமிழ் வானொலி தந்த ஒரு பெரும் கொடை எங்களுக்கு. ஒருவரை ஒருவர் ஒலி மூலம் சந்தித்து நட்பு பூண்ட வேளையில நேரடியாக
2: இருக்குன்றது தெரியாம தான் வந்திருக்கிறாரு. அது பார்த்த உடனே என்ன வந்து உடனே போன் பண்ணிட்டாரு.
0: அதனால் தான் நாங்கள் வானொலியில் கூறும்பொழுது உங்கள் ஊரை சொல்லும் பொழுது ஒவ்வொருவரும் அப்படி, கிருஷ்ணன் அவர் அப்படித்தான், ஜெயபர் சாதிக்கு அப்படி, நாகப்பன் அப்படி, எங்கு சென்றாலும் அங்கங்கு ஒருவர் இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு, கண்ணன் போன்றோர் எங்கு சென்றாலும் அங்கே ஒருவர் சந்திக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. சிறப்பு சிறப்பு சிறப்பு. சரி, இன்று நாங்கள் சொல்லோட பாடல் நிகழ்வு ஒவ்வொருவரும் வந்து இப்பொழுது இருக்கின்ற பதம் மலை, இரவு, நட்சத்திரம், வானம், பூ, நிலம், உறுப்பு, இவ்வளவு பதம் இருக்கின்றது. உங்களுக்கு இதுல எந்த பதத்தை எடுத்து பேச விருப்பம்? இரவு. இரவு என்ற பதத்தை உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. நீங்கள் இரவு என்ற பதத்தில் அதை பெரிய, சரி, இரவு உங்களுக்கு பிடிக்குமா?

0: பிடிக்காதான். இரவு அதை பெரிய
1: தூங்குவீர்களா?
2: இல்லப்பா, தூக்கமே பிடிக்காது. பகல் ராத்திரியும் கிடையாது, பகல்லையும் தூங்க பிடிக்காது, ராத்திரியும் பிடிக்காது.
0: அதிகமாக சிந்தனை உங்களுக்கு? சிந்தனை
2: இப்போ மருத்துவ மருந்தெல்லாம் சாப்பிட்றதால பல நேரம் தூக்கம் வந்துடுது, தூங்கிடுறாங்க.
0: மருந்தினுடைய தாக்கத்தினால் நீங்கள் தூக்கத்தை கொண்டு வருகிறீர்கள். சாதாரணமாக உங்களோட உடல் இழைப்பதில்லை, தூக்கத்தை விரும்புவதில்லை, ஏதோ ஓடிக்கொண்டு. அதனால தான் 100 ரூபா ஓடிக்கொண்டு இன்னைக்கு இங்கே நாளைக்கு அங்கே சுறுசுறுப்பாக. ஆனால் இரவு நேர தூக்கம் இல்லாது விட்டால் சிலருக்கு சுறுசுறுப்பு இல்லாமல் போய்விடுவீங்களே, உங்களுக்கு அப்படி இல்லையா?
2: இல்லப்பா, நான் அப்படி அப்படிலாம் இருந்தது இல்லைப்பா, எப்போதும் போலதான்ப்பா இருப்பேன். சொல்ல போனா அதிகமாக தான் வாழ் பண்ணுவேன்.
0: தூக்கம் இரவு தூக்கத்து இரவு அப்ப இரவு நேரம் தூக்கத்துக்கு
2: சொல்லுவாங்க, தூக்கம்
0: இல்லைன்னா. உயிரினங்கள் எல்லாத்துக்கும்
2: அப்படி இருந்தது இல்லை, அப்படி இருந்தது இல்லை. சொல்லுங்கப்பா,
0: உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் இரவு தூக்கத்துக்கு உகந்தது, உடல் சுகத்துக்கு நலம், உடல் நலத்தை பேணும் என்று கூறுவோம். ஒரு சில உயிரினங்கள் இரவில் தூங்காமல் பகலில் தூங்கிக் கொண்டு இரவு நேரத்திலே தங்களுடைய கர்மங்களை ஆக்கிக் கொண்டிருக்கின்ற சிங்கம், ஆந்தை போன்றவை எல்லாம் இரவிலே. ஆமாம், சிங்கம் அல்ல, ஆந்தை போன்றது.
2: எனக்கு தெரிஞ்ச ஆந்தை பகல்ல
0: பகல்ல வௌவால் எல்லாம் பகல்ல தூங்கிக் கொள்ளும், இரவிலே கண் தெரியாது. பாம்புகளுக்கும் அப்படித்தான். ஒரு சில விஷமுள்ள பாம்புகளுக்கு பகலில் கண் தெரியாது, அடக்கமாயிரு. இரவிலே நன்றாக ஒளி பெற்றதாயிருக்கும், இரவில் ஒளி உள்ளதாக இருக்கும். இப்படி பல பறவைகள் இருக்கின்றது, உயிரினங்கள் இருக்கின்றன. அப்போ இரவிலே நீங்கள் என்ன செய்ய விரும்புவீர்கள் அதிகமாக?
2: பாட்டு கேட்டுருப்பேன், ஏதாவது எழுதிட்டு உட்காந்துருப்பேன்.
0: ஓ, பாடல்களை பாடுவீர்கள். அப்போ உங்களுடைய மூளை வந்து ஓய்வடைவது இல்லை, அது கூடாது மகளே.
2: ஒன்று
0: தூங்காமல் விட்டால் அது உடல் நலத்துக்கு கெடுதானே மகளே. ஒரு உடல் உறுப்புகளுக்கு, எங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு ஒரு நேரங்கள் இருக்கு. எங்களுடைய சிறுநீரகம், ஈரல், நுரையீரல், சுவாசம், இதயம், இவையெல்லாம் ஓய்வெடுத்து தங்களை மீள் அமைப்பு செய்கின்ற நேரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது சுகாதாரவியலிலே. அந்த நேரங்களிலே தூங்காது விட்டால் என்னென்ன பலனை நாங்கள், பல வருத்தங்களுக்கு அது ஒரு காரணங்கள். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சரி, நீங்கள் இரவில் பயணம் செய்வதை விரும்புவீர்களா?
2: பிடிக்கும். அது முன்னாடி அவ்வளோ இருந்தது இல்லைப்பா, எப்போதும் பயணம் பிடிக்கும், அது இரவு பகல்னு கிடையாது. ஏன்னா எல்லா நேரமும் முடிச்சுட்டு தான் இருப்பேன்.
0: ஆஹா, சரி. பகலில் புரியாத இரவில் புரிய, பகலில் செய்வது போன்று இரவில் நடமாட முடியுமா? இரவு நேரத்தில் துணி தைக்கும் பொழுது உங்கள் கண்ணினுடைய பார்வையின் கூர்மை தன்மை குறைந்து கொண்டு போய்விடும். எப்படியும் நீங்கள் இரவிலே பார்வையின் சக்தியை அதிகமாக செலவழிக்க வேண்டும், பார்க்கும் சக்தியை. அதனால் நீங்கள் இரவில் தைக்கும் தொழிலை செய்யக்கூடாது என்று கூறியிருக்கிற முன்னோர்களே கூறியிருக்கின்றார்கள். அப்ப எதிர்மாறாகத்தான் நீங்கள்
2: எல்லா வேலையுமே இரவுலதான்
0: நீங்கள் ஒரு இரவு ராணி அப்படித்தானே, நைட் குயின் மகள். சரி, அப்ப இரவு என்ற பதம், இரவு வந்து உலகத்திலே இரவு இல்லாமல் ஒரு நாள் உண்டா? இரவு இல்லாமல் ஒரு நாள் இல்லை, எங்குமே இல்லை என்ன. ஆனால் இரவு முழு நாளும் இரவாக எங்காவது இருக்கின்றதா உலகத்திலே? ஆம், எங்கோ ஒரு நகரம் இருக்கின்றது இரவு தூங்கா நகரம். அதனால் இரவு ஒரு மிக முக்கியமானது. இரவில் எவ்வளவு, சரி, இரவில் நீங்கள் பேசும் பொழுது எவ்வளவு அவதானமாக பேசுவீர்கள்? ஒரு பழமொழி உண்டு, பகலில் அக்கம் பக்கம் பார்த்து பேச வேண்டும், இரவில் அதுவும் பேசக்கூடாது. எந்த
2: இல்லப்பா, ஒரே மாதிரிதான்ப்பா கத்திக்கிட்ட போய்.
0: சார், நீங்கள் அப்போ இரவிலே தூங்காமல் இருக்கும் பொழுது உங்கள் உறவினர்கள் உங்களை வைவது இல்லையா? இன்னும் தூங்காமல் இருக்க எங்களை எல்லாம் தூங்க விடுகிறா இல்லையா? அப்படி சொல்ல மாட்டார்களா?
2: இல்லைப்பா, அக்கா மகா தான் அது வந்து ரொம்ப பயப்படுவா. இரவுல இரவுல இல்லை, பொதுவாகவே எல்லா விஷயத்துக்கும் பயப்படுவா. நான் தைரியமாக இருக்கிறதால என் கூடவே சுற்றுவா, எங்கே வேணாலும் வருவா. எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் எவ்வளோ மோசமான இடமா இருந்தாலும் நான் இருக்கிறேன்னா அந்த இடத்துக்கு வருவா,
0: வந்து விடுவா. அப்போ நீங்கள் இரவில்
2: அதிகபட்சம் படுத்துருக்குறது என் கூட தான் படுத்திருப்பா. அவன் தைரியமான ஆளுன்றதால
0: இரவில் தூங்குவதும் இல்லை, தைரியசாலியாக இருக்கின்றீர்கள். ஆமாம், கெட்டிக்காரி. சரி, இரவு என்ற பதம்
2: தம்பி அவகிட்ட கேட்பாங்கப்பா. அவ பேர் விஜய் மகாதேவி. என்னடி நைட்டு ஒரு மணி வரைக்கும் அண்ணி சித்தியும் நீ பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவ சொல்லுவா, அது ஒரு மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கோம், ஆனா நான் 10 மணிக்கு தூங்கிட்டு
0: நீங்க பாட்டு பேசிக்கிட்டு இருப்பீங்க. பேச்சு துணைக்கு யாரும் இல்லாத விட உங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் அப்படி இருக்கின்றார்கள். ஒரு சிலர் கண்ணை மூடினால் போதும் கும்பகர்ணனை வென்று விடுவார்கள். வரும் பாடல் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது?
2: கர்ணன் படத்திலிருந்து இரவும் நிலவும் அது கர்ணன் தானப்பா? ஆமா,
0: கர்ணன். ஆமாம், இரவும் மலரும். இரவும் நிலவும்.
2: நிலவும் மலரட்டுமே.
0: இரவும் நிலவும்
2: இரவும் நிலவும் மலரட்டுமே.
0: வாழ்த்துக. இரவும் நிலவும் மலரட்டும் என்பது நல்ல பாடல். அந்த பாடல் உங்களுக்கு கர்ணன் திரைப்படத்திலிருந்து தேவைப்படுகின்றது அந்த பாடல். சரி, அந்த பாடல இரவு நேரத்தில் ஒலிபரப்பினாலும் நீங்கள் கேட்பீர்கள், பகல் வேளையில் ஒலிபரப்பினாலும் ஒலிபரப்பீர்கள், எந்த நேரத்தில் ஒலிபரப்பினாலும் கேட்பீர்கள். கெட்டிக்கார், இங்கே நான் பார்த்தேன், இரவு நேரமும் நான் கவனித்து பார்த்தேன். நான் ஏதோ எழுதின உடனே பதில் போட்டு விடுவீர்கள். அப்புறம் நானும் தூக்கம் குறைவு, ஆனால் நான் தூங்கிக் கொள்வேன், வேண்டிய நேரம் தூங்கிக் கொள்வேன். நன்றி மகளே.
2: சிறப்பு. தூக்கம் வந்தா கஷ்டப்பட்டு எல்லாம் முடிச்சிருக்க மாட்டேன்ப்பா. தூக்கம் வந்தா தூங்கிடுவேன், அதுக்கு ரொம்ப வற்புறுத்தியா ஐயோ தூங்கலாம், எனக்கு பிடிக்காது அவ்வளவுதான். தவிர தூக்கம்
0: வந்ததுக்கு
2: தெரியலப்பா, சில பேருக்கு லைட் எரிஞ்சா தூங்க மாட்டாங்க, விளக்கு எரிஞ்சா வெளிச்சம் தூங்க மாட்டாங்க, சத்தம் இருந்தா தூங்க மாட்டாங்க.
0: உங்களுக்கு தூக்கமே பிடிக்காதுன்னா வெளிச்சம் எரிஞ்சாலும் என்ன?
2: எனக்கு எப்படின்னா எதா இருந்தாலும் சரி தூங்கணும், தூக்கம் வந்துட்டு தூங்கணும்னு முடிவு பண்றேன், எங்க வேணாலும் படுத்து தூங்குவேன்.
0: அதே மாதிரி அந்த நல்ல பழக்கம் உங்களிடம் இருக்கு. கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள்.
2: மரத்தடியில் கூட படுத்து தூங்குவோம்ப்பா.
0: வாழ்த்துக்கள். சிறப்பு. சொகுசு பார்க்க தேவையில்லை, ஏதோ தூக்கம் வந்தா
2: தூங்கலாம், எங்க வேணாலும் படுத்து தூங்குவேன்.
0: கெட்டிக்காரி, கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள் அம்மா. இரவும் பகலும் இரவும் நிலவும் மலரட்டும் என்ற பாடல்,
2: நிலவும் மலரட்டும்
0: இரவு என்ற பதத்தை தாங்கி வந்து நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு போகின்றீர்கள். இரவு மிக மிக முக்கியமானது மகளே. தூக்கம் நிச்சயமாக எங்கள் எல்லா உயிர்களுக்கும் உடல் உடல் தொழிற்பாடுகள் மறு சீரமைப்பதற்கு தூக்கம் முக்கியம், அதை மறந்து விடாதீர்கள். நன்றி மகளே, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.

0: நேரம் சரியாக 12:30 நண்பகல் ஆக எங்களுக்கு காட்டுகின்றது. தொடர்ந்தும் 22 பாகையிலே தான் இருக்கின்றோம். இது இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் கொஞ்சம் உயர்ந்து 25 பாகை வரை செல்லலாம் என்று எண்ணுகின்றோம். எங்கே வந்துவிட்டார் அடுத்த உறவு? சேமலார் இணைப்பை துண்டித்துக் கொண்டார். வணக்கம், வணக்கம், வணக்கம். வந்திருப்பவர் யாரோ? வணக்கம், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலம். உங்கள் ஆதார் அட்டையை காட்ட வேண்டும் அல்லவா?
1: ஆமாம், தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம், கே.எஸ். கிருஷ்ணன்.
0: ஆமாம், சரியாக அப்படியே தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஐயா. நானும் குறித்து கொண்டேன் உங்களை யார் என்பதை. நலமாக இருக்கின்றீர்களா? தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே.எஸ். கிருஷ்ணன் அவர்களே, வீட்டுக்கு வந்து விட்டீர்களா?
1: ஒரு வாரம் தானே சென்ற.
0: இன்று நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வில் சில பதங்களை கொண்டு வந்தோம். அங்கே இப்பொழுது என்னிடம் இருக்கின்ற பதங்கள் மலை, நட்சத்திரம், வானம், பூ, நிலம், உறுப்பு. இதில் எந்த பதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள்?
1: மலை.
0: மலை வந்து விட்டது. நீங்கள் மலையா மலையா?
1: மலை, அதாவது இயற்கை.
0: மலையை பற்றி வந்து எங்களுடைய கஸ்தூரி அவர்களும் நானும் நன்றாக பேசி கலந்து விட்டு பாடலும் கேட்டுவிட்டு சென்று விட்டார். அதனால் நீங்கள் ஒரு பதத்துக்கு செல்ல வேண்டும். என்ன பதம்? மலை.
1: இரண்டாவது மலை.
0: மலை இருக்குது, நட்சத்திரம் இருக்கிறது, வானம் இருக்கின்றது, பூ என்ற பதம் இருக்கின்றது, நிலம் இருக்கின்றது, உறுப்பு இருக்கின்றது. உங்களுக்கு மலை வேண்டுமா? சரி, மலையை பற்றி பேசுவோம். மலை, சரி. மலை என்ற பதம் உங்களுக்காக கொடுக்கப்படுகிற மலை என்ற சொல், மலை என்றதை பற்றி நீங்கள் எங்களோடு, மலை என்பது எப்படிப்பட்டது, எங்கே கண்டீர்கள், அங்கே என்ன செய்கிறீர்கள், மலையில் வாழ்ந்தீர்களா, அப்படி அதை பற்றி பேசுவோம். கொண்டு வாருங்கள், மலையை பற்றி கூறுங்களேன் கேட்போம்.
1: மலையை பற்றி பொதுவாக மலையை பயணம் செய்வது ரொம்ப பிடிக்கும் ஐயா.
0: மலை பயணம் செய்வது உங்களுக்கு மலையிலே பயணம் செய்வது மிகவும் பிடிக்குமா? அதற்கு என்ன காரணம்?
1: அழகா இருக்கும், இயற்கை காட்சி பார்க்க.
0: ஓ, மலையிலே பயணம் செய்யும் பொழுது இயற்கைகள் அழகாக இருக்கும் என்று கூறுகிறேன். நான் நினைச்சு மலையில நடந்து பாதையாக நடந்து போவது பிடிக்கும் என்று கூறுகிறீர்களோ தெரியாதுன்னு. சரி, மலையிலே நாங்கள் போகும்போது பல என்னென்ன காட்சிகளை காணலாம் மலையிலே போகும் பொழுது?
1: இயற்கை காட்சி, விலங்குகள் எல்லாம் பார்க்கலாம். சில விலங்குகளை பார்க்கலாம். மான் பார்த்துருக்கேன், யானை பார்த்துருக்கேன்,
0: மலைக்கு காரணம் மலைதான் மழைக்கு காரணம் என்று நீங்கள் கூறுவீர்கள். எப்படி?
1: மலையிலிருந்துதான் நீர் எல்லாம் உற்பத்தி ஆகுது.
0: அப்படியா? அங்கிருந்தால் மழை பெய்கிறதா? மலையில் இருந்தால் மழை பெய்கிறதா? புதிய கருத்தா.
1: கொண்டு மலை அருவிகளாக கொட்டுது, அது பார்க்க அழகா இருக்கும்.
0: ஓ, அருவிகளாக கொட்டுவதை பார்க்க அழகாக இருக்கின்றது. அது நல்ல, அதைத்தான் துருவித்திருக்கோடு. ஒரு என்ன பார்த்தீர்கள், என்ன பார்த்தீர்கள், அருவி, மலையிலிருந்து அருவிகள் ஓடி வந்து நதிகளாக மாறி அது அருவி கொட்டுவது, நெளிந்து நெளிந்து ஓடுவது, உயரத்திலிருந்து படியை கொட்டுவது, அங்கிருந்து புகையெல்லாம் எழும்பி போகிறது போன்று அது நல்ல காட்சி. ஆனால் இந்த மலை, மலையில் இருந்தால் மழை வருகிறது என்று கூறுகிறீர்கள். அதைத்தான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இப்படி வருகின்றது.
1: உற்பத்தியாகி நதிகளாக காட்சியளிக்க, அருவிகளாக, அதுதான் சொல்லியிருந்தேன்.
0: அப்படியா? அப்போ மழை பொருந்தவில்லை மலையில். மலை, சரி, பார்ப்போம். வேறு யாரும் வந்து கூறுகிறார்கள், மலையில் இருந்து மழை வருகின்றதா? சரி சரி, மலை பகுதியிலே வாழ்ந்திருக்கின்றீர்களா நீங்கள்?
1: இல்லை,
0: பயணம் செய்திருக்கின்றீர்களா?
1: அதிகமாக பயணம் தான் செஞ்சுருக்கேன். ஏற்காடு, ஊட்டி, திருப்பதி, பழனி
0: என்ற இடமெல்லாம் மலைப்பகுதிகளுக்கு சென்றீர்கள். அங்கே இப்பொழுது நீங்கள் சுவாமி தரிசனத்துக்கு சென்றீர்கள்வா? ஐயப்பரிடம் செல்லும் பொழுது மலையிலே தானே சென்றீர்கள்? அங்கு பாத யாத்திரை செய்திருக்கிறீர்கள், பாத யாத்திரையும் செய்திருக்கீங்களா சார்? அந்த வாகனத்தில் பயணம் செய்வதற்கும் பாத யாத்திரை செய்வதற்கும் வித்தியாசம் என்ன இருக்கும்?
1: பாத யாத்திரை செய்கிற இடத்துல வாகனங்கள் இருக்காதீங்க.
0: அதுதானே கேட்கின்றேன். வாகனம் இருந்தாலும் நீங்கள் பாத யாத்திரையிலே போகும்போதும் பயணத்து வாகனத்திலே போகும்போதும் என்ன வித்தியாசம் தானே கேட்டேன், என்ன உணர்கிறீர்கள்?
1: இந்த மலை ஏற முடியாது, இந்த வாகனங்கள் எல்லாம் வராது. அதனால ஒரு மலை ஏறணும்னா 7-5 மலை.
0: அப்ப எல்லா மலைகளிலும் பாதை உண்டு, எல்லா மலை பாதைகளிலும் வாகனங்கள் செல்ல முடியாது, ஆனா இந்த பாதம் செல்லும் இல்லையா? வாகனத்தை விட பாதம் வலிமை கூடியது. ஒரு காலை வைத்து மறுகாலை தூக்கி வைத்து உன்னி எழுந்து அப்படியே தாவி போவோம் நாங்கள் மலை. அப்ப மலையிலே அருவிகள் நதிகள் எல்லாத்தையும் பார்த்துருக்கின்றீர்கள். மிருகங்கள் பறவைகள் பெரிய பச்சை மரங்களை எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நாடு முழு கிராமம் எங்களுடைய நகரம் முழுக்க மலையாக இருந்தால் எப்படி இருக்கும் ஐயா?
1: நன்றாகத்தான் இருக்கும், ஆனா கேரளாவில் தான் அது பார்க்கலாம்.
0: ஏன் உங்கள் நாட்டிலே இந்தியாவிலே மலைநாடுகளில் வீடுகள் இல்லையா, குடிமனைகள் இல்லையா? எத்தனையோ பேர் இருக்கின்றார்களே மலைவாழ் மக்கள். மலைப்பகுதியெல்லாம் பெரிய விவசாயம் மிக குளிர்மையான மிகவும் சிறந்த இடமாக எல்லாம் இருக்கின்றது. ஒரு மலையை செதுக்கி மலையிலே தான் வாழ்வார். மலை அடிவாரம் வேறு, நடுப்பகுதி வரை, மேற்பகுதி வரை எல்லா இடத்திலும் மக்கள் வாழுகிறார்கள். இயற்கை சுவாத்தி எங்களோட ஒரு அன்பர் வருவார், அவர் இப்பொழுது வருவது குறைவு, அவர் எல்லாம் மலைப்பகுதியில் தான் வாழுகிறார். சரி, இந்த மலை என்ற பதம் வரக்கூடியதாக ஒரு பாடல் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கின்றதா? என்ன பாடல்?
1: திருக்குற்றாலம் பொதிகை மலை இருக்கின்றது. ஆமாம்,
0: அங்க அடிக்கடி சென்று வருவீர்களா? சரி, அந்த மலையிலே பொதிகை மலை உள்ள இடம் வந்து எப்படி இருக்கும்? ரம்யமாக இருக்குமா? பச்சை பசேல் இருக்குமா? விவசாயம் கூட இருக்குமா? மக்கள் கூட வாழ்வார்களா? எப்படி இருப்பார்கள் அங்கே பொதிகை மலையில? உங்களுடைய ஒலியை துல்லியமாக இல்லை, கேட்கவில்லை சரியாக. அவர் கையால் வாங்கி சரி, வாழ்த்துக்கள். சிறப்பு பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்னல் பாடலை தந்திருக்கிறீர்கள். நீங்கள் மலை என்ற சொல்லை இன்று நாங்கள் உங்களோடு இணைந்து கேட்டு பல விவரங்களை தெரிந்து கொண்டோம். என்னோடு இணைந்து நீங்களும் பகிர்ந்து எங்கள் எல்லோருக்கும் தெரியக்கூடிய, இதைவிட அதை பற்றி நிறைய கூறக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களும் வந்து தங்கள் தங்கள் பதங்களை தருவார்கள் என்று எண்ணிக்கொண்டு விடைபெறுவோமா?
1: நன்றி
0: கிருஷ்ணா. உடல்நிலையை கவனித்துக் கொள்ளுங்கள், தனியே என்று உடம்பை வருத்தி கொள்ளாதீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் விலை என்ற சொல்லோடு பாடல் நிகழ்ச்சி. சொல்லோடு பாடலே ஒவ்வொரு பதங்களாக நான் கொடுக்கும் பொழுது அந்த பதங்களை நீங்களும் அழகாக தொகுத்து தந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். நன்றிகள், வாழ்த்துக்கள்.

0: வணக்கம் வணக்கம் ரேவதி, வணக்கம் மகளே.
1: வணக்கம் வணக்கம் அப்பா.
0: வணக்கம் ரேவதி மகள், நலமாக இருக்கின்றீர்களாம்மா?
1: நலமாக இருக்கிறேன் அப்பா, நீங்கள் நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் நலம், நாங்கள் நலம், மகிழ்வாக இருக்கின்றோம் என்று சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு வந்து நுழைந்து விட்டீர்கள். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று எதினும் பாடுவோர் பாட்டு சவாரிக்கு எதிர்பார்த்தேன், கனவில். ஆனால் உடல் நலமாக இருக்கின்றீர்கள் தானே, தெளிவாக இருக்கின்றீர்கள் தானே? சரி, வாழ்த்துக்கள் அம்மா. இப்பொழுது நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு வந்திருக்கோம், கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். சில பதங்களை நான் தெரிவு செய்து கொண்டு வந்து வைத்து அதை பற்றி பேசுவோம் சொல் என்று வளமாக நீங்கள் தரும் பாடலை கொண்டு பேச்சுக்களை ஆரம்பிப்போம் என்று சொல்லை வைத்து கொண்டு பேச்சுக்களை ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையில் மலை, மழை, பறவை, காற்று போன்ற பதங்கள் சென்றுவிட்டன. இப்பொழுது இருக்கின்றது நட்சத்திரம், வானம், பூ, அடுத்து நிலம், உறுப்பு என்ற பதங்கள் இருக்கின்றன. இதிலே உங்களுக்கு விருப்பமான உறுப்பு, உறுப்பு என்ற எங்கள் உடம்பை, உடல் உறுப்பு, உடல் உறுப்புகள், உறுப்பு, பாடி ஆஃப் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, அப்படி தமிழ்ல சொன்னால் நல்லா இருக்குமே நம்ம. சிறப்பு மகளே.
1: நட்சத்திரம்,
0: நட்சத்திரத்தை பற்றி, அற்புதம், அற்புதம். நட்சத்திரம், நட்சத்திரம் என்பது ஒரு நல்லதொரு பதம் ஒன்று, அதை ரேவதி தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்கள். நட்சத்திரம் என்பதற்கு வேறு பெயர்கள் உண்டா மகளே? விண்மீன்கள் என்று கூறலாம், வேறு என்ன கூறலாம்?
1: வேறு வந்து சொல்லலாம்.
0: என்னம்மா?
1: தாரா.
0: தாரா இல்லடா, தாரகை.
1: தாரகை,
0: தாரகை,
1: தாரகை.
0: அந்த பாடல் இருக்குது, தாரகை அந்த பாடல் ஒன்று இருக்கு இல்லை, ஒரு நல்ல ஒரு பழைய பாடல், தாரகை என்று. தாரகை என்று பாடல்கள் நிறைய ஒரு தாரகை என்று கூறலாம். ஒரு சிலர் வந்து வெள்ளி என்று கூறுவார்கள், அதை வெள்ளி, வெள்ளி நட்சத்திரங்கள் என்று கூறுவார், வெள்ளி என்று. இப்படி அதற்கு பலவிதமான பெயர்கள் இருந்த வேளையிலும் நட்சத்திரங்களில் பலவிதமான நட்சத்திரங்கள் இருக்கின்றன. நான் அறிந்திருக்கேன், நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா?
1: ஒரு
0: திரைப்படமும் அதே நேரத்தில் மாலையிலே வந்து 10 மணி வரையும் ஒரு நட்சத்திரம் என்று மறைந்துவிடும், அதை மாலை மினுக்கன், அதாவது மாலை வெள்ளி என்று கூறுவார்கள். அடுத்து செட்டியை கொண்டான் என்று ஒரு வெள்ளி இருக்கின்றது, செட்டியை கொண்டான் அந்த நட்சத்திரத்தின் பேர். அது அது அதிகாலையிலே நள்ளிரவிலே தான் அது வெளிப்பட்டு மறைகிறது கொஞ்ச நேரத்தில். அதுக்கு என்ன காரணம் என்றால் செட்டியை கொண்டான். செட்டி என்பது அந்த காலத்தில் செட்டியார் வியாபாரியைத்தான் செட்டிமேர் என்று கூறுவோம். அப்போ அன்று வாகனங்களில் ஒரு ஊரிலிருந்து இன்னும் ஊருக்கு போகணும் என்றால் அவர்கள் பாத யாத்திரை தான் போவார்கள். தங்கள் நவரத்தினங்கள் அல்லது சங்குகள், சிப்பிகள், ஏதோ வியாபார பொருட்களை மூடையாக கட்டி கொண்டு நடந்து சென்று ஊர் ஊராக போய் ஓய்வெடுப்பார்கள். ஒரு சத்திரங்கள் இருக்கும், சத்திரத்திலே தங்கி விடிந்ததும் நடைப்பயணத்தை வந்து அடுத்த ஊருக்கு சென்று தங்கள் வியாபாரத்தை கவனிக்கும் வேளையே ஒரு செட்டியார் முத்து வியாபாரி தன்னுடைய முத்துக்களையும் கொண்டு சென்று பொழுதாகியவுடன் ஒரு சத்திரத்திலே தூங்கிவிட்டு அவர்கள் அப்பொழுது மணிக்கூடுகள் இல்லை, அலாம் அப்படி ஒன்றுமே இல்லை தானே மகளே. இரவு நேரத்தில் நட்சத்திரங்கள், நிலவு, வானத்தை பார்த்து அவர்கள் நேரத்தை கணித்துக் கொள்வார்கள். பகலிலே சூரியனுடைய பொழுதை பார்த்து கணிப்பார்கள். அப்போ அவர் இரவு நேரம் தூங்கிவிட்டு விடிவள்ளி வரட்டும், விடிவள்ளி என்றால் விடிவதற்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு முன்பு உதித்துவிடும், அதை பார்த்துவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்தால் முடிந்துவிடும் தானே என்று எத்தனையோ பேர் பயணம் செய்வார்கள் மகளே. இவர் தூங்கி தூக்கத்திலிருந்து ஒரு தடவை அவருக்கு முத்துக்களை கொண்டு போனவர், நான் வியாபாரத்துக்கு எல்லோ வந்தனான் என்று இடையிலே ஒரு கால் கண்ணை முழித்து பார்த்தால் அந்த வெள்ளி ஒன்று தெரிகின்றது. அந்த வெள்ளி வந்து இரவு நள்ளிரவிலே வாருகிற வெள்ளி. இவருக்கு தெரியாது இதுதான் விடிவள்ளி என்று எண்ணி தன்னுடைய யாத்திரையே துவங்கிவிடும். ஐயோ, பயணத்தை செய்யணும், நான் விடுவிக்கும் போது அங்கே அடுத்த நாட்டிலே காலை வைத்து ஏனைய வியாபாரிகள் வரும்போது நான் கொண்டு போய் வித்து போட வேணுமே என்ற எண்ணத்துடன் நடக்க துவங்கினார். நடக்க துவங்கினால் நள்ளிரவு நேரம் திருடர்கள் அங்கே அதிகம், இவரை வழிமறைத்து இவரை கொலை செய்து அந்த முத்துக்களை அபகரித்து கொண்டும் சென்று விட்டார்கள். அதனால்தான் அந்த வெள்ளிக்கு செட்டியை கொண்டான் என்ற பெயர் உண்டு என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள். செட்டியை கொண்டான். அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் என்று நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? ஆறு நட்சத்திரங்கள் ஒன்றாக கூடும். நட்சத்திர கூட்டம் என்று கூறுகிறார். அடுத்தது அந்த நட்சத்திரத்தை பார்த்துதான் நேரத்தை கணித்தார்கள் என்று கூறுவார்கள். இப்படி நட்சத்திரங்கள் பல நட்சத்திரங்கள், வால் நட்சத்திரம், ஒரு அதிசயம் நடக்க போகுது என்றால் வால் நட்சத்திரம் என்று கூறுவார்கள். இயேசுநாதர் பிறக்க போகின்றார் என்றால் வால் நட்சத்திரம் தோன்றினால் அந்த குழந்தை பிறந்து விட்டது என்று அரசன் கணித்து கொண்டான் என்று. எங்கோ இந்த குழந்தை பிறந்து விட்டது, தேடுங்கள் தேடுங்கள் என்று. அவர் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார் என்ற வரலாறுகள் உங்களுக்கு தெரியும், புராணத்தில் இருக்கின்றது. சரி, அதனால் நட்சத்திரங்களில் பல வகை உண்டு. அடுத்தது நிலத்திலே இருக்கிற நட்சத்திரத்தை தெரியுமா? இந்த நிலத்திலே வாழுகிற நட்சத்திரத்தை. உங்களுக்கு தெரியும், அதில் நானும் ஒருவர்
1: தான்.
0: திரைப்படத்துறையிலே கூறுவோம் தானே, பெண்களை தாரகை என்றும், பெண்களை தாரகை என்றும் ஆண்களை நட்சத்திரம் என்று கூறுவார்கள். பெண்களுக்கும் நட்சத்திரம் என்ற நடைமொழியை குறிப்பார்கள். பிரபல்யமானவர்,
1: பிரபல்யம் அலங்கரித்த
0: பிரபல்யமானவர்களை நட்சத்திரம் என்று கூறுகிறார்கள். வானத்தின் நடுவே நட்சத்திரம் அமர்ந்ததோர் மக்களின் மத்தியிலே இந்த மேடையை நட்சத்திரமாக அமைந்திருப்பவர் என்றெல்லாம்
1: சொற்பொழிவு.
0: ஆதலால் நட்சத்திரம் என்றது மிகவும் ஒரு சிறந்த ஒரு விடயம். ஆனால் இந்த நட்சத்திரத்தை நீங்கள் பகலில் பார்க்க முடியுமா, இரவில் பார்க்க முடியுமா?
1: பகலில் வந்து, பகலிலும் அது இருக்கும், ஆனால் நமக்கு
0: தோன்றும்
1: தெரியாது. ஒளியில அதனோட ஒளி வந்து மங்கி போயிருந்தது. இரவில வந்து, இரவில வந்து பழி சின்ன
0: இரவு நேரத்தில் மின்னும் நட்சத்திரம் என்ன செய்யும், மின்னும் என்ன சின்னது தானே, மின்னி மின்னி தெரிவது போன்று எங்களுக்கு தெரியும். ஆமாம், வேறு ஏதாவது நட்சத்திரத்தை பற்றி உங்களால் கூற முடியுமா?
1: நட்சத்திரங்கள் அப்ப அது நாள் ஆயிடுச்சுனாக்கா அதனோட ஒரு இது முடிஞ்சிச்சுனா அது கீழே வந்து வீட்டற்களாக
0: விழுந்துடும். அவர்களுக்கு ஆயுள் காலம் உண்டு. நிலவுக்கு ஆயுள் இல்லை, அவருக்கு ஆயுள் உண்டு நட்சத்திரம். சிறப்பு.
1: அதே போல துருவ நட்சத்திரம் சொல்லிட்டு அது ஒரு சிறப்பு மிக்கது.
0: துருவனுக்கு
1: வந்து அப்பா வந்து ரெண்டாவது தார மனைவினால முதல் குழந்தை வெறுத்து ஒதுக்கிறதுனால கடவுள் மேல பக்தி கொண்டு அவர் சவம் பண்ண போயிடுறாரு. அவரோட பாராட்டி இறைவன் வந்து அவரது வானத்துல துருவ நட்சத்திரமாக பிரகாசிக்கிறார்.
0: அப்ப இன்னும் ஒரு நட்சத்திரம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உங்களுடைய திருமண காலத்தில், பார்த்தீர்களாது? அருந்ததி என்ற நட்சத்திரம் சரித்திர பிரசித்தி வந்த, அது குடும்ப பெண்கள் திருமணமான உடனே அவர் கற்பிலே சிறந்து குடும்ப பாங்கான பெண்ணாக வாழ்ந்து நட்சத்திரமாக விளங்குகிறார் என்று அதை பாருங்கள் என்று காட்டுவார்கள். ஆமா ஆமா, பார்த்து பகல்லையும் காட்டுவார்கள். அம்மா பகல்ல அங்க பாருங்க, இரவில் நடைபெறுவதுதானே திருமணம். அநேகமாக இரவில் ஆமாம், நாள் நட்சத்திரம் பார்த்து இரவு நேர முகூர்த்தம் இரவு நேரத்தில் இருந்தால் இரவு நேரத்தில் அந்த திருமணம் நடைபெற்று தாலியை கட்டி கையில் பிடித்து கொண்டு வந்து மோதிரம் எடுத்து அதுக்கு பிறகு அம்மியிலே காலை வைத்து மெட்டி போடும் பொழுது அம்மியை போல் நகராமல் இருக்க வேணும் என்னுடைய நெறிமுறையிலே என்று காட்டுவார்கள். அங்கே மேலே உடனே மேலே காட்டுவார் ஐயர் அருந்ததி. அங்கே முகட்டை முகட்டை மண்டபத்தின் முகட்டை தான் பார்க்க வேண்டுமா நட்சத்திரம்? அது என்னுடைய சம்பிரதாயம், சம்பிரதாயம் சம்பிரதாயம். அப்படி நட்சத்திரத்தில் பல புனிதமானது இருக்கின்றன, புனிதமான நட்சத்திரங்களும் இருக்கின்றன. நட்சத்திரங்கள் திசையை காட்டுகின்றன, நட்சத்திரங்கள் வழிகாட்டியாக இருக்கின்றன எங்களுக்கு எல்லாம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும். இன்று வரைக்கும் சிறப்பு இப்பொழுது கூறுங்க.
1: என்னுடைய அப்பா வந்து நீங்க சொல்றாங்க, அப்போ வந்து கடிகாரம் கிடையாதப்பா, காலையில இந்த கருக்கல்ல இந்த நட்சத்திரம் வெள்ளி தெரியுது இந்த மணின்னு அப்படின்னு தான் சொல்லுவாரு. விடிய போது
0: உதாரணமாக பார்த்திருக்கின்றேன். அது முற்றிலும் உண்மையானது அம்மா, அது அழியாத ஒன்று தானே அம்மா. சரி, இப்பொழுது உங்களுக்கு என்ன பாடல் உங்களுக்கு கேட்க விருப்பம்? நட்சத்திரம் பெற வேண்டும்.
1: நட்சத்திரம் படத்துல அவள் ஒரு மேனகை, என் அபிமானதாரகை. அவள் ஒரு மேனகை, அந்த பாடல்
0: இனிமையான பாடல். அவள் ஒரு மேனகை, என் அபிமான தாரகை. தாரகை என்று நட்சத்திரத்தை குறிப்பிட்டு கூறப்படுது. வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல் அவள் ஒரு மேனகை என்ற பாடல் உங்களுக்கு வேண்டும். சிறப்பாக இருந்தது ரேவதி. ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா?
1: உரையாடல் எல்லாமே ரொம்ப சுவையா இனிமையா இருந்ததுப்பா நிகழ்ச்சி.
0: நன்றி. நடந்து கொண்டிருக்கின்றது, தொடர்ந்து இணைவோம். இப்பொழுது அடுத்த உறவை எதிர்பார்க்கின்றேன். வந்து விட்டார், அவரிடம்
1: செல்கின்றேன்.
0: நன்றி மகளே, வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அடுத்த உறவாக இப்பொழுது எங்களுக்கு வருகின்றது. யாராக இருக்கலாம்? ராஜராஜன் அவர்கள் தோன்றுகிறார். வணக்கம் ராஜராஜன், தர்மபுரியிலிருந்து வருகின்ற. வணக்கம் வணக்கம் வழக்கறிஞர் அவர்களே, வருக வருக.
2: ஐயா வணக்கம். நலம் நலம் அறிய ஆவல்.
0: நலம் அறிந்தோம் உங்களுடைய நலத்தை. நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று கூறுகின்றேன். நன்றி. அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது என்று?
2: ஐயா மலை தூரல்.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பானது. மழை வர வேண்டும். மழை என்று வையம் வாழாது. வையம் வாழ்வதற்கு மழை வேண்டும் தானே. நாங்கள் இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று எண்ணிருந்தேன். சில பதங்களை இன்று சொல்லோடு பாடல் நிகழ்வு கொண்டு வந்து வைத்திருந்தேன். அதில் ஒவ்வொரு பதங்களை விரும்பியவர்கள் பெற்று அதை பற்றி குறிப்புகளையும் தந்து கலந்துரவாடி பாடலையும் கேட்கின்றார்கள். அந்த வகையில் இப்பொழுது இருக்கின்ற பதம் என்னிடத்தில் வானம், பூ, நிலம், எங்களுடைய உடம்பிலே உள்ள உறுப்புகள், அதை பற்றி ஒன்று இப்படி பதம் இருக்கிறது. இதில் எந்த பதம் உங்களுக்கு விருப்பமாக இருக்கின்றது அதை எடுத்து பேசலாம். அல்லது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஒரு பதத்தை கூறி அதற்குரிய கருத்துக்களை எங்களோட கலந்து கொள்ளலாம்.
2: நிலம்
0: நிலம் நிலம் என்ற பதம் உங்களை இப்போ கவர்ந்திருக்கின்றது. சரி, நிலம் என்ற பதத்தை பெற்றுக் கொண்டீர்கள். நிலம் என்ற பதத்தை உங்களுக்கு தந்தவர் இப்போ நிலத்தை பற்றி எங்களோடு உரையாட வேண்டும். எப்படி உரையாடுவது? நிலத்தை பற்றி கூறுங்களேன். நிலம் என்றால் என்ன? நிலம் எங்கே இருக்கின்றது? எங்களுக்கு எல்லாம் அப்படி நிலம் உபயோகப்படுகிறது என்ற பற்றி கூறுங்கள்.
2: ஆமாங்க, முதல்ல நம்ம நிலம்னா எந்த வகையான நிலம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நன்சை நிலம், நன்சை நிலம், புன்சை நிலம் சொல்லுவாங்க.
0: நன்சை புன்சை என்ற நிலங்கள் உண்டு.
2: நன்சை புன்சை. ஆமாங்க,
0: நன்சையிலே என்ன செய்யலாம், புன்சையிலே என்ன செய்யலாம்,
2: அதுதாங்க. அதை பத்தி தாங்க சொல்ல வரேன். நன்சை நிலம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பாசன வசதிகள் அருமையாக இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஆற்று நீர் பாசனம், ஏரி நீர் பாசனம், குளத்து நீர், கிணறு எல்லாமே வந்து அருமையா இருக்கும் அந்த மாதிரி நிலத்துல. அப்ப நம்மளுக்கு தண்ணி அதிகமா நம்மளுக்கு கிடைக்கிறதுனால நம்ம பண்ண வேண்டிய பயிர்கள் பாத்தீங்கன்னா நெல், கரும்பு, வாழை எல்லாமே நம்ம வந்து நன்சை நிலத்துல வந்து அருமையா வந்து விவசாயம் செய்யலாம்.
0: சிறப்பு
2: போகம் பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ரெண்டு போகம் நம்ம வந்து மகசூல் எடுக்கலாம் நன்சை நிலத்தை பொறுத்தவரையும். ஆனா புன்சை நிலம்னு பாத்தீங்கன்னா அது மானாவரி நிலம்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல. மானாவரி நிலம்னு சில இடத்துல சொல்லுவாங்க, சில இடத்துல புன்சை நிலம்னு சொல்லுவாங்க.
0: ஓ, அப்ப புஞ்சை என்பது மானாவரி செய்கை செய்யக்கூடிய மலையை நம்பி வாழுகின்ற நிலம் புஞ்சை நிலம்.
2: அதுதான் மானத்தை பார்த்து வாழ்றதா, மானத்தை பார்த்துன்ற மாதிரி அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க கிராமத்துல.
0: நஞ்சை என்பது
2: மானம் பார்த்த பூமிங்கிறது.
0: ஆமா, அப்ப
2: நஞ்சை நீராதாரம் நிறைந்தது நஞ்சை.
0: நஞ்சை நீராக நீர் ஆதாரம் கொண்டு விவசாயத்தை இரண்டு மூன்று போகங்களும் சில இடத்துல செய்யக்கூடிய வாய்ப்பை கொண்டது நஞ்சை நிலமாகவும் வானத்தை மட்டும்
2: தஞ்சாவூர் பார்க்கலாம்.
0: ஓ, வானத்தை மட்டும்
2: நிலம் வந்து அதே கரெக்ட் தாங்க ஐயா சொல்றது சரியான பதம்.
0: வானத்தை மட்டும் எதிர்பார்த்து
2: மலை பொழிவை மட்டும் நம்பி இருக்கும் இடம்.
0: ஓ, வானம் பார்த்த பூமி
2: இருக்கும்.
0: அதை வானம் பார்த்த பூமி என்றும் கூறுவார்கள். வானம் பார்த்த பூமி. ஓ, வானம்
2: எந்த ஒரு இதுமே இல்ல. நம்ம வந்து தண்ணிதான் நம்மளுக்கு முக்கியம். அது பாத்தீங்கன்னா வானம், அதுல பாத்தீங்கன்னா நம்ம சோளம், கம்பு, கேழ்வரகு, பருத்தி, தண்ணி ரொம்ப கம்மியா தேவைப்படுறது வந்து நம்ம அந்த இடத்துல வந்து பயிர் பண்ணிக்கலாம்.
0: எள்ளு
2: போன்ற
0: உஷ்ணவலயத்தில் உஷ்ணத்திலே வாழக்கூடிய மலை வெப்பத்தில் சூரிய வெப்பத்துக்கும் வாழக்கூடிய சில பயிரினங்கள் உண்டு. அதை தெரிவு செய்து புஞ்சை நிலத்தில் உள்ளவர்கள் விவசாயத்தை செய்வார்கள். இருப்பினும் அங்கும் ஒரு போகம் தான் செய்யக்கூடியதாக இருக்கும் இல்லையா?
2: கண்டிப்பாக
0: செய்ய முடியும். சிறப்பு சிறப்பு. நீங்கள் வாழுகின்ற பகுதி நஞ்சையா புஞ்சையா?
2: மேட்டு நிலமா இருக்கும். நம்ம ஏரி பாசனம் ஏரி பக்கத்திலே இருந்தாலுமே வந்து சில இடத்துல எடுத்துட்டு போக முடியாது.
0: விவசாயத்தோட சம்பந்தப்பட்ட நன்சை புன்சை பற்றி படுது. மக்களை பொறுத்தவரை நிலத்தை பற்றி எந்த நிலத்தை உபயோகிக்கின்றார்கள், உபயோகத்துக்குரிய நிலங்கள் எப்படி இருக்கும்?
2: ஐயா அது வந்து நத்த நிலம் சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா புறம்போக்குன்னு சொல்லுவாங்க. புறம்போக்கு நிலம்னாலே வந்து அரசு நிலம் தான் அர்த்தம். புறம்போக்குன்னா தவறான வார்த்தை கிடையாது. அதாவது யாருமே வந்து அந்த இடத்தை வந்து என்னோட சொந்த நிலம்னு சொல்ல முடியாது. அரசாங்க நிலம் தான் புறம்போக்குன்னு சொல்றது.
0: உரிமை கொண்டாடப்படாத நிலங்கள் எல்லாம் புறம்போக்கு.
2: பிரைவேட் நிலங்கள்,
0: பிரைவேட்
2: நிலங்கள் எல்லாமே புறம்போக்கு நிலங்கள். அந்த புறம்போக்கு நிலங்களுமே வந்து மூணு வகையா இருக்கும்.
0: நீர்நிலை
2: புறம்போக்குன்னா ஓடை பாசனம் போது இல்லைங்க. ஒரு ஆறு போதுன்னா அந்த ஆற்றோட படுகை எல்லாமே வந்து நீர்நிலை தான். அது நடுவுல வந்து என்ன பண்ணுவாங்க, கேக்குறதுக்கு யாரும் அந்த இடத்துல அவங்க விவசாயம் பண்ணுவாங்க, இல்ல வீடு கூட கட்டிடுவாங்க. அந்த மாதிரி கட்டக்கூடாதுன்னு சொல்லி தற்போது சுப்ரீம் கோர்ட் பாதுகாக்கணும். நீர்வழி புறம்போக்குல வந்து எந்த ஒரு ஆக்கிரமிப்போ இல்ல எந்த ஒரு கட்டிடமோ விவசாய செயல்கள் கூட செய்யக்கூடாதுன்னு
0: சொல்லிட்டாங்க. தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனா அங்கேதானே வெட்டி மண்களை அகன்று கொண்டு ஓடுகிறார்கள் இல்லையா?
2: இயற்கையாவே வந்து யாருமே வந்து உரிமை கொள்ள முடியாத இடங்கள், மலைப்பகுதிகள், அது எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அதே மாதிரி பொது பயன்பாடு நிலங்கள் ஒண்ணு இருக்கும். பொது பயன்பாடு நெற்களம் போடுறது, இல்ல ஒரு ஏரியாவுக்கு வந்து ஒரு இடுகாடு அல்லது சுடுகாடு போன்ற அமைப்புகள் வைக்கிறது, இல்லைன்னா ஒரு அரசு அலுவலகமோ இல்ல கல்லூரியோ கட்டடங்களோ வந்து அந்த பொது பயன்பாடு நிலத்துல வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கும்.
0: அப்படி இருக்கின்றது பொது பயன்பாடு நிலம்.
2: ஆமாங்க.
0: பொது பயன்பாடு நிலத்தில் நாங்கள் பொதுவாக பொது விடயங்களை கவனிக்கிறது, கர்மங்களை ஆற்றுவதற்கு பயன்படுத்தலாமே தவிர அதுல சொந்த தேவைக்காக அதை பாவிக்க கூடாது.
2: குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு வந்து யாரு வேணாலும் பயன்படுத்திக்கலாம்.
0: ஆமா,
2: ஆனா யாரும் உரிமை கொண்டாட முடியாது.
0: உரிமை கொண்டாட முடியாது. சிறப்பான கருத்துக்களை தந்திருக்க. நிலம் என்றால் என்ன?
2: திருப்பி ரெண்டு இடத்துல ஒரு பிரச்சனை வரும். புறம்போக்கு நிலத்துல ரெண்டு வகை இருக்கும். ஒண்ணு ஆட்சேபணியற்ற நிலம் ஒண்ணு இருக்கும், ஒன்னு ஆட்சேபணியக்கூடிய நிலையமா இருக்கும். கிராம நத்தம் பாத்தீங்கன்னா அதுக்கு பட்டான்றது வந்து அரசாங்கம் தராது. நாம எப்படி அந்த பட்டா உரிமை போடுறதுனா, ஒரு கிராமம் இருக்குன்னா அது வந்து ஒரு குடியிருப்பு பகுதி தான் நத்தம்னு சொல்றது. அந்த நத்தத்துல நீங்க உங்க தாத்தா காலத்துல இருந்து இருக்கிறீங்க, அப்பா காலத்துல இருந்து இருக்கிறீங்க, இல்ல 30 வருஷமா இருக்கிறீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா கோட்டாட்சியரிடமோ வட்டாட்சியரிடமோ போய் மனு கொடுத்து அந்த நிலத்துக்கு வந்து பட்டா வாங்கிக்கலாம். கிராம நத்தா பட்டான்னு சொல்லி இது வரும். அந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுட்டு நம்ம அது வந்து பிரத்தியாருக்குமே நம்ம வித்துக்கலாம்.
0: உரிமை உரிமையாக்கி உரிமையாளராக
2: உரிமையாக்கி
0: கொள்ளலாம்.
2: இப்ப ஆட்சேபனை இல்லாத ஆட்சேபனை நிலம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஓடை புறப்போக்கு அந்த காடு காட்டு நீங்க வந்து மேய்ச்சல் நீங்க பண்ணுவீங்க. ஆனா நீங்க மேய்ச்சல் பண்றதுனால வந்து அது எனக்குன்னு சொந்தம் சொல்ல முடியாது. கவர்மெண்ட்
0: ஏத்துக்காது,
2: அதுக்கு பட்டா வாங்க முடியாது.
0: முடியாது.
2: நீங்க பூர்வீகமா 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் இருந்தாலுமே சரி, காடுன்னு சொல்லி அவங்க வந்து நிலவரையை வந்து பண்ணிட்டாங்கன்னா
0: பல காடுகளையும் காட்டு பகுதிகளையும் அரசியல்வாதிகளை பிடிச்சி அரசாங்க அதிகாரிகளை பிடிச்சி சொந்தமாக்கி
2: கொண்டிருக்கிறார்கள். பொது பயன்பாட்டுக்காக மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு. இப்ப இந்த காட்டு அழிச்சாதான் இந்த இடத்துல வந்து என்னால ஒரு நிறுவனமோ இல்ல ஒரு தொழிற்சாலையோ நிறுவ முடியும். அந்த தொழிற்சாலை மூலமாக அங்க இருக்கும் மக்களுக்கு 4000 பேருக்கு 4000 பேர்னா 8000 குடும்பம் அந்த மாதிரி அந்த குடும்பத்துக்கு வருதுன்னு சொல்லி அழிச்சிருவாங்க. அழிச்சதுக்கு பதிலா இப்ப ஒரு மரத்தை எடுத்தாங்கன்னா அவங்க மூணு இடத்துல வந்து செடி நடணும்.
0: ஓ,
2: அந்த கம்பெனி குடுக்குறாங்கல்ல
0: அவங்களுக்கு,
2: அது ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னா போட்டு தான் வந்து கவர்மெண்ட் கொடுக்கும்.
0: சிறப்பு சிறப்பான கருத்துக்கள், குறுகிய நேரத்துக்கள் இவ்வளவு நிறைவான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். தெரியாத பல இருந்து நாங்கள் தெரிந்து கொண்டோம் ராஜராஜன், மிக மிக நன்றி. நிலம் என்ற ஒரு பதம்
2: மாதிரிங்க, இப்போ பிளாட் போடுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அது தரிசு நிலமா மாத்துவாங்க, நல்ல நிலமாவே இருக்கும், விவசாயமே பண்ண மாட்டாங்க. விவசாயம் பண்ணாம விட்டா கிராம நிர்வாக அதிகாரி வந்து அது ஆ பதிவேடுன்னு சொல்லி ஒரு பதிவேடு பயன்படுத்தணும். அதுல என்ன விவசாயம் பண்ணி இருக்கிறாங்க, என்ன ஏது, அந்த நிலத்தோட வகை என்ன, நன்செய்யா புன்செய்யா, என்ன விவசாயம் சொல்லி பண்ணணும். அஞ்சு வருஷமா தொடர்ந்து விவசாயமே பண்ணாம அப்படியே விட்டுட்டா அது தரிசு நிலம் ஆயிடும். தரிசு நிலம் ஆயிடுச்சு மட்டும்தான் வந்து அந்த அந்த நிலத்தை வந்து வீட்டு மனையா மாத்த முடியும்.
0: இந்த
2: பேசி போலாங்க.
0: இந்த இடத்துல தரிசு நிலம் என்ற ஒரு நிலத்தையும் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் உங்களோட, தரிசு என்ற நிலம். இப்பொழுது தொடர்ந்து கூறுங்க.
2: தரிசு நிலம் சாதாரண தரிசுல மக்களே வேணுமணிக்கு ஒட்டுறத தரிசு. அரசு பொறுப்புல வர தரிசு வேற, பிளாட் போற தரிசு வேற. அந்த நம்ம பிளாட் போற இடமே ஒரு காலத்துல முப்போகம் விளைஞ்சதா இருக்கும். அவங்க வந்து நிலத்தை வந்து உடனடியா பிளாட் போட முடியாது. அஞ்சு வருஷமா வந்து எந்த ஒரு விவசாயமும் பண்ணாம அவனுக்கு நீர்நிலையிலிருந்து எல்லா ஆதாரமுமே கிடைக்கும் விவசாயம் பண்றதுக்கு, ஏன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு அதை வந்து பிளாட்டா மாத்திடுவாங்க.
0: தரிசு நிலமா இருக்கு. சிறப்பு. இந்த நிலங்கள் பல எங்களுக்கு பாகுபாடுகளை கூறியவர்கள், இந்த நிலம் உங்களுக்கு பிடித்த நிலம் விருப்பம். நன்றி ராஜராஜன், நிலத்தை பற்றி இவ்வளவு பாகுபாடு இருக்கின்றது என்று குறுகிய நேரத்துக்களே அப்படி அழகாக பிரித்து பிரித்து காட்டி தந்தீர்கள். நன்றிகள், வாழ்த்துக்கள். இது ஒரு பிரயோஜனமான ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக ஆகிறது என்பதை நான் நினைக்கின்றேன். சரி, இந்த நிலங்களுக்குள்ளே நிலம் என்ற பெயர் வரக்கூடிய மாதிரி ஒரு பாடல் ஒன்று கேளுங்களேன். என்ன பாடல் இருக்கின்றது?
2: ஐயா, ரிதம் படத்துல தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன், நிலமே பொறு நிலமே உன் பொறுமை வென்று விடுவேன். இந்த நிலத்துக்கு வந்து எவ்வளவு பொறுமை இருக்குதுன்னு சொல்லி ஊமையா எடுத்து காட்டுறாங்க. நீங்க நிலத்துல போரு போட்டாலும் அது பொறுமையா தான் இருக்கும், கிணறு வெட்டினாலும் பொறுமையா தான் இருக்கும்,
0: பொறுமை
2: பூகம் வந்துச்சுன்னா தாங்காது.
0: அதனால்தான் எல்லாவற்றையும் கூறியது பொறுமை என்பதற்கு பூமியை உதாரணம் சொல்லுபவர்கள், பூமியை விட பொறுமை உள்ளவும் ஒன்று இருக்கின்றதாம், அது தாய் உள்ளம்.
2: உண்மைங்கய்யா,
0: பூமியே வந்து இப்ப நீங்கள் கூறினீர்களா, பூமியை எல்லாத்தையும் செய்திருந்தது, ஆனா கோபம் வந்தால் தாங்காது, பூகம்பம் வந்தால் தாங்க முடியாது. ஆனா அன்னைக்கு தாய்க்கு பூகம்பம் வருவதில்லை தானே, ஒருபோதும் பெறுவதில்லை. அதுதான் பூமியை மிஞ்சும் தாய்மை உண்டு என்ற பாடல்ல இருக்கின்றது. தாயல் சிறந்த கோவிலும் இல்லை என்ற பாடல் அகத்தியர்லே, தாயை சிறந்த கோவிலும் அகத்தியர்ல இருக்கின்றது. எப்பொழுதும்
2: அன்பின்
0: இல்லை, தாய பூமியை மிஞ்சும்
2: தாயின் அன்பு,
0: பூமியை தாய்க்கு பூமியை மிஞ்சும் பொறுமையும் உண்டாம், பொறுமை உண்டாம், பூமியை மிஞ்சும் பூமியை விட பொறுமைசாலி தாய்மை என்று. சிறப்பான கருத்துக்களை கலந்துரவாடி எங்களோட அழகாக சொற்பிரயோகம் செய்திருந்தோம்.
2: இன்னும் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கலாம், ரெண்டே செகண்ட்
0: கூறுங்கள் கூறுங்கள்
2: ஐயா. இப்ப நம்ம சீதா அம்மா இருக்காங்கல்ல, ராமர் தேடிய சீதா.
0: ஆமா ஆமா ஆமா,
2: அவங்களே நிலம் தந்த நல்லாள்ன்ற இன்னொரு ஒரு பேரும் இருக்கு. ஏன்னா வந்து தங்க ஏற்கலப்பைய வச்சு ஜனகர் வந்து பூமியை தோண்டும் போதுதான் அந்த தங்க பெட்டியில வந்து அந்த சீதா மாதா வந்து
0: வந்துதான். அதனால் உழவர்கள் ஒரு
2: தந்த நல்லாள்.
0: ஆமா, நிலம் தந்த நல்லாள். அது மட்டுமல்லால் அவ நிலமகள் இறுதியிலே விழுங்கிக் கொள்கின்றார். அவ நிலமகளோடு தானே சேர்ந்து கொள்ளுகின்றார். ராமர் அந்த தீயில விட்டு வந்த பின்பு இதன் பின்பு வாழக்கூடாதுன்னு
2: வந்து பூதேவின்னு சொல்லுவாங்க,
0: பூதேவி என்று. அதனால் இன்னும் ஒரு பெயர் இருக்கின்றது, சீதை என்று அவருக்கு ஒரு பெயர் வந்ததுக்கு ஒரு காரண பெயர் இருக்கின்றது. என்னவென்றால், இந்த விவசாயிகள் நிலத்தை பண்படுத்தும் பொழுது ஏற்காலினால் உழவு செய்வார்கள் அல்லவா? இங்கிருந்து ஒரு தடவை உழுது கொண்டு போய் திருப்பி வந்து மறுதடவை வருவார்கள் அல்லவா? அதை சொல்வது அதுக்கு சால் என்று ஒரு பதமும், அதிலே சீதை என்ற பதம் பெறுகின்ற. சீதை என்று கூறப்படுகிறது சீதாதவி. அந்த உழவு நீங்கள் கூறின கருத்து தான், உழும் பொழுது உழவு அந்த சாலுக்குள்ளே இருந்து கிளம்பிய ஒரு பெட்டி வந்து அந்த பெட்டிக்குள்ளே அவ இருந்ததுன்னு அதுக்கு பேர் சீதை என்று கூறப்பட்டது. அதனால்தான் சீதை என்ற பெயர் வந்தது. புரிந்து கொள்ளுகிறீர்களா? சீதை,
2: புரிந்தது புரிந்தது.
0: அந்த அந்த நீங்கள் சொன்னதுதான், அந்த உழவு சாலுக்கில் இருந்து வந்தபடியதுதான் சீதை என்று பெயர். சிறப்பான கருத்துக்கள், அற்புதமாக தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். இந்த பாடல் உங்களுக்கு ஒலிபரப்பும் பொழுது நாங்களும் கேட்டும்போது நல்லதொரு பாடல், எனக்கு விருப்பமான பாடலும் கூட. இது வந்து ஷாருக்கான், அவர் நடித்தது தானே, தனியே தன தனியே இந்த பாடல்.
2: சங்கர் முகாதேவன்
0: இல்லையா அந்த அர்ஜுன்? அர்ஜுனா தனியே
2: தன்தனியா
0: திரைப்படுத்து. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்புகள். நன்றி ராஜராஜன், மீண்டும் சந்திப்போம். அற்புதமான கருத்துக்களை அழகாக அழகாக தந்திருக்கின்றீர்கள். வாழ்க தமிழ், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி,
2: நன்றிங்க, நன்றிங்க, நன்றி.
0: எல்லோரும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அன்பு ராஜராஜன் வந்து தன்னுடைய கருத்தை தெரிவிக்கும் பொழுது, இப்பொழுது தர்மபுரி தான் இப்பொழுது ஆட்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. தர்மபுரியிலிருந்து வந்த ராஜராஜன் சேர தர்மபுரியிலிருந்து அன்பு மகள் சாந்தி வந்திருக்கின்றார். வணக்கம் தர்மபுரி சாந்தி மகளே. தர்மபுரியின் ஆட்சி நடக்கின்றது. எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றி நிலத்திலிருந்து நலமா இருக்கும் வேளையில அழகி ராசா எப்படி இருக்கின்றார்கள்? நலமாக இருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களுடைய சீவகாருண்யத்துக்கு நலமாக இருக்க வேண்டும். அங்கே மழை பொழிந்ததா மகளே?
1: நீங்கள்
0: வந்து பேசுவதற்காக உங்களிடம் இருக்கிறது வானம், பூ, அடுத்தது உறுப்பு. எங்கள் உடம்பிலே உள்ள உறுப்புகள் ஏதாவது உண்டு, அது உறுப்பை பற்றி பேசலாம், வானத்தை பற்றி பேசலாம், பூவை பற்றி பேசலாம். என்ன பேச போகிறீர்கள்? பூ. சரி, பூவை பற்றி பேசுவோம். பூவில் எத்தனை வகை உண்டு? என்னென்ன பூவை நீங்கள் வளர்த்தீர்கள்? பூ என்றால் என்ன? பூவுக்கு வேறு என்ன பெயர் இருக்கின்றது? குறுங்களை எவ்வளவு கூறலாம்?
1: மலர்,
0: மலர்,
1: மலர், நிறைய பூ இருக்கு. வேற
0: புஷ்பம்,
1: புஷ்பம் அது
0: அது வேண்டாம். சரி, வேற என்ன இருக்கு?
1: என்னென்ன
0: பூவை
1: பார்த்திருக்கீங்க? ரோஜா பூ இருக்கு, மல்லிகை பூ இருக்கு.
0: ரோஜா என்றாலே பூத்தானம். மகளே, மகளே, ரோஜா என்றால் பூத்தானம். அப்ப ரோஜா பூ, இப்ப சாரை பாம்பு என்ற போல் இருக்கின்றது. புரிகிறதா? நாங்கள் சில சில பெயர்களை ரெண்டு தடவை சொல்லுவோம். ஓகே, ரோஜா, ரோஜா என்ற இனம். வேறு என்ன வச்சுக்கோங்க? மல்லிகை,
1: மல்லிகை, தாமரை. எங்க வீட்டுல இருக்கிறது மல்லிகை பூ, மல்லிகை, அப்புறம் செண்பகப்பூ.
0: செண்பகப்பூ வச்சிருக்கீங்களா? செண்பகப்பூ என்ன நிறம் அம்மா? மஞ்சளா?
1: கொடியில பூக்கிற சின்ன சம்பங்கி பூ இருக்கு. மனம் ரொம்ப மனம் வராது. ஆமாங்க ஐயா, கொடி சம்பங்கி.
0: வேறு
1: வேறு
0: சரி, அவ்வளவுதான். தலையிலே சூடக்கூடிய பூ என்னென்ன பூ? அநேகமாக தலையில சொல்வார்கள்.
1: முல்லை, முல்லை மல்லிகை,
0: முல்லை மல்லிகை,
1: கனகாம்பரம்,
0: கனகாம்பரம், சம்பங்கி,
1: ரோசா.
0: ரோசா
1: சம்பங்கி பூ வந்து அவ்வளவா சுட மாட்டாங்க. செண்பகப்பூ
0: வைப்பார்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தது சரி, வழியிலே நீங்கள் செல்லும் வழியிலே என்னென்ன பூக்களை எல்லாம் பார்த்திருக்கின்றீர்கள்?
1: அல்லி, தாமரை.
0: பூக்கள் வந்து செடியிலே வளரும், கொடியிலே வரும், மரத்திலே வரும், நிலத்திலே வரும், நீரிலே வரும், எல்லா இடத்திலும் வளரக்கூடியது இல்லையாம்மா? வித்தியாசம் வித்தியாசமா. அப்ப நீங்கள் சொன்னவற்றுக்குள்ளே தண்ணீருக்குள்ளே வருகின்ற தாமரை பூவையும் சரி, தண்ணீருக்குள்ளே வளர்கின்ற பூ என்னென்ன பூவாக இருக்கும்? தாமரை ஒன்று கூறினீர்கள். தாமரையிலே எத்தனை இனம் இருக்கு?
1: வெண்தாமரை, செந்தாமரை,
0: இரண்டும் தான். வெள்ளை நிறமாக இருக்கும், இரவிலே பொறுக்கின்றது. ஆம்பல் என்று ஒன்று இருக்கின்றது, கத்தரிப்பு நிறத்தில் இருக்கும் ஆம்பல் அல்லியை போன்றேதான் தண்டு இலை எல்லாம் இருக்கும். நீரிலே
3: தாமரைக்கு இன்னொரு பெயர் ஆம்பல்ல?
0: இல்லை இல்லை இல்லை, ஆம்பல் வந்து அல்லி இனத்தை சேர்ந்தது. அல்லியை போன்றுதான் அதனுடைய இதழ்கள். அல்லி வெள்ளியாக இருக்கும், ஆம்பல் வந்து ஒரு கத்தரிப்பு கலர்னு கூறுவார், பூப்பல்னு கூறுவார், அந்த நிறத்தை இடையிலே வெண்மையும் கலந்திருக்கும். இரண்டும் இரவிலேதான் மலரும். அந்த இரண்டினுடைய இலையும் வந்து வட்ட வடிவமாக இருக்கும். தாமரையினுடைய இலை வட்ட வடிவமாக இருக்கும், ஆம்பலுடைய இலை அப்படி வந்து ஒரு வெட்டு வெட்டி இருக்கும், வி மாதிரி இருக்கும். அம்மா ஆம்பல் அல்லி, அந்த தாமரையினோட தண்டு கருப்பு கருக்குகள் உள்ள எங்கள் கையில உறாஞ்சக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் அல்லி தண்டு வளவளண்டு அழகாக இருக்கும், வளவளப்பாக இருக்கும். அல்லி தண்டு காலெடுத்து, அந்த அல்லி தண்டு என்ன, தாமரை தண்டு சொறு சொறி அதில் முள்ளு முள்ளு மாதிரி இருக்கும். தாமரையினோட தண்டு அதில் நாங்கள் கையால் பிடித்தவொண்டா எங்கள் கையில் உராய்வு குத்துவோம். ஆனால் ஆம்பல் அப்படி இருக்காது. வேறு என்ன பூக்கள்
3: கொடியிலே பூப்பது?
0: கொடியிலே பூக்களுக்கு எல்லாம் வாசனை உண்டு. சிலது எங்களால் உணர முடியாது விட்டாலும் அதில் வாசம் இருக்கின்றது பூக்களுக்கு. இங்கே நாங்கள்
3: ஒரு சின்ன பூதாங்க ஐயா, ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுதான் பூக்கும் அந்த பூ. அந்த பூ அவ்வளவு
0: வாசனை,
3: அது கொடி சம்பங்கி நாங்க சொல்றோம். அதுக்கு நல்ல உண்மையான பெயர் என்னன்னு தெரியல.
0: எல்லா பூவுக்கும்
3: பச்சையா இருக்கும், மலர மலர அப்படியே மஞ்சள் ஆயிட்டே போகும்.
0: எல்லா பூவுக்கும் இதழ்கள் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். ஆனா பூக்களின் நடுவில் மத்தியிலே பூ தன்னை மலர்வதற்கு முன்பே உள்ளுக்கு அமைகிறது. ஒன்று என்ன,
3: மகரந்தம்.
0: மகரந்தம், அந்த மகரந்தத்தை கொண்டுதான் அவர்களுடைய இனங்கள் பெறுகின்றன. அதை வண்டுதான் அதற்கு தூது, தேனி வண்டுகள், வண்டு வண்டினம் தான் அவர்கள் தூது. சிறப்பு சிறப்பு மலர்களை பற்றி.
3: அன்னைக்கு அந்த பூவை பறிக்க போன என் கைய ஒட்டிடுச்சு ஒண்ணு.
0: தேனியா? தேனியா
3: கொலவி கொட்டிடுச்சு.
0: அவர்களுக்கு தான் அது சொந்தம், அவர்களுக்கு தான் அது சொந்தம் அந்த மகரந்தம், எங்களுக்கு அல்ல. அடுத்து இந்த மலர்களில் இருந்து இந்த தேனீக்கள் எல்லாம் என்னவோ ஒன்று கொண்டு வந்து வச்சு ஒரு ஒரு ஒரு அருமருந்தாக இருக்கின்றது. தேன், தேனிலும் தேனை விட இனியது வேறு எதுவும் இருக்கின்றதா? இல்லை. ஆனால் தேனினும் இனிய என்ற ஒரு பாடல் இருக்கின்றது, பெண்களை குறிப்பது, பெண்களை குறிப்பது, தாய்மை, தாய் இனியவதானே, அம்மா என்ற தாய் தானே. சரி, தாய்மையை குறைக்கும் இது வந்துதான் அப்படி வருது. சரி, அப்போ தேன், அப்போ மலர்களினாலே மக்களுக்கு அருமருந்தாக கிடைக்கப்படுகிற தேன் உற்பத்தியாகின்றது. அந்த தேனை அந்த மலர்கள் தான் உற்பத்தி செய்து கொடுக்கணும். அப்போ இந்த இடத்திலே மலர்கள் விஷம் அற்றது என்றதை நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஆனால் விஷமுள்ள மலர்களும் உண்டு என்றார்களே, அறிந்திருக்கின்றீர்களா?
3: காட்டிலே
0: ஊமத்தம்பூ மருந்துக்குரியதம்மா, நச்சுத்தன்மை அல்லது மருந்துக்கு புரியது. அது எருக்கம்பூ விநாயகருக்கு மாலை போடுவதல்ல, எருக்கம்பூ விநாயகருக்கு விருப்பமான மாலை. விஷம் இல்லை இல்லை இல்லை, அப்படியம்மா மாலை செய்வது தொட்டால் எதுக்கு, அதுல இருந்து ஒரு விதமான பால் வடியும் படியும். அந்த பால் சில வழியங்கள் சருமத்துக்கு மீனிக்கு ஒவ்வாதது ஏற்படுத்தும். ஆனால் அந்த எருக்கம்பூ வந்து ஒன்றும் செய்யாது. எருக்கம்பூவை எடுத்து மாலையாக்கி விநாயகருக்கு சாத்தினால் பெரும்புண்ணியம். விநாயகருக்கு விருப்பமான மாலை எருக்கம்பூ மாலை. அந்த எருக்கம்பேரில் பல வைத்தியம்
3: போடுவாங்க.
0: ஆமாம், இந்த குதிவாதம் என்று ஒரு குதிவாதம் என்று ஒன்று இருக்கின்றது அல்லதா மகளே, குதிவாதம், குதிவாதம் நிற்கும் போது அநேகமாக பெண்களுக்கு அநேகமாக நின்று பணிபுரிபவர்கள் அவர்களுக்கு அந்த குதிப்பகுதியில் ஒரு நோவு என்று வருவது. அதற்கு இந்த எருக்கம் இலை, எருக்கம் இலை சிறப்பான மருந்து.
3: செங்கல் மேல வச்சு
0: அதுதான் இப்பொழுது எத்தனை வைத்தியர்கள் வலைத்தளங்கள் எல்லாம் எழுதுவார்கள் இல்லையா. சரி, அப்ப பூ என்ற பதம் பெற, பூ என்று இப்ப மலர்களை பற்றி படித்தோம். அந்த பூ என்ற பெயர் வரக்கூடியதாக சொல்லி வரக்கூடிய
3: இன்னொரு பூ பூத்தது, இந்த இரவில் பூக்கிற பூ, பிரம்ம கமலம் ஒண்ணு.
0: நானு கூறினீர்கள், பிரம்ம கமலம் பூ பார்த்திருக்கின்றீர்கள். எத்தனை இதழ் இருக்கின்றது அந்த பூவிலே?
3: என்ன முடியாது,
0: என்ன நிறம் அம்மா அந்த பூ? பிரம்ம
3: வெள்ளைதாங்க, கொஞ்சம் பழுப்பு வெள்ளை.
0: சரியா,
3: பழுப்பு.
0: ஓ, பிரம்ம முகூர்த்தம். அந்த
3: பிரம்மாடு
0: எப்படி சாதாரண பூங்கன்று?
3: அது இரவில் பூத்து 10 மணி வரை பூக்குதுங்க ஐயா, அப்புறம் 2 மணிக்கெல்லாம் மூடிடுது.
0: ஓ, வாசம் அப்படி அதனுடைய? ரெண்டு வாசனை,
3: நல்ல மனம், நல்ல மனம். அப்பவே நம்ம பறித்து குளிர்ப சாதன பெட்டியில வச்சிடணும், இல்லைன்னா அப்படியே தண்ணியில போட்டு வச்சுனா கூட காலையில அப்படியே அது மூடிடுது, இதெல்லாம் மூடிடுது. ஃப்ரிட்ஜில் வச்சா மட்டும்தான் இருக்கு.
0: எல்லா இன பூக்களும் அழகானது, வண்ணமானது, வண்ணம் பல வண்ணங்களை கொண்டது, அழக இருக்கின்றது, அதில் வாசனையும் இருக்கின்றது, சிறப்பானது. சரி, பூ என்ற பதம் வரக்கூடியதாக என்ன பாடலை உங்களால் தர முடியும்? திரைப்படத்தின பெயரிலே பாடலே தந்து விட்டீர்கள். பூவே, இந்த பூவை யார் உபமானமாக கூறுவார்கள்?
3: பெண்களுக்கு.
0: அப்ப பெண்களை தூக்கி பூ வந்து வைக்கலாம் தலையில. பூவே, அப்ப ஒரு பெண் பூவே, பூ சூடவா என்று கேட்கின்ற வாழ்த்துக்கலாமா? சிறப்பான பாடலை தந்திருக்கின்றீர்கள். பூ என்ற பதம் தாங்கி உழவு பெருமா பேச.
3: உங்க உங்க நாட்டு அந்த மேப்பிள், மேப்பிள் லீஃப்.
0: ஆமாம்,
3: உங்க உங்க நாட்டினோட சின்னம்.
0: ஆமாம்,
3: கன்னட, கன்னட
0: தேசிய மரம்.
3: அந்த இதுல இருந்து அந்த இதில் இருந்து சக்கரை தயாரிக்கிறாங்க.
0: ஆமாம், மேப்பிள் சிரப் என்று ஒன்று, தேனுக்கு பதிலாக நாங்கள் அதை பாவிப்போம். கற்பநீர் மாதிரி
3: அது அவ்வளவு இனிப்பா இருக்கும்.
0: ஓ, சிறப்பாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஆத்மா உடல் நலத்துக்கு சிறப்பானது, அடுத்து இனிப்பா இருக்கும், சுவையாக இருக்கும். மேப்பிள் சிரப் என்று அதுக்கு பெயர். அதிலே மிட்டாய் எல்லாம் செய்வார்கள், அழகாக
3: வெல்லம் செய்யறாங்க,
0: வெல்லம் செய்வார்கள்.

0: இலைகளை உதிர்த்து வேரினால் வாழ்ந்து இலை உதிர்காலத்தில் உதிர்ந்து தொழிற்காலம் வந்தவுடன் வளர்ந்து பெருத்து வந்துவிடும். சூரிய ஒளியை நன்றாக பயன்படுத்திக்கொண்டு நீண்ட காலம் இருக்கக்கூடிய மரம் கிட்டத்தட்ட 2000 வருட மரமும் இருக்கின்றது. அந்த மரம் தான் எங்களுடைய தேசியம். அது ஒரு ஒரு காலத்திலே பஞ்சம் நிலவிய காலத்தில் இந்த மரம் தானாம் அந்த உணவாக இருந்தது. அதனுடைய பட்டை, அதனுடைய வேர், அதனுடைய இலை, அதனுடைய பூ, அதனுடைய சாரம் எல்லாம் உணவாக பயன்படுத்தும். அதனால் அவர்கள் தேசிய மரமாக அதை பாவிக்கின்றனர். நாங்கள் அதை பாதுகாப்பாக வைக்கிறோம். எங்களுடைய வீதி எங்கே பார்த்தாலும் அந்த மரம் இருக்கும். நாங்கள் வீடுகளிலே அதை வச்சிருப்போம். புனிதமாக கருதி கொள்வோம் அதை. மேப்பிள்,
1: நான் அதை இப்போ ஒரு வெள்ளம் வாங்கினேங்க ஐயா, அந்த மேப்பிள் லீஃப் வெள்ளம்னு.
0: அப்படியே
1: அதுதான் உண்மையா என்னன்னு தெரியல.
0: அது கலப்படமயம் இருக்கலாம். நீங்கள் இங்குள்ள வருபவரிடம் வாங்கினால்தான் வாங்கலாம். என்னுடைய மருமகள் அண்ணாவினுடைய மூத்த மகன் வானொலிக்கு வருவார் முன்பு, அவர் கவிஞர் பால ராசலிங்கம். அவர் வந்து டென்மார்க்கில் அவருடைய மனைவிக்கு மேப்பிள் சிறப்புனா நல்ல விருப்பம். நான் இங்கிருந்து செல்வதென்றால் யார் அங்கே போனாலும் அவவுக்காக அனுப்பி வைப்பதோ அதுதான் அவருக்கு நல்ல விருப்பம். மகளுக்கு நல்ல விருப்பம், மகளுக்கு நல்ல விருப்பம். மீராமாவுக்கு அவன் வந்து விரும்புவா, அவன் கொண்டு வந்து எனக்கு இனிப்பு உணவுகள் செய்யும் பொழுது அதை உபயோகித்துக் கொள்ளுவோம். சர்க்கரைக்கு பதிலாக கடைகள் எல்லாம் அதுல கலப்படம்.
1: ஆன்லைன்ல தான் ஐயா வாங்கினேன், ஆன்லைன்ல தான் வாங்கினேன்.
0: இங்கே வந்து அங்காடிகள்ல இருக்கிறது கலப்படம் செய்ய மாட்டார்கள். இங்கே அதற்கென்று ஆலைகள் உண்டு. பெரிய மரங்களை வளர்த்து அதிலிருந்து அந்த கற்பனி அந்த பதநீர் எடுத்து அது தொழிற்சாலைகள் இருக்கம்மா, அங்கங்கே தொழிற்சாலைகள் வைத்திருந்து செய்வார்கள். அது முக்கியமாக கனடா தினத்தில் அன்று எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த அந்த பாணி தான் இருக்கும், அதில் செய்த பண்டங்கள் தான் இருக்கும். ஆமா ஆமாம், கடைகளிலே இப்ப டோனாட் என்ற ஒரு சிற்றுண்டி சாலை இருக்கின்றது. இங்க அந்த சிற்றுண்டி சாலை டோனாட் என்று அங்கும் இருக்கும். அந்த நடுவில் ஓட்டை உள்ள வட்டமானது பண்ணு, அது பண்ணோட சேர்ந்ததுக்கு அது எல்லாம் அதிலே இந்த இந்த சிறப்பு ஊற்றி செய்திருப்பார்கள். தேன் ஊற்றி செய்திருப்பார்கள், சர்க்கரை போட்டு செய்திருப்பார்கள். அப்படி பலவிதமாக செய்வார்கள் அம்மா. அது எங்கு வாங்குவதுதான் சிறப்பு. ஆன்லைனே நீங்கள் இங்குள்ள கம்பெனிகளுக்கு தொடர்பு கொண்டால் ஆனால்
1: முடியாது.
0: யாரும் யாரும் தர்மபுரிக்கு வந்தால் நான் அனுப்பி வைப்பேன் மகளுக்காக. அது நான் நினைக்கவில்லை. நாங்கள் அனுப்ப முடியுமோ தெரியாது, கேட்டு பார்ப்போம்.
1: வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கு சிரமம் வேண்டாம். நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன்.
0: நல்லது மகளே, நாங்கள் அதுதான் எங்களுடைய தேசிய மரம். உங்களுடைய தேசிய மரம் எது? ஆலமரம்
1: என்ற
0: பதம் நீங்கள் பெற்று அழகாக உரையாடி அதை பற்றிய பயன்களை அனுபவித்துக் கொண்டோம். பூவே பூச்சுடவா என்ற பாடலில் நாங்கள் எத்தனையோ பூவே பாடல் இருக்கின்றது. இப்பொழுது பூமகள்
1: மருதாணி பூவின் மனம் கூட ரொம்ப இதா இருக்கும். மருதாணி பூ மனம் மயக்கிடும், அப்படியே தூங்க வச்சிரும்.
0: மருதாணி ஒரு பாடல், இப்ப புதிய பாடல் வந்து இல்ல, மருதாணி மருதாணி என்ற பாடல். சிறப்பு மகளே,
1: சரிங்க,
0: அழகாக இந்த சொல்லோடு பாடல் நிகழ்வை அழகாக நாங்கள் சிறப்பித்துக் கொண்டு வந்தோம். அதை இறைவதியும் கூறியிருந்தார். ஆரம்பத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா?
1: கேட்டேன்.
0: வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். சிறப்பு நலமாக இருங்கள். அழகி ராசாவுக்கு என்னுடைய நான் விசாரித்தேன் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அவர்களுக்கு புரியும், நாங்கள் பேசுவது அவர்களுக்கு புரியும். நல்லதம்மா, வாழ்த்துக்கள். நன்றி மகளே, வாழ்த்துக்கள். இது மொழியல் தமிழ் வானொலி சொல்லோடு பாடல். நாங்கள் நிகழ்ச்சி முடிவு கொண்டு வரும் வேலைக்கு வந்துவிட்டோம். இனிமையான பாடல்களை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். கஸ்தூரி, சரவணன், தேவா, ஷியாமலா, கே எஸ் கிருஷ்ணன், ரேவதி, ராஜராஜன், அடுத்து சாந்தி, இவர்கள் வந்து அழகாக மலை, மலை, இரவு, நட்சத்திரம், பூ, பறவை, நிலம், காற்று என்ற பதங்களுக்கு அற்புதமான விளக்கங்களை தந்து எங்களோடு கலந்து உரையாடி இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வை சிறப்பித்திருப்பீர்கள். இதே போன்று வரும் அடுத்த வாரங்களிலும் வித்தியாசமான வடிவங்களோடு நாங்கள் இந்த சொல்லோடு பாடல் நிகழ்வை அலங்கரிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணும் இந்த வேளையிலே

வேறு யாரும் வருவதாக உத்தேசமில்லை, வருவதென்றால் வரட்டும், நினைத்துக் கொள்வோம். இந்த நிமிடங்கள் இருக்கின்றன. இந்த வேளையில் மகள் ரேவதி, உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் வாருங்கள். இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்து கேட்கின்றீர்கள், இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு சிறு குறிப்பு முடிவுரையாக தாருங்கள்.

0: ரேவதி கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். நீங்கள் முடிந்தால் ஒரு முடிவுரை என்று நீங்கள் தொகுத்து வழங்கலாம் இன்றைய நிகழ்வினை பற்றி. வணக்கம் மகளே ரேவதி, வந்துவிட்டீர்கள்.
1: மலை
0: என்றும் சரவணன் வந்து பறவையை பற்றியும் அழகாக சிறப்பாக பேசியிருந்தார்கள். நிகழ்ச்சியை பற்றி கூறுங்கள். வந்தவர்கள் இல்லை, நிகழ்ச்சி எப்படி என்று ஒரு புது வடிவத்திலே வந்தது. இந்த நிகழ்ச்சி சொல்லோடு பாடல் வளமையை விட மாற்றமாக வந்திருக்கு. இதை பற்றி சொல்லுங்கள்.
1: சரியப்பா. வணக்கம். இன்றைய செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி புதியதாக நாள் தொடங்கிய இன்றைய நாளில் சொல்லோடு பாடல் அருமையாக அப்பா வந்து சில வார்த்தைகளை கொண்டு வந்து தந்தார். அத்தனை வார்த்தைகளும் அருமையாக, அதை ஒன்றை பற்றியும் எல்லோரும் அதற்கு தகுந்த அதனுடன் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை வெகு சிறப்பாக கஸ்தூரியிலிருந்து சரவணன், அப்புறம் சியாமலா, இவர் கிருஷ்ணன், தேவா கிருஷ்ணன், அப்புறம் சாந்தி ராஜராஜன், அப்புறம் நானே, எல்லோரும் வழங்கியிருந்தாங்க. இதில் அவர் ராஜராஜன் வந்து சிறப்பாக அந்த நிலக்கலை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தார். அவரோட கணினியில் குரலை அறியாத தகவலையும் அறிந்து கொள்ளும்படியாக இருந்தது. எல்லோருமே அவர்களுக்குன்னு ஒரு வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து கொண்டு அது சம்பந்தமாக அவரவர்களும் உரையாடியது வெகு சிறப்பு. இந்த நிகழ்ச்சி அப்பா எப்படி தான் இந்த மாதிரிலாம் ஒரு தேர்ந்தெடுத்து கொண்டு வராரோ, இன்றைய சொல்லோடு பாடல்ல சொற்களை கொண்டு வந்து எல்லாம் எதை எடுத்தாலுமே வார்த்தைகளுக்கு பஞ்சமே இல்லை. தேவா அவர்கள் பாட்டை பற்றியும் நன்றாக சொன்னார். அதாவது எதை எடுத்து போனாலும் அதுவும் அதை அப்பா சொல்றதை வச்சு இன்னும் ஒரு நாலஞ்சு நம்மளுக்கு கருத்துகள் தோன்றும், இல்லையா? நம்மளுக்காகவும் தோன்றும். அதை நம்மளுக்கு உருவாக்குற மாதிரி அவரு அதை கோர்வையாக கொண்டு சென்று நம்மளை எடுத்து வெளில கொண்டு வருவார். இது ரொம்ப சுவையா இருக்கு. எப்படின்னா சில தகவல்கள் நம்மளுக்கு நமக்கு நிச்சயம் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. இப்பே இதே அந்த தாரகையே, நான் தாரை தாரைன்ற தாரகையே எவ்வளவோ அழகாக கேட்டு தெரிந்து கொள்கிறேன். அந்த வானல் சம்பந்தமா, நட்சத்திரங்கள் சம்பந்தமாக, இந்த நட்சத்திரங்களை போலவே ஒவ்வொரு மலை அப்படின்னு வானலாக இதனோட சிறப்புகள் வந்து நம்மளுக்கு தெரியப்படுது. இதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய கற்பனை சக்தி, நம்மளுக்கு தோன்றும் நிகழ்ச்சிகளை ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து பற்றி பேசுறதுக்கு ஏதுவா இருக்கு. இது வந்து அதாவது ஒரு பாடல் கேட்டு போறது ஒன்றும் இது கிடையாது. பாடலை கேட்கலாம், பது பண்ணலாம். இது வந்து நம்ம மூளைக்கும் நல்ல ஒரு அறிவு சார்ந்த நிகழ்ச்சியா இருக்குது. ரொம்பவும் பாராட்டப்படணும். இந்த அருமையான நிகழ்ச்சியை எங்களுக்கு அப்பா கொண்டாந்து நடத்தி நாங்கள்லாம் இதுல சிறப்பு பெற்றதுல சேர்ந்து பங்கெடுத்ததுல எதுவும் பெருமையாக நினைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி மேன்மேலும் சிறப்பூட்டி மெருகூட்டும்படி வரும் காலங்களில் இது இருக்கும். இதை கேட்கும் உலகளாய மக்கள், தமிழ் மக்கள் அனைவரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகளும், வீட்டிலிருந்து வானொலி கேட்கும் அனைத்து மக்களுக்கும் இதை தளமாக எங்களுடைய தளத்திலான ஈராம்மா அவர்களுக்கும் மற்றும் அப்பா அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த உங்கள் இருவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்பா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி அன்பு மகளே ரேவதி. அழகாக நிகழ்ச்சியை பற்றி நிகழ்ச்சியின் இந்த பொறுப்புகளை நாங்கள் அறிந்து தெரியக்கூடிய வகையிலும் வார்த்தை பிரியவங்களை தந்து அழகாக தொகுத்து வழங்கி இதுதான் தேவை. எல்லோரும் வந்தோம் இணைந்தோம் என்று போகாமல் நீங்கள் கூறிய ஒரு பாட்டை மட்டும் கேட்போம் என்று இல்லாமல் அந்த சாராம்சங்கள் என்னவென்றே நாங்கள் உணரும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விடயம், இந்த புதையல் பொக்கிஷத்துக்கு இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உதவி புரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு விடயத்தையும் ஒவ்வொரு சொற்களையும் தரும் பொழுது இத்தனை கருத்துக்களை நாங்கள் தெரிந்து கொண்டு போகிறோம். அப்போ ஒரு புதையலுக்கு பொக்கிஷத்துக்குள்ள ஒரு பதத்தை வந்து நான் சுற்றி வளைத்து கருத்துக்களை கூறும் பொழுது பிடித்து விடுவீர்கள் இல்லையா? பொது அறிவுக்கு மிகவும் உகந்தா இருக்குது. வாழ்த்துக்கள் மகளே, சிறப்புகள் கேட்டவுடன் வந்து நீங்கள் முடிவுரையை தந்ததற்கு என்னுடைய நன்றிகள். மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி.
0: இந்த போலவே நாங்கள் இப்பொழுது சாந்தி வந்து பேசும்பொழுது கனடாவினுடைய தேசிய மரம் மேப்பிள் என்று அறிந்தோம். அதே வகையில் நான் கூறினேன் இந்தியாவினுடைய மரம் எது என்று. உடனே ரேவதி அதை உறுதிப்படுத்தியது ஆலமரம் என்பதை சரியாக சொன்னீர்கள். நன்றி ரேவதி. அது மட்டுமல்லாமல் இந்த காகத்தை பற்றி பேசிய வேளையிலே நான் எங்கள் நாட்டிலே நாங்கள் படித்த காலத்திலே நான் கற்பித்த காலத்திலே எங்கள் பாடப்புத்தகத்திலே ஒரு பாடல் இருக்கின்றது என்று கூறி அதை உச்சரித்து விட்டு அன்பு மகள் கஸ்தூரி உடனே மண்பாசனையோடு அந்த பாடலை முழுமையாக அனுப்பியிருக்கார். நீங்கள் புலனத்தில் பார்த்திருப்பீர்கள். புலனத்தில் பார்க்க முடியாதவர்கள் கேட்கும் வண்ணம் அந்த பாடலை நான் வாசிக்கின்றேன். அது ஒரு கவிதை. காக்கையாரே காக்கையாரே எங்கே போனீர், காணாத இடமெல்லாம் காணப்போனேன், கண்டு வந்த புதுமைகளை சொல்ல கேளும், செட்டியார் வீட்டில் கல்யாணம், சிவனார் கோவிலில் விழாக்கோலம், மீன்பிடி துறையில் ஜனக்கூட்டம், மேரியின் வீட்டில் கொண்டாட்டம், கண்டிப்பக்கம் குளிரோ கொடுமை, காங்கேசன் துறையில் வெயிலோ கடுமை. உடனே அந்த குழந்தை கேட்கின்றது, அப்பா மாமா அத்தான் கொழும்பில் அவர்கள் சுகத்தை அறிவீரோ? உடனே அவர் தகவலை கொடுக்கிறார் காக்கையார், பொங்கல் அன்று வருவாராம், புத்தகம் வாங்கி தருவாராம், பந்தும் கொண்டு வருவாராம், பாவை உனக்கு தருவாராம் என்று அந்த பாடலை முழுமையாக எழுதி அனுப்பின கஸ்தூரி மகளே உங்களுக்கு நன்றி. அது மட்டுமல்ல எனக்கு பிடித்த காக்கை பாடல், உங்களுக்கு காக்கை பதம் கிடைத்திருந்தால் இந்த பாடலை கூறு. அப்படி காக்கை ஒரு நல்ல ஒரு இனம் என்பதை எடுத்துக்காட்டாக நான் கூறிய அந்த பாடலை உடனே தந்து எல்லோருக்கும் கேட்கும் வண்ணம் தந்துவிட்டீர்கள். வாழ்த்துக்கள். இங்கே ஒவ்வொருவரும் வந்து நீங்கள் உங்கள் உள்ளத்தில் கிடந்ததை அப்படியே எங்கே வழிவிடுவது, இப்படியெல்லாம் ஒரு இடத்தில் பேச மாட்டீர்கள், ஒருவரோடு ஒருவர் பேசும்போது இப்படி பேச மாட்டீர்கள். இப்படி வானொலியிலே வந்து நாங்கள் தர்க்கம் இல்லாமல் குதர்க்கம் இல்லாமல் அழகாக வார்த்தை பிரியோகங்களை உதிர்த்து செல்வதற்கு எங்களுடைய பேச்சு திறமையும் சொத்துறமையும் எடுத்தவுடனே ஒரு பொருளை பற்றி கூடக்கூடிய சமயோசித புத்திகளும் உங்களுக்கு உண்டு. உங்கள் மனதுக்குள்ளே பல அறிவுகள் உண்டு. அவற்றை வெளிக்கொண்டு வந்து பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு தளம் தாராளமாக நேரத்தையும் உங்களுக்கு கொடுத்து தரக்கூடிய வானொலி மொன்றியல் தமிழ் வானொலி. வாழ்த்துக்கள். இந்த இடத்திலே நாங்கள் அறியக்கூடாத விடயங்கள் எத்தனை விடயங்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ரேவதி குறிப்பிட்டது போல ஒவ்வொருத்தரும் வந்து தந்த வேளையில் திரு ராஜன் மகன் நீங்களும் சிறப்பான ஒரு பயனுள்ள விடயமாக உங்களிடம் கிடைத்த பதத்தை எடுத்து அழகாக தொகுத்து தந்தீர்கள். மென்மேலும் இந்த நிகழ்ச்சி வளர்வதற்கு நாங்கள் எல்லோரும் ஒத்துழைப்போம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை தர இருக்கின்றேன். மகிழ்ச்சியான செய்தி என்றால் எங்கள் வானொலியிலே வந்து சில நியதிகள் உண்டு பிள்ளைகளே. அந்த நியதி அந்த கட்டுப்பாடு அந்த சட்டத்திட்டங்களை மீறி நாங்கள் தொழிற்பட முடியாது. அந்த அமைப்புக்கு அவர்களுடைய கட்டுக்கோப்புக்குள்ளே அது குறையாமல் 30 வருடங்களாக கட்டி காத்து கொண்டு வருகின்ற நியாயங்கள் நீதிகளை மீறி நாங்கள் செல்ல முடியாது. கடந்த காலங்களில் பல உறவினர்கள் பாடல்களை எல்லாம் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்பார்கள். ஒரு சில பாடல்கள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. சில அபசகுனமான கருத்துக்கள் வரக்கூடிய பாடல்கள், மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய வகையிலான சில பாடல்கள் தவிர்க்கப்பட்டுள்ளன. அடுத்து எங்களுக்கு 1 மணி நேரத்தை கொடுத்தால் ஒரு 10 உறவுகளை இணைத்து 10 பேருடைய பாடல்களை நாங்கள் தந்து செல்ல வேண்டும். ஒரு பாடல் 8 நிமிடம் 9 நிமிடம் 10 நிமிடம் என்ற பாடல்களை வந்து கேட்கும் பொழுது எங்களால் கொடுக்க முடியாதபடி அதை தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் கேட்கும் பாடலை நாங்கள் தரத்தான் வேண்டும். ஆனால் அதற்கென்ற சில கட்டுப்பாடுகள் உண்டு. அப்போ சில பாடல்கள் நீண்ட பாடல்கள் என்றால் அதில் உள்ளவற்றை வெட்டி சுருக்கி தருவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. இது வலைத்தளங்களிலே உள்ள ஒரு இது ஒரு ஊடகம். அப்போ உங்கள் பாடலை நாங்கள் வெட்டி பாதியாகவோ அல்லது அதில் அந்த குறிப்பிட்ட வெட்டி முன்னுக்கும் பின்னுக்கும் தள்ளி சுருக்கி குறிப்பிட்ட நிமிடத்துக்குள்ளே தர வேண்டும் என்றால் முடியாது. எங்களுக்கு ஆகக்கூடியது 7 நிமிடம்தான். 7 நிமிடத்தில் ஒரு வினாடி கூடினாலும் எங்களால் ஒளிபரப்ப முடியாது. அப்படியான நேரத்தில் சிலர் வந்து பாடல்களை கேட்டு முடியவில்லை என்றோன்னு அவர்கள் வருந்தி கொண்டு போவதை நான் உணர்கின்றேன். ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. இருப்பினும் அவர்களுக்காக நான் கூறியிருந்தேன், நீங்கள் அந்த பாடல்களை அனுப்பி வையுங்கள், அல்லது நீங்கள் ஒரு நிகழ்ச்சியாக தெரிவு செய்து கொண்டு நீண்ட பாடல் என்ற ஒரு நிகழ்ச்சியை செய்வோமா என்று ஆலோசனை கொடுத்தேன் திரு கிருஷ்ணன் அவர்களோடு. அவர்கள் அதை ஆமா என்று விட்டு அவர் அதை அவரால் முடியவில்லை, ஒன்றும் தெரியவில்லை. அவர் பாடல்களை வந்து கேட்டுக்கொள்வார், ஒரு பாடலை இரண்டு பேருக்கு பகிர்ந்து கொடுக்கலாம் தானே என்றெல்லாம் அது அவ்வளவு அது நியாயம் இல்லாததாக இருந்தது என்று நான் எங்கள் அதிபரோடும் எங்கள் குழுவினர்களோடும் நிர்வாகத்தோடும் பேசி அதற்காக ஒரு மாதத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் கொடுத்திருக்கின்றார்கள். அதில் என்னால் தரக்கூடிய பாடல்களை நீண்ட நேர பாடல்கள் என்று அதிலே தான் தர முடியும், வேறு நிகழ்ச்சிகளில் என்னால் தர முடியாது. அதற்காக நான் அவரிடம் கேட்டு ஒரு நேரத்தை எடுத்து அந்த நேரம் ஒவ்வொரு மாதமும் முதலாம் தேதி என்று கொடுத்திருக்கின்றார்கள். அந்த நேரம் வந்து உங்கள் பகல் வேளையிலே நேயர் நேரம் விடுமுறை விருப்பம் கேட்கும் நேரத்தில் நீண்ட நேர பாடல்கள் என்ற ஒரு நிகழ்ச்சி இன்று இருக்கின்றது, கேட்க தவறாதீர்கள். அதிலே உண்மையிலே ஐந்து பாடலுக்கு மேல் அதுக்குள்ளே ஒரு மணி தேர்தலுக்கு தர முடியாது. என்னுடைய தொகுப்போடு சும்மா பாடலை மட்டும் போடுவதில்லை, தொகுப்பும் மீண்டும் தானே. அதனால் அந்தளவு கிடைத்ததுக்கு மொன்றியல் தமிழ் வானொலிக்கு அதிபருக்கு என் மனமார்ந்த நன்றியை உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று முதலாம் தேதி 9ஆம் மாதம் ஒவ்வொரு மாதமும் முதலாம் தேதியிலே இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வரும். ஆதலால் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான உங்களுக்கு தெரிந்த நீண்ட நேர பாடலை ஒதுக்கிவிட வேண்டாம். அதை என்னுடைய முகவரியிலே என்னுடைய இலக்கத்துக்கு அனுப்பி வையுங்கள், அதை நான் தெரிவு செய்து பதிவு செய்து உங்களுக்காக மாதத்தில் ஒரு தடவை ஒளிபரப்பு என்ற மகிழ்ச்சியான செய்தியை தருகின்றேன். என்று கேட்க தவறாதீர்கள். அடுத்தது, அந்த பாட்டும் பதமும் உங்களுக்கு அந்த நேரம் சரியாக இல்லை என்றால் எனக்கு தெரியப்படுத்துங்கள், நான் அதிபரோடு பேசுகிறேன். பாட்டும் பதமும் சனிக்கிழமை வேளையிலே மாலை காலை நேரமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு ஒலிபரப்பப்படுகின்றது. அது கேட்கும் பாக்கியம் சந்தர்ப்பம் இந்த நேரம் கிடைக்கவில்லை என்றால் மறு ஒலிபரப்பு போவது தானே. கிட்டத்தட்ட 350 கிட்ட வந்துவிட்டது பாட்டும் பதமும். அந்த பாட்டும் பதமும் ஒலிபரப்பிய பின்பு நான் தான் அதை செய்கின்றேன், பார்ப்பேன். எங்கே உறவுகளினுடைய கருத்துக்களை பார்ப்போம், ஒரு சிலர் தான் கருத்து எழுதியிருப்பார்கள், ஜெகபிரசாதிக் ஜோர்ஜ் கிருஷ்ணன் போன்றோர் தான். இன்னொருடைய கருத்துக்களை நான் அங்கே பார்த்ததாக இல்லை, கேட்க உங்களுக்கு வசதி வரவில்லை. என்னோட பாட்டும் பதமும் எங்கள் வாழ்க்கையை பற்றியது, வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பல விடயங்கள், எத்தனையோ அறிஞர்கள் ஞானிகள் யோகிகள் பழைய புலவர்கள் எல்லாம் தந்திருக்கின்றார்கள் தங்களுடைய மொழியிலே. நான் என்னுடைய தெரிவிலே தான் என்னுடைய ஆக்கத்திலே தான் தருகின்றேன். என்னோடு இணைந்து பல உறவுகள் தந்திருக்கின்றார்கள், நீங்கள் கேட்டிருப்பீர்கள். முழுவதும் நான் தந்ததல்ல, அது மறு ஒலிபரப்பாகவும் வந்து கொண்டிருக்கின்றது. பாட்டும் பதவும் கேட்கும் நேரம் உங்களுக்கு பொருத்தப்படாத விடால் தயவுசெய்து எனக்கு தெரியப்படுத்துங்கள், நாங்கள் அதுக்கு ஒரு ஆவண செய்து வேறு ஒரு நேரத்தை மாற்றி கொடுக்க முயற்சிக்கின்றேன். அதனால் நல்ல செய்து இன்றைய பாட்டு இன்றைய சொல்லோடு பாடல் இனிது நிறைவேறுகின்றது. இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். இப்படி எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் அறிவுகளை வெளியே கொண்டு வரக்கூடிய நிகழ்ச்சிகளை கொண்டு வருவது பிரயோசனமாகும் என்று ரேவதியும் வந்து கூறி சென்றார். இனிவரும் கூறியிருக்கின்றீர்கள், கருத்துக்கள் அப்படியாகத்தான் வந்து கொண்டிருக்கின்றது. இது இனிமையான ஒரு நேரம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த நாளை நிகழ்விலே பொக்கிஷம் தானே, ஓடி வருவீர்கள் எல்லோரும் பொக்கிஷத்தை தேடி எடுப்பதற்கு. பொக்கிஷத்துக்கு இது ஒரு பெருந்துணையாக இருக்கும் இந்த நிகழ்ச்சி என்று எண்ணுகிறேன். நன்றி. மீண்டும் சந்திக்கும் வரை நான் காற்றலை நிறைவுக்கு கொண்டு வர எண்ணியுள்ளேன். இங்கே எழுதி கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு இந்த காக்கை பாடல் என்னுடைய குரலே கேட்டது சிறப்பாக இருந்தேன் மகள் ரேவதியும் உள்வாங்கிவிட்டு எழுதியிருக்கின்றார்கள். இன்னும் ஒருவர் ஏதோ எழுதி கொண்டிருக்கின்றார், இன்னும் கருத்து கிடைக்கவில்லை, அது வரட்டும். அதனால் நிகழ்ச்சியை நீடித்து கொண்டு போகாமல் நான் நிகழ்ச்சியை நேரத்துக்கு கொண்டு வர வேண்டும் அல்லவா, இப்பொழுது 8 நிமிடத்தை கூட எடுத்துவிட்டோம். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் 2026 9ஆவது மாதத்தின் 1வது நாள் சொல்லோடு பாடல் நிகழ்வு கதம்பத்தை அலங்கரித்து சொல்லோடு பாடல் கருத்துக்களை எங்களுக்கு தெரிய வைத்து சென்றதுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும் கூறி எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி கொள்வோம். ஏனென்றால் இறைவன் கருணை இல்லை என்றால் இவை என்றும் நிறைவேறாது, அவனன்றி அனுபவம் அசையாது. அதனால் அன்பு கருணை சாந்தம் மனிதநேயம் ஜீவகாருண்யம் அறம் காத்து நாங்கள் வாழ வேண்டும், வாழுவோம் என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவனிடம் இறைஞ்சி வேண்டி என் அன்னை தந்தை ஆசான் அன்னை தமிழ் இவர்களுக்கெல்லாம் தாழ் வணங்கி அன்பு கூர்ந்து நன்றி கூறி எல்லாம் வல்ல இறைவனுக்கும் ஓம் நம சிவா என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். நிறைவு பெற்றது சொல்லோடு பாடல். மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வளமோடு வாழ்வோம், நலமோடு வாழ்வோம், அன்போடு வாழ்வோம், தமிழோடு வாழ்வோம்.

நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றது விடுமுறை விருப்பம். கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ், நீங்கள் கேட்ட பாடல் கேம் என்ற திரைப்படத்து பாடல். குச்சிப்புடி நோக்கியதற்கு என்ற பாடலை தான் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலைந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து இப்பொழுது முதல் காற்றலையில் அனைவரும் கேட்டு மகிழ்வோம் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள். முதலில் நாங்கள் கேட்க இருக்கும் பாடல் கவசம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. எப்படித்தான் எப்படித்தான் என்ற முதல் வரியை கொண்ட பல்லவியோடு ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் கேட்டிருக்கின்றார்.

அவரை தொடர்ந்த பாடலை கேட்டிருப்பது ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்திலிருந்து டிராஞ்சி. ஒரு நாள் இரவு என்ற ஒரு காவிய பாடல் காவிய தலைவி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அவருக்காக.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோ கிராஃப் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலை காட்டுக்கிட்டே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கு. நான் போய் ரெண்டு போயிருந்தேன்.
0: அந்த பாட்டு

அவரை தொடர்ந்து அடுத்த பாடலை தருவதும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி. விஜயராணி, நீங்கள் தந்த பாடல் ஆகாயம் காணாத சூரியன் என்ற ஒரு பாடல், ஆலய தீபம் திரைப்படத்திலிருந்து எடுத்திருக்கின்றீர்கள், ஒலிக்கின்றது அந்த பாடல்.

கன்னடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன், நீங்கள் தந்த பாடல் சூரத்துங்க அடரா அடரா என்ற ஒரு பாடல், கில்லி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இவரை தொடர்ந்து வரும் பாடலை தருகின்றார் கனடா ஆல்பர்டா மாநிலம் சாந்தினி. அன்பேவா அருகிலே என்ற பாடலை கிளி பேச்சு கேட்கவா திரைப்படத்தில் இருந்து

ஒலிக்கும் பாடல்கள் விடுமுறை விருப்பத்திற்காக ஒலிக்கின்றன. சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடலையும் கேட்போமே. வடமை போல இன்றும் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தருகின்றார்கள் ஒரு பாடல், கோழி கூவும் நேரத்திலே என்ற வண்ண வண்ண பூக்கள் திரைப்படுத்தும் பாடலை.

அவரை தொடர்ந்து தினமும் எங்களோடு இசை பயணம் செய்யும் நீண்டகால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்து கேதீஸ் கார்மேகம் ஊர்கோலம் என்ற வரி காலமெல்லாம் உன் மடியில் திரைப்படுத்திருந்து பாட வைக்கின்றீர்கள்.

இவர்கள் வந்துவிட்டால் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி அவர்களும் ஓடி வருவார். ரமணி, நீங்கள் இன்று அருமையான பாடலை தருகிறீர்கள். காதல் என்று 2014 ஆண்டு வந்த திரைப்படத்திலே ஓ ஜிங்கிலி என்று வரி எடுத்து பாடுகின்றது.

இந்த வேளையிலே காசி திரைப்படுத்த பாடலை கேட்க இருக்கின்றோம். ஆத்தோரத்திலே ஆலமரம் என்று பாடுகின்றது. இந்த சிறந்த பாடலை தருகின்றார் சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அவர்கள்.

இந்த வழியிலே அடுத்து வரும் பாடலை சுவிட்சர்லாந்து நாடு சென்று ஜெனீவா நகர் நிரேஷன் தந்ததாக கேட்போம். விலையே உன் விலை என்ன என்ற ஒரு உட்கருத்து பொருந்திய ஒரு பாடலை விலை என்ற திரைப்படத்திலிருந்து நிரேஷன் தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்க கேட்போம்.

ஐரோப்பிய மண் என்றால் என்னவளுடைய பாடல் என்று ஒன்று இருக்கும் தானே என்று எங்களுக்கு தெரியும். வட்டத்துக்குள் சதுரம் என்ற திரைப்படத்து பாடலை காதல் என்னும் காவியம் என்று பாட வைக்கின்றார் என்னவள் அவர்கள் ஈழமணி திருநாட்டில் இருந்து.

பழமை போல என்றும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம் இறுதி பாடலை தருகின்றார் கனடாவிலிருந்து க. வை. சேனா ஆசான் அவர்கள். இதயவானில் உலவுகின்ற என்ற பாடல் வடிவங்கள் திரைப்படத்திலிருந்து பாட வைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் ஒலித்து சென்ற சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள். மீண்டும் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். இன்றைய பாடல்களை தெரிவு செய்து அனுப்பிய உங்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கும் என் மனதார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெற்று செல்லுகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் பலமாக, அன்புடன் தமிழோடு.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் திருநீண்டூர் ரேவதி பேசுகிறேன். இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் சில மருத்துவ குறிப்புகளை நம்ம பார்க்கலாம், அதோட நல்ல பாடல்களையும் நாம் கேட்கலாம். முதல் குறிப்பு, காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் பல் துலக்கிட்டு 3 மிளகு 3 கல் உப்பு எடுத்து சாப்பிட்டு வர எந்தவித வியாதியும் நமக்கு அணுகாது. காலையில் எழுந்து பல் தேய்ச்சிட்டு 3 மிளகு 3 கல் உப்பு எடுத்து சாப்பிட்டு வர எந்தவித வியாதியும் நமக்கு அணுகாது. படம் சதுரங்கம், பாடல்.

சிறு குழந்தைகளுக்கு எளிமையாக வீட்டிலே ஒரு கஷாயம் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம வீட்டில் சமையல் அறையில் இருக்கிற பொருட்களை வைத்தே இந்த கஷாயத்தை நாம் தயாரிக்கலாம். ரெண்டு வெத்தலையை நல்லா அலம்பிட்டு அந்த காம்புகளை எடுத்துவிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் மிளகு, சீரகம், மஞ்சள் தூள், வெற்றிலைகளையே கிள்ளி போட்டுடணும். ஆறியதும் வடிகட்டி தேன் சேர்த்து வாரத்தில் ரெண்டு நாட்கள் தர சளி இருமல் தொல்லை சிறு குழந்தைகளுக்கு வராது. குழந்தைகளுக்கு ஒரு எளிமையான கஷாயம் சொல்கிறேன். வெற்றிலையை நல்லா அலம்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் கிள்ளி போட்டு அதுடன் மிளகு, சீரகம், மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சு ஆறியதும் வடிகட்டி தேன் சேர்த்து வாரத்தில் ரெண்டு நாட்கள் தர சளி இருமல் தொல்லை வராது. அடுத்து பாடல் வந்து, தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள். படம் எதிர்நீச்சல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி. அடுத்ததாக, இது பொதுவாக எல்லாருமே பெரியவங்களில் செஞ்சுக்கலாம், நிலவேம்பு கஷாயம். இது நாட்டு மருந்து கடைகளில் நிலவேம்பு பவுடர் கிடைக்கிறது. அதை வாங்கி நம்ம காலை வெளில ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த வேம்ப பொடியை ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடித்தா எந்த விதமான ஜுரமெலாம் வராது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. மறுபடியும் இந்த நிலவேம்பு கஷாயம் போடுறதை பற்றி சொல்கிறேன். நிலவேம்பு கஷாயம் எப்படி போடணுன்னா, நாட்டு மருந்து கடையில் இந்த நிலவேம்பு பவுடர் கிடைக்கும், அதை வாங்கி வச்சுட்டு காலவெளில் ஒரு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு இந்த பொடியை போட்டு வடிகட்டி குடித்தோம்னா நம்மளுக்கு எந்த விதமான நோய் தொற்றுகளும் வராது. அடுத்து படம் வந்து எல்லோரும் நல்லவரே நல்லவரே, பாடல் சிகப்பு கல்லு மூக்குத்தி.

எம்டிஆர் எஃப்எம் நேரங்களே. அடுத்ததா மருதாணி இலை வந்து அரைச்சி பெண்கள்லாம் இட்டுப்பாங்க. அது வந்து ரொம்ப மருத்துவத்தன்மை உள்ளது. கால் விரல் காலில் வெடிப்பு வராது மற்றும் கைகளில் நகங்கள் சொத்தை அடையாது. மருதாணியோட மகத்துவம் என்னன்னாக்கா, அதை அரைச்சி இடும்போது கை கால் நகங்களில் சொத்தை வராது, வெடிப்பு ஏற்படாது. படம் வெள்ளி விழா, பாடல் கா

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM முன்றியல் தமிழ் வானொலி. இப்போ வந்து சில மருத்துவ குறிப்புகளை நம்ம பார்த்துட்டுருக்கோம். அடுத்ததாக வெயில் வரப்போகிறது. இதுக்கு வந்து துளசி, சந்தனம், வேம்பு, மஞ்சள் இவற்றை நைஸாக அரைத்து உடம்பில் பூசி வந்தால் வேனல் கட்டிகள் ஆறும், சருமம் மிருதுவாகும். துளசி, சந்தனம், வேம்பு, மஞ்சள் இவற்றை நைஸாக அரைத்து உடம்பில் பூசி வந்தால் வேனல் கட்டிகள் ஆறும், சருமம் மிருதுவாகும். படம் 1:1 கண்ணை கண்ணு. பாடல்: கண்ணெல்லாம் உன் வண்ணம், நெஞ்செல்லாம் உன் எண்ணம், கண்ணே.

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் சில எளிமையான மருத்துவ குறிப்புகளை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக, வெயில் சூட்டினால் வரும் வயிற்று வலிக்கு கசகசாவை மிக்சியில் அரைத்து பாலுடன் சேர்த்து கொதிக்க வைத்து துளி சர்க்கரை சேர்த்து பருகினால் வயிற்று வலி சரியாகும். வெயில் சூட்டினால் வரும் வயிற்று வலிக்கு கசகசாவை மிக்சியில் அரைத்து பாலுடன் சேர்த்து கொதிக்க வைத்து துளி சர்க்கரை சேர்த்து பருகலாம். இரவு நேரத்தில் சாப்பிட்டால் தூக்கம் வராதவர்களுக்கும் நல்ல தூக்கம் வரும். படம் பொம்மலாட்டம் பாடல் நல்ல நாள் பார்க்கவோ.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் முன்றியல் தமிழ் வானொலி. நாட்டு மருந்து கடைகளில் திரிபுலாசூரணம்னு ஒரு பவுடர் கிடைக்கும். இந்த பவுடரை தினமும் இரவில் ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணீரில் ஊற வச்சுட்டு காலையில் கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்தால் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகளில் திரிபுலாசூரணம்னு ஒரு பவுடர் இருக்கும். இந்த பவுடரை தினமும் இரவில் ஒரு ஸ்பூன் போட்டு ஊற வைத்து காலையில் கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்தால் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இந்த திரிபுலான்னு சொல்கிறதே தாண்டிகா, நெல்லிக்காய், கடுக்கா இந்த மூன்றும் சேர்ந்த பவுடர் தான் அது. படம் 100க்கு 100, பாடல் நித்தம் நித்தம் ஒரு புத்தம் புதிய சுகம்னா.

நிலமாகும் வண்ணம் போலிவை கண்ணம் தேனூரிடு ஓடையில் நீந்திடும் பெண்மை மையலில் கொள்ளும் கொஞ்சம் ஆனாடைய மீறிய வெண்ணிறமாகும் வண்ணம் போலிவை கண்ணம்

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்ததாக ஒரு சின்ன டிப்ஸு. ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு இஞ்சி தட்டி போட்டு, அது கூட கொஞ்சம் துளசி இலை, கற்பூரவல்லி இலை, மஞ்சள் பொடி மற்றும் மிளகுத்தூள் போட்டு, பனை வெல்லமும் போட்டு அதிலே கொதிக்க வச்சு வடிகட்டி ஆற வச்சு குடித்தா உடலுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு தன்மை கிடைக்கும், எல்லா வித வைரஸ் நோய்களும் விரட்டிவிடும். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் போட்டு இஞ்சி அதில் தட்டி போட்டு, சிறிது மஞ்சள் பொடி மற்றும் மிளகு, துளசி இலை, கற்பூரவல்லி, அப்புறமா பனை வெல்லம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி ஆற வச்சு குடித்தோம்னா எல்லா வித நோய் எதிர்ப்பு தன்மையும் நமக்கு கிடைக்கும், எல்லா வித நோய்களும் விரட்டிவிடும் மருந்து அது. அடுத்து படம் அரங்கேற்றும் பாடல், ஆண்டவனின் தோட்டத்திலே அழகு சிரிக்குது, ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி. என்ன நேயர்களே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, கேரட் சாறு எடுத்து அதனோட எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிட்டால் பித்தக்கோளாறு நீங்கும். பித்தக்கோளாறு நீங்குவதற்காக சில மருத்துவ குறிப்பு. கேரட்லேருந்து சாறு எடுத்து அதனோட எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிட்டோம்னா பித்தக்கோளாறு நீங்கும். படம் ஸ்கூல் மாஸ்டர், பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி. இதில் முத்துச்சிதறல் பகுதியில் சில மருத்துவ குறிப்புகளை பார்க்குறோம். அடுத்ததாக, தினமும் ஒரு கேரட் சாப்பிடுவதன் மூலம் கொழுப்பை கரைக்கும் தன்மை அதில் இருக்குது. அதை வந்து உடல் கொழுப்பை தவிர்க்கலாம். தினமும் ஒரு கேரட் சாப்பிட்டு வந்தோம்னா அதில் பீட்டா கரோட்டின் ஒரு சத்து இருக்குது. அது என்ன ஆகும்னா நம்மளுடைய உடல் கொழுப்பை குறைக்கும் வல்லமை பெற்றது. உடல் கொழுப்பை தவிர்க்கலாம். படம் நாடகமே உலகம் பாடல் சப்தஸ்வரம் உன்னிடத்தில் கண்டேன்.

என்ன நேயர்களே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கேரட் சாறு எடுத்து அதனோட எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிட்டால் பித்தக்கோளாறு நீங்கும். பித்தக்கோளாறு நீங்குவதற்காக சில மருத்துவ குறிப்பு. கேரட்லேருந்து சாறு எடுத்து அதனோட எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிட்டோம்னா பித்தக்கோளாறு நீங்கும். படம் ஸ்கூல் மாஸ்டர். பாடல், பூங்கொடியே பூங்கொடியே பூ விழுந்தால் தருவாயா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் முன்றியல் தமிழ் வானொலி. கொய்யப்பழம் சாப்பிட்றதுனால வாயில் இருக்கிற துர்நாற்றம் போகும். கொய்யாப்பழம் வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. மற்ற ஏதாவது சாப்பிட்றத விட்டுட்டு நாம் கொய்யாப்பழம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, வாய் துர்நாற்றம் நீங்கும். அந்த காய் வாட்டிலையும் பழம் வாட்டிலையும் நடுத்தரமாக இருக்கிறத சக்கரை வியாதி உள்ளவங்க கூட அந்த பழத்தை சாப்பிட்லாம். படம் சங்கரி, பாடல் பாரதிக்கு ஒரு கண்ணம்மா,

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, சிந்தனைக்கு சில நிகழ்ச்சிக்கு இப்போ வந்துட்டோம். இதுவரைக்கும் கேட்ட மருத்துவ குறிப்புகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். முத்துச்சிதறலில் இன்றைக்கு சில மருத்துவ குறிப்புகள் வழங்கியுள்ளேன். சிந்தனைக்கு சில நிகழ்ச்சியில் இப்போ வந்து உலகமே என்ன பண்ணுறது, கொரோனா வைரஸ் ஸ்டாக்கிலேருந்து தப்பிக்க ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதை நாம் கடைபிடித்தல் வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். வீட்டிலேயே குழந்தைகளுக்கு கதை சொல்லுதல், பாட்டு சொல்லித்தருதல் மற்றும் நம் பழைய கால விளையாட்டுகளான பல்லாங்குழி, பரமபதம், தாயக்கட்டை, கல்லங்கா விளையாட்டுகளை கற்றுத்தரலாம். நாம் அனைவரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அமர்ந்து சாப்பிட, கலந்து பேச, அருமையான நேரத்தை பயன்படுத்தி சுகாதாரமாக இருந்து வீட்டையும் நாட்டையும் உலகத்தையும் காப்போம். நல்ல நூல்களை விரும்பி படிப்போம், வானொலி கேட்போம் என கூறி விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் நன்றி. வாய்ப்பளித்த மீரா அம்மாவிற்கும் நன்றி. உங்களிடம் விடைபெறுவது திருநின்றவூர் ரேவதி. அடுத்த பாடல் நந்தா என் நிலா படம் பாடல். ஒரு காதல் சாம்ராஜ்யம் கண்ணீரில் வரைந்தாட பாடல் கேட்போம்.

உலகமெங்கும் வளம் வரும் இணையதள தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மோன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். வானுக்கு வசந்தம் வண்ண நிலவு, வான் அலைகளுக்கு வசந்தம் நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக துடிக்கும் கரங்கள் என்ற படத்திலிருந்து மேகம் முந்தானை ஆடுது முன்னாலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம்.

இசைமழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பௌர்ணமி அலைகள் என்ற படத்திலிருந்து நிழல் தேடி வந்தேன் நிஜம் ஒன்று கண்டேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாச பறவைகள் என்ற படத்திலிருந்து தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே யேசுதாஸ், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக புது கவிதை என்ற படத்திலிருந்து வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்ம பத்தினி என்ற படத்திலிருந்து நான் தேடும் செவ்வந்தி பூவீது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் இசைஞானி இளையராஜா எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மகராசன் என்ற படத்திலிருந்து அடி அரைச்சி அரைச்சி குழச்சி குழச்சி தடவ தடவ மணக்கும் சந்தனமே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோ எஸ் ஜானகி.

0: அரைச்சி குழச்சி குழச்சி தடவ தடவ மனக்கு சந்தனமே.
1: இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பகலில் பௌர்ணமி என்ற படத்திலிருந்து பூன் தெண்டலும் வந்தது தாளமும் தந்தது மந்திர சிந்துகள் பாட என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா,

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் அடிமை இல்லை என்ற படத்திலிருந்து ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக என் பொம்மைக்குட்டி அம்மாவுக்கு என்ற படத்திலிருந்து சித்திர சித்திக்கள் சிவந்த முத்துக்கள் சிரிக்க கண்டேனே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் சித்ரா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM இணையதள வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்னுயிர் கண்ணம்மா என்ற படத்திலிருந்து பூம்பாறையில் பொட்டு வைத்த பூங்குருவி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் இசைஞானி இளையராஜா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சேரன் பாண்டியன் என்ற படத்திலிருந்து காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் ராஜகுமார் சொன்னதா?

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆஹா என்ற படத்திலிருந்து முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன், சித்ரா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக சிம்ம ராசி என்ற படத்திலிருந்து வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், சொல்லலதா?

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான அலைகளை வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமிப்பொரு என்றும் முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் மலர்ந்து வருகின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். நூறு முத்தம் தா என்ற பாடல் காதல் சரிகம திரைப்படத்து பாடல். இந்த பாடலை அருள் மோகன் இங்கிலாந்திலிருந்து தந்தபடி ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் வளமை போல ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிரான்சி தந்திருக்கின்றார். எனக்கொருவரும் இல்லாமல் என்ற பாடல் தாலாட்டு திரைப்படத்தில் இருந்தது.

அவரை தொடர்ந்து ஒலிக்கும் இனிமையான இன்னுமோர் பாடல், சொல்லிவிடு வெள்ளி நிலவே என்று பாடுகின்றது அமைதி படை திரைப்படத்திலிருந்து. இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் கனடா அல்பர்டா மாநிலத்தில் சாந்தினி தந்த பாடல். கண்ட நாள் முதலாய் என்று ஆரம்பிக்கும் ஒரு இனிமையான பாடல் கண்ட நாள் முதல் என்ற திரைப்படுத்த பாடலாக கேட்போம்.

ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலைகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேர் விருப்ப பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

அடுத்து வந்த பாடல்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் கனடா மொன்றியல் மாநகரம் தனுஷன் நீங்கள் தந்த பாடல். அம்மாளு நீ நம்மாளு என்று கூறும் ஒரு பாடல் ஜனநாயகன் திரைப்படத்து பாடலாக ஒலிக்க கேட்போம்.

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல். முதலில் நீண்ட கால உறவு எங்களோடு இசை பயணம் செய்யும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் கேதிஸ் நீங்கள் தந்த பாடல் அந்த வானம் விட்டு வந்த என்ற முதல் வரியை முழுவதையும் பாட வைக்கும் நம்ம வீட்டு கல்யாணம் திரைப்படுத்து பாடலாக கேட்போம்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் கேட்கும் பாடல்கள். காலமெல்லாம் காத்திருப்பேன் என்ற திரைப்படுத்து பாடல் நிலடி என்றது என்ற ஊடல் பாடலாக ஒலிக்கின்றது.

இவர்களை தொடர்ந்துதான் ரமணியும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்திலிருந்து பூலோகத்தின் பூக்கள் என்ற பாடல் உனக்காக என்ற திரைப்படத்து பாடலாக நாங்கள் கேட்டு மகிழ்வோம்.

ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ என்ற ஒரு காவிய பாடல் கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. சிங்கார பூமியாம் சிங்கப்பூர் மகாலிங்கம், நீங்கள் தந்த பாடலாக.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஐரோப்பிய மண், சுவிட்சர்லாந்து நாடு, ஜெனீவா நகர் நிவேஷன். நீங்கள் தந்த பாடல் மாலு மாலு மாலு மாலு மாலு மாலு என்று இங்கு நான் தான் கிங்கு என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

ஐரோப்பிய மன்னன்றால் என்னவோ பாடலெங்கே என்று நாங்கள் கேட்க வேண்டும். ஆனால் அவர் எங்களை கேட்க வைக்காமல் பாடலையே கேட்க வைக்கின்றார். உன்னருகே நான் இருந்தால் என்ற திரைப்படுத்து பாடலை எந்தன் உயிரே என்று வரியெடுத்து பாடுகின்றது என்னவள் தந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடல், அற்புதமான ஒரு காவிய பாடல், கலை கோயில் என்ற திரைப்படத்திலிருந்து தங்க ரதம் வந்தது வீதியிலே என்று பாடுகின்றது. இனிமையோடு கேட்போம் அந்த பாடலை. வளமை போல கனடாவிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள் தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். அன்பு

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலித்த பாடல்களை இப்பொழுது நிறைவுக்கு வருகின்ற நிகழ்வை மறுபடி சந்திக்கும் வரை காற்றலை இன்னும்படி வெற்றி செல்ல எண்ணுகின்றேன் என்று நிறைவுக்கு கொண்டு வரும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

முதல் பாடல் நதிக்கரை ஓரத்து நாணல்களே என்ற பாடல். காதல் கிளிகள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். வளமை போல இன்றும் ஞானசேகரன் கேட்கும் அந்த பாடலை தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வலது, துரை பாண்டியன், காந்திமதி இவர்களும் கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்போம்.

தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா, ஜெயவீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி மற்றும் சிவசங்கரன் நட்பவி நறுமுகையால் தமிழ் இனியால் அனைவரும் இணைந்து ஒரு பாடலை கேட்கின்றார்கள். பூவனத்தில் மரம் உண்டு என்ற பாடலை தம்பி என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டவளை ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகள் கேட்கும் நீர் நிறத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் நீண்ட கால உறவு இணைந்திருக்கும் அன்பு உறவு. நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்பின், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாஹில் இவர்கள் உலக தமிழர்களோடு கேட்க விரும்பும் அந்த பாடல் இன்றைய நேர் நேரத்தை அலங்கரித்து ஆனந்தி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. பாடல் கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என்ற பாடல்.

முரியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் அடுத்த ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தன்னோடு கண்ணன் சங்கரே, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா மற்றும் குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, மேலும் ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரை இணைத்து கேட்கும் பாடல். அவர் கேட்ட பாடல் கிடைத்தது, ஆனால் அவர் கேட்ட திரைப்படம் அல்ல. அவர் ஒரு மூன்று தெய்வங்கள் என்று கூறுகின்றார். அங்கு சென்றால் அங்கு அந்த பாடல் அவர்கள் இல்லை என்று கூறி இளமை காலங்கள் திரைப்படத்தில் தேடுங்கள் என்றார். அங்கு தேடிய போது அந்த பாடல் கிடைத்திருக்கின்றது. அன்புறவு அந்த பாடல் ராகவனி ரமணா என்று வரி எடுத்து பாடுகின்றது.

இது மொழியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரத்திற்கான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

மஞ்ச குளிச்சு அள்ளி முடிச்சு மெட்டி ஒலிக்க என்ற ஒரு பாடல். 16 வயதிலே திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை அன்புடன் கேட்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷியா கிருஷ்ணன். அப்பா அனந்தராமன், அம்மா விஜயமும் உறவுகளும் இணைகின்றார்கள் என்று எழுதியவளை ஒலிக்கின்றது. எல்லோரும் கேட்டு மகிழலாம் அந்த பாடலை.

மீண்டும் ஒரு பாடல், கனிமா கனிமா என்ற பாடல். இந்த பாடல் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன் அவர்கள் தந்த பாடல். அவர்கள் மெட்ரோ என்ற திரைப்படம் என்று கூறினர், அங்கு அந்த பாடல் இல்லை, ரீட்ரோ என்ற திரைப்படத்தில் தான் இந்த பாடல் கிடைத்தது. ஒலிக்க வைக்கின்றோம், நாங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.

0: மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இன்று என்ற திரைப்படுத்து பாடல். ஏய் குட்டி, முன்னால நீ, பின்னால நான் என்ற பாடல் தான் அந்த பாடல். பழமை போல இன்றும் நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்களும் ரிஸ்வான் நாசர் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் கேட்கின்றார்கள்.
1: டா பக்கா டூ பக்கா மே கேடா போ கடா நம்பி நம்பி பி ஏ எம்பிஏ.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்கும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை கலந்து வரும் பாடல்கள் திட்டிக்கும் தேனான பாடல்களாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன அல்லவா?

ஒலிக்க இருக்கும் பாடல் காற்றினிலே பெரும் காற்றினிலே ஏற்றி வைத்த தீபம் என்று பாடுகின்றது. துரா பாரம் திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை உலகத் தமிழர்களோடு கேட்டு மகிழ வேண்டும் என்று கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் திருபுவனத்திலிருந்து கேட்டிருக்கின்ற வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தொடர்கின்ற அடுத்த பாடல் மானா மதுர என்ற பாடல், மேட்டுக்குடி திரைப்படத்து பாடல். இந்த பாடலை தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தந்து கேட்டு மகிழ வைக்கின்றார் தன்னோடு இணைந்து எல்லோரையும்.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல், ஜனநாயகன் என்ற புதிய திரைப்படம் பொன்னை விரும்பும் பூமியிலிருந்து வரியெடுத்து பாட வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு ரத்தீஸ் அவர்கள்.

இறுதியாக ஒரு பாடலை வளமை போல தந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையிலே கருப்பு என்ற திரைப்படத்து பாடலாக கேட்போம் உன்னோடு நானும் என்ற வரியில் கொண்ட பாடல். இந்த பாடலை கேட்டு மகள வைக்கின்றார் ஜோர்ஜ் வளைகுடாமன் குவைத்தல் இருந்து.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கலேகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடுகின்றேன், நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மோன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல இன்றும் மலர இருக்கின்றது பாட்டு சவாரி நேயர் விருப்பம்.

இன்று நிகழ்ந்த பாட்டு சவாரியை மொத்தம் 9 உறவினர்கள் வந்து இணைந்து அற்புதமாக தேர்தலை நடத்தி சிறந்த பாடலை தெரிவு செய்த வேளையிலே தங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் நேயர் விருப்பத்திற்காக பதிவு செய்து சென்றார்கள். அந்த வேளையில் அவர்களுடைய பாடல்கள் இப்பொழுது காற்றலையிலே பாட்டு சவாரி நேயர் விருப்பமாக மலர்கின்றது. அன்பு உறவுகளே, பாட்டு சவாரியை அலங்கரித்த முதல் நேயர் என்று நாச்சியார் கோயில் தேவா. அவர் ஒரு பாடலை, அற்புதமான பாடல் ஒன்றை தந்திருக்கின்றார். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் குரலில் ஒலித்த சின்னம் சிறு பெண் பௌளி என்ற பாடலை கேட்போமா? நாங்களும் அவரோடு இணைந்து

இனிமையான இந்த பாடலை தொடர்ந்து அடுத்த பாடலை தர்மபுரியிலிருந்து ராஜராஜன் வந்து அழகாக பேசி மகிழ்ந்து வாக்கு தந்துவிட்டு அவர் பாஷா திரைப்படம் அந்த திரைப்படத்தில் ஒரு பாடலை தந்திருந்தார். இப்பொழுது அந்த பாடலும் ஒலிக்க கேட்கலாம்.

0: அடுத்து நாங்கள் கேட்க இருக்கும் பாடல் உனக்கென்ன மேலே நின்றாய் என்ற சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்து பாடல். இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அன்புடன் இணைந்து தேர்தலில் கலந்து இந்த பாடலை கேட்டவர்களை அவருக்காகவும் இந்த பாடல் ஒலிக்கின்றது.
1: 1, 2.

வேலுமணி திருநாட்டில் இருந்து யாழ்ப்பாணம் அருள் அவரும் வாக்குச்சாவடி வந்து வாக்கினை அளிக்கும் வேளையிலே அன்பாக பேசிவிட்டு தனக்கு விருப்பமான பாடலாக அகரம் என்ற திரைப்படுத்த பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடல் அகரம் இப்போ சிகரம் ஆச்சு என்ற வரி கொண்டு பாடுகின்றது.

அவர் வரும்போது அவருடைய அன்பு மருமகன் மழலை செல்வம் தவேஷ் அவரை இணைத்து வந்தார். அவர் அழகாக பேசிவிட்டு செல்ல குரலே தனக்கு ஒரு பாடல் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் மங்களம் மங்களம் என்ற வரி கொண்ட பாடல் என்று கூறியிருந்தால் ஒரு பாடலை தெரிவு செய்து அவருக்காக ஒலிக்க வைக்கின்றேன். அவர் வாக்குச்சாவடிக்கு வர முடியாதனே, அவருக்கு வாக்களிக்க உரிமை இல்லை. இருப்பினும் காற்றலையே வந்து மாமாவோடு இணைந்து எங்களோடு நலம் கூறி நலம் கேட்டு அன்புடன் உலாபி சென்றார். அவருக்காக

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கண்ணன் வருவான் திரைப்படத்து பாடல். பூவிலும் மெல்லிய பூங்கொடி என்று பாடுகின்றது. அந்த பாடலை நெய்வேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பையமன் சரவணன், நீங்கள் வந்து வாக்களித்து சிறந்த பாடலை தெரிவு செய்துவிட்டு இந்த பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

மகளுடன் கேட்டுக்கொண்டிருப்பது மொங்கியல் தமிழ் வானொலி. காற்றலையிலே கலந்துவிடும் உங்கள் விருப்பமான சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களாக இன்று நடந்த பாட்டு சவாரி 160 அலங்கரித்த உறவுகள் வந்து இணைந்து வாக்களித்து சிறந்த பாடலை தெரிவு செய்தது மகிழ்ச்சியோடு தங்களுக்கு விருப்பமான பாடலையும் பதிவு செய்த வேளையிலே அந்த பாடல் இப்பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த பாடல்களுடன் அடுத்து வரும் ஒரு பாடல் இஞ்சிக்குடியிலிருந்து அன்பு மகள் சியாமலா நீங்கள் வந்திருந்தீர்கள். நீங்கள் தந்த பாடல் அவள் தந்த உறவு என்ற திரைப்படுத்த பாடல். மஞ்சள் இட்ட நிலவாக என்ற பாடல் தான் நீங்கள் தந்த பாடல். அதிகம் காற்றலைக்கு வராத பாடல். இப்பொழுது நாங்கள் கேட்கும் வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

எங்கிருந்தாலும் தன்னுடைய மொன்றியல் தமிழ் வானொலியின் தேர்தலில் கலந்து வாக்களிப்பது என் உரிமை என்ற எண்ணத்தோடு கடமையோடு இருந்தாலும் வாக்களிப்பதும் கடமை என்று ஓடி வந்து இணைந்து கொள்வார் வளைகுடாமன் குவைத் நாட்டில் ஜோச் அவர்கள். பணி செய்து கொண்டிருக்கும் வேளையிலே ஓடி வந்து இந்த வாக்குக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார். அந்த வேளையிலே அவர் வாக்களித்து விட்டு தனக்கு விருப்பமான ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் அந்நியன் என்ற திரைப்படத்திலிருந்து ரெண்டக்க ரெண்டக்க என்று பாடுகின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் அன்புடன் வந்து ஞானசேகரன் நாச்சியார் கோவில் இணையும் வேளையிலே அவர் பணியிலே இருந்தாலும் நான் வருவது என்று நீங்கள் ஆரம்பிப்பது ஒரு மணி நேரம் முன்பு, ஆனால் வருவது முடியுமோ தெரியாது, முயற்சிக்கின்றேன் என்று கூறிவிட்டு வாக்கை காப்பாற்றி வந்தார். வாக்களிப்பதற்காக பணி நேரத்திலும் வந்து வாக்களித்து தந்துவிட்டு தனக்கு ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் 16 வயது நிலை திரைப்படுத்த பாடல், நகைச்சுவையோடு கூடுகின்ற தத்துவ பாடல். ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு என்ற வரி கொண்ட பாடல் தான் அவர் கேட்ட பாடல். இதோ அந்த பாடலும் ஒலிக்கின்றது காற்றலையிலே.

அடி அடி என்று

0: கதறின கதறின கதறின கதறின கதறின கதறின கதறின கதறின
1: Yeah.

ஒரு மணி நேரம் முன்பு ஆரம்பித்தது தெரியாமல் மறந்து விட்டாரோ என்று எண்ணினேன். அவர் எங்கோ இருந்துவிட்டு ஓடி வந்து இடையிலே வந்து பாடலை கேட்டாலும் சிறிது நேரம் தாமதித்து முழு பாடலையும் கிரகித்து உள்வாங்கிவிட்டு வாக்களித்திருந்தார் தர்மபுரி சாந்தி. சிறப்பாக அவர் வாக்களித்துவிட்டு அவர் கர்ணன் என்ற ஒரு திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் என் உயிர் தோழி என்று வரி எடுத்து பாடுகின்றது. வாழ்த்துக்கள் சாந்தி.

அனைவருக்கும் கூறிக்கொள்கிறேன். நீங்கள் வந்து இணைந்ததற்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்று இணைந்து வாக்கு அளித்து நிகழ்ச்சியை சிறப்பித்து சென்ற அத்தனை உறவுகளாக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை கூறுவதோடு அல்லாமல் உலகளாக இருந்து உற்று கேட்டு எங்களுக்கு உற்சாகமான பதில்களை தந்து கொண்டிருந்தவர்களுக்கும் வாழ்த்து கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெறுகின்றது பாட்டு சவாரி நேயர் விருப்பம்.

0: கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. இப்பொழுது இருந்து காட்டளைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காட்டளையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.
2: எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். முதல்ல தண்ணி குடிங்க. அதட இங்கேயும் புளியோதரையா? நம்ம வீட்லயும் புளியோதரதான். என்ன ஒத்துவ பாத்தீங்களா? சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. நம்மளுக்கு இந்துங்களா?
3: இல்லீங்க, அசலூர்.
2: கொஞ்சம் பார்த்தா தெரியுது. என்ன வழி வந்தீங்க?
3: சண்டைக்கு ஆடு வாங்கலாம் வந்தனுங்க.
2: வந்து வர முடிஞ்சதா?
3: ஆ முடிஞ்சதுங்க. இன்னைக்கு காலையில தான் ஆடு ஓட்டிட்டு போகணுங்க.
2: காலை இல்லையா? அது வரைக்கும் இந்த மண்டபத்தை தவிரீங்க?
3: இல்லீங்க, பக்கத்துல ஒரு வீட்டுல தங்கிக்கணுங்க.
2: என்னது?
3: இல்லீங்க, பக்கத்துல ஒரு வீட்டுல
2: காதையே கிளங்க.
3: நம்பி நம்ம கிட்ட சொல்லாங்களா
2: இந்த விஷயம்லாம்? ஏறது சொல்லணும்.
3: அந்த ஊர்ல நமக்கு ஒரு செட்டப் இருக்குதுங்க.
2: ஓ, செட்டப்பா? எந்த ஊருங்க?
3: தாராபுரம்.
2: தாராபுரமா? தாராபுரத்துல இங்க
3: பெருமாள் கோயில் வீதி இல்லீங்களோ?
2: பெருமாள் கோயில் வீதியா? வீட்டு நம்பரு
3: 22.
2: 22? அந்த பொண்ணு பேர் என்ன?
3: சாவித்திரின்னு ஒரு அம்மனிங்க.
2: ஏங்க, அது கல்யாணம் ஆன பொண்ணா ஆகாத பொண்ணா?
3: அட, கல்யாணம் ஆன பொண்ணுதாயா?
2: அப்ப புருஷன்?
3: அவன் புருஷன் ஒரு வாத்தி மீன் வேலைக்கு போறான். அதுவும் இல்லாம அவன் லூசு.
2: ஐயா, புருஷன் வந்துட்டான்.
3: யாருகிட்டையும் சொல்ல மாட்டீங்களா? அவங்க வீட்டுல ஒரு பாய் இருக்குதுங்க. திடீர்னு புருஷன் வந்து கதவை தட்டிட்டானா, அந்த பாய்க்குள்ள போய் ஒளிச்சுக்கணுங்க. ஆமாங்க, நம்மளை பத்தி இவ்வளவு விவரம் கேக்குறீங்க. உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க.
2: நம்மளை பத்தி விவரம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லங்க, நீங்களே போக போக தெரிஞ்சுக்கிறீங்க.
3: சரி, நம்ம நான் போயிட்டு வந்து

0: பொறாவா மூடிட்டு போற.
1: நாங்க அக்கா தங்கச்சிங்க நாலு பேரு, அத்தனை பேரும் உத்தமிங்க. எங்க நாலு பேத்துக்கும் நாலு பட்டு வாழை தண்டை கொடுங்க. இப்பவே இதே இடத்துல எரிச்சு கட்டுறங்க, எரிச்சு கட்டுறேன்,
2: எரிச்சு கட்டுறது. அப்புறம் அவனங்க
1: யாரு கேக்குறீங்க?
2: அந்த பாய்ல ஒளிஞ்சுக்கானே அவனதான்.
3: தலையில கனகாம்பரம், ஜகாம்பரம், சிதம்பரமும் இடுப்புல பீதாம்பரம். உட்காருங்க.
2: உட்கார்ந்துருக்கிட்ட சில பேருக்கு பொய் சொல்றதே வேலையா போச்சு.
3: அவசரத்துக்குன்னு சில பொய் சொல்றதாங்க.
2: அப்படி பொய் சொல்றவன் புழு கொடுத்தானு சாவா?
3: யார சொல்றீங்க?
2: நான் பொதுவா சொல்றேங்க. ஏங்க அப்புறம் தரவர போல போல் இருக்கு.
3: யாரு சொன்னது?
2: மூஞ்சி பார்த்தாலே தெரியுதே.
3: ஆகறது அப்படித்தானுங்க இருக்கு. நம்ம டெக்னிக்கே அப்படி போகாத மாதிரியா இருக்கு. தப்புன்னு போயிட்டு வந்துருவேன்.
2: போனீங்களா?
3: போன நேரம் ஆனமத்துக்கு நேரத்துல போனீங்களா? மஞ்ச கலர்ல ஒரு ஜாக்கெட் போட்டுக்கிட்டு, அதே கலர்ல ஒரு புடவையை கட்டிட்டு, தலை நிறைய கனகாம்பர பூவை வச்சுட்டு, அந்த கதவை திறந்தா பாருங்க, இருட்டுல பெட்டர் பாஸ் லைட் வச்ச மாதிரி அப்படி ஒரு வெளிச்சங்க.
2: அப்புறம்
3: அப்புறம் என்ன? கோழிதா குழப்புதா பெசஞ்சு ஓட்டுறதுக்குள்ளார அப்புறத்துக்காரன் வந்து கதவை தட்டிட்டான். அப்புறம் நான் ஓடி ஒழிச்சுட்டேன்.
2: இன்னைக்கு
3: கூட பாருங்க, முயல் கறி அடிச்சு வைக்கிறேன்னு
1: சொல்லிருக்கேன். முயல் கறியா?
2: நான் சந்தேகப்படுறதுக்காக வருத்தப்படாத. வாங்கிட்டு வந்த முயல குழம்பாக்கி வை, நான் சந்தேகம் போயிட்டு வந்துடுறேன்.
3: முயல் கறி ஆயிரம் போயிரு இல்லைங்களா? நான் போய் சாப்பிட்டு வந்துறேன்.
2: முயல் கறியா?

ஐயா நாயே